கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவாக ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.
2: வணக்கம். இன்று இல்வாழ்க்கை அதிகாரத்துல 2வது குறளை பார்ப்போம். இந்த குறளிலும் நான் சொன்ன மாதிரி வள்ளுவர் அந்த இல்வாழ்க்கையுடைய டெஃபினிஷனை, விளக்கத்தை, என்ன இல்வாழ்க்கைனா என்ன என்கிறத புரிய வைக்கின்றார். அப்ப மீண்டும் அந்த சொன்ன கருத்தையே மீண்டும் அடித்து சொல்கின்றார். முதல் குறளை நம்ம பார்த்த கருத்தையே, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஏன்னா முன்னால சொன்னார் இயல்புடைய மூவருக்கும், அந்த மூவரை நம்ம ஒருவேளை தப்பா புரிஞ்சிருப்போமோ அப்படின்னு நினைச்சு திரும்பி வற்புறுத்தி வள்ளுவர் சொல்கின்றார். துறந்தார்க்கும், எல்லாவற்றையும் துறந்தவர்கள், அதனால்தான் அவர்களை நம்ம துறவி என்று சொல்கின்றோம். அந்த துறவிங்கிற பெயர் வந்து காரண பெயர். அவர்கள் எல்லாவற்றையும் துறந்ததுனால துறவி. துவாதவருக்கும், அதாவது பல விஷயங்களை இன்னும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடியவர்கள், தூய்த்தல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். இறந்தார்க்கும், இறந்து போனவர்களுக்கு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே இறந்தவர்களுக்கு சடங்குகள் எல்லாம் வைத்திருக்கிறது. அது இறந்து போன சமயம் மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த நினைவு நாள் எல்லாம் வருகிறது. இது மேற்கு நாடுகளில் கூட நம்ம பார்க்கின்றோம். ஆல் சோல்ஸ் டேனெல்லாம் கூட கொண்டாடுவதை பார்க்கின்றோம். ஏன்னா இறந்தவர்களுக்கு, இறந்து போனவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் வைத்து அந்த நாளில் அந்த சர்ச்சில் போய் அவர்களுக்கெல்லாம் சிறப்பாக அங்கே இதை செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த மலர்களெல்லாம் வைத்து போற்றி வணங்கி மரியாதை செய்கிறார்கள். ஒரு நினைவு நாளாக கொண்டாடப்படுகின்றது. அப்போ இங்கே இறந்தவருக்கு செய்ய வேண்டிய கடமை, இல்வாழ்வான் என்பான் துணை. அப்போ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு என்று முதல் குறளில் சொன்னார். நாம பார்த்தோம் இந்த பிரம்மச்சாரி தவம் செய்யக்கூடியவர்கள் துறவிகளுக்கு என்று. இந்த குறள்ல மீண்டும் சொல்கின்றார், துறந்தார்க்கு, அதாவது மனதிலே ஆசை பாசம், இந்த வெறுப்பு கோபம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அதையெல்லாம் துறந்து விட்டவர்கள், மனதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள். ஏன்னா நம்ம மனசுல ஆசை, இந்த கோபம், இந்த தாபம், இதெல்லாம் இருக்கும்போதுதான், சலனம் இருக்கும்போதுதான் நம்ம தவறுகள் செய்கின்றோம். அப்ப நமக்கு மனசு அழுக்காகின்றது. அந்த அழுக்கை எல்லாம் அப்புறப்படுத்தியவர்கள் துறந்தவர்கள். துறந்தார்க்கும், எல்லாவற்றையும் விட்டு ஒழித்தவர்கள், அந்த விட்டு ஒழித்த துறவிகளுக்கும், துவாதவர்க்கும், இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலவிதமான இன்பங்களை எல்லாம் அனுபவித்து பார்த்து அறியாதவர்களுக்கு, உணவு கூட சரியாக உண்ணாதவர்கள். ஏனென்று சொன்னா நம்ம பார்க்கின்றோம் இந்த சமுதாயத்தில் ஒருவேளை சோறு கூட சரியாக கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள். பல உணவு பதார்த்தங்களை ருசி பார்க்காத குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அதனால தான் நம்ம சொல்லுகின்றோம், நம்ம உணவை ஒரு நாளும் வீணடிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் எவ்வளவோ பேர் இந்த உணவு கிடைக்காம, இல்லை நம்ம சொல்லுகின்றோம் எல்லாமே இந்த வயிற்றுக்காக தான், இந்த ஒரு சான் வயிற்றுக்காக எவ்வளவோ துன்பப்படுகிறார்கள் மனிதர்கள். நாயோட போராடி எற்றிலை திங்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவு பொருளை ஒரு நாளும் நாம வீணடிக்க கூடாது. ஏனென்று சொன்னா அந்த உணவு உற்பத்தி என்பது பலருடைய உழைப்பினாலே நமக்கு கிடைக்கின்றது. நம்ம வீட்டில் அப்படி நம்ம டேபிள் மேல அப்படி சாப்பாடா வந்து நிக்குதுன்னு சொன்னா அது திடீர்னு அப்படி வந்து விடல, அதுக்கு பின்னால எவ்வளவோ பேர் எவ்வளவோ நிலைகள்ல கட்டங்கள்ல அவர்களுடைய உழைப்பை அதற்காக கொடுத்திருக்கிறார்கள். நாம போய் சுகமாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிக்கலை என்று சொல்லி பாதியை வைத்து விட்டு வந்து விடுகின்றோம், அப்படியே குப்பையில கொட்டு என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த உணவு கிடைக்காம எவ்வளவோ குழந்தைகள், நம்ம தென்னாப்பிரிக்காலெல்லாம் பார்த்தோம்னா தலை மட்டும்தான் இருக்கிறது, உடம்பு வெறும் எலும்பு கூடாக இருக்கக்கூடிய படங்களையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய நாட்களும் நம்ம பார்க்கின்றோம். வறுமை என்று சொல்லக்கூடியது ரொம்ப கொடுமையானது. அப்ப அந்த பசி வந்தாதான் நமக்கு ருசி வருகின்றது. நாம பல பேர் வந்து பசியே இல்லாம சாப்பிடும்போது நமக்கு ருசி தெரியாம போகின்றது, நம்ம பொருளை வீணடிக்கின்றோம். அப்ப இங்க அவர்களை தான் சொல்கின்றார், துவாதவர்க்கு, அப்படி அனுபவிக்க தெரியாதவர்களுக்கு உன்னால் முடிந்ததை நீ கொடுக்க வேண்டும். அது எப்ப கொடுக்க முடியும்? நீ இல்லறத்திலே வாழும்போது தான் கொடுக்க முடியும். ஏன்னா துறவியாக இருக்கும் போது கொடுக்க முடியாது, நீ துறந்து விட்டாய், இறந்து போனா கொடுக்க முடியாது. அப்போ நீ இல்லறத்தில் இருக்கும் போது உன்னால் முடிந்த வரை உன் வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் விருந்தோம்பலை செய்ய வேண்டும், உணவு அளிக்க வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார். ஏன்னா நம்முடைய பாரத பண்பாடு விருந்தோம்பலை ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது. அப்ப அந்த தன்மையில வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். இதை வள்ளுவர் வந்து இன்னொரு அதிகாரத்துல விருந்தோம்பல் என்றே சொல்லி இருக்கின்றார். அதுல பார்க்கும்போது நம்ம ரொம்ப விரிவா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பொருளுக்காக சொல்கின்றார். மூன்றாவதாக சொல்கின்றார், இறந்தார்க்கு, இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சடங்குகள். ஏன்னா இறந்ததோடு அவர்களுடைய அவர்களை புதைத்ததோடோ இல்லை எரித்ததோடோ நம்முடைய கடமை முடிந்து விடலாம். அவர்களை நாம் நினைத்துக் கொள்கின்றோம், இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்று அவர்களுக்காக சில சடங்குகள் செய்கின்றோம். அப்ப அந்த சடங்குகளை செய்வதற்கு, அந்த திதிகளை செய்வதற்கு இல்லறத்திலே ஒருவன் இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை செய்ய முடியும். அந்த திதிகளை செய்வதற்கு பெற்றோர்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்த மற்றவர்களுக்கோ அந்த கடமைகளை செய்வதற்கு இல்லறத்திலே இருந்தாதான் முடியும். அதனால இங்க சொல்லுகின்றார், இல்லறத்திலே வாழ்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இல்லற வாழ்க்கை என்பது ஒருவனுக்கு, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ், ஒரு கட்டமாக இருக்கிறது. அதை வந்து நாம் விட்டுவிடக்கூடாது. ஏன் என்று சொன்னா, துறவிகளுக்கு உதவுவதற்கும் இல்லறம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்க்கின்றோம் நம்முடைய புராணங்கள்ல கூட துறவிகள் இப்படி வந்து தேடி வருகின்றார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்து உணவு அளிப்பது ஒரு தலையாய கடமையாக இருந்தது. அப்ப இன்றும் அது போற்றப்படுகின்றது. ஏன்னா அவர்களுக்கு வீடு இல்லை. அப்ப அவர்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வீடாக வரும்போது அவர்களுக்கு வரவேற்று உணவளித்து இருப்பிடம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான உபசரிப்புகளை செய்ய வேண்டும். இதையெல்லாம் அனுபவிக்காதவர்களுக்கு, வாழ்க்கையில என்ன நல்ல விஷயம் இருக்கிறது என்று தெரியாதவர்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்முடைய விரலுக்கு தகுந்தபடி வீக்கம் என்று சொல்லுகின்ற மாதிரி நம்மளால இன்னைக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, இல்ல உணவை அளிக்க முடியுமா, நம்ம அடிக்க வேண்டும். இல்ல வீணாக்காவது இருக்கணும். வீணாக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம், கொடுக்காவிட்டா கூட பரவாயில்ல, வீணாக்காமல் இருக்க வேண்டும். அப்ப அப்படி செய்ய வேண்டும். அதை அனுபவிக்காதவர்களுக்கு, துய்யாதவர்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, யோகத்தை கொடுப்பதற்கு இல்லறம் வேண்டும். இறந்தாருக்கு, இறந்து போனவர்களுக்கு கடமையை செய்வதற்கு, திதிகளை செய்வதற்கு இல்வாழ்க்கையிலே ஒருவன் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அப்போ அந்த இல்வாழ்வான் என்பதுதான் துணையாக இருக்கின்றான். அப்போ இரண்டு பாடல்லையும் இல்வாழ்க்கை என்பது மிக தேவையானது. இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடியவன் தான், அந்த ஃபேமிலி மேன் தான் துறவிக்கும், ஏழை எளியவர்களுக்கும், தவம் செய்யக்கூடியவர்களுக்கும், இறந்தவர்களுக்கும் உதவியாக இருக்கின்றான், துணையாக இருக்கின்றான் என்று இங்கே இல்லறம் எவ்வளவு சிறந்தது, உயர்ந்தது, தேவையானது என்ற அதனுடைய சிறப்பை இந்த இரண்டு குறளிலும் வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். நன்றி, வணக்கம்.

வணக்கம், நான் வேட்டையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவன எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் அந்த 20 நிமிஷம் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ ஏதோ கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்துருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழஞ்சிருப்பேன். ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்ருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டு வந்து விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், அந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த விஷயத்துல தான் காசு போனால் இவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோ தான், அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி

0: புலியேட்டு. வணக்கம், இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. அன்பே சிவம். இறைவனை எளிய முறையில் அடைய அனைத்து உயிர்களிடத்தும் அன்புடனும் மனிதநேயத்துடனும் இருத்தல் வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கையில் மனிதர்களின் தேவையை உணர்ந்து இன்பம் பகிர்ந்து அன்பை ஊற்றி வாழ்வதையே இறைவனை உணர சிறந்த வழி. அவ்வாறு அன்பின் மூலம் இறைவனை அடைந்தவனை பற்றிய சிறிய நாடகத்தை கேட்கலாம். இந்த நாடகம் எங்களின் கற்பனையே. கதாபாத்திரத்தின் பெயர்களை பண்டைய கால மன்னர்களின் பெயர்களோடு சித்தரிக்கப்பட்டுள்ளது. கதை சுரக்கம். திருவரமுல்லை நாட்டின் மன்னர் ராஜாதிராஜ சுப்புரத்தின பாண்டியன் ஆவார். அவருக்கு 3 மகன்கள், ராஜேந்திர பாண்டியன், அதிமர்த்தன பாண்டியன் மற்றும் அதிவீர ராம பாண்டியன் ஆவர். மன்னரின் உடல்நிலை குன்றிய காரணத்தால் தம் மகன்களுள் திறமைசாலியே தம்மை அடுத்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மன்னர் எண்ணினார். காட்சி 1, இடம் அரசனின் ஓய்வு அறை, கதை மாந்தர்கள் ராஜாதிராஜ சுப்புரத்தின பாண்டியன், காவலாளி அரசி தேவநாயகி.
1: தெய்வநாயகி, தெய்வநாயகி.
2: வணக்கம் பிரபு, தாங்கள் என்னை அழைத்ததன் காரணம்?
1: காலம் மிக விரைவாக சென்று விட்டது தெய்வநாயகி. எனது உடல்நிலையும் குன்றி வருகிறது. இப்போது நம் புதல்வர்கள் அரசாள வேண்டிய காலம் நெருங்கியுள்ளது.
2: நல்லது பிரபு, ஆனால் நமக்கோ 3 புதல்வர்கள் ஆயிற்றே.
1: ஆம், நானும் அதனை அறிவேன். அதற்கு என்னிடம் ஒரு யோசனை உள்ளது.
2: என்ன யோசனை பிரபு? நான் அதை அறியேன்.
1: ஆம் தெய்வநாயகி, ஆனால் அதனை நாளை அரசவையில் அனைவர் முன்னிலையில் அறிவிக்கிறேன். யாரங்கே?
3: வணங்குகிறேன் மன்னா.
1: நாளை நமது 3 இளவரசர்களையும் அரசவைக்கு வரச் சொல்.
3: உத்தரவு அரசே.
0: காட்சி 2, இடம் அரசவை, கதை மாந்தர்கள் ராஜாதிராஜ சுப்புரத்தின பாண்டியன், அவை பெரியோர்கள் ராஜேந்திர பாண்டியன், அதிமர்த்தன பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன் மற்றும் காவலாளி.
3: ராஜாதிராஜ, ராஜகம்பீர, ராஜ மாத்தாண்ட, ராஜகுல திலக, சுப்புரத்தின பாண்டியன் வரார் வரார் வரார்.
1: அனைவரும் அமருங்கள்.
3: வணங்குகிறேன் அரசே. நம் 3 இளவரசர்களும் தங்களின் ஆணைப்படி அரசவைக்கு வந்துள்ளனர்.
1: நல்லது. ராஜேந்திரா, அதிமர்தனா, அதிவீரா, சில நாட்களாக என் உடல்நிலை சரியில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் என்னை அடுத்து இந்த திருவரமுல்லையை சிறப்பாக ஆள்வது உங்களிடம்தான் இருக்கிறது.
0: அரசனின் வார்த்தையை கேட்டு அரசவையில் சலசலப்பு ஏற்பட்டது.
1: மேலும் திறமைசாலியையே நன்கு அரசாள முடியும் என்பதை அரச நியதி.
2: ராஜேந்திர பாண்டியனாகிய நான் விற்போரில் அர்ஜுனனுக்கு இணையானவன். ஆகவே நான் தான் அடுத்த அரசன்.
4: அதிமர்தனாகிய நான் வீரம் மற்றும் விவேகத்தில் சிறந்தவன். அதனால் எனக்கு தான் அரச பதவி.
1: அதிவீரா, ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாயிருக்கிறாய்?
5: தந்தையே, என்னிடம் அண்ணன்களை போன்று குறிப்பிடும் வகையில் எந்த திறமையும் இல்லையே.
1: வீண் வருத்தம் வேண்டாம். உங்கள் மூவருக்கும் 1 ஆண்டு காலம் அவகாசம் தருகிறேன். அதற்குள் அவரவர்கள் தங்களின் திறமைகளை நிரூபிக்க வேண்டும். அந்த கால அவகாசம் இன்றிலிருந்து துவங்கும்.
0: அவை களத்திலிருந்து அதிவீரன் வருத்தத்துடன் காட்டுப்பகுதியை நோக்கி புறப்பட்டான். காட்சி 3, இடம் காடு, கதை மாந்தர்கள் அதிவீர ராம பாண்டியன், முனிவர் சங்கரலிங்கர். அதிவீரர் அழுதபடி புலம்பிக் கொண்டு வருவதை எதிரில் வந்த முனிவர் சங்கரலிங்கனார் கண்டார்.
6: நீ இந்நாட்டு மன்னர் ராஜாதிராஜ சுப்புரத்தின பாண்டியரின் இளைய மகன் தானே?
3: ஆம் முனிவர் பெருமானே.
6: ஏன் இவ்வாறு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? என்னவாயிற்று?
3: எனக்கு கொடுப்பன இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை, இறைவனின் அருளும் இல்லை. நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பயன்? அதனால் என் முடிவை நோக்கி செல்கிறேன்.
6: ஏன் இந்த முடிவு? உன் உயிரை துறக்கும் அளவிற்கு உனக்கு என்ன மனக்கவலை என்னிடம் கூறு. என்னால் இயன்ற உதவியை செய்கிறேன்.
0: அதிவீர ராமபாண்டியன் காலை அரசவையில் நடந்தது அனைத்தையும் முனிவரிடம் கூறினார்.
6: இவ்வளவுதானா? ஹாஹாஹா, இதற்கு போய் சாக துணிந்தாயே.
3: ஆம், என்னிடம் எந்த திறமையும் இல்லையே. நான் எப்படி அடுத்த அரசனாவது? இம்மக்களுக்கு எப்படி உதவுவது?
6: யார் கூறியது உன்னிடம் திறமை இல்லை என்று? எல்லோரிடம் திறமை உள்ளது. அனைவரும் திறமைசாலிகளே. என்ன? நம்மிடம் உள்ள திறமையை நாம் தான் தேடி கண்டறிய வேண்டும்.
3: ஆனால் அப்படி ஒன்றும் என்னிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே.
6: நன்கு சிந்தித்து பார்.
3: இல்லை முனிவர் பெருமானே, என்னிடம் இறைவன் ஈசன் மீதுள்ள அன்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை.
6: ஈசன் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா? இதை தவிர வேறு என்ன வேண்டும் உனக்கு?
3: தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை குருவே.
6: கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஓர் ஆண்டு காலம் முழுவதும் சிவபெருமானை மனம் மொழி மெய்யாய் எண்ணி தவம் புரிக. பின் அவரிடம் நீ வேண்டியதை வரமாக பெறலாம் அல்லவா?
3: அற்புதம் குருவே, இப்பொழுதே போய் என் தவத்தை துவங்கி விடுகிறேன்.
0: முனிவரிடமிருந்து விடை பெற்ற அதிவீரர் காட்டுக்குள் சென்று நீரின்றி உணவின்றி காற்று புயல் மழை வெயில் இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் சிவபெருமானை மட்டுமே எண்ணி கடுந்தவம் புரிந்தான். அந்த கடுந்தவத்தின் பயனாய் சிவபெருமான் அதிவீர ராமபாண்டியனுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி நான்கு. இடம் காடு. கதை மாந்தர்கள் சிவபெருமான் அதிவீர ராமபாண்டியன்.
2: அதிவீர ராமபாண்டியா?
3: ஐயனே வணங்குகிறேன். அடியேனுக்காக தாங்கள் வந்துள்ளதால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: நீ எம்மை வேண்டி மேற்கொண்ட இக்கடுந்தவத்தை கண்டு யாம் வியந்தோம் மகிழ்ந்தோம். என் மனமும் குளிர்ந்தது. உன் தவத்தின் பயனாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்.
3: தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை ஐயனே. எனது ஆட்சியில் மக்கள் அனைவரும் பசி பஞ்சம் பட்டினியின்றி செழிப்பாய் இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தை எனக்கு அளித்தருள வேண்டும்.
2: நீ கேட்ட வரத்தை யாம் உனக்கு அளிக்கிறோம். மங்களம் உண்டாகட்டும்.
3: நன்றி ஐயனே, மிக்க நன்றி. தங்களது கருணைக்கு எல்லையே இல்லை பிரபு.
0: காட்சி ஐந்து. அரசன் அளித்த ஓராண்டு காலம் நிறைவடைந்தது. அவரின் மூன்று மகன்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓராண்டில் எவ்வாறு அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துள்ளனர் என்பதை கூறுவதற்காக அரசவையை வந்து அடைந்தனர். இடம் அரசவை. கதை மாந்தர்கள் அரசன் ராஜாதிராஜ சுப்புரத்தின பாண்டியன், ராஜேந்திர பாண்டியன், அதிமர்த்தன பாண்டியன், அதிவீர ராமபாண்டியன், காவலாளி, அரசவை பெரியோர், மக்கள்.
7: ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுல திலக சுப்புரத்தின பாண்டியர் வரார் வரார் வரார்.
8: அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அமருங்கள்.
7: வணங்குகிறேன் அரசே. நம் இளவரசர்கள் மூவரும் தாங்கள் கொடுத்த ஓராண்டு காலத்தை மிக சிறப்பாக நிறைவு செய்துவிட்டு அவர்களது திறமையினை வெளிப்படுத்தும் வகையில் செய்த சாதனைகளை கூற வந்துள்ளனர்.
8: நல்லது, அவர்களை வரிசையாக அவர்களின் திறமைகளை கூறட்டும்.
7: திரவு மன்னா. முதலில் ராஜேந்திர பாண்டியன்.
2: இந்நாட்டு மன்னரான என் தந்தைக்கும் இந்த அவையில் உள்ள பெரியோருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். நான் இந்த ஓர் ஆண்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கொடிய மிருகங்களுடன் போரிட்டு வென்றுள்ளேன். எனவே நான் தான் அடுத்த அரசனாகும் தகுதி எனக்கு தான் உள்ளது.
8: அப்படியா? நீ வீரன் தான், அடுத்தவர்களை கேட்போம்.
7: அடுத்து அதிமர்தன பாண்டியன்.
9: அரசவையின் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். நான் இந்த ஓர் ஆண்டில் 100 போர் வீரர்களை எதிர்த்து போட்டியிட்டு வென்றுள்ளேன். ஆகையால் நான் இருக்கும் வரையில் இந்நாட்டை எதிர்த்து எவரும் போரிட்டு வெல்ல முடியாது.
7: மிக பெருமையாக உள்ளது மகனே. மீதமுள்ளவரையும் கேட்போம். அடுத்து அதிவீரராம பாண்டியன்.
3: அரசருக்கும் அரசவையினருக்கும் என் அன்பு மக்களுக்கும் அதிவீரராம பாண்டியனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் இந்த ஓர் ஆண்டு முழுவதும் ஒரு ஞான முனிவர் காட்டிய வழியின்படி கடும் தவம் புரிந்து சிவபெருமானை கண்டேன். அவரிடம் என் ஆட்சியில் மக்கள் பசி பட்டினி பஞ்சம் இன்றி செழிப்புடன் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற வரத்தை பெற்றேன்.
7: ஆஹா, பிரமாதம் பிரமாதம். அருமையான திறமை மகனே, உன்னை பெற்றதால் யாம் வியக்கிறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பிறவி பயனை அடைந்து விட்டதாக உணர்கிறேன். மக்களின் நலன் கருதி நீ பெற்ற வரம் மற்றவர்களை துன்புறுத்தி வீரனாவதை விடவும் பன்மடங்கு சிறந்தது. ஆகவே நீயே இந்நாட்டை ஆள தகுதியானவன். நீயே அடுத்த அரசனாவாய்.
10: மன்னர் அதிவீரராம பாண்டியன் வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க.
3: இவ்வாறு நாம் இறைவனை மனமுருகி தரிசிப்பதன் மூலமும் மனிதர்களை நேசிப்பதன் மூலமும் நாம் இறைவனை அடைய முடியும். இறைவனே, உம்மை மனமுருகி வேண்டினேன், வேண்டிய வரங்களை பெற்றேன், மன நிம்மதி அடைந்தேன், இறுதியில் உம்மை சரணடைந்தேன். அன்பே சிவம். இவ்வாறு இறைவனை தினமும் வணங்குவதன் மூலம் ஏற்படும் நன்மைகளை இந்நாடகத்தில் கண்டோம். மேலும் இந்நாடகத்தின் கதாபாத்திரங்களாக அரசன் சுப்புரத்தின பாண்டியனாக ஜெனிஃபர், அரசி தெய்வநாயகி ராஜரத்ன பாண்டியன், சிவனாக நந்தினி, காவலாளியாக சாய், அதிவீர ராம பாண்டியனாக பவித்ரா, முனிவராக ஸ்ரீவித்யா, அதிமர்தனன் பாண்டியனாக கஜலட்சுமி, தொகுப்பாளினியாக சுஷ்விமகா. நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Juliette. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: வரி கட்டுறத விடாதே, இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, so அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasla vechi, if you just go out, it's very simple, and or love vechna, you'll definitely not spoil the earth.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaathal scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: ஹாய் மச்சி, சொல்லுடி.
3: ஏ, இன்னைக்கு படம் போலாமா?
2: என்ன படம், மரியானா?
3: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
2: இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்
4: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100 டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
5: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஹர்ட், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹெல்மெட் போடுறதில்ல, சீட் பெல்ட் போடுறதில்ல, சிக்னல் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ வாங்க இப்போ கேட்கலாம் ஆக்சிடென்ட்ஸ் பற்றியும் டிராஃபிக் பற்றியும் அவங்க பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு.
6: We have a short life and world has become vast and large, so and traffic has increased so much, you know, people are hurry in doing their work. I want to say only all the youngsters out there, not only youngsters, every age group, that your life is important to somebody in someone's life. It's like these days people drive so rashly in urgent, like they have to reach the office, some people to reach their college or some school, they're getting late and all that, you know, in that tension they drive so fastly that they tend to forget what if their driving might cause their life to death or someone else's life to death. I want to say all the youngsters, this driving is fun, but not rash driving. Rash driving can be harmful to you or someone else out there. Well, my incident, I have not even an accident like a year back, and it wasn't my fault, definitely it was a fault of a youngster as well as the auto driver. I was traveling in an auto. That time the auto man, he was going towards my house. That time when bike came, he was driving so fastly, he dashed the auto man. Actually it was auto man's mistake as well. The auto man and the bike crashed against each other, the bike fell down, and that the auto man was trying to escape because it was an accident, because a man fell, you know, in that tension of escaping he lost his balance and auto got toppled, and there my leg came in the middle and I underwent an operation of plastic surgery and I got a fracture on my feet, and that was 3 months of my life where I had so much of pain and struggle. Right now I'm all normal, I can walk, I can run. This is what I was lucky that my life was saved. I was lucky that when my accident happened, no other vehicle came behind me or they would have run over me. I was lucky that the accident wasn't on the main road, it just happened away from the main road. It was just a fraction of a second, it would have happened earlier, I might have not been alive today. It's all God's grace that nothing happened, nothing so serious happened to me and my life. But I want to say the same thing to the youngsters. It might be you who would, you know, meet with such accidents. That one of my friend, there were 3 youngsters, they were driving towards the ECR, and that car driving that too, and they did rash driving, I'm damn sure, and that one person died on the spot. Other 2 people is like, you know, very sick. One person is lost, I mean, below the waist, full, she's paralyzed, and another person, mind, his brain has got so much damage. You can imagine being a youngster, just 19 years old, and they have lost, you know, their life is in such a mess. All the youngsters out there, I just want to say one thing, driving is fun, but speed kills. It's thrilling, but kills. Please wear your helmet when you drive. Please wear your seatbelt when you're in car. Please, please cross the road only when the signal is in red. Do not, you know, break traffic rules, whether be it night or morning. Night usually meets with lots of accident, night times. So please follow all the rules. It's for your safety, not for someone else. It's for your safety and us and other people out there. This is all I want to say.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
7: நமது பெருமை.
8: என்னங்க இது, நேற்று நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
9: ஒழுங்கான
8: மருந்து குடுங்க.
9: இருங்க,
8: தேங்க்ஸ்.
10: எக்ஸ்கியூஸ் மீ,
8: என்னங்க?
10: நேத்து பண்ண தப்பே திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
8: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
10: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
8: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒன்னு இருக்குல்ல.
10: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
8: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
10: இப்போ இந்த மருந்து அதை பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃப்ல இருக்க வேணாமா?
8: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
11: நுகர்வோர் கவனிக்க
10: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
11: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
12: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப்லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப்லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா itself will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க
5: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மிஸ்டர் லோகேஷ் இருக்காரு. அவர் உடல் பயிற்சி ஆசிரியரா 12 வருஷமா பணியாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீபாக் இன்ஸ்டியூட்ல டிப்ளமா இன் ஃபிட்னஸ் பண்ணிருக்காரு. இன்ஸ்லக்கர்ஸ் ஐநாவரத்துல இருக்கிற அவரோட சொந்த ஸ்டுடியோல டான்ஸ் அண்ட் அரோபிக்ஸ் ரெண்டுமே கத்துக் கொடுக்கிறாரு.
6: ஹலோ சார்.
7: ஹலோ.
6: இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒபிசிட்டிங்க எவ்வளோ ப்ராப்ளம், அதனால சின்ன வயசுல இருந்து சின்ன பசங்க கூட இருக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அது பெரியவங்க எவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்துல முனிவர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு எவ்வளோ எனர்ஜியா லாங் லைஃப் வாழ்வாங்க, ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதுதான் மெயின். இப்போ அந்த இது நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து சார் கிட்ட பேச போறோம். வெல்கம் டு த ஷோ சார்.
7: அழுக்குகள், பூச்சிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒபிசிட்டியை கொடுக்குது நமக்கு வந்துட்டு. இதுதான் மெயின் ரீசன் ஒபிசிட்டிக்கு. அவங்க இப்போ நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். 51 இருந்தாலும் தப்பு, 48 கம்மி இருந்தாலும் தப்பு.
6: சார், இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒபிசிட்டி வந்துடுது. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்பாங்க சின்ன வயசுலேயே வந்திருந்தா. அதெல்லாம் எப்படி எப்படி தடுக்கிறது, எப்படி அதை ஒபிசிட்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது சின்ன வயசுலேயே?
7: சின்ன வயசுலேயே வர்றது ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ஃபுட்டு தான் முதல் ரீசன். இப்போ கூட ஜென்ரேஷன் மாடர்ன் லைஃப்க்கு மாறிட்டாங்க. யாருமே வந்து ரியல் லைஃப் வாழ்றதே கிடையாது. மட்டமான சாப்பாடு சாப்பிட்டு வஸ்டான லைஃப் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி என்ன சாப்பிடுவோம் நம்மளாம்?
6: கேக்,
7: சாக்லேட் சாப்பிடவே கூடாது. கேக் எதில் செய்கிறாங்க? மைதாவில் செய்கிறாங்க. ஸோ அந்த மைதா உணவு என்ன, எதில் மைதா எதுலேருந்து வருது? கோதுமையோட வேஸ்டேஜ் தான் மைதா. அது சாப்பிட்டு என்ன ஆகும்? பிஸ்கட் சாட்டா வாயில் ஒட்டிக்குமோ ஒட்டிக்காது நமக்கு. அப்போ உள்ளே போய் சாப்பிட்ற உதவெல்லாம் ஒட்டும்ல. ஸ்டே ஆகும்போது என்ன ஆகும்? ஸ்டே ஆகி கெட்டு போய் பாய்சனாக கன்வெர்ட் ஆகி நமக்கு உறுப்புகளை பாதிக்குது. குழந்தைங்க அதிகமாக இப்போ என்ன சாப்பிட்றாங்க?
6: சாக்லேட்ஸ், கேக்ஸ்,
7: மைதா ஃபுட் அதிகமாக இருக்கு. நூடுல்ஸ், பிஸ்கெட்ல பால், டீ, காஃபி, எல்லா வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மாரி

0: வர அந்த பிஸ்கெட் மாற்றி மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சுன்னு அதுதான் ஒபிசிட்டி மெயின் ரீசன். நல்ல குழந்தைங்க துடி துடி விளையாடி கிடக்கும், சில குழந்தைங்க விளையாட விளையாடு சாப்பிடும் டிவி பார்க்கும் மூணு மந்தமாக இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பீரியட். ஓகேங்களா, ஒபிசிட்டி ரீசனை கண்டுபிடிக்கணும் முதல்ல வந்துட்டு, எதனால் அவங்க ஒபிசிட்டி ஆறாங்க கண்டுபிடிக்கணும். ஃபுட்லால தான் இப்போ சில பேர் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் ஒபிசிட்டி ஆறாங்க, அதையும் கண்டுபிடிக்கணும். நான் இதனால தான் வெயிட் போடணும், அவங்களே அவங்க ஏமாற்றிக்கூடாது, அவங்களே ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு எவ்வளோ ட்ரைனர்ஸ் சென்னையில் இருக்காங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
1: சார், இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் ஒபிசிட்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது அவேர்னஸ் இருக்கிற
0: அவேர்னஸ்னா
1: நிறைய எப்படி சொல்றது, நிறைய ஒபிசிட்டி வந்தா இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும், இவ்வளவு இது இருக்கு.
0: ஒபிசிட்டி வரதுனால முதல் பாதிக்கிற விஷயமே நம்ம ஸ்பைன் தான், முதுகெலும்பு தான் பாதிக்கும். அதுக்கப்புறம் மூட்டு, நம்ம மொத்த வெயிட்டையும் தாங்குற ஒரு விஷயமே மூட்டு தான், எலும்பு நீ ஜாயின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள், இப்படியே போக போக எல்லா ஜாயிண்ட்டும் ஸ்பாயில் ஆகாமிச்சு. ஒபிசிட்டி வேற, இப்போ நீங்க ஒரு படிக்கட்டுல ஏறுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஏறிடுவீங்க, உங்கள் கையில் ஒரு 10 கிலோ அரிசி முட்டிச்சு ஏறினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருவீங்க,
1: ரொம்ப ஸ்லோவாக
0: ஆகிடும். ஸோ உங்கள் வெயிட்டில் உடம்பு 50 கிலோ தவிர ஒரு 10 கிலோ ஆச்சுன்னா உங்கள் ஜாயின்ஸ் என்ன ஆகுது, அகேன்ஸ்ட் கிராவிட்டி வித் த பாடி, கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நம்ம மேலே உடம்பு தூக்கிட்டு மேலே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி தூக்கிட்டு போயிட்டுருக்கு. ஒரு நார்மலாக பண்ண வேண்டிய வேலையை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிட்டுருக்கோம்னு அர்த்தம்.
1: இப்போ ஒபிசிட்டினால வெயிட் லாஸ் வந்து அது வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்குது. இப்போ எப்படி சொல்றது, இவ்வளவுதான் வெயிட் இருக்குன்னா அதில் குறைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுது. அவங்களால ட்ரை பண்ணா கூட குறைக்க முடியல. அது குறைக்க முடியுமா வெயிட் லாஸ்?
0: 100% பண்ண முடியும், 100% பண்ண முடியும். அது எப்படி சாத்தியமாகனா டயட் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மிஷின் மாதிரி அவங்கள முடிவு பண்ணக்கூடாது. அவங்க லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். 50% அதுலேயே அவங்க வெயிட் லாஸ் வீட்டில இருந்தே பண்ணிட்டு போயிடலாம், புரியுதுங்களா? டெடிக்கேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு அவங்க தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க, ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. நான் நல்லா வாழ்கிறேன் நல்லா வாழ்கிறேன்னு வாழ்க்கையை அவங்க சீரழிச்சிட்ருக்காங்க, அவங்க செயலில் அவங்க சீரழிச்சிட்ருக்காங்க. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு கேர்ளோ ஒரு பாயோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ சின்ன குழந்தை ஒபிசிட்டி ஆகிறாங்கன்னா ஏன் வெயிட் போகிறாங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன தப்பு பண்ணாங்க கண்டுபிடிக்கணும், என்ன தவறுகள் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் சார், அவங்களுக்கே தெரியாது நமக்கும் தெரியாது. ஒன்று பேரண்ட்ஸ் சொல்லித்தரணும், இல்லை நெய்பர் சொல்லித்தரணும், இல்லை ஸ்கூல் சொல்லித்தரணும். ஆனால் அதையும் எல்லாம் சொல்லி அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க சைட்லேயும் தப்பு இருக்குது.
1: இப்போ வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸ் அங்கே இது ஒரு ஒரு பேம்ப்ளெட்ஸ் இப்போ வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறதே அவங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களை பார்த்து கையில் ஒரு பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. இது பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கோன்னா, இந்த 15 டேஸில் வெயிட் லாஸ் இந்த மாதிரி, இந்த ரெடியூஸ் இதெல்லாம் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்களா வெயிட் லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை எந்த டிப்ஸ் நல்லது
0: ஃபாலோ பண்ணக்கூடாது?
1: அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: அது எப்படி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா, வெயிட் லாஸில் 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வெயிட் லாஸில் ஹெல்த்தி வெயிட் லாஸ் வேணுமா, வெயிட் லாஸ் வேணுமா, இதுதான் என்னோட கொஸ்டின். இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, எங்ககிட்டே கேட்பாங்க, சார் நான் வீட்டில் சீக்கிரம் பண்ணணும், 3 மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னா மடத்தனமான விஷயம். ஒரு மாதத்துக்கு மினிமம் 1 கிலோ இல்லை 2 கிலோ தான் குறைக்கணும், அதுக்கு மேலே குறைச்சா அவங்க ரிஸ்க்கு, புரியுதுங்களா? எதனால் வெயிட் போட்டால் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து யோகா போய் வெயிட் குறைச்சிருக்காங்க, ஒரு கேர்ள் வந்து ஜிம் போய் வெயிட் குறைச்சிருக்காரு, ஒருத்தர் வந்து டான்ஸ் பண்ணி வெயிட் குறைச்சார், ஒருத்தர் பேட்மிண்டன் பண்ணி வெயிட் குறைச்சாருன்னா அது அவர் பாடி அக்செப்ட் பண்ணிச்சு, அதனால் வெயிட் குறைச்சிட்டாரு. உங்கள் பாடியும் அதை அக்செப்ட் பண்ண நான் கேரண்டி இருக்கேன். நம்ம போய் ரெஃபர் பண்ணக்கூடாது, ஒருத்தர் போய்ட்டு நான் யோகா பண்ண வேண்டிய கொஸ்டின் யோகா பண்ண சொல்லக்கூடாது. முதல்ல போய் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு சொல்லணும், புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து வெயிட் லாஸில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, க்யூர் அண்ட் ரிலீஃப். ரிலீஃப்னா டெம்பரவரி சொல்யூஷன், இன்றைக்கி பண்ணது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கும், இன்றைக்கி ஒக்கே நீங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, திருப்பி வராதும் கேரண்டி கிடையாது. க்யூர்னா கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம ஃபேஸ்லலாம் பிம்பிள்ஸ் வருது இல்லை ஸ்கின்ல, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேர்ன் லவ்லியோ சம் க்ரீமோ போட்டு அதை அப்ளை பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், பிம்பிளோட பேஸை கண்டுபிடிப்போம், எதனால் அந்த பிம்பிள் வந்து என்ன தப்பு உள்ளே போயிருக்கு, எந்த செல்லு ஸ்பாயில் இதுவாயிருக்குன்னு கண்டுபிடிப்போம், அப்போ தான் சரிப்படுத்த முடியும். இப்போ என்னென்ன ரீசனுக்கு ஹெட்டேக் வரும்னு நினைக்கிறீங்க, தூக்கம் இல்லாதனால, டென்ஷனில் எமோஷனல் அழுதாலும், லாங் ட்ராவல் பர்ச்சஸ் இரிட்டேட்டிங்கான விஷயங்கள், எக்ஸாம் டென்ஷன், இந்த மாதிரி ரீசனில் தலைவலி இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து தூக்கம் இல்லாத தலைவலி வந்திருக்கு, ஒரு பர்சன் பிஸ்னஸ் டென்ஷனில் தலைவலி வந்திருக்கு, ஒருத்தர் சாப்பிடாமல் தலைவலி வந்திருக்கு, மூணுத்துக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் செட் ஆகுமா? டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க என்ன ரீசன்ல வெயிட் போட்டு கண்டுபிடிக்கணும், ஹெரிடிட்டியா வெயிட் போட்டீங்களா, இல்ல தூக்கம், உங்க டெய்லி ரொட்டீன் லைஃப் நாங்க கண்டுபிடிப்போம், நீங்க தூக்கம் நல்லா தூங்குறீங்களா, நல்லா சாப்பிடுறீங்களா, பசிக்குதா பசிக்காம சாப்பிடுறீங்களா, இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப் அங்க முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த விஷயத்த கியூர் பண்ண முடியும். ரிலீஃப்னா ஒண்ணுமே இல்லை, 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜாக்கிங் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் கியூர் ப்ராசஸ் வேணும்னா முதல்ல அவங்க டோட்டலா ரீட் பண்ணணும், அவங்களை ரீட் பண்ணுவோம், அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க முதல்ல செக் பண்ணணும், அப்பதான் கியூர் பண்ண முடியும். க்யூர் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது, எல்லா விஷயமும் க்யூர் பண்ண இருக்கு, பட் டிஃபன் ஆகுது. சிவியர் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம், சிவியர் ஆச்சுன்னா அவங்க அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, ஏன்னா எல்லா டாக்டர்ஸுமே ட்ரைனர்ஸுமே எவ்ரிபடி இஸ் குட் இன், எல்லாமே நல்லா படிச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுதான் கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுது, நீங்கள் பண்ணுங்கள் பப்ளிக் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி லைசன்ஸே கொடுக்குறாங்க. நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது கிடையாது. 99% வந்து 50% என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, அதுலேயும் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. இதனால் க்யூர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சில விஷயங்கள் அந்த எப்படினா ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபுட்னாலேயோ எக்ஸசைஸ்னாலேயோ வெயிட் குறைய குறையாது. டாக்டர் வச்சு அந்த ஹார்மோன் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு ஹார்மோன் நேச்சுரலாக செயல்பட வைக்கணும், அப்போ தான் அந்த வெயிட் குறையும். ஃபுட்னால வெயிட் குறைச்சானா ஃபுட்லேயே குணப்படுத்தலாம். ஃபேட்னால் வெயிட் போட்டால் ஆரோபிக்ஸ் இருக்கு. டேப்லெட்ஸ், நம்ம தலைவலிச்சா நம்மளே முடிவு பண்ணி டேப்லெட் சாப்பிட்றது, ஜுரம் வச்சா நம்மளே டேப்லெட் சாப்பிட்றது, சாப்பிடாம விடுறது, இதெல்லாம் தப்பு. அதுக்கான டாக்டர் கண்டுபிடிச்சி சொல்யூஷன் பண்ணணும்.
1: சார் இப்போ எந்த ஆக்டிவிட்டி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் இல்லை சம்திங், ஒரு ஒருத்தர் அனலைஸ் பண்ணி அவங்கவுங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அது எது அவங்களுக்கு பெஸ்ட் இல்லை, எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்லதா இல்லை பாதிலே விட்டுறதா?
0: ஆக்டிவிட்டி நிறைய பேர் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படின்னா நான் பண்ணிட்டேன், ஒரு 6 மாதம் பண்ணி விட்டு திரும்பி நான் வெயிட் போட்டுட்டேன், ஒரு வருஷம் பண்ணி டயட்லாம் ஃபாலோ பண்ண விட்டேன், மறுபடியும் வெயிட் போட்டுட்டேன், இந்த ரீசனை கேட்குறாங்க. இது என்ன விட்டுட்டேன்றது என்ன ரீசன்? எக்ஸாம் பண்ணிட்டு பாதிலே எழுதி வந்தா என்ன ஆகும்? நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, தூக்கத்தை பாதிலே முடிச்சிருந்தா என்ன ஆகும்? யூ நாட் கம்ப்ளீட் த ஸ்லீப்பிங். உங்கள் ப்ராப்ளம் கியூராவுக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பாதிலே விட்டுட்டேன்றதுக்கு அதுலேயே தப்பு இருக்கு. நீங்கள் பண்ணத்தை பாதிலே தெரியுது, நீங்கள் ஏன் பாதிலே விடுறீங்க? புரியுதா சொல்கிறது உங்களுக்கு வந்துட்டு? ஸோ டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு, பாதிலே விட்டு போன என்ன ஆகும்? கம்ப்ளீட்டு. ஸோ என்ன ப்ராசஸ்ஸோ அவங்க ப்ராப்ளம் கியூராக்கும் அவங்க பண்ணி தான் ஆகணும். அது 1 கிலோவாக இருந்தாலும் சரி, 50 கிலோவாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ்ன்னு வரவங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். ரீசன், ஒரு இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள், இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக அட்டை வச்சா கரப்பம் வச்சு வரும், ரொம்ப நாளாக தங்கியிருக்கும். பேப்பர் வச்சாலும் பூச்சிகள் வரும், ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி வச்சா புழு மஸ்கிட்டோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த கல் மண்ணில் போட்டால் பூரா அந்த மாதிரி பூச்சிகள் வரும், அந்த ஜெம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அது மோஷன் போகும் இல்லையா, யூரின் போகும் இல்லையா, திருப்பி அதுலேருந்து ஒரு கொசு வரும் இல்லையா. இது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஜீரணமாகவும் உடம்புல தங்கியிருக்கும். சில உணவுகள்லாம் எல்லா உடம்புமே ஜீரணமாகவும் கிடையாது. அந்த ஜீரணமாகி தங்கி வெளியே வந்துருச்சுன்னா, உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா, எடுத்து போடுறேன்னா முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம சேஃப். இதுவுமே ஜீரணமாகவும் தங்கிறதுனால தான் நமக்கு டிசீஸ். அந்த அழுக்கு எடுக்காமல் 10 வருஷம் 20 வருஷம் யோகா ஏரோபிக்ஸ் டான்ஸ் எது பண்ணாலும் சரி, அவங்களால 100% வெயிட் க்யூர் பண்ண முடியாது. நல்ல ஆக்டிவிட்டி அப்படி எடுத்திங்கன்னா குங்ஃபு பண்ணலாம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ, ஃபிசிக்கலாக சம்மந்தப்பட்ட விஷயம், எப்படி சொல்கிறதுனா என்டையர் பாடி ஆக்டிவிட்டி, மொத்த உடம்பும் ஒரு சமயத்தில் வேலை செய்யணும். எப்படி எந்தெந்த ஆக்டிவிட்டி வேலை செய்யணும்? கும்ஃபில் வேலை செய்யும், டான்ஸில் வேலை செய்யும், ஆரோபிக்ஸில் வேலை செய்யும், ஸ்விம்மிங்கில் வேலை செய்யும். இதே ஜிம்மு யோகா இஸ் குட் ஆக்டிவிட்டி. சில அந்த வெயிட் லாஸ்க்குன்னு போகிறவங்க அதை பண்ணக்கூடாது. யோகா இஸ் ஃபார் எதுக்கு? மெடிடேஷன், ஆசனாஸ், ஜாயின் ஸ்ட்ரென்த், மென்டல் ரெஸ்ட், பிராணாயமம், மூச்சு பேச்சாலும் நல்ல ஆக்டிவிட்டி. ஜிம் எடுத்தினா பிக்க மாதிரி லூஸ் மசில்ஸ் இருக்கு, இந்த லோ மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வெயிட் தூக்க முடியல, ஸ்ட்ரெயின் ஆகுது எனக்குன்னா யூ கோ டு ஜிம். எனக்கு வெயிட் லாஸ் பண்ணி என் டெய்லி ரொட்டின் லைஃப், நான் படிக்கிட்டேனா மூச்சு வாங்குது, வெயிலில் போனால் மயக்கம் வருது, நெட்டில் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, வெயிட் போடுறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மற்றவங்க நார்மலாக சரி கஷ்டப்பட்டுச்சுன்னா யூ சூஸ் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி, குங்ஃபு, டான்ஸ் அண்ட் ஆரோபிக்ஸ்.
1: சார் இப்போ டயட், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டயட்னா என்ன சார்? ஒபீஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தமாக ரைஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க.
0: மடத்தனமான விஷயம் எப்படி சொல்கிறதுனா, டயட்டில் வெயிட்லாம் குறையவே குறையாது. டயட்ன்றது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, டிசீஸ் பீப்புளுக்கு, பிபி பேஷண்ட் என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும் ஒரு டயட் இருக்கும், டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒரு டயட் இருக்கும், இதுதான். வெயிட் போட்டவங்களுக்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்க டயட் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் அவங்க ப்ராப்ளத்தை க்ளியர் பண்ண முடியும். பட் வெயிட்லாம் டிசீஸ் வரலை, நம்மளாக வெயிட்டாக வெயிட் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க டயட் ஃபாலோ, டயட்டில் ஃபுட்டில் தான் சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேட்னால வெயிட் போட்டால் உடம்புல என்னென்ன அதிகமாக இருக்கும்? கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், அப்போ மசில் லூஸ் ஆகிடும் இல்லையா அவங்களுக்கு. உமன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மசில் லூஸ் ஆகிடும், மென்னுக்கு டம்மிலாம் லூஸ் ஆகி மசில் தொங்கி போக ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? இதே வந்து மந்தமாக இருப்பாங்க, அவங்களால மற்றவங்க 10 நிமிஷம் நடக்கிற வேலையை வந்து 1 ஹவர் செய்வாங்க, ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க. இதனால் என்ன நினச்சி கம்மியாகணும்? கார்போஹைட்ரேட், புரியுதுங்களா? ஸோ ரைஸுக்கும் வெயிட் போகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைஸ் நல்லா சாப்பிடணும், லஞ்சில் சாப்பிடணும், சூடாக சாப்பிடணும்.
1: இல்லை சார், நான் எப்படின்னா இப்போ ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணால் ரைஸில் வந்து நிறையா சுகர் இருக்குது, நான் ரைஸை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க.
0: டிசீஸ் பீப்புள், அது டிசீஸ் பீப்புளுக்கு, டிசீஸ் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அது சூட்டபிள். ஜென்ரலாக வெயிட் குறைக்கிறவங்களுக்கு ரைஸ் நல்லா சாப்பிட்லாம், சுட சுட சாப்பிட்லாம், அதனால வெயிட் போடலை. ரைஸில் ஆட் பண்ணுறாங்க பாருங்க, சைடில் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டு தூங்குறது, சாப்பிட்டு உயரத்தில் உட்கார்றது, இவங்களும் கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்யும்.
1: சார் இப்போ டயட் பற்றி தான் சார், இப்போ ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணால் ஃபுல்லாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறது, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் மாதிரி தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ரைஸே சாப்பிடக்கூடாது அந்த ஒரு கான்ஷியஸ் தான் இருக்குது, நான் சாப்பிட்டேன் சொசைட்டிக்காக அந்த மாதிரி ஒரு இது இருக்கு.
0: அப்படி கிடையாது, ஸ்டைல் எப்படின்னா கௌரவம், வரட்டு கௌரவம் சொல்லுவாங்க. இப்போ 10 பேர் மாதிரி நான் போயிட்டு நான் கஞ்சி சாப்பிட்டேன் என்ன நினைப்பாங்க? அது கஞ்சி சாப்பிட மாட்டாங்க. ரசம் குடிச்சேன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? என்ன சாப்பிட்டேன்? பீஸா சாப்பிட்டேன், நண்டு சாப்பிட்டேன், வரட்டு கௌரத்துக்காக சாப்பிட்ற விஷயம் தான் டயட், புரியுதுங்களா? இப்போ எப்படி சொல்கிறதுனா டயட் வெயிட் லாஸ்க்கு நல்ல டயட் அப்படி மென்ஷன் பண்ணால் நம்ம என்ன சத்துக்கள் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். வெயிட் போடுறது ஃபேட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம். ஆனால் அது மட்டுமே ரீசன் கிடையாது. ஜீரணமாகாத உணவுகள், ஜங்க் ஃபுட், இதெல்லாமே பாய்சனுக்கு ஈக்குவல். உள்ளே போய் கன்வெர்ட் ஆகிடும் பாய்சனாக, சேர்ந்து சேர்ந்து வெளியே வராமல் தங்கி போயிருக்கும். சேறு மாதிரி, குப்பைத்தொட்டி மாதிரி தங்கி, கழிவு மாதிரி சேர்ந்து தங்கி இருக்கும். ரைஸ் சாப்பிடாதவங்க அது வெளியே வரவே வராது. ரைஸ் சாப்பிட்டா தான் அது வெளியே வரும். நல்ல உணவுகள் உள்ளே போக போக. இப்போ வெயிட் லாஸ் டயட் அப்படி எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற விஷயம், ஃபுட்டோட குவாலிட்டி கம்மி பண்ணிடுவாங்க, குவான்டிட்டி கம்மி பண்ணிடுவாங்க. ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்றேன், ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன், ரெண்டு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லி தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சத்துக்கள் இல்லை, லூஸ் மசில் தான் என்ன சாப்பிட்ணும், புரதச்சத்து உணவுகள். லூஸாக மசில்ஸ் இருக்குது, என் மசில்ஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா நிறைய புரதச்சத்து உணவு சாப்பிட்ணும். நான் டயர்டாக சீக்கிரம் சீக்கிரம் டயர்டாகிடுறேன் அப்படின்னா நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகள், கோதுமை, ரைஸு, ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க டபுள் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணும், அந்த உள்ள சேர்ந்த ஃபேட்லாம் கலர்ஸ்லாம் பேர்ன் பண்ணி வெளியே எடுத்துரும். வெறும் ஃபேட் மட்டுமே சேர்த்துட்டு நான் இன்னும் சாப்பிடாம வந்தால் வீக் ஆகிடுவேன், ஹெல்த்தி வெயிட் லாஸ் வராது இல்லையா. பட்னி கிடந்தனால வீக் தான் ஆவாங்க தவிர வெயிட் லாஸ் ஆகாது.
1: சார், இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் வந்து பெஸ்ட், நீங்கள் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி
0: வெயிட் லாஸ்க்கு நிறைய ஃபுட் இருக்குமா, பட் 100% வெயிட் லாஸ் ஆகாது, 50% தான். 50% தான் குணப்படுத்தணும். நம்ம வீட்டு தினசரி வீட்டில் செய்கிறோம் இல்லையா ஃபுட், அதிலே வெயிட் லாஸ் 50% பண்ணலாம். அவங்க எங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ருட்டீன் லைஃப், லைஃப் ஸ்டைலில் நாங்கள் முதல்ல பார்ப்போம். என்ன டைம் தூங்குறாங்க, என்ன டைம் எழுந்துக்கிறாங்க, என்னென்ன உணவுகள் எடுத்து சேர்த்துக்கிறாங்க. சைல்டுஹுட்டில் இப்போ வந்து குழந்தை, இப்போ வந்து 30 இயர்ஸ் 20 இயர்ஸில் வரானா, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் என்னமாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்க, யோகாவோ டான்ஸோ குங்ஃபோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருக்காங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதுவுமே டயட்லாம் சொல்லுவோம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருப்பாங்க. எதுவுமே பண்ணதில்ல, இதுதான் என் ஃபஸ்ட் லைஃப் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எதமாதிரி விஷயம் நிறையா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டின்னரில் நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் நான்வெஜ் எடுக்கவே கூடாது, சப்பாத்தியும் சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடவே கூடாது, நிறையா வெஜிடபிள் சூப் சாப்பிடணும். வெஜிடபிள் சூப் எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அந்த ஹோல்டே என்ன உணவு சேர்த்தாங்களோ நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணி வெளியே தள்ளிடும், டெபாசிட் ஆக விடாது. டெபாசிட் ஆக ஆக தான் நமக்கு வெயிட் போடுது, அதாவது டெபாசிட் ஆகும்போது பிரச்சனை கிடையாது. டின்னரில் எப்பவுமே சூப் சாப்பிட்டானா ஒரு 1 வீக்லேயே அவங்க லிட்டில் ஃபீல் ஐ எம் லைட் பேப்பர் மாதிரி ஃபீல் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய பேர் பண்ணுறது இட்லி தோசை, உளுத்த மருப்பு ஐட்டம் வெயிட் குறைக்கவும் சாப்பிடக்கூடாது, போண்டா வடை உளுத்த மருப்பும் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஸ்வெல் ஆகும், வீங்க வர மாதிரி தெரியும் முகம் பார்க்குறதுக்கு, ஆள் பார்க்குறதுக்கு. சில பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், சில பாடி கார்ட்டூன் பாடி மாதிரி இருக்கும், சில பேர் வந்து ரவுண்டாக அந்த பலூன் மாதிரி பெருசாக இருக்கும், வீங்கின உடம்பு மாதிரி இருக்கும், என்ன வீங்கி பேக்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வரும். ஸோ இதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும்,
1: ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நல்லது.
0: பிரேக்ஃபாஸ்ட்ல சொல்றது
1: ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்ல ஃப்ரூட்ஸ்
0: கம்பல்சரி, ஃப்ரூட்ஸ்
1: நைட்ல வெஜிடபிள்ஸ் சூப்,
0: லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிடணும்னா சூடா சாப்பிடணும், பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும். என்ன ரீசனுக்கு வெயிட் போடுறாங்க அப்படின்னா, நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, என்ன ரீசனுக்கு வெயிட் போடுறாங்க அப்படின்னா பசிக்காம சாப்பிடுறதும் தப்பு, பசிச்சு சாப்பிடாம அவாய்ட் பண்றதும் தப்பு, பசிச்சு ராங் ஃபுட் கொடுக்கறதும் தப்பு. உதாரணத்துக்கு எனக்கு அடிபடவே இல்லை, நான் போய் ஆபரேஷன் பண்ணிப்பேனா, எனக்கு பசிக்கவே இல்லை, ஏன் சாப்பிடணும், எனக்கு அடிபட்டு மருந்து போட மாட்டேன், என்ன ஆகும் அந்த புண்ணு வந்து பெருசாகி பெருசாகி சிப்டிக்காகி பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துரும். நான் பசி சாடாமல் கொடுத்தனா கேஸ் ஃபார்ம் ஆகும் பாடியில். இப்போ ஜென்ரேஷன் தண்ணி தாக்க தண்ணி கூட குடிக்கிறதில்ல, பெப்சிகோ குடிக்கிறாங்க. நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போயிருந்தேன், ஃப்ரெண்டோட இதுக்கு பார்த்தினா ஃப்ரெண்டு ஒரு தெரிஞ்ச ஒரு யாருக்கு தெரியல பர்சன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு, பட் பிரியாணிக்கு பக்கத்தில் ஸ்ப்ரைட் குடிச்சிட்டு இருக்கிறாரு, என்ன காம்போ அது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தவறுகள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பண்ண தவறுகள். இப்போ அது யாராச்சும் பண்ணோட மந்த்லி ஒன் தானே சாப்பிட்றாங்க, தப்பு இல்லைன்னு முடியும், அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க, அவங்களே அவங்க செல்ஃபாக கில் பண்ணிக்கிறாங்க, நான் சீக்கிரம் செத்து போப்பேன்னு அவங்களே அவங்க தொகலை பண்ணிக்கிற சமம். அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது எந்த உணவு கூட என்ன எனர்ஜி சேர்க்கணும் கண்டுபிடிக்கணும், என்ன சத்துக்கள் நம்ம உடம்பு தேவை ஒரு நாளைக்கு தேவையோ அது ஏற்றுக்கணும் உடம்பு, அது எடுக்கிறதுக்காலே பாதி வெயிட் குறைஞ்சிடலாம் அவங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டிலாம் ஹெல்ப் பண்ணும், ஆக்டிவிட்டிலாம் ஒரு 30-40% தான் ஹெல்ப் பண்ணும். மீது 60% அவங்க சாப்பிட்ற உணவில் தான் இருக்கு. லஞ்சுக்கு சூடாக சாப்பிட்ணும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த பிராய்லர் கோழி எக்குலாம் சாப்பிடவே கூடாது, அதெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. நாட்டு வகை கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, வான் கோழி, நாட்டுக்கோழி, நாட்டு முட்டை, இதெல்லாம் 100% ஹெல்த்தி, இதெல்லாம் ஒரு சேடையும் கிடையாது, அது சாப்பிட்டா வெயிட்டும் போட மாட்டாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. மட்டன் சாப்பிட்லாம், காடை சாப்பிட்லாம், நான்வெஜ் இல்லாதவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்கள்லாம், இந்த மாதிரி தான் ஹெல்த்தி சாப்பிட்னா. நிறைய சாப்பாடில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு புரதச்சத்து சேர்த்துக்கணும், மக்காச்சோளம், ஸ்ப்ரவுட்ஸு, முளைக்கட்டின பயிர், அப்புறம் சிகப்பு ஹவல் தெரியுங்களா, ரெட் ஹவல், இதை பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தி தான், இதெல்லாம் யாரும் இப்போ ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா மம்மி வந்து ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க, போன்விட்டா கொடுத்தாங்க, ரைஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபுட் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்த்தி லைஃப்னு யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை, அதுலேயும் ஹெல்த்தி இருக்குது, ஆனால் என்ன இருக்குன்னு யாருமே தெரிஞ்சுக்காமல் சாப்பிட்றாங்க. புரியுதுங்களா? இப்போ நிறையா என்ன சொல்கிறது, டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இப்போ நிறைய பேருக்கு தூக்கமே ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதுவும் ரீசன் வெயிட் போகிறதுக்கு. தூக்கம்ன்றது கம்மி, டிவி, சாட்டிங், நெட்டு, ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன், ஸ்டடீஸு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க டெய்லி ரொட்டீன் லைஃபை பாதிக்குது.
1: சார், இப்போ டம்மி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ டம்மி மட்டும் ரெடியூஸ் பண்ணலாமா, இல்லை அது ரொம்ப எப்படி ரெடியூஸ் பண்ணுறது டம்மி மட்டும்?
0: டம்மி மட்டும் ரெடியூஸ் பண்ணுறதுனா ஈஸியான ஒர்க் தான், பட் ரெடியூஸ் பண்ணுறதுனா அதில் முதல் சிம்டம் கண்டுபிடிக்கணும். எதனால் டம்மி வந்துச்சு, தூக்கம் இல்லாதனாலையா கேஸ் ட்ரபுள்னாலையா கண்டுபிடிக்கணும். அண்ட் டம்மி மட்டும் ரெடியூஸ் பண்ணால் வெஜிடபிள் சூப் குட், ப்ளஸ் இந்த குதிரைக்கு போடுவாங்களே கொல், அதில் ரசம் பண்ணி சூடு பண்ணி டின்னருக்கு பதிலாக அதுதான் டின்னரே. நிறைய பேர் சூப் சாப்பிட்டா திருப்பி பசிக்குமே, திருப்பி சூப்பே சாப்பிடுங்க. 7 மணிக்கு சாப்பிட்டா 8 மணிக்கே திருப்பி சூப் சாப்பிடுங்க. 9 மணிக்கு 10 மணிக்கு எப்போ பசித்தாலும் சூப் குடிங்க டின்னரில். ப்ளஸ் அவங்களால சூப் பிடிக்கல அடுத்த நாள் சேஞ்ச் பண்ணால் குளிர் ரசம் சாப்பிடலாம். குளிர் ரசம் அதெல்லாம் தம்மக்கு இந்த ஃபேட்டை மட்டுமே பர்ன் பண்ணி எடுத்துரும். வெறும் டம்மி இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு. முதல்ல ஏன்னா டம்மி வர இப்போ இருக்கும் ஜென்ரேஷன் டம்மி வந்து அசிங்கமாக நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. டம்மி வந்தால் ஸ்பைன் தான் ஸ்பாயில் ஆகும், ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முதல் விஷயம் டம்மி லூஸ் பண்ண முடியும், பட் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் ஃபுட்.
1: சார், இப்போ சூப்புன்னு சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட் சூப் இருக்கு, பவுடர்
0: சாப்பிடலாமா? அதெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். கிட்னி அக்செப்ட் பண்ணாது, அதெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கும், இம்யூனிட்டி அதை பிளாக் பண்ணி வச்சுக்கும், இக்னோர் பண்ணாது, சாப்பிடக்கூடாது. வீட்டில் செஞ்சு டெய்லியும் சாப்பிடணும் சூப், ஒரு நாளைக்கு ஒரு காய்கறிகள், எல்லா காய்கறியும் போட்டு சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அந்த சூப்பில் இஞ்சி இருக்கணும்.
1: சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைக்கு உடனே வந்து ஒரு கிளாஸ் வந்து ஹெல்த் ட்ரிங்க் தான் கொடுக்குறது, காம்ப்ளான் அந்த மாதிரி சம்திங், அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து குடிக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாவோ இல்லை மென்டலாக ஃபிசிக்கலாக அப்ரோச்சபிளாக கிவன் அப்படின்னு இருக்க முடியுமா? இல்லைனா அதுக்கும் நிறைய காரணம் இருக்கு, ஐ மீன் டல்லாக இருக்கிறதுக்கு அப்படி அந்த மாதிரி. சார், இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் உடனே கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோன்னே அப்படியே அப்படியே ஃபுல் ஆகிடும் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதே இல்லை, ராத்திரி சாப்பிட நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றது இல்லை. ஸோ அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை அது குட்டா, அந்த மாதிரி கொஞ்சம்
0: ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கு. நாட் குட், பேட் தான், வெரி பேட். இப்போ ஜென்ரேஷனே வந்து பால் குடிக்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க, டின்னர்லையும் சரி மார்னிங்லையும் சரி, அதில் ஏதோ சம்திங் கலக்குறாங்க டேஸ்ட் ஃப்ளேவருக்காக. இப்போ டோட்டல் பாடி ஹைட்டு நீங்கள் 5 அடி இருக்கீங்கன்னா தங்கோட சைஸ் என்ன இருக்கும், 2 இன்ச் இருக்குமா? அந்த தங்கு 2 இன்ச்சஸ் தான், அந்த கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த எந்த ஃபுட்டுமே நீங்கள் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியாது. அந்த 2 இன்ச்சஸ் தங்கு டேஸ்ட்காக நீங்கள் பாடியை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. தங்கு கேட்கறது கொடுக்கவே கொடுக்கக்கூடாது, வயிறு கேட்கறத மட்டும் கொடுங்க. புரியுதுங்களா? அழுக்கு தான், ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ன்றது அழுக்கு சேர்க்கும் உடம்புல. இப்போ குழந்தைங்க வளர மாட்டேந்து, குழந்தைங்க ஆக்டிவாக இருக்க மாட்டேந்து, நல்லா படிக்க மாட்டேந்து, மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதெல்லாம் கொடுத்தா குழந்தை ஹெல்த்தியாக வளருமா வளருமா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் எதுவும் கண்ணப்படுதோ, எது ஆடில் பார்க்குறமோ, எது நியூஸில் படிக்கிறோமோ, எது டிப்ஸாக படிக்கிறமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஒரு நேச்சுரல் க்ரோத்திங் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் க்ரோத்திங்க்கும் ஸ்வெல்லிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. உண்மையான நேச்சுரலாக க்ரோத் பண்ணுறதுக்கும் வீங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுதான். ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தவறான உணவுகள், தவறான நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்து அந்தந்த ஃபுட்லாம் கொடுத்து அதை கண்டுபிடிச்சி அது ஃபுட்டு கொடுத்து அவங்க க்ரோத்திங் பண்ணுறதை விட அவங்க ஏன் க்ரோத் ஆகும் கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபுட்டு கொடுத்தா க்ரோத் போயிடலாம். இப்போ ஒரு ட்ரீ நல்லா வளர்கிறதுக்கு நான் என்ன அப்ளை பண்ணணும், தண்ணின்றது லிக்விட் எல்லாருக்குமே தெரியும், தண்ணி ஊற்றுறோம். லிக்விட் ஃபுட் தானே ஃபெனாயில், ஃபெவிகால், ஆசிட் எல்லாமே, அதுவும் ஊற்றலாமே, ஏன் ஊற்ற மாட்டேன்றோம்? ட்ரீ என்னாகும், க்ரோத் ஆகும்போதே பாதி ஸ்பாயில் ஆகிடும். இதுதான் ரீசன், சைல்டுஹுட்லேயே வெயிட் போகிறது, டிசீஸ் வருது, சின்ன குழந்தையே 8 வயசுலேயே கண்ணாடி போட்டுறாங்க குழந்தைங்களாம். 11 வயசுக்கு ரீசன் நிறைய குழந்தைய நான் பார்த்துருக்கேன், 11 வயசுக்கே 12 வயசு 16 வயசுக்கே டயபெட்டிஸ் வந்திருக்கு, டயபெட்டிஸே இருக்காங்க. என்னோட கிளைண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 16 வயசு +2 படிக்கிற பொண்ணு டயபெட்டிஸ் இருக்கா, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா, 120 கிலோ வெயிட்லாம் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? பிகாஸ் ஆஃப் ராங் ஃபுட். என்ன வேணுமோ அதை கொடுக்கணும், தேவையில்லாமல் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க தெரிஞ்சது கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அழுக்கு, இதெல்லாம் அழுக்காக தான் சேரும். ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பேடுன்றத விட மட்டமான ஃபுட்னு சொல்ல முடியும், என்ன பொறுத்தருக்கும் அதை நான் சொல்ல முடியும்.
1: சார், இப்போ அப்போ எந்த ட்ரிங்க்ஸ் தான் சார் நல்லா இருக்கும், ஐ மீன் நல்ல மெமரி பவர், நல்ல ஒரு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக குழந்தைங்க இருக்கிறதுக்கு எந்த ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்?
0: பால் 100% பால் இஸ் குட். காஃபி கூட சாப்பிடக்கூடாது, டீ கூட சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணலாம், நல்ல க்ரோத்திங், நல்ல மெமரி பவர், நல்ல ஆக்டிவ், ஹெல்த்தியாக க்ரோத் ஆகணும் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, அப்புறம் நட்ஸ் ஃபுட் எல்லாமே, ட்ரை கிரேப்ஸ், இதெல்லாம் நைட்டில் தூங்கும்போது தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து நீங்கள் பாருங்கள் வாட்டரில் அதில் இருக்கிற பேட் அழுக்கு ஆயில் எல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் தண்ணி. அதை போட்டு மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க, அந்த மில்க் ஷேக் கொடுங்க. நைட்டில் கூட யார் வேணால் சாப்பிட்லாம், சின்ன குழந்தை பெரியவங்க வேணால் சாப்பிட்லாம், அவங்க லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதெல்லாம் ஃபேட் கிடையாது, பேட் ஃபேட் இல்லை, குட் ஃபேட்.
1: ஆனால் ஜென்ரலாக சார் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ஃபேட் ஃபேட்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறேன்.
0: அப்படியே சாப்பிட்டா தப்பு. தண்ணியில் ஊற வச்சுட்டு 12 hours ஊற வைக்கணும, 8 to 12 hours ஊற வச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் பார்த்தாலே தெரியும், தண்ணியில் ஆயிலாக மிதத்துன்னு இருக்கும், தண்ணியில் அழுக்கெல்லாம் ஃபேட்லாம் உறிஞ்சத்துரு. வெறும் நட்ஸோட சத்துக்கள், புரதச்சத்து, விட்டமின், நல்ல கொழுப்புலாம் அதில் இருக்குது. அது சாப்பிட்டோன்னா அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, துருசுறுப்பாகவும் மெமரி பாலாகவும் இருப்பாங்க.
1: ஸோ நட்ஸ் வந்து ரொம்ப நல்லது,
0: நல்லது. டேட்ஸு, பிளாக் டேட்ஸு, லோக்கல் டேட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நல்ல பியூர் பிளாக் வரும் இல்லையா டேட்ஸ், இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்சியில் பாலில் கலந்து கொடுக்கணும், குடிக்கணும். ஃபிக், அக்ரூட், இதெல்லாமே இஸ் குட்
1: சார். இப்போ வந்து பசிக்காம சாப்பிட்றது வந்து எப்படி எனக்கு புரியல, நீங்க சொல்றது கொஞ்சம் தெளிவா சார்.
0: பசிக்காம சாப்பிடுதுன்னா 8 மணி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், 1 o'clock ஆச்சு லஞ்ச் சாப்பிடணும், டின்னர் ஆயிடுச்சு 8 o'clock சாப்பிடணும், அப்படி ஒரு தப்பு. கெஸ்ட் வீட்டுக்கு போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்போம், அவங்க என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அப்போ பசிக்கே போய் சாப்பிடுவோம் அந்த ஃபுட்டு. மூவி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போது ஸ்மெல் பண்ணுவோம், அந்த மசாலா வாசம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே சாப்பிட்ற ஃபுட்டு, இதெல்லாம் ராங். டைமுக்கு சாப்பிட்றதுன்றது டிசீஸ் பீப்புளுக்கு, ஏன்னா அவங்க டைமுக்கு மாத்திரை எடுத்தாங்க, டேப்லெட்ஸ் எடுத்தாகணும். பட் பசிச்சு சாப்பிட்றது வந்து வேறு விஷயம், வயிறு கேட்குது. பசிக்கலைன்னா நீங்கள் பிஃபோர் சாப்பிட்ட ஃபுட் இன்னும் டைஜஸ்டே ஆகலை, அதுக்குள்ளே அடுத்த ஃபுட்டு நம்ம ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கோம் பாடிக்கு.
1: அதான் சார் எப்படி தெரியும், அதாவது உங்களுக்கு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம்
0: வயிறு வயிறு கிள்ளும், உங்கள் வயிறை போட்டு கேட்கும், வயிறு கிள்ள, நாக்கு டேஸ்ட் கேட்காது. மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம், மூக்கு ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும், அது மாதிரி தோணே தோணாது, வயிறு கேட்கும் இதுக்கு தான் சாப்பிடணும் சொல்லிட்டு. இதில் தான்
1: சார் இப்போ வந்து குட் ஃபேட் எதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, குட் ஃபேட் என்ன எது, பேட் ஃபேட் எது, கொஞ்சம் டீடைலாக சார்.
0: குட் ஃபேட் பேட் ஃபேட் அப்படின்னா பேட் ஃபேட்டு எவ்ரி திங் இஸ் ஆல் த பேக் ஃபுட், ஆல் த பேக் ஃபுட்டு, எக்ஸாம்பிள் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், பஃப்ஸு, சீஸ், பீஸா, பர்கர், நூடுல்ஸ், அப்புறம் அனிமல் ஃபுட்டு. நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் மசில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பீஃப், போர்க், இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர். ராங் இன்ஃபர்மேஷன், சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இதெல்லாம் பேட் ஃபேட். இதெல்லாம் ஆரோக்கியமாக குரோத்தாக இருக்காது, ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்காது, லைஃப் அந்த ஹெல்த்தி இருக்காது பாடியில் வந்துட்டு. குட் ஃபேட் அப்படி எடுத்தீங்கன்னா மேங்கோவில் இருக்குது, கீல இருக்குது, பாலில் இருக்குது, எல்லா நட்ஸ்லையும் இருக்குது, இதெல்லாம் குட் ஃபேட். நம்ம ஹெல்த்தியாக நம்ம லைஃபை குரோத் பண்ண முடியும், நம்ம ஆக்டிவாக பண்ண முடியும்.
1: சார் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கிளாஸஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு 4-5 கிளாஸ் இருக்கும், யோகா கிளாஸ், ஜிம் இருக்கும், அங்கே அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஐஃபையா ஏசிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏசி யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதே நம்ம ஸ்வெட்டிங்காக தான் அங்கே போகிறோமே, அங்கே போயிட்டு ஏசி போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து கரெக்டா இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சார்.
0: ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு, அது பண்ணவே கூடாது அப்படிலாம். அவங்க 100% அவங்களால க்யூர் பண்ணிக்க முடியாது அந்த ப்ராப்ளத்தை. ஏசின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் எனக்கு சில்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? நம்ம லங்ஸுக்கு என்ன மாதிரி ஏர் வேணும், இயற்கையான ஏர். எங்கள் மெத்தட்ல பஞ்சகர்மா ஏர் மெத்தட்னு சொல்லுவாங்க, இயற்கையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதால தான், நீர், நிலம், காற்று, நெருப்பு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதை மாற்றி கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ப்ராப்ளமே வருது, மாற்றி சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் நைட்டு தூங்கும்போதே ஃபுல் நைட் ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, படம் பார்க்குறது, காரில் போகிறது, எல்லாத்துலேயும் ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லங்ஸுக்கு நேச்சுரல் கிடைக்காம அவங்க வெளியே அனுப்பின கெட்ட காதே திருப்பி அவங்க ஏற்றுக்கிறாங்க உள்ள, மறுபடியும் என்ன ஆகும், எப்படி ரிசல்ட் எடுக்க முடியும், அவங்க ப்ராப்ளம் க்யூர் ஆகும், சிவியர் தான் ஆகும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப தப்பு. இப்போ குழந்தைங்களுக்கு இதுதான் இந்த மாதிரி ஏசின்ற விஷயம் யாருக்கு தேவைன்னா, சில டிசீஸ் பீப்புளோட டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ்லாம் ரொம்ப கூலாக வைக்கணும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அவங்களுக்கு தான் அந்த மெத்தட் தேவைப்படுமே தவிர எல்லாருக்கும் அது சூட்டபிள் கிடையாது, ரொம்ப தப்பு. நான் கூட என் சொல்லி யோகா கேட்பாங்க, ஏசி போடுங்க ஏசி போடுங்க கேட்பாங்க, நாங்கள் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகுன்னா வந்து ஏசி கேட்காதீங்க, இல்லை சும்மா டைம் பாஸ் வரணும்னா எங்கிட்ட வரைய வரையும் சொல்லி அமுச்சு விட்டுடுவோம். ஏசியில் வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டமாக கிடையாது, ரிசல்ட் எடுக்க ரிசல்ட் எடுக்க முடியாது, நம்ம எதுக்காக போனோமோ எதுக்காக வந்தோமோ அது கிடைக்காது.
1: இப்போ வந்து ஒபீஸ்னால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன வயசா இருக்கும், காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு வந்து நீ பெயின் வா, அப்படியே ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஃபுட்னால வந்து இந்த கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும், நீ பெயின், பேக் பெயின், எல்லா பெயினுமே சார்?
0: ஃபுட்னால கிடையாது, பேக் பெயின் நீ பெயினுக்கு 100,000 ரீசன்ஸ் இருக்கு, அவங்க உட்கார பொசிஷன்லேருந்து, நிற்கிற பொசிஷன்லேருந்து, நடக்கிற பொசிஷன்லேருந்து எல்லாமே கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்பைன் டோட்டலாக 33 ஜாயின்ஸ் இருக்கா, அந்த ஜாயின்ஸை ப்ராப்பராக அடுக்கி வச்சுருக்கோமா முதல்ல பார்க்கணும். எல்லாருமே ஹன்ச் பண்ணி உட்காரக்கூடாது, ட்ராவல் ஜாஸ்தி, டூ வீலரில் போய் பள்ளத்துலேயே மாரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக டபு டபுன்னு போய் ஏறி இறங்குவாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரோட்டில் போகும்போது டங்கு டங்குன்னு ஏறி இறங்கும் பஸ் எல்லாம் பைக்கில், அந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும்,
1: ஸ்பீட் பிரேக்கில்
0: ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஸ்லோ பண்ணி ஆகணும், இல்லைனா பேக் இன்ஜுர் ஆகும். வண்டி இதுவாகுதோ இல்லையோ பிரச்சனை விஷயம், நம்ம நினச்சிப்போம் ஒன்றே ஆகாதுன்னு நினச்சிருப்போம், பட் பேக்கோட ஜாயின்ஸ்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் இல்லையா முதுகெலும்பு, அது டோட்டலாக கம்ப்ரஸ் ஆகிடும் அந்த செகண்டில்.
1: ஸ்பைனல்
0: ஆமாம், அந்த அந்த போனில் வந்து கால்சியம் எஸ்ட்ரோஜன்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் அவங்க சேஃப் தப்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க சத்துக்கள் கம்மியாக இருந்ததுன்னா அது அதுதான் பேக் பெயினாக காட்டும். முதல்ல நீ பெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆஃப் த பாடி. இப்போ நீங்கள் வந்து 10-50 கிலோ இருக்கீங்க, 20 கிலோ வெட்டினா 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ ஒரு 10 வயசு பர்சனை வந்து நீங்கள் மேலே வச்சிருக்கீங்க. மேலே கிராவிட்டிக்காக சுற்றி இருக்கும்போது என்ன ஆகும், எந்த ஜாயின் ஸ்ட்ரெயின் ஆகும், பள்ளிகிட்டே இருக்கும்போது நீ தான் ஸ்ட்ரெயின் ஆகும். அவங்க நினச்சிருப்பாங்க படிடே தான் நீ பெயின் வந்து நினச்சிருப்பாங்க, படிடே தான் நீ பெயின் வரல, ஆல்ரெடி நீ பெயின் இருந்திருக்கு, படிடே ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம்.
1: எந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் சார், இப்போ இந்த மாதிரி பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்?
0: ஃபுட்டுன்றத விட இப்போ எல்லாருமே காமன் ஆகிடுச்சு, ஏன்னா இப்போ எல்லாருமே நீ பெயின் எல்லாருமே பேக் பெயின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ரீசனே அவங்களுக்கு வந்தாலும் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி சமாதானம் வைக்கிறாங்க, ஆனால் குணப்படுத்த முடியல. இருக்கு ஃபுட்டு இல்லாமல் இல்லை, பட் ஃபாலோ பண்ணுறது கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா இலை ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இலை ஆடு குட்டி ஆடு, அது ஒரு நெஞ்செலும் எடுத்து நல்லா சூப் பண்ணி அதை கடிச்சு மின்னு முழுங்க முடியும். டெய்லி லஞ்சில் அதை ஆட் பண்ணணும். ஜாயின்ஸ் பெயின் இருக்கு அவங்களுக்கு, ஜாயின்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறவங்க வீக்காக இருக்கவங்களுக்கு ஃபீல் வந்ததுன்னா, அப்புறம் உமனாக இருந்தாங்கன்னா கருப்பு எள்ளு தெரியுமா, கருப்பு எள்ளை வந்து நல்லா வெயிலில் வாய வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி லஞ்சில் சாப்பிடும்போது முதல் சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிட்டாலே போதும் டெய்லியும். உமன்ஸ்க்கு வந்து எல்லா ஜாயின்ஸுமே ஸ்ட்ரென்த் ஆகிடும். மென்னாக இருந்தனா நான் போன் இது சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த ஜாயின்ஸ்லாம் பெயின் தவிர்க்கலாம். 100% குணப்படுத்தணும் அப்படின்னா ஆக்டிவிட்டியும் சேர்ந்து பண்ணணும்.
1: சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நான் கேள்விப்பட்டவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா, அவ வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து நல்லா ஒல்லியா அழகா இருக்கா, சோ நான் அதனால ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினைச்சு வராங்க. இப்ப பசங்கன்னா என்ன, அவனுக்கு ரெண்டு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க, ஒன்னு சிக்ஸ் பேக்ஸ் இன்னொன்னு லீனா ஸ்லிம்மா இருக்கணும். இதை தவிர அவங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ்னால அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அது வந்து எவ்வளவு பேட், அது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு, நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கேள்வி எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்?
0: ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஃபிட்னஸ்ன்றது சிக்ஸ் பேக்கு நான் உள்ளியாக்குறேன் குண்டாக்குறேன் அப்படி முக்கியம் இல்லை, எந்த வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கேன், என் ஜாயின்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, என் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, என் லிவர் நல்லா வேலை செய்யுது, என் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, என் லங்ஸ் என்னால் நல்லா மூச்சு விட முடியுது, என்னால் நல்லா தூங்க முடியுது, நடக்க முடியுது, இதுதான் ஃபிட்னஸ். சிக்ஸ் பேக் நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு நம்ம ஊரில் எல்லாமே தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஃபிட்னஸ்னா சிக்ஸ் பேக் வச்சு நம்ம 10 பேர் இம்ப்ரெஸ் பண்ணோம், உடம்பு உள்ளே வச்சுட்டு நான் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கணும் செக்ஸியாக இருக்கணும் இப்படி நினச்சி தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அதை முழு 100% தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதே கிடையாது. குண்டாக தான் அசிங்கமாயிட்டா யாரை பார்த்தா ஆண்டியும் கூட்டுருவாங்க, அங்கிள் கூட்டுருவாங்க, மெச்சூராக தெரியணுன்றதுக்காக தான் ஃபிட்னஸ் வராங்க. 100% டெடிக்கேஷனாக யாருமே ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி லைஃப். உதாரணத்துக்கு ஸ்கூலில் வந்து ஸ்டடீஸ் நாலேஜ் எல்லாம் கத்துருவாங்க, காலேஜ் பேரண்ட்ஸ் டிசிப்ளின் எல்லாமே கத்துருவாங்க, ஹெல்த்தி லைஃப் யார் கத்துறா, யாருமே கத்துறது கிடையாது. அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், என்னோட மெத்தட் டார்கெட்டே அதுதான், ஹெல்த்தி லைஃபை எப்படி கொண்டு போகிறது. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. மற்றவங்களுக்காக உங்கள் ஃபிட்னஸ் அந்த பொண்ணோட நான் ஒல்லியாக்கணும், மற்ற பையனோட நான் அழகாக இருக்கணும் ஃபிட்னஸ் ட்ரை பண்ணுங்க. எப்போ போல நான் எல்லாரையும் மாதிரி நான் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணுங்க ஃபிட்னஸ்.
1: இப்போ நம்மளால சொல்ல முடியும் சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒபீஸா இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், உணர்வு இருக்கு. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மனநோயாளிகள் மென்டலா ஹில்லா இருக்கிறவங்களை வந்து சொல்ல முடியாது, கை கால் இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒபீஸ் கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிறதுனா அவங்களுக்கு சரி பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா எங்க கிட்ட கண்டிப்பா நாங்க அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம், டாக்டர்ஸ் வச்சு உணவுகள் கொடுத்து அவங்களுக்கே உணவுகள் கொடுத்து அது சரிப்படுத்திடுவோம். கண்டிப்பா குறைக்க முடியும் உணவு கொடுத்துதான், பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி லைட்டை சேஞ்ச் பண்ணுவோம், கேம் மாதிரி பண்ண வச்சுப்போம், விளையாட்டு விஷயங்களை அதில் திணிப்போம் போட்டு, அப்போ தான் பண்ண வைக்க முடியும். ஏரோபிக்ஸு டான்ஸு குங்ஃபு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. உணவு 90-75% உணவு ப்ளஸ் டாக்டர், அதுக்குன்னு டாக்டர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் அதை பண்ணித்தருவோம்.
1: சார் இப்போ வந்து நீ என்ன எப்படி குண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல, இல்லை நான் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றவங்க மத்தியில் நீயே இன்னும் போகலையா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை பார்க்குற திருப்பி வரேன் டயர்டாக இருக்கேன் எனக்கு டைமே இருக்க மாட்டுது அப்படி. டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்துக்கு எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? டைம் டைம் டைம்னு சொல்லிட்டு அவங்களோட கான்சியஸ், அவங்க ஹெல்த் கான்சியஸாக அவங்க லூஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க.
0: நீங்கள் சொல்றது கண்டிப்பாக புரியுது. எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் மட்டும் விட நிறைய ஊரில் பண்ணுற தப்பு இது தான். முதல் செய்கிற பேரண்ட்ஸ் அண்டு சில்ட்ரன்ஸ் எல்லா ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாமே ஓகேங்க. ஒரு பையனும் பொண்ணும் வெயிட் லாஸ்க்கு கான்சியஸ் பண்ணும்போது அவங்க எஃபோர்ட் எடுத்தால் கூட சில பேர் இது உனக்கு எதுக்கு இதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நல்ல வீட்டு வளர்ச்சியை குறைஞ்சிரும் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது மூணாவது விஷயம் வந்துட்டு டைம் இல்லைன்னு சொல்கிறது பைத்தியம். டைம் எல்லாருக்கும் இருக்கும், நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். யாருக்கு தான் டைம் இல்லாமல், எல்லாருக்குமே டைம் இல்லாமல் கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறது? உதாரணத்துக்கு எதுக்காக படிக்கிறோம் நம்ம? எதுக்காக படிக்கிறோம்? ஃபியூச்சரில் வயசான காலத்தில் நல்லா செட்டில் ஆகி சம்பாதிச்சு செட்டில் ஆகிறதுக்கு தான். கஷ்டப்பட்டு அடித்து படித்து முடித்து நாலு பேர் ஓவர்டேக் பண்ணி நல்ல மார்க் எடுத்து காலேஜில் அட்மிஷன் வாங்கி சீட் வாங்கி படித்து நல்லா போய் பிஸ்னஸ் பண்ணியோ ஒர்க் பண்ணியோ சம்பாதிச்சு அந்த பணத்தை என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்காக படித்தோம்? நாம் நல்லா வாழ்கிறதுக்காக தான். ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் 35-40 வயசுக்கு அப்புறம் அவ்வளோ பணத்தில் பாதி பணத்தை ஹாஸ்பிட்டல் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்னை காப்பாற்றுங்க, நீ பெயின், பேக் பெயின், ஹார்ட் அட்டாக், பிபி ப்ராப்ளம், லோ பிபி ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இப்படி தான் செலவு பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு முதலிருந்தே அந்த டைமை ஒதுக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி சொல்கிறதுனா, ஒரு எங்கள் கான்செப்ட்னா ஒரு வியாதி வந்து குணப்படுத்துறதுக்கு போகிறது பதிலாக வரமத்துறது இப்படி தான். நீங்கள் ஒபிசிட்டி ஆகிட்டு வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்குற காசு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரீங்களே ஹாஸ்பிட்டலில். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு உணவு ஒதுக்கி வைங்க.
1: இப்போ பேரண்ட்ஸ் பெட்டர் தன் க்யூர் சொல்லுவேன்.
0: யா, ப்ரிவென்ஷன் பெட்டர் தன் க்யூர். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஊரில் பண்ணுற தப்பு, ஒரு பொண்ணோ பையனோ 10th or 12th படிச்சிருப்பாங்க, என்னமோ ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி அவங்க ஆக்டிவிட்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. என்னால் மார்க் எடுக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிற பையனோ பொண்ணு வந்தால் என்ன இது கொடுத்தாலும் மார்க் வாங்கிடுவாங்க. ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுறவனுக்கு போய் நீங்கள் என்ன வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணுங்களா, வின் பண்ணி காட்டுவோம். தோக்குறவனுக்கு என்ன தான் என்கரேஜ் பண்ணாலும் அவங்ககிட்ட நம்பிக்கைலாம் அவனால் ஜெயிக்க முடியாது, தோக்கு தான் போவோம். புரியுதுங்களா சொல்கிறது? அவன் 10th or 12th அவன் படிப்பு, அவன் ப்ரொஃபஷனல் டான்ஸரோ, அவன் ப்ரொஃபஷனல் யோகாவோ, அவன் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸோ கிடையாது. அவன் ப்ரொஃபஷனல் வாட் அவர், இன்ஜினியர், டாக்டர், வாட் அவர், என்ன வேணால் படிச்சு போட்டோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது அவன் லைஃபை காப்பாற்றும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் டைம் ஜிம்முக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் ஏன் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? புரியுதுங்களா சொல்கிறது? டைம் நாம் தான் ஒதுக்கணும். எதுக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிவி பார்க்க டைம் இருக்குல்ல, சினிமா போய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றலாம் டைம் இருக்குல்ல, உட்காந்து கதை பேச டைம் இருக்குல்ல, அந்த டைம் உங்கள் ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டைல சொன்னால் நான் செல்ஃபிஷாக இருங்கன்னு சொல்லுவேன் உங்கள் ஹெல்த் மேலே, எதுக்காகவும் யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க, அவ்வளோதான்.
1: சார் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தூங்குறதே இல்லாமல் பகலில் நல்லா தூங்குறது, நைட்டில் தூங்குறதே இல்லைனா நைட்டில் பார்ட்டிக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, சினிமா போகிறது, நைட் ஷோ பார்க்குறது, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் நல்லா தூங்குறது, ஐ மீன் இப்போ ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குறது, அது எவ்வளோ கெடுதி சார் ஹெல்த், அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும்.
0: 100% நம்ம ஹார்ட்டு ஹர்ட் பண்ணிடும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம பகல்லாம் வேலை செய்கிறோம், ஒரு ஹியூமனோட ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கணும்னு தெரியுமா? 72 இருக்கணும், 60-70 இருக்கணும். நம்ம கோவப்படும் போதோ, படிக்கிட்டே இறும்போதோ, ஏதாச்சும் விஷயம் பண்ணும்போது ஒரு ஹார்ட் பீட் இருந்தால் கொஞ்சம் 80-85 வந்துட்டு போயிருக்கும், ரன்னிங் படிக்கல ஃபாஸ்ட்டாக இறங்கும் போதெல்லாம். புரியுதுங்களா? அப்போது ஹார்ட்டு ஸ்ட்ரெயினாக இருக்குது. நீங்கள் நைட்டு இருந்து தூங்குறன்ற விஷயம் நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், முழிச்சிட்ருக்கோன்ற பேரில், ஃப்ரெண்ட்ஸை ஊசுத்துற பேரில் ஹார்ட் ரெடி ஆகிடும், நம்ம கண்ணு சொக்கம் அப்படி தூக்கம் வருதுன்னு இல்லை, ஹார்ட் டயர்டாச்சு தூங்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹார்ட்டை அடித்து அடித்து தூங்காத அதை ஸ்ட்ரெயின் பண்ணி முழிச்சுக்க வைக்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துருவோம், 6 மணிலாம் நம்ம எழுந்துருவோம். சில பேர்லாம் பார்த்துட்டீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஒன்று திருப்பி மறுபடியும் பிச்சர் போட்டு தூங்குவாங்க. எழுந்துட்டால் எழுந்துருங்க, திருப்பி நீங்கள் தூங்குனீங்கன்னா ஹார்ட்டு ரெடியாகிட வேலை செய்கிறதுக்கு நம்ம திருப்பி அதை அடித்து அடிச்சு தூங்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறோம் ஹார்ட்டை. இதனால தான் அந்த லூபிபின்ற சிம்டமே ஸ்டார்டிங்கோட பேஸே அதுதான். இதனால் ஹர்ட் ஆகுறதே ஹர்ட் மட்டும்தான்,
1: ஹார்ட்டுக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்குது.
0: ஹார்ட்டுக்கு தான்
1: தூங்குறது,
0: லேட்டாக தூங்குறது, லேட்டாக ஸ்ட்ரெஸ், பிளட்லாம் கெட்டு, பிளட் ட்ரான்ஸ்லேஷன் கம்மி, ஹார்ட் வீக்காக என்ன ஆகும், பிளட் ட்ரான்ஸ்லேஷன் கம்மி ஆகிடும், அப்போ ரத்த சோகம் வந்துடும், மந்தமாக இருப்பாங்க, பிளட்டில் வர டிசீஸ்லாம் சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். பெருமையாக நினச்சிக்கிறாங்க, நைட் எப்போ தூங்கினேன் அப்படின்னா 12 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு, காலையில் எப்போ இருந்த எத்தனை மணிக்கு இந்த ஜஸ்ட் நோ ஐ காட் அப் 10 o'clock அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது பெருமையாக சொல்லி ஒரு விஷயம், அசிங்கப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம்.
1: சார் இப்போ வந்து இப்போ ஒரு சண்டே ஒரு ஆஃபீஸில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க இந்த வீக்கெண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், சரி ஃபேமிலியோட வெளியே போகலான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கோ ஒரு இடத்துக்கோ போய் அவங்க வந்து இப்போ வந்து அவங்க பிடிக்கிறத சாப்பிட முடியாமல் அங்கே இருக்கிறத சாப்பிட்ற நிலமையில வரும். ஸோ அங்கே இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி குட் சாப்பிட்றது, அந்த மாதிரி
0: இப்போ அந்த மாதிரி போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றது, அங்கே கிடைக்கிற ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது தான் ஆப்ஷன். ஏன்னா அந்த ஹெல்த்தி ஃபுட் இருக்கும், தேட மாட்டாங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போடுமா, ஒரு லேசினஸில் சாப்பிட ஆரம்பிக்கிற விஷயம் தான். இப்படி சொல்லலாம், சில நானே பார்த்துருக்கேன் சில இடத்துல ஃபங்க்ஷன் பப்ளிக் பிளேஸில் பார்க்கும்போது அந்த குழந்தை பீஸாவோ பர்கரோ இதோ வேணாலும் கேட்டு அடம் பிடிச்சி அழுதுட்டு இருக்கோம். அப்போ அது கெட்ட ஃபுட்டு அவங்களுக்கும் தெரியும், வேறு தவிர கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன கேட்டால் பேரண்ட்ஸ் வந்து ஃபுட்டு விஷயத்தில் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடாது, போலீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். இது வேணாம்னா வேணாம், அவ்வளோதான். அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களா, இது தப்புன்னு சொல்கிறீங்களா, அந்த தப்பு நீங்கள் குழந்தை கற்றுக் கொடுங்க. இப்போ ஜென்ரேஷன் அப்படி தான், 10 வருஷம் வச்சு உங்கள் பையனே ஒரு கேள்வி கேட்பான், நீ கூட தான் சரியில்லை, நீ கூட தான் சாப்பிட்ற, என்ன மட்டும் ஏன் சொல்கிறவங்க உங்கள் குழந்தைங்களே திருப்பி கேள்வி கேட்பான். அவன் குழந்தை, அவனுக்கு ஃபுட் பற்றி நீங்கள் பேரண்ட்ஸ், நீங்கள் தான் வழி நடத்துறீங்க. ஸோ இது தப்பு எது ரேட்டுன்னு சொல்லி தரீங்க, ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து படிப்பு, நல்ல ஸ்கூல் சேர்க்குறீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல துணி வாங்கி தரீங்க, நல்ல பிராண்டட் டிவி வாங்கி தரீங்க, நல்ல இடத்துக்கு கூட்டு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. போகும்போது வீட்டிலேயே செஞ்சு கொண்டு போயிடுங்க, இல்லை அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகாதீங்க.
1: நம்ம பேரண்ட்ஸ் தான் ப்ரிவென்ட் ஆகணும் சொல்லுங்க,
0: பிளான் பண்ணிடுங்க அதுக்கேற்ற மாதிரி, இந்த இடத்துக்கு போனால் இதெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சு. ஸோ வேற இடம் மாற்றுங்க, கோயில் போனால் ஜங்க் ஃபுட் கிடைக்குமா? கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ், என்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸை பேஸ் பண்ணி தான், அங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சு நம்ம கூட்டுமே வச்சு நடத்துவோம். நம்மளே அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு, இங்கே இது கிடைக்கும் கூட்டுமீட வரவில் சாப்பிடும். தப்பு பண்ணுறதுக்கு நம்மளே வழி காட்டுறோம். அப்போ நம்மளே சொல்கிறோம், நம்ம குழந்தை சரியாக வளரல, உடம்பு சரியில்லை, ததியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
1: சார், கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ ஒபீஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கப்புறமா ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, இனிமேல் என்னோடய சைல்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்காக தெரிகிற அளவுக்கு இனிமேல் ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் ஒபீஸ் இல்லாமல்?
0: முதல்ல பேரண்ட்ஸே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும். அவங்க எதிர்க்க பண்ணக்கூடாது, அதை பார்த்தா குழந்தைங்க கேட்குறாங்க. இல்லை நம்ம எதுக்க சாப்பிடாமல் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஆல் த பேக் ஃபுட், ஆல் த ஜங்க் ஃபுட், சாட் ஐட்டம்ஸ், பாசிபிள் நூடுல், மைதா ஃபுட், எல்லாமே 100% பாய்சன். நீங்களே பாவம் பண்ணிக்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுத்து நீங்கள் கொள்றீங்க, சீக்கிரம் செத்து போய்டும் கொடுத்துட்ருக்கீங்க, வியாதியை கொடுக்குறீங்க, பாவம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. மட்டமான என் குழந்தை நல்லா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கெடுதலாக கொடுத்து வளர்த்துட்ருக்கீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க, ஓகேங்களா? எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அது டான்ஸ் கிளாஸ் போனால் டான்ஸ்க்கே போயிட போகுது, யோகா கிளாஸ் யோகா போயிடுவார், படிக்க மாட்டேன்றான்னு விட்டுடாதீங்க. அதெல்லாம் வீக்லி 2 டேஸ் கிளாஸ், எவ்வளோ பேர் ரன் நல்ல ட்ரைனர்ஸ்லாம் சென்னையில் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் நல்ல ட்ரைனர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாக பார்த்து அமுச்சு வைட்டு, இதில் எவ்வளோ ஃபீஸ் அதில் எவ்வளோ ஃபீஸ் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காமல் அதில் எது ஹெல்த்தி நம்ம குழந்தைக்கு கிடைக்கும் பார்த்து விட்டுடுங்க. அவள் படித்து என்ன வேணா ஆகிட்டு போகிறான், டாக்டர் பையனோ பொண்ணோ, பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன், டாக்டர், இன்ஜினியர், என்ன ப்ரொஃபஷனல் எதிர்த்து போகிறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டது அவங்க ஹெல்த்தியாக சேவ் பண்ணும், படிப்பு இது எல்லாமே அவங்க லைஃபை கொண்டு போகும். அந்த கொண்டு போன லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுறது எப்போ? ஹெல்த்தியாக தானே என்ஜாய் பண்ண முடியும், அதுக்கு எதுக்கு இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஸோ ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்க படிக்கிறாங்க, எது இருந்தாலும் வீக்கெண்ட் கிளாஸஸ் ஏதாச்சும் ஒரு 2 டேஸ் ஆக்டிவிட்டி கிளாஸஸ்ன்னு பார்த்து போட்டு விட்டுடுங்க. குங்ஃபு பிடிச்சா குங்ஃபுல விட்டுடுங்க, டான்ஸ் பிடிச்சா டான்ஸ், யோகா பிடிச்சா யோகா, ஸ்விம்மிங் பிடிச்சா ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸ் பிடிச்சா ஸ்போர்ட்ஸ், கம்பல்சரி விட்டுடுங்க. அது என்ன லெவலுக்குன்னா அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பற்றி எவ்வளோ ஷோக்கம்னு பண்ணலாம், அதுக்கு வயசு நம்ம இந்தியன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒரு ரெஸ்ட்லாம் கிடையவே கிடையாது, ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அவங்க எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள், பண்ணுற வரைக்கும் பண்ணுங்கள், அவங்க அவங்க சலிக்கிற வரைக்கும் பண்ணுங்கள். அதை நிறுத்துறதுனால தான் இது தடுக்க முடியுமே தவிர வேறு இது வந்து ஒரு அவங்க குண்டாயிட்டு அதுக்கப்புறம் போய் போடுறதுக்கு வேஸ்ட்டு தான், மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் யாருக்கோ கொடுத்து செலவு பண்ணிட்டுருக்கீங்க. அதே நீங்கள் ஹாஸ்பிட்டல் மருந்து இருந்தே செலவு பண்ணினா அந்த பணம் வேஸ்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதே நீங்கள் ஆக்டிவிட்டி ஆகுதுனா ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேர்னிங் கூட இருக்குல்ல, உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் சேவாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கு என்னோட மெத்தட் என்ன சொல்லலாம், எனி ஆக்டிவிட்டீஸ், என்டையர் பாடி ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை என்கரேஜ் பண்ணி பண்ணவீங்க. அது எக்ஸாம் வந்தாலும் சரி இல்லாட்டும் சரி அதை பற்றி நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணவீங்க, அவங்க சேஃபாக இருப்பாங்க. உங்கள் குழந்தை லைஃப் நல்லாக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் நல்லா ஹெல்த்தியாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
1: சார், இப்போ நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயம், இப்போ தெரியாத விஷயம்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை

0: know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
5: சரி, ஓகே.

0: கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நம்ம

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே சிவநந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பணம் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான பங்கா இருக்குங்க. நாம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதை சரியான முறையில சேமிக்கவும் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் முதலீடு செய்யவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் முக்கிய பங்கு வகிக்குது. ஆமாங்க, பணம் சம்பாதிக்கிறது முக்கியமா இல்ல பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது முக்கியமான ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. கண்டிப்பாங்க, ரெண்டுமே முக்கியம்தான். ஆனா பணத்தை சேமிக்கிறது மட்டும் போதாது, அத பாதுகாப்பாவும் கவனமாவும் முதலீடு செய்யணும். சரி, சேமிப்பு அப்படின்னா என்னங்க? சேமிப்பு அப்படின்றது நமக்கு வரக்கூடிய வருமானத்தின் ஒரு பகுதிய எந்த ஒரு செலவும் செய்யாம எதிர்காலத்துக்கு உதவுற வகையில சேமிச்சு வைக்கிறது தான் சேமிப்பு. சேமிச்ச பணத்தை வருமானம் வரக்கூடிய இடங்கள்ல போடுறது தான் முதலீடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த காலகட்டத்துல சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, மக்கள் அவங்களோட சேமிப்ப குடங்கள், ரகசிய இடங்கள், அப்புறம் தங்க நகைகள், நாணயங்கள்னு வீட்டிலேயே சேமிப்பாங்க. நிலம் வாங்குறது, வட்டி அடிப்படையிலான கடன் கொடுப்பதுன்னு சேமிப்ப முதலீடும் செஞ்சுட்டு வந்தாங்க. இது வட்டி இல்லாத சேமிப்பா இருந்தாலும் அவசர நேரங்கள்ல பயன்படுத்தும் வகையிலேயே இருந்துச்சு. ஆனா இன்றைய வேகமான காலகட்டத்தின் வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அத பாதுகாப்பா சேமித்து சிந்தனையோடு முதலீடு செய்வது ரொம்ப அவசியம். பொருளாதார நிலைமைகள், விலை உயர்வுகள், அவசர நிலைகள்ல நிதி ஆதாரம், குழந்தைகளின் கல்வி, திருமணம்னு எதிர்பாராத அவசரங்களுக்கு சேமிப்பு பல நேரங்கள்ல உதவியா இருக்கு. அதனாலதான் பாதுகாப்பான சேமிப்பு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இப்போ பாதுகாப்பான சேமிப்பு வழிகள் என்னன்னு பார்த்தோம்னா, வங்கியில ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லப்படுற FD, ரெக்கரிங் டெபாசிட், அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், பெண் குழந்தைகளுக்கான அரசு திட்டம்னு நிறைய அரசு திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. வரி சலுகைகள், நிலையான வருமானம், எதிர்கால நிதி திட்டங்கள், 60 வயதுக்கு மேற்படுறோர் பயன்படுற வகையில நிறைய அரசு சலுகைகள் கொண்டு வராங்க. தபால் அலுவலக வருமான திட்டம்னு முதலீடு செய்யும் தொகைக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 7.40% வரை வட்டி வழங்குறாங்க. ஆனா நிறைய வங்கி திட்டங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியறதே இல்ல. நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் நம்ம பணத்துக்கு நம்ம தாங்க பாதுகாவலர். செலவு பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்கணும். சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம் அப்படின்றது வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருந்தாலும் சம்பாதிக்கிறதோடு சேமிக்கவும் செய்யணும், சிந்தனையோடு முதலீடும் செய்ய பழகுனா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சிறிய தொகை சேமிப்பு பெரிய பாதுகாப்பு என்பத மனசுல வச்சுக்கிட்டு இன்று முதல் நாமும் சேமிக்க தொடங்குவோம். இது போன்று பாதுகாப்பான சேமிப்பு மற்றும் முதலீடு வாயிலாக இன்றைய சேமிப்பு நாளைய நிம்மதின்ற தலைப்புல ஒரு சிறப்பான வானொலி நாடகத்தை தொடர்ந்து கேட்போம் வாங்க. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: அக்கா, ஸ்வேதா அக்கா வீட்டுல இருக்கீங்களா?
3: சொல்லு விஜயா, உள்ள வாங்க, இங்கதான் இருக்கேன்.
2: என்னக்கா வேலையா இருக்கீங்களோ?
3: அப்படிலாம் இல்லையே, சொல்லு விஜயா, ஏன் ஒரு மாதிரி இருக்க?
2: அது வந்துக்கா, என் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. திடீர்னு நைட்டு ஒரே படபடப்பா இருக்குன்னு சொன்னாரு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். கையில வேற 30,000 தான்க்கா பணம் இருந்துச்சு. அதான் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட 20,000 கிடைக்குமான்னு கேக்க வந்தேங்க்கா.
3: என்ன விஜயா, நீ அவசரத்துக்கு கூட கையில பணம் வச்சுக்க மாட்டியா? பாரு, கடைசி நேரத்துல உனக்கு எவ்ளோ சிரமம்னு. நான் அடிக்கடி சொல்லுவனே, பணத்தை செலவு பண்ணாத, கொஞ்சமாச்சும் பேங்க்ல சேமிச்சு வைக்கணும்னு. நீ எங்க கேட்டிருக்க?
2: இல்லக்கா, நீங்களும் அடிக்கடி சொல்றீங்க. ஆனா மாசத்துல முதல் வாரம் வந்தாலே செலவு போக கையில பணமே இருக்க மாட்டேங்குதுக்கா.
3: எப்படி விஜயா இருக்கும்? நீதான் பணம் கையில இருந்தாலே செலவு தானே பண்ற, சேமிக்கிற எண்ணமே உனக்கு இருக்க மாட்டதே.
2: இல்லக்கா, போன மாசம் கொஞ்சம் பணம் கையில இருந்துச்சு. ஆனா பையனுக்கு பைக்கு, பொண்ணுக்கு மொபைல் போன் எல்லாம் வாங்கின, அதுல கொஞ்சம் அதிகமாவே செலவாயிடுச்சுக்கா.
3: இங்க பாரு, இதான் நான் சொல்றேன், ஆல்ரெடி பையனுக்கு பைக் இருக்கு, ஷோரூம்ல புது மாடல் வந்த உடனே வாங்கி கொடுப்பியா அவனுக்கு? சரி, பொண்ணுதான் ஒரு போன் வச்சிருந்தாலே, அப்புறம் ஏன் வாங்குன?
2: இல்லக்கா, அந்த பைக் கொஞ்சம் பழசா இருந்துச்சு. பையனும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான், அதான் மறுக்க முடியலக்கா, வாங்கி கொடுத்துட்டேன். பொண்ணுக்கும் போன மாசம் பிறந்த நாள் வந்துச்சு, இவனுக்கு பைக் வாங்கிட்டா அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா கோச்சுப்பால, அதான் பர்த்டே கிஃப்டா வாங்கி கொடுத்தேன்க்கா.
3: என்ன விஜயா, நீ பசங்களுக்கு நம்ம தான் சிக்கனமா இருக்க சொல்லி கொடுக்கணும், நம்மளே வீண் செலவு பண்ணலாமா சொல்லு. சரி, நீ தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா?
2: என்னக்கா நீங்க இப்படி கேக்குறீங்க, நீங்க நல்லது தானே சொல்வீங்க, சொல்லுங்கக்கா.
3: நம்ம போன வாரம் அக்கம்பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கடத்தெருக்கு போனப்போ ஏற்கனவே உன்கிட்ட பீரோ ஃபுல்லா புடவை கட்டாம இருக்குன்னு என்கிட்டயே சொல்லிருக்க. அவங்க சொன்னாங்களேன்னு 4 புடவை எடுத்தியே, அது உனக்கு வீண் செலவு தானே?
2: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, நீங்களும் ரொம்ப செலவு பண்ணாம சிக்கனமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா எனக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
3: இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல கூடாது விஜயா. சிக்கனமா செலவு பண்றது, பணத்தை சேமிக்கிறது எல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம்.
2: நீங்க இவ்ளோ விஷயம் சொல்றீங்க, ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன், எப்படி பணத்தை சேமிக்கிறதுன்னு.
3: கண்டிப்பா சொல்றேன் கேளு விஜயா. பணத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பேங்க்ல கூட FD, கோல்ட் பாண்ட், RD நிறைய வட்டி வரக்கூடிய டெபாசிட் வழிகள்லாம் இருக்கு.
2: நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
3: சொல்றேன். FD ஃபிக்ஸட் டெபாசிட், தமிழ்ல நிலையான வைப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பேங்க்ல நீ ஒரு குறிப்பிட்ட தொகைய குறிப்பிட்ட காலத்துக்கு முதலீடு செஞ்ச அப்படின்னா அதுக்கு ஏற்ற நிலையான வட்டி உனக்கு கிடைக்கும். இன்னும் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, 1,00,000 ரூபாய 3 வருஷம் FD போட்ட அப்படின்னா 7% வட்டி போட்டு நீ திரும்ப எடுக்கும் போது 1,21,000 கிடைக்கும்.
2: ஓ அப்படியாக்கா, ரொம்ப நல்லா இருக்குல்ல.
3: அது மட்டும் இல்ல, FD நிலையான வருமானமும் கூட கிடைக்கும். முதலீடு அடமானம் வச்சு அவசர நேரங்கள்ல கடன் கூட வாங்கலாம். இது மாதிரி நிறைய வங்கியில நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ சீக்கிரமா கத்துக்க, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தா இப்போ இந்த பணத்தை வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு.
2: சரிக்கா, பணம் கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்க சொன்ன மாதிரி நானும் அடுத்த மாசத்துல இருந்து பணத்தை சேமிக்கிறேன், நான் போயிட்டு வரேன்க்கா.
3: Few months later.
2: ஸ்வேதாக்கா, இங்க பாருங்க, நான் பொண்ணுக்கு புதுசா ஒரு தோடு வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருங்களேன்.
3: ஓ ரொம்ப நல்லா இருக்கே விஜயா.
2: நீங்க சொன்ன மாதிரிதான் நான் பணம்

0: MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்

கண்டானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுதுறியா முதல்ல, லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மீதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு ஷோல நம்ம எதை பத்தி பேசலாம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, டேஸ்டியா இருக்கும், எம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுறாங்க. ஆனா எது வேணா சொல்லுங்க, 5-star ஹோட்டல்ல வேணா போங்க, எந்த ஹோட்டல்ல வேணா போங்க, வீட்டு சமையல் மாதிரி கண்டிப்பா இருக்காதுங்க. வீட்டு சமையல்ல டேஸ்டாவும் இருக்கும், கண்டிப்பா அதுல வந்து நியூட்ரிஷன் வேல்யூவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஒரு ஹவுஸ் வைஃப் வீட்டுல செய்யற சமையல் அதோட ரெசிபிஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க, அதை கேட்டுக்கலாங்க. அதை கேட்க மட்டும் வேணாங்க, இங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க, வாங்க கேட்கலாம்.
3: வணக்கம் லிஸ்னர், இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வெங்காயம் ரொட்டி. வெங்காயம் ரொட்டிக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, 1 டீ கப் வெங்காயம், 2 நல்லா சின்ன சின்ன பீஸில் கட் பண்ண மிளகாய், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் லீஃப், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் நம்ம டேஸ்ட் பிரகாரமாக. இந்த வெங்காயம் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, கொஞ்சம் சால்ட் வந்து வெங்காயில போட்டு 10 நிமிஷத்துக்கு சைடில் வச்சிருங்க. அப்போ தண்ணி எவ்வளோ இருக்க அதெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் 1 பவுலில் போட்டு வச்சிருங்க. தவா எடுத்து அதில் அது வெங்காயம், கொரியாண்டர், அப்புறம் சில்லி பவுடரும் சால்ட் போடுங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனா, இந்த ஸ்டஃபிங் வந்து 8 பார்ட்ஸில் ஈக்குவல் பார்ட்ஸில் நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணுறக்க ரொட்டிக்கான நீங்கள் வந்து ஆட்டா வந்து பண்ணும், அந்த ஆட்டாவில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் வந்து ஸ்டஃபிங், நீங்கள் என்ன ஸ்டஃபிங் பண்ணியிருக்கீங்களோ அதில் போட்டுடணும். அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நீங்கள் நல்லா ரொம்ப ஹேண்டில் வச்சு நல்லா அமுத்தி வைக்கலாம். அப்புறம் ரொட்டி மாதிரி திக்காக ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிட்டுருக்கோம், அப்புறம் எவ்வளோ ரிமைனிங் டவ் இருக்கோ அதுக்கு ஸ்டஃபிங்க்கு நீங்கள் சேம் ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்க. இது ஹாட், இது வந்து ரொம்ப சூடான தவா மேலே போட்டு 2 சைட்லேயும் பிங்க் ஆக முடியும் நீங்கள் வந்து குக் பண்ணும். இந்த எப்பவுமே ரொட்டி சர்வ் பண்ணப்போ டோஸ்டரில் போட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் 2 சைடில் வர வந்துச்சுன்னா அந்த ரொட்டி ரொம்ப ருசியான ரொட்டி. ஓகே லிஸ்னர்ஸ், நீங்கள் இந்த ஆனியன் ரொட்டியோட ரெசிபி கேட்டிருப்பீங்க. இது நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலிக்கு எல்லாம் சர்வ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கு இன்னொன்று ரெசிபி பார்க்கலாம், அது கோகனட் பர்ஃபி. கோகனட் பர்ஃபிக்கு வேணும் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 கப் கோகனட் கிரேட்டிங், 3 கப் சுகர், 4 டீஸ்பூன் கீ, 3 காடமும், 15 காஷ்யூநட். இது பண்ணுறக்கான மெத்தட் என்னன்னா, மிக்சரில் கோகனட்டும் காஷ்யூநட் பிட்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள், தண்ணி போடாதீங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சுகர் 1.5 கப் வாட்டரில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த சுகர் சிரப் வயர் மாதிரி ஆகணும், மீன் நீங்கள் சுகர் வந்து சுகர் சிரப் எடுத்தால் வயர் மாதிரி வரணும், அந்த வயர் மாதிரி வர முடியும் நீங்கள் நல்லா அதை பாயில் பண்ணும். அந்த கோகனட் கிரேட்டிங்கும் காஷ்யூநட் மிக்சர் வந்து நீங்கள் இந்த சிரப்பில் போட்டு நல்லா திக் ஆக முடியும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கீ அதை போட்டு நல்லா நம்பு வராமல் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் கேஸ்லேருந்து அந்த வெசலை கீழே எடுத்துட்டு வைங்க. இந்த மிக்சர் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து ஒன்று உடன் போர்டில் வச்சு நல்லா கீ போட்டு 3x4 திக்னஸ்ல நல்லா ஃபிளாட்டா வைங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ, ஸ்கொயரா, டைமண்டா, ஹார்ட்டா, என்ன வேணுமோ அது நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த செப்பரேட் பீசஸ்ல வந்து கண்டெய்னர்ல போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தீபாவளிக்கு, ஹோலிக்கு, பொங்கலுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கிஃப்ட் அமைச்சு விடலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கான ஒரு ஸ்வீட் இன்னைக்கு பண்ணலாம். ஜாங்கிரி பண்ணலாமா? இது ஒன்று தீபாவளியோட ஸ்பெஷல் டிஷ். ஜாங்கிரிக்கான உள்ள இன்கிரீடியன்ஸ் வந்து பிளாக் கிராம் தால் 200 கிராம்ஸ், ரைஸ் சோறு 1 டேபிள் ஸ்பூன், அந்த ரைஸ் பவுடர், சர்க்கரை 2 கப் அது 500 கிராம், கீ 1/2 கேஜி, கேசரி கலர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ ஜாங்கிரி பண்ண மெத்தட் பார்க்கலாம். தாலும் ரைஸும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு தண்ணியில் சோப் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த தாலும் ரைஸும் மிக்சியில் 1 ஹவருக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. கிரைண்ட் பண்ணுறக்கப்புறம் ரொம்ப பேருக்கு தண்ணி போடுங்க. கேசரி பவுடர் அந்த பேட்டர் கூட அப்படியே ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க வந்து திக் சுகர் சிரப் பண்ணும், அந்த சுகர் ஜூஸ் பண்ணும். அந்த சுகர் ஜூஸ் பண்றதுக்கு சுகரும் தண்ணியும் கேசரி பவுடர் நல்லா ஹீட் பண்ணி அந்த சுகர் நல்லா திக் ஆக முடியும் ஹீட் பண்ணுங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு ஷாலோ பேன், ரொம்ப டீப்பான பேன்ல கீ போட்டு அது சிம்ல வைங்க. அந்த பேட்டர் 1 ஹவர்ல கிரைண்ட் பண்ண பேட்டர் வந்து இப்போ ஒன்னு நல்லா திக் கிளாத்ல போட்டு ரொம்ப சின்னதான ஒன்னு ஹோல் தாங்க. அந்த ஹோல் வந்து நல்லா கையில புடிச்சு கிளாத் பண்டில் பாருங்க, பேட்டர் கரெக்டா வருதா? பேட்டர் வந்து கரெக்டா வரணும், ஃப்ளோல வரணும். நம்ம எப்படி முறுக்குக்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா சுத்துறோமோ அந்த துணியில போட்டு பேட்டர் வந்து கீ பேன்ல நல்லா ரவுண்ட் ரவுண்டா சுத்தணும். நல்லா சின்ன சின்ன சின்ன சின்ன காயில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேட்டர் தனியா வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி 5-4 ஜாங்கிரி ஹாட் கீல இருந்து வெளியேற்றுங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆக முடியும் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் இது மேல சுகர் சிரப் போட்டு சர்வ் பண்ணுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே நீங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளியோட பெஸ்ட் ஸ்வீட் ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு வெரி சிம்பிள் ரெசிபி, அது கார தக்காளி சட்னி. கார தக்காளி சட்னிக்காக வேரியஸ் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, 8 சின்ன தக்காளி, 1 டீஸ்பூன் அஜ்வைன், 1 டீஸ்பூன் கார்லிக் கிரேட்டட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஆயில் அண்ட் சால்ட் டேஸ்ட் பிரகாரம். இப்போ இந்த தக்காளி சட்னி பண்ற மெத்தட் பார்க்கலாம். தக்காளி சட்னிய கொதிக்க தண்ணியில கொஞ்ச நேரம் வைங்க. அதுக்கப்புறம் இதை பீல் பண்ணி இதோட சாஸ் மாதிரி லிக்விடைசர்ல பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஹாட் ஆயில் பேன்ல ஹீட் பண்ணிட்டு அஜ்வைன் போட்டு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி அதுல கார்லிக் போட்டு இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு நீங்க ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணிட்டு அந்த சாஸ் பண்ண தக்காளி, அப்புறம் சில்லி பவுடர், சுகர், சால்ட் போட்டு அது வந்து பாயில் ஆக விடுங்க. 20 மினிட்ஸ்க்கு பாயில் ஆயிட்டு அந்த ஆயில் செப்பரேட் ஆன முடிவு வச்சு அப்புறமா நீங்க கூல் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபெஸ்டிவல்கான ரெசிபி, அது வேப்பப்பூ வெள்ளை பச்சடி. வேப்பப்பூ வெள்ளை பச்சடிக்காக இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, மாங்காய், நீம் ஃப்ளவர் 2 டீஸ்பூன், மஸ்டர்ட் 1/2 டீஸ்பூன், கிரீன் சில்லி, ஜாகிரி 100 கிராம்ஸ், சால்ட் டேஸ்ட் பிரகாரம். இந்த வேப்பப்பூ வெள்ளை பச்சடி பண்றதுக்கு ஃப்ரை எடுத்துட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு மஸ்டர்ட் ஆயில் கிராக் ஆகுற முடியும் நீங்க மஸ்டர்ட் ஆயில ஃப்ரை பண்ணுங்க. மாங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அது கூட சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஸ்டர்ட் கிராக் ஆனதுப்புறம் மாங்காய் பீஸும் சில்லியும் நீம் ஃப்ளவர் எல்லாம் பேன்ல போடுங்க. 1 கப் வாட்டர் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. மேங்கோ பீஸ் குக் ஆன முடியும் பாயில் பண்ண விடுங்க. மேங்கோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஜாகிரியும் சால்ட் போட்டு நல்லா பாயில் ஆக விடுங்க. நல்லா திக் ஆக முடியும் பாயில் ஆக விடுங்க. கேஸ்ல இருந்து கீழே எடுத்துட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க.
2: என்னென்ன இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாம் கேட்டீங்களா, இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணுங்க, அதை சாப்பிட்டு கூட என்ஜாய் பண்ணுங்க.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை
2: பேரினர். மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள்

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு பெண் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் முன்னேறினா அவங்க ஒருத்தவங்க மட்டும் முன்னேற மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து பல்லாயிரம் பெண்கள் முன்னேறுவாங்க. அப்படி ஒரு முன்னேற்றத்தோட பிம்பமாக விளங்குபவர் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணலோட சிறப்பு விருந்தினர் மிஸ் இந்திரா தங்கபாலு அவர்கள். இவங்க நம்ம எம்ஓபியோட ப்ரௌட் அலுமினு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மெகா டிவி நெட்வொர்க்கோட டைரக்டரா சிறப்பா செயலாற்றிட்டு வராங்க. வணக்கம் மேம், இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு மேம்.
2: வணக்கம். எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரிக்கும் இந்த எம்ஓபி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 20 வருஷம் கழிச்சு திருப்பி நான் படித்த கல்லூரியில் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து பங்கு பெறுவதிலும் எனக்கு மகிழ்ச்சி. இது ஒரு புதுமையான அனுபவம், அதற்கு நன்றி.
1: நீங்க எம்ஓபி வைஷ்ணவ்ல அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க. மீடியா ஃபீல்டுக்கு இது ரொம்ப டிஃபரெண்டான டைரக்ஷன் சொல்லலாம். இப்போ நீங்க மெகா டிவியோட டைரக்டரா இருக்கீங்க. உங்க கெரியர் பாத்ல இந்த மீடியா சைடுக்கு ஷிஃப்ட் ஆன டர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு? மீடியால போகணும்னு உங்ககிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ மேம் ஆரம்பிச்சது?
2: முதல்ல வந்து மீடியான்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை. இது எங்களுடைய குடும்பத்தினர் தொடங்கிய தொலைக்காட்சி. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட தாயார் நடத்தி வரும் தொலைக்காட்சி. இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு பெண் தலையெடுத்து நடத்தும் ஊடக தொலைக்காட்சி மெகா டிவி நிறுவனம். அதில் நானும் ஒரு ஆளுமையாக பங்கு பெறும் வாய்ப்பு எனக்கு அப்படிதான் கிடைத்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து கணிதம், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சுட்டு எப்படி நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்கன்னு. நான் இன்றைக்கும் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் வேலை தான் பார்த்துட்ருக்குறேன். நான் வந்து மீடியா மட்டும் இல்லை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், எங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை முக்கியமாக மீடியாவாகட்டும், நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் அதற்கு வந்து பொருளாதாரமோ கணிதமோ தான் வந்து அடித்தளம். எண்ட் ஆஃப் த டே, வாட் எவர் பி தி ஏரியா, த பேஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ். அதற்கு நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய கணித முறைகளும் அரசாங்கத்துக்கு நமக்கு வந்து முறையாக வந்து ஃபைல் பண்ண வேண்டிய விஷயங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் துறை கீழே தான் வரும். ரைட் ஃப்ரம் ஸ்டாச்சுட்டரி ஃபைலிங்ஸ் டு எவ்ரிடே ஆப்ரேஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் கவர்ன்ட் பை திஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். நாட் ஓன்லி மீடியா, ஐ டூ டேக் கேர் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் ஆல் அவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் அடித்தளம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ வந்து இப்போ எங்களுக்கு ஒரு ஆடிட்டிங் நாலேஜ் வந்ததோ, இல்லை ஒரு ஆப்ரேஷனல் பிளானிங் காஸ்டிங் நாலேஜ் வந்ததோ, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் நாலேஜ் இருக்கிறதோ, எல்லாமே த்ரூ திஸ் கோர்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். அண்ட் தட் இஸ் லைக் அ பேஸ் பிரின்சிபல் ஃபார் எனி பிஸ்னஸ். இன் யூ கேன் த்ரோ மீ இன் எனி பிஸ்னஸ் டுடே. இப்போ மீடியா இஸ் தேர், எஜுகேஷன் இஸ் தேர், யூ கேன் த்ரோ மீ இன் டு மேனுஃபேக்சரிங். இல்லை நாளைக்கு நீங்கள் வந்து புதுசாக ஒரு சே ஆன்லைன் டிஜிட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இல்லாமல் சர்வைவ் ஆகாது. தட் இஸ் அ பேசிக் நெசசிட்டி, அண்ட் தட் இஸ் லைக் அ ஸ்டாச்சுட்டரி நெசசிட்டி ஆல்சோ. அரசாங்கத்தால் அது வந்து ஒரு கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நடைமுறையும் வந்து கஷ்டம். ஒரு டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பிளானிங்கும் இல்லாமல் உங்களை அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிளானிங் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பேசிக் எசன்ஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ், ஃபர்கெட் த ஃபீல்டு. அண்ட் மீடியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அந்த ஆர்வம் எப்பயுமே இருந்தது, ஒரு ஒரு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி. அதை தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் எனக்கு இங்கே கிடைச்சது. இப்போ நாங்கள் மீடியாவில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி. நான் சொன்னேன், இது வந்து இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பெண் நடத்தும் தொலைக்காட்சி ஊடகம். அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு வந்து விமன் எம்பவர்மெண்ட் மேலே, மகளிர் முன்னேற்றத்து மேலே அவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் அதுக்கு தயாரிக்கிறோம். இப்போ வந்து மகளிர் விருதுகள் நாங்கள் வந்து 17 வருஷமாக கொடுத்துட்டு வரோம். அதாவது ரொம்ப இந்த பிரபலமாக இருக்கிறவங்களோ இல்லைன்னா வந்து திரைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாதனையாளர்கள் கிடையாது. உண்மையாக கிரவுண்ட் லெவலில், கிராஸ் ரூட் லெவலில் கஷ்டப்பட்டு ஒரு நிஜமான சாதனை அப்படின்னு சொல்கிற மாதிரி புரிந்தவங்க ஏறத்தாழ 200 பேர்கிட்ட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பற்றி நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்து அதை வந்து 2 வரியில் சொன்னால் அது அவ்வளோவா நிற்காது. அதை ஒரு படமாக எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது தான் அது ஒரு இம்பேக்ட் நிறைய பேருக்கு புரியும். மீடியா சைட்னு எடுத்தால் தட் இஸ் ஒன் திங் ஐம் வெரி இன்வால்வ்ட் இன் ஆர் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் எங்களுடைய மெகா மகளிர் விருதுகள். கிரியேட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா, பட் அதர்வைஸ் ஐ எம் வெரி மச் அ ஃபைனான்ஸ் பர்சன் டில் டேட்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். உங்கள் ஜேர்னியை பார்த்தா லீடர்ஷிப் உங்கள் லைஃப்பில் ஒரு நெருங்கிய நட்பு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்கூலில் பியூப்பிள் லீடரில் ஸ்டார்ட் பண்ணி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வரைக்கும் இப்போ மெகா டிவியோட டைரக்டர் வேற, இது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கு. இப்போ 21st century விமன் லீடர்ஷிப் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்களோட லீடர்ஷிப் ஜேர்னியை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் விமன் லீடர்ஸோட ரோல் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க மேம்.
2: என்னுடைய லீடர்ஷிப் ஜேர்னின்னு எடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் ஐ கோ பேக் டு மை மதர். ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இன் மை லைஃப். அவங்க வந்து எனக்கு ஒரு வாழும் உதாரணம். ஒரு பெண் வந்து எப்படி இருக்க வேணும், இந்த சமுதாயம் சுற்றி எப்படி இருந்தாலும் நம்ம நம்மளுடைய கல்ச்சரில் எப்படி நிலைத்து நிற்கணும், தைரியம் எவ்வளோ முக்கியம், நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் எவ்வளோ முக்கியம், நம்ம சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாதுன்ற ஒரு தைரியம். நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்தேன், கான்வென்ட்டில் படித்தேன், நல்ல காலேஜில் படிச்சிருக்கேன், அவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்களுக்கு இருக்கிற தைரியமும் கன்விக்ஷனும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நமக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் அகேன் எனக்கு ஒரு வாழும் உதாரணம். என்னுடைய என்ன சொல்ல, ரோல் மாடல், ஐடல் அப்படின்னா நான் என்னுடைய மாதரை தான் சொல்லுவேன், என்னுடைய தாயார் திருமதி ஜெயந்தி தங்கபாலு. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஃபாதர் பப்ளிக் லைஃப்ல இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, ஐ வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் பீப்புள், ஐ வாஸ் நெவர் ஸ்கேட் ஆஃப் பீப்புள். அண்ட் இப்போ வந்து மேனர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்தது. ஸோ ஐ எத்தனை பேர் வந்தாலும் நான் போய் பேசுவேன், க்ரீட் பண்ணுவேன். ஆஸ் அ சைல்டு எனக்கு அந்த இன்ஹிபிஷன் இருந்ததே கிடையாது. அண்ட் ஐ திங்க் லீடர்ஷிப் கேம் குவைட் நேச்சுரலி டு மீ. அண்ட் ஆல்சோ ஐ டிட் டேக் அப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்பையும் நான் வந்து, இப்போ ஒரு ஸ்கூல் பீப்புள், ஒரு ஸ்கூல் எலெக்ஷன்னாலும் ஐ உட் பார்ட்டிசிபேட், நான் காலேஜ்னாலும் ஐ உட் பார்ட்டிசிபேட், ஐ உட் பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி திங். அண்ட் ஐ திங்க் தட் இன்னேட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அந்த ஒரு எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்துலேயும் பங்கிட்டது தான் வந்து நமக்கு ஒரு தைரியத்தையோ ஒரு முதன்மை பண்பையோ வளர்க்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கோல் தான் முக்கியம்னு பார்க்கணும். லீடர்ஷிப் இஸ் நாட், யூ ஷுட் நெவர் திங்க் டூ மச் அபவுட் யுவர் செல்ஃப். நான் லீடராக இருக்கணும் நானே நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த காரியத்துக்காக இறங்குறோம், எந்த பர்பஸ்க்காக இறங்குறோன்றது தான் ஒரே ஃபோக்கஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும், எப்படி எல்லாரையும் அரவணைச்சு செய்ய முடியும், நம்ம செய்யறது இல்லாமல் எப்படி எல்லாரையும் அதனால் வந்து நம்ம மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் யூஆர் அ குட் லீடர் இன் மை புக்ஸ். ஸோ பர்சனலாக நான் அப்படி தான் இருந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ், எம்ஓபிலே நாங்கள் வந்து டு திங்க் ஆஃப் ஐ ஆர்கனைஸ் சோ மெனி இவெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நத்திங் அபவுட் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு இந்த ப்ரொஃபைல் எழுதுங்கன்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 lines மட்டும் கொடுத்தேன். மேம் கிட்ட லைக் இல்லை இல்லை எல்லாத்தையும் எழுதுமானாங்க. இட்ஸ் லைக் ஐ ஃபர்காட் ஆல் தட், டசன்ட் மேட்டர். பட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஸ் வித் மீ, த ஹாப்பினஸ் ஆஃப் டூயிங் சம்திங் ஸ்டேஸ் வித் மீ. நான் இன்றைக்கி கூட பசங்க கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், சப்மிட் யுவர் செல்ஃப் டு அ பிகர் பர்பஸ், இட்ஸ் நாட் அபவுட் யூ, பர்பஸ் மேட்டர்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பர்பஸ் ட்ரிவனாக இருக்கிற லீடர்ஷிப் இஸ் சக்ஸஸ்ஃபுல். And you, a good leader should never think about oneself. You think about the purpose, think about the efficiency of the purpose, and always think about how many people can you carry with you. Naturally, you will grow, your organization will grow, your family will grow, your society will grow. And that is my leadership approach.
1: நீங்கள் பாலிடிக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாதிரி ரொம்ப முக்கியமான ஏரியாஸில் விமன் ரோல் பற்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில், எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னலி மேல் டாமினேட்டட் ஏரியாஸில் விமனோட சத்தம் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெப்ரசன்டேஷன் மட்டும் இல்லாமல் ரியல் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெண்ணோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கணும்னு உங்கள் கருத்தை ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
2: நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து அரசியல் பொருளாதாரம் இப்போ வந்து விண்வெளி வரைக்கும் வந்து பெண்களுடைய பங்கு பற்றி பேசியிருக்கேன். நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது ஒன்று தான், அதாவது பெண்களை நீங்கள் வந்து சேர்த்துக்கணும்னு நாங்கள் சொல்கிறது வந்து வெறுமனே ஒரு கோட்டாக்காக கிடையாது, நாங்களும் இருக்கோம் எங்களையும் சேர்த்துக்கோங்கன்றதுக்காகவே கிடையாது. ஒரு ரெப்ரசன்டேஷன்றதை தாண்டி விமெனுக்குன்னு சொல்லிட்டு வி ஹாவ் அவர் ஓன் ஸ்கில் செட், ஒரு அனாலிட்டிக்கல் செட் இருக்கு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு. நாட் மென் ஆர் விமன் ஆர் நாட் வயர்ட் த சேம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் த டிஃப்ரென்ஸ் அண்ட் யூஸ் த பெஸ்ட் ஆஃப் இட். இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறதுல எடுத்தீங்கன்னா கூட, ஒரு அப்பா ஒரு குழந்தைய அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு அம்மா ஒரு குழந்தைய அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு ரோலுமே வேணும். ஒரு குழந்தை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா அப்பா வந்து இல்லை கொஞ்சம் விழட்டும் பரவாயில்ல அப்போ தான் கற்றுப்பாங்கன்னு சொல்கிற அந்த அப்ரோச்சும் வேணும். இல்லை குழந்தைய வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், இல்லை ஒரு அட் தி இவெண்ட் ஆஃப் ஃபாலிங் நம்ம எப்படி குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாயார் யோசிக்கிற அந்த ஒரு சேஃப்டி நெட்டும் தேவை. இது ரெண்டுமே தேவைன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை ஒரு ஒரு சின்ன குழந்தைய வளர்க்குறதுக்கே உங்களுக்கு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தேவைன்னும் போது வேறு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தேவை தானே. அந்த விமன் பிரிங் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் டு த டேபிள். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேர்ல்டு ஓவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேர் ஹேஸ் பின் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் அபவுட் த ரோல் ஆஃப் விமன் லீடர்ஸ் இன் ஹவு எஃபெக்டிவ் த கவர்மெண்ட் இஸ். அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி 39% ஹையர் தேன் வித் ஜஸ்ட் மேல் ஒன்லி மேல் இன் த leadership roles. So they are bringing skills to the table, they are bringing performance to the table. Women na vanda neenga vanda ella adathukum kondu varanonradhu naanga vanda population la or count adanal engalukku representation venonradhu kedaiyad enga munnetrathukaga naanga engalukku edam venum naanga kekkala unga munnetrathukagavum motta samudayathoda munnetrathukagavum pengalukku edam vendum endradha na ella adathiliyum solra oru vishayam. நீங்கள் வந்து விமனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணலை பை கிவிங் விமன் அ சீட் அந்த டேபிள், யூ ஆர் டூயிங் யுவர் செல்ஃப் அ ஃபேவர். இப்போ இந்தியா வந்து எப்படி 3 trillion எக்கானமி ஆகும்னா 54% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் விமன், அவுட் ஆஃப் விச் ஹவு மச் ஆர் எம்ப்ளாயபிள், ஹவு மச் ஆர் எம்ப்ளாய்டு. யுவர் அன்டேப் பொட்டென்ஷியல் இஸ் நாட் த மென் ஒர்க்கிங், இட் இஸ் த விமன். ஒன்லி இஃப் வி பார்ட்டிசிபேட் இன் த எக்கனாமிக் ஃபோர்ஸ் இந்தியா வில் ரீச் 3 trillion எக்கனாமி. அதர்வைஸ் இட் வில் நாட் ஹேப்பன். Not in the number of years you expect. It can take how many ever more years. In terms of education, who are the highest teachers? யாரோட பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் எஜுகேஷன் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்கு? Why is South India higher in all literacy parameters than North India? Because of the woman participation in the field. இந்தியாவிலே ஆர்கனைஸ் செக்டரில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இஸ் இன் தமிழ்நாடு. Why do you think Tamil Nadu GDP is crossing that of Pakistan? It is because of female participation. I already told you about leadership. Women do not need a seat in the table because we need representation. Women need a seat in the table because they carry their own unique skill set. Having women in a workforce, in a political sphere, in a learning environment brings advancement to the field, to the society, to the economy. And அது ஒரு பெண் எங்கே இருந்தாலும் விருட்சம் சொல்கிறாங்க தெரியுமா, அது வார்த்தை இல்லை அது உண்மை. அதைத்தான் நான் இதைத்தான் நான் எல்லா இடத்துலையுமே நான் பேசிட்டு வரேன். எல்லாருமே வந்து பெண்களுக்கு வந்து இடம் வேணும், ஏன்னா நாங்கள் பின்தங்குறோம், எங்களுடைய ரைட்ஸ் போச்சு, எங்களோட உரிமை போச்சுன்னா தட் ஆல் கம் வித் த டொமைன். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி பிரிங் டு த டேபிள். இட்ஸ் நாட் தட் வி ஷுட் கம் டு த டேபிள், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி பிரிங் டு த டேபிள். திஸ் ஹேஸ் பீன் தி தாட் ஐ ஹவ் பீன் அட்வொகேட்டிங் இன் எவ்ரி பிளாட்ஃபார்ம் ஐ கெட். நீங்கள் எந்த ஸ்பியர் எடுத்தாலுமே இதை செல்லும். அண்ட் ஒன் மோர் ரீசன் வை யூ நீட் பெண்களுடைய சத்தம் ஏன் வேணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க. இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தீங்கன்னா கூட அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு லேசாக மூட்டு வலிச்சா கூட அதுக்கு 4 பெயின் கில்லர் இருக்குது. ஆனால் ஒரு சிசேரியன் பண்ண பெண்ணுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் கிடையாது, ஒரு நாளைக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. It, you cut 7 layers of muscle, but she will not get that treatment. She is expected to start taking care of the child and work immediately. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். After so many years of medical evolution, today they are saying that cramps might be equal to that of a minor heart attack. They are not even willing to study or treat the female body, not even willing to research that because there are no female voices in that field. Now that women are studying, now that women are becoming medical professionals and researchers, they are starting to think about female problems, to find about female solutions. So long we are living like they are male problems, male solutions. Females are also there here. Maybe you can have a few solutions, that's all. So there are a lot of female issues which only females can understand naturally. ஏன்னா நம்மளுக்கு தான் அது சில விஷயங்கள் புரியுது. அதை நம்ம பேசலைன்னா வேறு யார் நமக்காக பேச போகிறா? அதுக்காகவாவது நம்ம நம்மளுடைய குரலை கொடுத்து தான் ஆக வேண்டும். இந்த பெண்களுடைய குரல் ஏன் தேவைன்றதுக்கு இதுதான் ரீசன். பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஏன் தேவைன்றதுக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் காரணம், ரெப்ரசன்டேஷன் கிடையாது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எங்களை சேர்த்துக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான்.
1: ரொம்ப அருமையாக இருந்தது மேம். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்றதுலாம் எங்களுக்கு புரியுது. இந்த காலத்தில் ஒரு பெண் லீடராக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், இப்போ இருக்கிற நிறைய பெண்களும் லீடர்ஷிப் ரோல் எடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் இன்னும் சொசைட்டியில் நீங்கள் ஒரு லீடர் மட்டும் இல்லை, ஒரு டாட்டர், சிஸ்டர், ஒய்ஃப், மாமும் தான் சொல்லி ஸ்டீரியோடிப்பிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கும் மேலே போயிட்டு லீடர்ஷிப் பொசிஷன் எடுக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் லீடர்ஷிப் ரோல் எடுக்க ஆசைப்படுற பெண்களுக்கு, எஸ்பெஷலி யங் விமென்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க மேம்?
2: அதாவது நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எம்ப்ரேஸ் த டிஃப்ரென்ஸ். ஒரு ஆணும் பெண்ணும் சமம்னா ரைட்ஸ், உரிமையில் சமம், ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு ஆணோட வாழ்க்கையும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சமம் கிடையாது. பர்டிகுலராக நம்மளுடைய இந்திய நாட்டில் நம்ம இப்போ வாழும் முறையில் அது சமம் கிடையாது. எப்போ வந்து ஆண்களும் வந்து குடும்ப பொறுப்பில், வீட்டு பொறுப்பில், குழந்தை வளர்ப்பில் எல்லாம் வந்து சமமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து உண்மையாக ஆணும் பெண்ணும் சமம். இப்போ நீயும் படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன், நீயும் வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் லீடர்ஷிப் போகிறேன், நானும் லீடர்ஷிப் போகிறேன்னு சொல்கிறது ஓகே. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு வந்து வருது. அது மேரீடுன்னு இல்லை, ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் பெற்றோர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விதவிதமான பொறுப்புகள் இருக்குது இல்லையா? அது ஒரு பொருளாதார பொறுப்பாக இருக்கலாம், பெரியவங்களை பார்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை நம்ம அடுத்து பணி பொறுப்புகளாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பம், குழந்தைகள் அப்படி வேணால் இருக்கலாம். அதாவது இது நம்ம குடும்பம் அப்படின் போது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் சமம். நான் ஒரு காலேஜில் நீ படித்தா நான் படிக்கிறேன்றது சமத்துவம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே நான் இதை பார்த்தா நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சமத்துவம். அதை வந்து நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. என் குடும்பம் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த மைண்ட் செட் வரணும். ஃபஸ்ட்டு ஆணுக்கு பெண் எதிரி கிடையாது. அந்த எதிரி மைண்ட் செட்டை வந்து நம் பெண்ணுக்கு பெண்ணே பல விதத்தில் வந்து எதிரியாக தான் இருக்கிறாங்க. அந்த சமத்துவம்ன்றது அதான் சொல்கிறேனே. நீங்கள் வந்து ஒரு இப்போ லீடர்ஷிப் எப்படி நான் அப்படின்னு பார்க்கக்கூடாதோ, ஒரு பொறுப்பை வந்து ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கக்கூடாது. பொறுப்புனா பொறுப்பு, உங்களுக்கும் பொறுப்பு எனக்கும் பொறுப்பு, நம்ம பங்கீட்டை நிம்மதியாக வாழலாம். அந்த பங்கீடுன்றது எப்பவுமே 50-50 இருக்க வாய்ப்பு இல்லை. அது சில சமயம் 30-70 இருக்கும், 40-60 இருக்கும், எல்லா நாளும் அது 50-50 இருக்க வாய்ப்பு கிடையாது. அது பல சூழல்களில் வேறுபடும். அதையும் நம்ம ஏற்றுக்க தான் செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம ஃபார்வர்ட் திங்கிங்காக கொஞ்சம் ப்ராக்ரெஸ் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு போக முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வென் ஐ ஹேட் மை பேபிஸ் ஐ டிசைடட் ஐ வில் டேக் அ ஸ்டெப் பேக் ஃப்ரம் சர்டன் லீடர்ஷிப் ரோல்ஸ் ஐ வாஸ் பிளேயிங். சர்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ காட் ஐ டிட் நாட் அக்செப்ட் அட் தட் பாயிண்ட் பிகாஸ் ஐ நோ ஐ வாண்ட் டு கிவ் தட் டைம் ஃபார் மை சில்ட்ரன். வாட் ஐ கேன் டூ அஸ் அ மதர் நோபடி எல்ஸ் கேன் டூ, நோபடி எல்ஸ் கேன் டூ. அண்ட் இஃப் ஐ ஃபெயில் இன் திஸ் நோ பாயிண்ட் இன் சக்சீடிங் அவுட் சைட் அப்படின்றது என்னுடைய ஒரு டிசிஷனாக இருந்தது. நான் வந்து அண்ட் ஒரு அதுக்காக நான் அவங்க ஒரு சர்டன் டைமிங் நான் வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். அதை வந்து ஒரு ஃபாதரால் தனியாக செய்ய முடியாது. செய்ய அவங்க பார்ட்டிசிபேஷன் முக்கியம்னாலும் அவங்களால அதை முழுமையாக செய்ய முடியாது. லைக் ஐ சேட், உமன் ஹேஸ் இன் ஹர் ஓன் ஸ்கில் செட். வாட் ஷீ கேன் ஆஃபர் ஒன்லி ஷீ கேன் ஆஃபர். உங்களுடைய லைஃப் கர்வ் இஸ் நாட் த சேம் ஆஸ் அ மேன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க தயாராக இருக்கணும். நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது இன்றைக்கே சாதிக்கணுன்றது அவசியம் இல்லை. உங்களுடைய குறிக்கோளும் உங்களுடைய எண்ணமும் நிலையாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய நேரம் வந்து இங்கே எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, நாணல் மாதிரி ஒரு பெண் இருக்கணும்னு. அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளையலாம், ஆனால் உங்கள் வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நிதர்சனமான ஒரு வெற்றியை தரும்ன்றது என்னுடைய கருத்து. 2 இயர்ஸ் நான் என் குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன் அப்படின்றதுனால, ஆஹா எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் போச்சே போச்சே, நான் வந்து பேசுறதுனால சி ஐ டுக் த சாய்ஸ். ஐ நியூ ஐ வேர் மை வேல்யூ இஸ் மோர், வேர் ஐ கிவ் எம் இம்பார்ட்டன்ஸ். எஸ் ஐ வில் கெட் அ சான்ஸ் லேட்டர், ஆர் ஐ கேன் கிரியேட் த சான்ஸ் ஃபார் மை செல்ஃப் லேட்டர், மேக் மை செல்ஃப் டிசர்விங் அண்ட் ஐ திங்க் சான்சஸ் வில் கம் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல். இட் இஸ் நாட் த சேம். You need to understand the difference, choose where you want to give your priority, and you cannot change reality. You can work with reality. That is a very practical situation as far as I am concerned. And like I said, even if you are a mother sitting at home, you are raising sons to respect women. You are raising daughters to value themselves. That is also work for the society. That is also work for your own future, for the future of your children and your country in general. Then every work has its own value. அதனால வந்து நான் ஒரு ஒரு பெண்ணுக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ரோல்ஸை பண்ணுறது வந்து ஒரு குறையான நிலை நான் என்றைக்குமே கருதலை. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை வந்து ஒரு வெறும் ஒரு கரியர் ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் அதையும் புரிஞ்சுக்கணும் எல்லாரோன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கரியருக்கு ரிட்டர்ன் ஆகணும், கண்டினியூ பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணுன்றதுக்கு அந்த குடும்பமும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் வந்து ஒரு குடும்ப பொறுப்புன்றது எல்லாருடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு புரிதலும் மைண்ட் செட்டும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பரப்பணும்.
1: உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு, தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் இல்ல GES ஆகட்டும், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல விமன் அட்வொகசிய பத்தி பேசும்போது உங்களுக்கு இருந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மேம்.
2: அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த வேர்ல்ட் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த பேனலில் இருந்து ஐ வாஸ் த ஒன்லி ஃபீமேல் இந்த பேனல். அண்ட் எவ்ரிபடி வர் மேபி அபவ் 50 இயர்ஸ். ஐ வாஸ் த யங்கஸ்ட் மெம்பர் அண்ட் ஐ வாஸ் த ஃபீமேல். ஸோ பை அப்பியரன்ஸ் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும்போது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க, ஓகே ஸோ ஓகே தே வில் டாக், இதுதான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் நம்ம பேச பேச அவங்களுடைய ரியாக்ஷன் மாறுறதும், அண்ட் நம்ம பேசி முடிச்சோடனே நமக்கு கிடைக்கிற அப்ளாஸ். அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் வந்து மொரிஷியஸோட வைஸ் பிரசிடென்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் மீ அ ஸ்டாண்டிங் ஓவேஷன், அண்ட் தென் த என்டையர் ஆடியன்ஸ் ஃபாலோட். அண்ட் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதே மாதிரி அந்த GES சொல்லும்போது த ஹெட், தட் வாஸ் அன் ஆல் உமன் பேனல், அகெயின் ஐ ஹேப்பன் டு பி த யங்கஸ்ட் தேர். So there was the head of the Chandrayaan mission was a lady. There was a scientist in space exploration. There was an IAS officer in telecommunications. There was me representing the industry. There was one person from ISRO and one person from Bangalore government, Karnataka government. So idu ellarume pengal ana ellarkume oru veerpatta anubhavam irundhuchu. அந்த கான்ஃபரன்ஸ் இட் வாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஃபரன்ஸ். அண்ட் அது பேசும்போது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ஐ வாஸ் வைட்லி அப்ரிஷியேட்டட் ஃபார் மை சப்ஜெக்ட் நாலெட்ஜ். அண்ட் ஐ திங்க் தட் கம்ஸ் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ரீடிங் நாட் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஒன் ஈவெண்ட். இன் ஜென்ரல் நீங்கள் வந்து எவ்வளோ படிக்கிறீங்க, அந்த ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் and being adept with what's happening around. And and kandadai padipon panditan avan solvaangale andha mari nariya vishayangal anganga padikinom, oru vishayam mattum padichinga ungalku perspective kedaikadhu. Andha mari nariya pala varshangal nariya padichadhan kaaranamaga ithana perukku nadula enala shine aga mudinjathu. And aduvume oru well appreciated speech a irundhadhu kaaranam vandu. And I think it is my habit of reading in random hours, random times, எப்போ எது கிடைச்சாலும் படிக்கிறது தான் கேம் மீ தட் எக்ஸ்போஷர் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவுமே ஒரு நல்ல அனுபவம் தான். அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் வந்து கடைசியில் வென் தே ஹேட் ஆடியன்ஸ் க்வெஸ்டன்ஸ், ஐ திங்க் ஐ ரிசீவ் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்டன்ஸ். ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம MOP குடும்பத்திலேருந்து இப்படி ஒருத்தவங்க போய் நம்ம விமனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபோரம்ஸில் அப்படின்றப்போ. பெண்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசும்போது நிறைய பெண்களுக்கு தங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத்துக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறது பெரும் உதவியா இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா இன்னமும் அதுல இறங்குறதுக்கு நிறைய தயக்கங்கள் காட்டுறாங்க. அந்த தயக்கத்துக்கான மேஜர் காரணங்களா எதெல்லாம் நீங்க பாக்குறீங்க மேம்? அண்ட் ஆஸ் அ ஆண்டர்பிரினரா உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
2: அதாவது ஒரு பெண் வந்து சமுதாயத்துல எந்த ஒரு காரியத்துக்குமே வெளியில தயங்குறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து சேஃப்டி, சேட்லி. ரெண்டாவது வந்து பேட்ரியாக்கி. அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம போய் நின்னோம்னா இவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பெண் தானே அப்படின்னு வந்து கேஷுவலாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து பரவலாக இருக்குது. அதுக்கு ரெண்டு சொல்யூஷன் தான், சேஃப்டி இஸ் சேட்லி அ திங் வி அஸ் அ சொசைட்டி ஷுட் ஒர்க் ஆன் அண்ட் ஃபார் விச் யூ நீட் சப்போர்ட் ஆஃப் மோர் தென் ஜஸ்ட் யுவர் செல்ஃப். அண்ட் வி ஷுட் ஹாவ் யூனோ இன்னமும் ஒரு பெண்கள் வந்து டு ஹாவ் யுவர் ஒர்க் அவர்ஸ் அண்ட் ஸ்டடி அவர்ஸ் இன் அ இன் டே லைட் டு சீ தட் யுவர் இன் அ சேஃப் என்விரான்மெண்ட், அதை நம்ம எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ரெண்டாவது வந்து ஒரு ஆணாதிக்கம்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக வந்து பெண்கள் முன்னேறாகாமல் இல்லை. நீங்கள் நான் எப்பயுமே ஒன்று விஷயம் சொல்லிப்பேன், நீங்கள் வந்து உங்களை பெண்கள் வந்து தகுதியை வளர்த்துக்கணும், யாராக இருந்தாலும் தகுதியை வளர்த்துக்கணும். உங்களுக்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் வந்து சும்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பெண். நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களும் டாக்டர் நானும் டாக்டர், நீங்களும் இன்ஜினியர் நானும் இன்ஜினியர், நீங்களும் கிராஜுவேட் நானும் கிராஜுவேட். உங்களுக்கும் 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கும் 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஈக்குவலைசருக்கு வந்துடுறீங்க. படிப்பு ஒரு ஈக்குவலைசர், எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஈக்குவலைசர், ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஈக்குவலைசர். அந்த மாதிரி தே ஆர் லாட் ஆஃப் ஈக்குவலைசர்ஸ் டுடே. யூ ஜஸ்ட் நீட் டு பி குவாலிஃபைடு. இப்போ பெண்களுக்குன்னு மட்டுமே இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபவுண்டருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வரும், ஒன்லி இஃப் யூஆர் குவாலிஃபைடு. இது ஒரு பெண்களுக்கு மட்டும் உரித்தர பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒருத்தருக்கு உங்களை ஈஸியாக வந்து கீழே தட்டி பேசிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏன் வந்து அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி இருந்தது, ஏன்னா அந்த படிக்கும் வாய்ப்போ இல்லை வந்து வேலை செய்யும் வாய்ப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்து சமவெளி சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாக தானே இருந்தாங்க. தே ஆர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் உமன் ரேன் பிஸ்னஸ், உமன் வர் த லீடர்ஸ், தேவர் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் பாலிடிக்ஸ், தேவர் ஏபிள் டு ரன் பிஸ்னஸஸ், தேர் வாஸ் நோ ஜெண்டர் டிஃபரன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் பாரிங் சைல்டு பர்த், தேர் இஸ் நோ ஜெண்டர் டிஃபரன்ஸ். ஐ டீச் மை சில்ட்ரன் திஸ், ஐ ஹாவ் ஒன் சன் அண்ட் ஒன் டாட்டர், ஐ டெல் தெம் பாரிங் மெடிக்கல் ரீசன்ஸ் யூ ஆர் த சேம். மெடிக்கலி யுவர் பாடிஸ் ஆர் டிஃப்ரெண்ட், யூ மைட் நீட் டு அப்ரோச் யுவர் பாடிஸ் டிஃப்ரெண்ட்லி. Otherwise, there is no difference between the two of you, is what I tell them. So, you need to go in with that mindset. Verumane nanum nanum nanum appdin solradhukku badla neengal yen andha question neenga answer pananum. Pengalukkum edavukku venumna yen venum, engalukku andha skill set irukke, engalaliyum mudiyum. Adhe mari neenga vandu or entrepreneur ah varanumna அதுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதுக்கு இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் கெட் மோர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தேன் மென். ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சீட் ஃபண்ட் கிடைக்கிறதாக இருக்கட்டும். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்துமே நிறைய ஹெல்ப் வருது. லாட் ஆஃப் விமன் ஆர்கனைசேஷன்ஸ், ஈவன் அஸ் ஐ வாலண்டியர் வித் லாட் ஆஃப் விமன் ஆர்கனைசேஷன்ஸ் வே வி ஹெல்ப் விமன் செட் அப் startups and you know for career growth advancement in every level we try to help women and women helping women is a very important thing ena nammala namakku namma dhaan udhavi seiya mudiyum vera yaarum vandu seivaanga nu edhirpaarkka mudiyadhu andha mari nariya opportunities innikku irukku ipo enga media vaagatum naanga nariya nigazhchigal paadrom adhellaam vandu use panikkrom pengal vandu indha indha இந்த காசிப் பேசுறது, டைம் பாஸ் பண்ணுறது, இல்லைன்னா வந்து நீ அழகா நான் அழகான்னு போட்டி போடுறது, அந்த மனப்பான்மையை ஃபஸ்ட்டு நம்ம திறக்கணும். எது இம்பார்ட்டண்ட்டு எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்றத நமக்கு புரியணும். நம்ம முன்னேற்றம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டுன்ற மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான பாதையை வந்து நம்ம தாராளமாக தேடி போவோம் தானே. அது வந்து பெண்களுக்கு இன்றைக்கே நிறையவே இருக்குது. முந்தி இருந்த அளவுக்கு வந்து ஹிண்ட்ரன்சஸ் இல்லை, நிறையவே இருக்குது. ப்ராக்டிக்கலி எஸ், ஒருத்தருடைய நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ ஒரு குடும்ப சூழல்ன்றதோ அது ஒரு இவால்விங் சிச்சுவேஷன். நம்ம ஒரு அடி முன்னே எடுத்து வச்சா தானே நமக்கு முன்னாடி முள் இருக்கா மண் இருக்கான்னு தெரியும். நம்ம எடுத்து வைக்காமலே யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம எப்படி அதை செய்ய முடியும். அதை வந்து அதுக்கு பெண்கள் வந்து தங்கள் தகுதியை வளர்த்துக்க வேண்டும். பெண்களுக்கு உதவக்கூடியவங்க நிறைய பெண்களே இருக்கிறாங்க, அரசாங்கமும் இருக்குது. அந்த ஒரு அடியை நாம் எப்போ முன்னெடுத்து வைக்கிறோமோ, அந்த மனப்பான்மையை நம் பெண் தானேன்ற மனப்பான்மையை நம்ம எப்போ திறக்கிறோமோ, இல்லை பெண்ணுனா ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் இருக்கணும், நான் இதை தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டை நம்ம எப்போ உதறோமோ அப்போ தான் நம்ம முன்னேற முடியும்.
1: இவ்வளவு நேரம் எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிலையத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பத்தி இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
2: ஆக்சுவலி நான் இதை எதிர்பார்க்கல, இங்க உள்ள வந்தானே எனக்கு நிறைய மெமரிஸ் வருது. நாங்கள் படிக்கும் போது தான் இந்த கம்யூனிட்டி எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் வந்து செட் பண்ணாங்க. இதே ஸ்டூடியோவில் நான் நிறைய நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கேன், நிறைய குவஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறோம், நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ப்ரோக்ராம்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் ஒரு 20 வருஷமாக. இங்கே உள்ள வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறைய ஹாப்பி மெமரிஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் அண்ட் திஸ் ஸ்டூடியோ இன் பர்டிகுலர். I'm very happy to see that it is continuing and growing from strength to strength. And ungala sandhichathile enakku romba santhosham indha MOP vaanolile neergalukku konjam upayogama irundhirukku nanikiren and ungalaude time spend pannile enakku santhosham
1: romba magizhchi ma'am. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது எல்லாமே ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டோரி இல்ல, நம்மள ஊக்குவிக்கிற விஷயங்கள். பெண்ணா பிறந்தாலும் முன்னோடியா இருக்க முடியும், தைரியத்தாலும் தீர்மானத்தாலும் திறமையாலும். இன்னைக்கு உரையாடல்ல மீடியா, கல்வி, விமன் லீடர்ஷிப் எல்லாத்திலயும் பெண்களோட பங்கு மற்றும் சவால்கள் பத்தி ரொம்ப அழகா ஓபனா ஷேர் பண்ணாங்க மிஸ் இந்திரா தங்கபாலு அவர்கள். இந்த மாதிரி வேல்யூபிள் தாட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டு ரசிச்சது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
1: அருளதா, எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க?
2: ஊர்ல நான் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஏன்னா நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும்லப்பா.
1: அதான் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து ரொம்ப தூரம், பஸ் வரதுக்கும் நேரம் ஆயிடுச்சு. அதனால வாங்கத்தான் பஸ் ஸ்டாண்டுக்கு, நம்ம சைக்கிள்லயே போகலாம், நல்லா ஜாலியா இருக்கும்.
2: சைக்கிளா? நான் கூட நீ பைக்கு கார்லாம் வாங்கி யூஸ் பண்றேன்னு நினைச்சேன். இப்போ கூட நீ சைக்கிள் தான் பயன்படுத்துறியா?
1: என்ன இருந்தா இப்படி கேட்டுட்டீங்க? சைக்கிள் ஓட்டுறதுனால நம்ம உடல்நிலை அப்புறம் மனநிலையெல்லாம் ரொம்ப சீரா இருக்கும், அப்புறம் நம்ம இருதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. சைக்கிளுக்கு நம்ம பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள்லாம் பயன்படுத்த மாட்டோம்ல, அதன் மூலயமா நமக்கு செலவும் கம்மியாகும், வளங்களையும் சேமிச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயம் காற்று மாசும் ஏற்படாது. தினமும் நான் சைக்கிள் ஓட்டி ஓட்டி எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கேன்னு பாருங்க.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஊர்ல. நானும் சின்ன வயசுல கொஞ்ச நாட்களா சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போனேன், ஆனா என்னால கரெக்ட் டைமுக்கு போக முடியல, அப்புறம் உடம்பு வலி வேற வந்துச்சா, நான் சைக்கிள்ல போறதையே நிறுத்திட்டேன். அப்புறம் அப்பாவோட தான் பைக்ல ஸ்கூலுக்கு போனேன்.
1: அவ்வளோதான், எனக்கும் ஆரம்ப காலத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுதான். அப்புறம் இதை பத்தி ஆய்வாளர்கள் சொன்னதை நான் கேட்டேன். தினமும் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் ஒரு 12-15 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள் ஓட்டினீங்கன்னா உடம்பு வலி, முதுகு வலி, ஏன் ஸ்ட்ரெஸ் கூட குறையும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நேரத்துக்கும் போயிடலாம்.
2: ஓ, இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்கா? அப்போ இனிமே நானும் சைக்கிள் ஓட்டி பழக போறேன். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலி கூட சைக்கிளை பத்தின நன்மைகளை சொல்ல போறேன். ரொம்ப நன்றி ஊர்ல.
1: இதுக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்றீங்க அருளத்தா? இது என்னோட கடமையாச்சே. சரி சரி, பஸ் வரத்துக்கு நேரம் ஆச்சு, வாங்கத்தா நம்ம அப்படியே சைக்கிள்ல பாடிக்கிட்டே போலாம்.
3: என்னத்தா

0: நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே சுமன். இன்னைக்கு உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்னென்ன பிடிக்கும், அவங்களுக்கு யார யாருக்கு சாங் டெடிகேட் பண்ணாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்
1: நான் புவனேஸ்வரி பேசுறேன்.
0: உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க?
1: எனக்கு தல அஜித் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்?
1: சின்ன வயசுல இருந்தே அவரே பார்த்து பழகிட்டதுனால அவர் எது பண்ணாலும் பிடிக்கும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஆக்டிங், அவர் பைக் ஓட்டுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இப்போ தலையை பற்றி சொல்லணும்னா, அவர் சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆக்டராக இருக்கார். அண்ட் அவர் இன்னும் அந்த சிம்பிளிசிட்டியை மறக்கலான்றது தான் அவர் பற்றி இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். இப்போ ரீசெண்டாக விஜய் அவார்ட்ஸ் கூட பார்த்துருந்தீங்கன்னா அதில் அஜித்துன்னு சொன்னபோது தான் ஜாஸ்தியாக சவுண்ட் இருந்தது. தோ அது வந்து விஜய் டிவியாக இருந்தாலும் அந்தளவுக்கு அஜித் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தலையை பற்றி, அவரோட பேஷன் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அவருக்கு பைக் மேலே இருக்கிற பேஷன் தான், பைக் ரேசிங். அவர் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பைக் ரேசர்னு. அதுக்கப்புறம் அவரோட சிம்பிளிசிட்டி தான். யூஸ்வலாக ஹீரோஸ்னாலே எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வரணும், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வரணும் அப்படின்னு டிஃபால்ட்டாகவே ஒன்று செட் ஆகிருக்கு. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு என்னோட ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், அதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தலை இருப்பார். அதுக்காக நிறையா கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருந்தாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் அவரோட ஆட்டிடியூடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் 5-6 இயர்ஸ் பேக் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியே இதுக்கப்புறம் அஜித் வந்து நடிக்க மாட்டார், அவர் ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படி இப்படி நிறையா ட்ரால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் சீக்கிரமே அவர் அந்த சர்ஜரியெலாம் முடிச்சுட்டு திரும்பி ஆக்டிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்து முன்னாடி நடித்ததை விட இன்னும் பெஸ்ட்டாக நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்த படம் பரமசிவன், பில்லா, அதெல்லாம் தலையாக தியேட்டரில் பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைலு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இன்னும் பூஸ்டப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நடித்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் யூஸ்வலாக ஆக்டர்ஸ் பண்ணுற மாதிரி அவர் இன்னும் அவரை இன்னும் எங்கே வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்காம அவரோட ஒயிட் ஹேரியே அவர் வந்து ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைலாக மாற்றினார். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹீரோவாலையும் அதெல்லாம் பண்ண முடியாது, வேறு யாருக்கும் அது சூட்டும் ஆகாது. தலை மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைலில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டேக்கு May 1st வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும் அந்த கோயம்பேட்டில் ரோஹிணி தியேட்டரில் வந்து 4 ஸ்க்ரீன்ஸில் 4 தலை படம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சு. ஸோ ஒரு ஸ்க்ரீனுக்கு 250 மெம்பர்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட 4 ஸ்க்ரீனுக்கு எப்படியும் ஒரு 1000 பேர்கிட்ட அங்கே இருந்தாங்க. பாய்ஸ் மோஸ்ட்லி பாய்ஸ் தான் இருந்தாங்க. பட் அதுக்காக நான் போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நானும் போயிருந்தேன். பர்த்டே அன்றைக்கி தலைப்படம் தலை பர்த்டே எல்லாமே சேர்ந்து அன்றைக்கி ஒரே தலை ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருந்திருக்கும். பாலாபிஷேகம், அதுக்கப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி ரொம்ப அமக்கலமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாமே தலையோட சிம்பிளிசிட்டி அண்ட் அவரோட டிட்டர்மினேஷனால் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. தலை சாங்ஸில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மங்காத்தாவோட ஓப்பனிங் சாங் ரொம்ப இஷ்டமான சாங். அண்ட் அதை நான் தலைக்கே டெடிகேட் பண்ணுறேன். வி ஆல் லவ் யூ தலை.
0: இப்போ உங்களுக்காக அஜித் நடித்த மங்காத்தாலேருந்து ஒரு சாங்

0: இப்ப அடுத்ததா யார் இருக்காங்க?
1: ஹாய், நான் ஆர்ஜே ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க?
1: எனக்கு வந்து ஆப்வியஸ்லி எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்?
1: எல்லா பெண் குழந்தைகளுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் தான் பிடிக்கும். அது வந்து அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா அப்பாவாக இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா விட எங்கள் அப்பா தான் என்னை ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. எங்கள் அம்மா ஏதாச்சும் வேணாம், இல்லை அவளை கூட்டிகிட்டு போகாதீங்க, இல்லை அது மூவிலாம் வேணாம் அவளுக்கு அப்படின்னோன்னு எங்கள் அப்பா தான் என்னை ஃபஸ்ட்டு மூவிலாம் கூட்டிகிட்டு போவார். இதான் தேட்டரு, இதான் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் எனக்கு கூட்டிகிட்டு போனதே எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. ஈவன் நான் வந்து ஏசி பஸ்ஸில் கூட போகல, அப்பா அப்பா போகணும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாட்ட ஒரு ஆசை ஏதாச்சும் சொன்னாலும் அது வந்து நடத்தி முடிக்காமல் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் எப்பயுமே எங்கள் அப்பா தான் எனக்கு தனி ஸ்பெஷல். ஃபோ 3 இயர்ஸ் வரைக்கும் நான் பேசினதே இல்லை. ஸோ பேசாமல் வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருப்பேன். எனக்கு வார்த்தையே வராது. எங்கள் அப்பா வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டது கூட இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனை தான் நான் வந்துட்டு கூப்பிட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா. அண்ட் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி எனக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ பேச மாட்டாளே, வெறும் அம்மா அண்ணன் அப்பா அம்மா இந்த 3 வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் இவளுக்கு ஏதாச்சும் பேச்சு திறமை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வந்துட்டு ஒரு பால்வாடி ஸ்கூலில் போய் சேர்த்து, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வந்து உட்காந்து எனக்காக வந்து ஒரு ஃபுல் 2-3 ஹவர்ஸ் என்னை வந்து உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் பண்ணது எங்கள் அப்பா தான். அண்ட் மோரோவர் வந்துட்டு நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஏன் 10th ஸ்டாண்டர்ட் 9th வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் மேம் வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை தான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் விடுவார் மார்னிங்கு, விட்டுட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டு தான் போவார் சீக்ஸில். ஸோ அந்த யார் பார்த்தாலும் வந்துட்டு ஒரு ஸ்மைல் இருக்கும், என்ன எங்கள் அப்பா எனக்கு கிஸ் பண்ணாரே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஹோல் டே வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாகவே போகும். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பா கிட்டேருந்து இதுவாகிச்சு. அது வந்து பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வந்துட்டு கிஸ் பண்ணுவார். சம்டைம்ஸ் வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கையெல்லாம் போட்டு பேசுவார் நல்லா. ஸோ ஆனால் அதை விட ஒரு நல்ல ஸ்பெஷலான என்னென்னா, இந்த காலேஜ் முடிஞ்சு கூட என்னை இப்போ வரைக்கும் கொண்டு வந்து மார்னிங் விடுறதும் சரி கூட்டிகிட்டு போகிறதும் சரி எங்கள் அப்பா தான். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு பேஷன் இருக்கும். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு என்ன பேஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு விமன்ஸை எப்படி மதிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டதே எங்கள் அப்பா கிட்டே தான். ஏன்னா வந்துட்டு அவர் சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், ஏன்னா எல்லாம் மனுஷனோட இது தானே. அந்த தப்பையும் தாண்டி ஆஃப்டர் மேரேஜ் அவர் எவ்வளோ தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் வந்து அவர் ஒய்ஃபுக்காக அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆனார். அதே மாதிரி அவர் இப்போ வந்துட்டு சமூக சேவை செய்யணும்னு தான் இப்போ வரைக்கும் அவர் ஒரே குறிக்கோள். அவருக்காக எதுவுமே அவர் வந்துட்டு எடுத்துக்க மாட்டார். இன்னும் வந்துட்டு இப்போ யாராச்சும் வந்துட்டு ரோட்டில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு 90% பீப்புள் வந்துட்டு கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருப்பார். ஆனால் அது நடந்துச்சுன்னா ஒரு துடிக்கிற இதயம் வந்து எங்கள் அப்பாட்ட நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல் டே நடந்த கதையை அப்படியே சொல்லுவார். அவர் மனசு தொட்ட கதையெல்லாம் ரொம்ப என்கிட்ட ஷேர் பண்ணுவார். சம்டைம்ஸ் எனக்கே இரிட்டேட் ஆகிடும், அப்பா போய் தூங்குறி அப்பா அப்படின்றதுலாம் நான் சொல்லிவிடுவேன். 9:10 ஆனாலே போதும் எங்கள் அப்பா ரேடியோவை ஆன் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருப்பார் ஏதாச்சும் நல்லதை பற்றி பேசுவார். இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து நான் வந்து தத்துவத்தெல்லாம் பேசிகிட்டே இருப்பார். எனக்கும் கேட்டு அவர் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசையும் வந்துருச்சு. ஆனால் அந்த ஆசை இப்போ வேணாம், சரி இப்போ நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுற வயசு, அதுக்கப்புறம்ப்பா உன்ன மாதிரி சமூக சேவராக நான் ஆகிறேன்ப்பா, ஆனால் இப்போ வேணாம்ப்பா, உனக்கு 40-50 ஆயிடுச்சு இல்லைப்பா, நான் அப்போவே நான் இல்லைடா இப்போ நீ வந்து கற்றுக்கிட்டா தான் அப்போ வந்துட்டு நல்லா வருவேன் அப்படின்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு நிறைய சொல்லுவார். இப்போ வந்துட்டு அவர் வந்து சமூக சேவை ஆன ஒரே காரணம் வந்துட்டு அந்த ஓம் சக்தின்னு ஒரு கிளாஸ் மட்டும்தான். இப்போ அவர் வந்துட்டு மார்னிங் எப்பவுமே வந்துட்டு 5:30 போயிட்டு அங்கே வந்துட்டு போய் சேவை பண்ணுவார். லைக் வந்துட்டு தியானம், மெடிடேஷன், நம்ம மனுஷனாக பிறந்தது ஏன், எதுக்கு, நம்மளோட ஃபஸ்ட்டு இருந்த யுகம் என்ன, அந்த இதை பற்றிலாம் பேசுவார். மனுஷங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லுவார். என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு, நான் வந்துட்டு ஒரு 1 மந்த் போயிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து எப்படின்னா ஒரே ஒரு டைலாக் வந்துட்டு எங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறது ஒரே ஒரு டைலாக், அது வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீ என் அம்மாம்மா. ஸோ அப்படி சொல்லும்போது அப்பா ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு பில்டப் பண்ணுவேன். ஆனால் அது சொல்லும்போது அவர் சொல்லுவார், நம்ம வந்து ஒரு மனுஷனாக பிறந்தோன்னா அதுக்கு வந்துட்டு 3 பேருக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை தரணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்க அம்மா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மரியாதை தரணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்காக பிறந்தவ நம்ம ஒய்ஃப், ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தேர்ட் வந்துட்டு நம்ம மூலியமாக பிறந்தவ பொண்ணு, அது பொண்ணா இருக்கலாம் இல்லைன்னா வரப்போற மருமகளாகவும் இருக்கலாம். ஸோ மூணு பேரும் நம்ம வந்துட்டு மதிச்சா நல்ல வாழ்க்கையை நம்ம வந்துட்டு லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது எங்க அப்பா. ஸோ இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டது எங்க அப்பா மூலியம்தான் எனக்கு. ஸோ அவர் தான் என்னோட வெல் விஷர், என்னுடைய பிடிச்சவங்களும் ஸ்பெஷல் பர்சன் எல்லாமே எங்க அப்பா தான்.
0: சூப்பர் ராஜேஸ்வரி, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. சாங் யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க, எந்த சாங் டெடிகேட் பண்ண விரும்புறீங்க?
1: எங்க அப்பாக்கு தான் வந்துட்டு சாங் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த தங்க மீன்கள் வந்து ஆனந்த யாழ் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு. ஸோ அந்த சாங்கே நான் டெடிகேட் பண்ணுறேன்.
0: உங்களுக்காகவும் உங்க அப்பாக்காகவும் தங்க மீன்கள் படத்துல இருந்து ஆனந்த யாழை பாட்டி

0: அடுத்தது?
1: நான் பவித்ரா.
0: உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க?
1: எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்?
1: ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, பெண் குழந்தையாக பிறந்தால் வந்து அப்பா மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்கன்னு. அது வந்து இப்போது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. பட் நான் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட். எனக்கு அம்மானா வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூடவே தான் இருப்பேன், அம்மா கூடவே தான் படுத்துப்பேன். வேறு எங்கேயாவது எங்கள் அம்மா கோவிலில் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது எங்கேயாவது போயிட்டால் கூட ஆள ஆரம்பிச்சிருவேன், அவ்வளோ அட்டாச்சிடும் அம்மா கூட. ஸோ அம்மா வந்து லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆனால் பட் சில டைம் வந்து நம்ம கோவத்தில் இருப்போம், நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ சில டைமில் அவங்க வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க இப்படி பேசணும்னு, பட் நம்மளால் பேச முடியாது. சில டைம் நிறைய டைம் வந்து நான் எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் நடந்துக்கிட்டது இல்லை. நிறைய டைம் வந்து நான் திட்டி கூட இருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட கொஞ்சம் திட்டிட்டு தான் வந்தேன். பட் அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு அப்பா இல்லை. அப்பா இல்லாத இடத்துல வந்து அம்மா தான் இப்போ வந்து, ஸோ அப்பா இல்லாத இடத்துல வந்து அம்மா தான் வந்து இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக எங்களை பார்த்துக்குறாங்க. அது வந்து நான் இல்லை, எவ்வளோ நிறைய வீட்டில் வந்து அப்பா இல்லாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் சில டைம் வந்து அது நமக்கு தெரியாது, நம்ம கோவத்தில் இருப்போம், திட்டிடுவோம். பட் வந்து இப்போ நான் பேசும்போது தான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு. அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு நிறைய ஆசை இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணாக நான் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றணும். எனக்கு அம்மா எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்காக வந்து நிறைய பண்ணியிருக்கான். அவனோட சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய இன்னும் கூட வந்து அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் இன்னும் கூட வந்து எங்கள் சந்தோஷத்துக்காக வந்து அவன் ஒரு வாழ்கிற ஒரு ஒருத்தனா அது எங்கள் அண்ணன் சொல்வேன். நமக்கு நம்மளை எதிர்பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயம் இருக்கும். பட் நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து ஒரு இருக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி தான். ஃபேமிலி அம்மா அப்பா தான் வந்து நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போனாலும் சரி எங்கள் அம்மாவை வந்து நான் கண்டிப்பாக வந்து விடவே மாட்டேன். நான் இல்லை எல்லாருமே வந்து அப்படி தான். ஸோ விடவே மாட்டேன்.
0: டோன்ட் வரி பவித்ரா. சாங் யாருக்காக டெடிகேட் பண்ண விரும்புகிறீங்க? எந்த சாங் டெடிகேட் பண்ண விரும்புகிறீங்க?
1: ஸோ எங்கள் அம்மாவுக்கு தான் நான் சாங் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். வியாபாரி படத்துலேருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் பாட்டை வந்து எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
0: பவித்ராக்காக அவங்க கேட்ட பாட்டையே ப்ளே பண்ணலாம்.

0: அடுத்து நம்ம ஈஸ்வரி பேச போறாங்க, அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய், நான் ஈஸ்வரி பேசுகிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் அந்தூரியானா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, அப்பாவை பற்றி சொல்லுவாங்க, அவங்க ரோல் மாடல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபைடான பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட். ஏன்னா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் அப்பா அம்மா பிடிக்கும், அவங்களை பிடிக்காமலே யாரும் இருக்க முடியாது, ஏன்னா அவங்களால தான் நம்ம உலகத்துக்கு வந்தோம். ஆனால் ஃப்ரெண்டுன்றது வந்து நம்மளா உருவாக்கிக்கிட்டு நம்மளா தேர்ந்தெடுக்கிறவங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத மாதிரியே தான் நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணாத பல விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். நம்மளை பற்றி நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தெரியும், நம்ம பேரண்ட்ஸை விட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தெரியும். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட் அந்தூரியானா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் ஏன் இந்த பாட் வந்து அவங்களுக்கு டெடிக்கேட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அப்பா அம்மா வந்து என் கூடயே இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்ட் என் கூட இல்லை. நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் சோஷியல் குரூப்லலாம் கனெக்டடாக இருப்பீங்க அப்படின்ற, சோஷியல் குரூப்பில் கனெக்டடாக இருக்கிறது வேறு, நம்ம வந்து நம்ம லைஃப் லாங் ஒன்லாம் ட்ராவல் பண்ணுறது வேறு. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம கூடயே உக்காந்துட்டு நம்ம பக்கத்து பெஞ்ச்மேட்டாக இருந்து பழகின ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ நான் காலேஜ் வந்து நான் ஆர்ட்ஸ் குரூப் சேர்ந்துட்டு அவன் இன்ஜினியரிங் குரூப் சேர்ந்துட்டான். ஸோ தட் எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் கட் ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயாச்சும் தான் பேசுவோம், வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் நாங்கள் சாட்டிங் ஒரு பேசுறது எல்லாமே கெட் டுகெதர் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நான் வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து சில பேர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி சில பேரில் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் வந்து அந்தூரியா. ஸோ அதனால தான் நான் அவளுக்கு அந்த சாங்கை டெடிக்கேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்காக எந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் வந்து நண்பன் படத்துலேருந்து வர என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சா அந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஹோல் லாட்டாக சொல்கிறது வந்து அந்த ஒரு படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சங்கர் வந்து ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அந்த பாட்டை என்னோடய ஃப்ரெண்ட் அந்துரியாக்காக டெடிக்கேட் பண்ணுறேன்.
0: நண்பன் படத்துலேருந்து என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் ஈஸ்வரியோட ஃப்ரெண்ட்காக டெடிக்கேட் பண்ணுறோம்.

0: அடுத்து நம்ம ஆர்த்தி பேச போறாங்க.
1: ஹாய், நான் ஆர்த்தி பேசுறேன். எனக்கு பிடிச்சவங்க எங்க அம்மா. எல்லாருக்குமே அம்மா ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்ப நான் எப்பயாவது ஸ்கூல்ல இருந்தோ இல்ல காலேஜ்ல இருந்து லேட்டா வந்துட்டேன்னா எங்க வீட்டுல ரொம்ப ஐயோ இன்னும் வரலையே இன்னும் வரலையே எதிர்பார்க்கறது அம்மா தான். அடிக்கடி போன் பண்ணிட்டே இருப்பாங்க காலேஜ்ல. ஸ்கூல்ல நான் சைக்கிள்ல போவேன், இன்கேஸ் நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பாவை விட்டு ஸ்கூல் வரைக்கும் வந்து என்ன ஆச்சு இன்னும் வரலையே கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வச்சா இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ரொம்ப சொல்றது எங்க மம்மி தான். எனக்கு தெரியல இப்ப கூட யாரெல்லாம் அம்மா கையால சாப்பிடுவாங்கன்னு. நான் இப்ப கூட எங்க மம்மி கையால தான் சாப்பிடுவேன். நேத்து கூட ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதுனால எங்க அம்மா தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க. ஸோ இப்ப கூட சொல்லுவாங்க சின்ன வயசு சின்ன குழந்தை மாதிரி நான் இன்னொன்னு கூட்டிட்டு இருக்கேன், எப்பவுமே உனக்கு கூட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நிறைய விஷயத்துல எங்க அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பேசிக்கா நாங்க தெலுங்கு, ஸோ அவங்களுக்கு தமிழ் அவ்வளோ வராது கொஞ்சம். அதனால நாங்க கலாய் போனானு அப்பா தங்கச்சிலாம் சேர்ந்துட்டு இதனால அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க மூணு பேரும் ஒரு சைடு, நான் மட்டும்தான் எப்பயுமே தனி, என்னை எப்பயும் கலாய்ச்சிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜாலிக்காக தான் நாங்க அதை பண்றோம், அதை ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லவும் விரும்புறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா லவபலா இந்த மாதிரி அம்மா எனக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா. நீயே நீயே

Tamam.

0: என் பேர் லாவண்யா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட தங்கச்சி. அவ பேர் வந்து ரித்திகா. அவ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஏன் அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. எல்லா விஷயத்துலேயும் வந்து என்னை கேர் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவ தான். நிறைய டைம் நான் அவளை ஹர்ட் பண்ணியிருக்கேன், கத்தியிருக்கேன், நிறைய டைம் அவளை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிக்க மாட்டேன் சில விஷயங்கள்லாம். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப கத்துவேன் அவளை. ஆனால் அதெல்லாமே வந்து ரொம்ப காமாக அதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தான். நான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன், எந்த கஷ்டம் இருந்தாலும் என்னை வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, ஒரு மோட்டிவேஷனாக பேசி, இல்லை லாவண், உன்னால் முடியும், நீ பண்ணு, உனக்கு அதுக்கான எல்லா இதுவும் இருக்குது, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவள் தான். நேற்று கூட நான் ரொம்ப முடியாமல் போய் படுத்துட்டேன். எனக்காக நான் அவள் வந்து அப்போ தான் டியூஷன்லேருந்தே வந்தா. நான் ரொம்ப தலை சுற்றுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். போயிட்டு தோசை சுட்டு நீ வா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னை படுக்க வச்சு அப்படி பண்ணா. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அக்கா தான் எல்லாமே பண்ணுவாள். ஆனால் வந்து எனக்கு வந்து என் தங்கச்சி தான் எனக்காக வந்து நிறைய டைம், எனக்கு முடியல நான் வந்து லைக் ஏதாவது ஒர்க்காக இருக்கு அப்படின்னா அவளே போய் குக் பண்ணிவிட்டு அவளே எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவாள். என்னை எதிர்பார்க்கவும் மாட்டாள். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீ ஒரு அக்காவாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற, எப்போவுமே நீ உன் வேலையை தான் பார்க்குற, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, அப்படிலாம் இல்லை. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் நான் இன்னொரு அம்மா மாதிரி தான். ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப, ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவள் வந்து கொஞ்சமும் கஷ்டத்தை காட்டிக்காமல் ஒரு நல்லா லீட் பண்ணிட்டு ஏதோ எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோன்னா அதுக்கு அவள் தான் காரணம். என்னோடய வேர்ல்டு அவள் தான், என்னோடய லைஃபே அவள் தான். ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து படித்து ஒரு ஒர்க்கு போயிட்டு அவளுக்காக தான் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவளுக்காக வந்து கற்பூர பொம்மை ஒன்றுன்னு ஒரு அம்மா பாட்டு, அது அவளுக்காக நான் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
1: கவலைப்படாதீங்க ராவண்யா, உங்கள் சிஸ்டருக்காக கற்பூர பொம்மை பாட்டை ப்ளே பண்ணுறோம்.

0: நேர்களே, இப்போ டெடிகேட் பண்ண சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதனால அவங்க ரிலேஷன்ஷிப் பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் என நம்பி இந்த ஷோவை முடிக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சுமன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வணக்கம்,
2: வணக்கம்,
1: வணக்கம்.
2: தினம் தினம்
1: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
2: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
3: MOP சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. பப்பாளி போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். கேன்டீன் வடையிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். டாபிக் மாறினால் அவனும் ஜீரோ. ஜோக்கர் என்பதால்

0: ஹாய் கைஸ், நேத்துக்கு நம்ம வந்து என்ஜிஓஸ் ஃபார் பீப்புள் ஹூ கேனாட் ஸ்டடி அண்ட் தே டோன்ட் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பத்தி பேசினோம். இன்னைக்கு வந்து காலேஜஸ் கோர்சஸ் அதுல அந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஷன் அதை பத்தி பேச போறோம். ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது எல்லாருக்கும் எந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும், அபார்ட் ஃப்ரம் ஆப்வியஸ்லி த ஆப்வியஸ் ஹூ வாண்ட் டு டேக் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட அனிஷா ஏஆர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ எம்ஓபியில எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சரும் பண்ணியிருந்தாங்க. ஹலோ அனிஷா.
1: ஸோ ஹாய், எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அட்லீஸ்ட் இஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவங்க இப்போ நீங்கள் சொல்லும் போது முன்னாடி ஆர்கிடெக்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கிடெக்சர் பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்த மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு அதில் குவிட் பண்ணிட்டு இப்போ இஎம்க்கு வந்திருக்கேன். நீங்கள் கேட்டது கன்ஃபியூஷன் இருக்கா, 12th முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கா என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போறோம்னா, டெஃபினட்டாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஏன்னா சில பேர் 60 இயர்ஸ் வரைக்கும் லைஃப்ல என்ன பண்ண போறோம் தெரியாம இருக்க டவுட்ஃபுல்லான பர்சன்ஸ் இருக்காங்க, எதை நோக்கி போறோன்றது தெரியாம இருக்காங்க. ஒரு 12th முடிச்சிருக்க ஒரு 17 இயர்ஸ் ஓல்ட் பாய் ஆர் கேர்ள் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட உங்க லைஃப் எதை நோக்கி போகுது, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்சது யார், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யார் அந்த 12th முடிச்சுட்டு ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து யோசிச்சுட்டு தெளிவா பண்றவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. 12th முடிச்சேன், ஆர்கிடெக்சர் பண்ணலாம், சரி நிறைய பேர் பண்ணாங்க நல்லா இருக்கும்னு நினச்சி எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு ஸ்கோரிங் வந்துச்சு, ஒரு ப்ராப்பர் ஸ்கோரிங் வந்துச்சு. நாட்டா கிளாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணேன், பாசிட்டிவா இருந்துச்சு. எப்போ எனக்கு வந்து என்னோட மார்க்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு சீட் கிடைச்சிது அப்படின்னும் போது என்னோட பேஷன் எனக்கு என்ன தோணுச்சு அதெல்லாமே மறந்தாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. என்னோட பேஷன் வந்து கண்டிப்பா ஆர்கிடெக்சரா இல்லை. நான் ஒரு பேர் நான் சொல்லும் போது நான் சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் டாக்டர்னு சொல்லியிருக்கேன், இல்ல நான் ஏதாச்சும் மீடியா பத்தி ஏதாச்சும் சொல்லிருப்பேன், ஆனா என்னைக்குமே நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு சொல்லல.
0: நீங்க வந்து சொல்லும் போது நிறைய பேர் ஆர்கிடெக்சர் எல்லாரும் எடுக்கிறாங்க அதனால நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா நிறைய பேர் வந்து மெடிசன் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் விஸ்காம் எடுத்திருக்காங்க, நீங்க ஏன் ஆர்கிடெக்சர் அதை எடுக்கணும் அந்த மாதிரி?
1: ஆர்கிடெக்சர் பேசிக்கா இப்போ மெடிசன் எடுக்கிற நிறைய பேர்த்தோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சர் எடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு ஒப்பீனியன் வந்தது காரணமே அப்பா சிவில் இன்ஜினியர், ஸோ வீட்டில் ஃபேமிலி ரியல் எஸ்டேட் பண்றாங்க, அப்புறம் சிஸ்டர் இஸ் டூயிங் ஆர்கிடெக்ட் அப்படின்னும் போது ஓகே ஃபைன் இதில் ட்ரை பண்ணலான்னு உள்ள போனது, நல்லா இருக்கும்னு பிடிச்சி போனது. பட் தென் என்னோட பேஷன் அதை பத்தி எனக்கு யோசிக்கல, அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் ஆயிட்டேன். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே நான் வந்து சரி நல்ல காலேஜில் கிடச்சிதுன்னு என்னோட பேஷனை விட்டேன். நிறைய பேர் இல்லை இல்லை பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நிறைய பேரண்ட்ஸ் கன்வின்ஸும் பண்ணுறாங்க, நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட பேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ரீசன் அதனால தான் ஆர்கிடெக்சர் எடுக்க வேண்டியதாக இருந்த ஒரு சுச்சுவேஷன்.
0: ஆர்கிடெக்சர்லேருந்து நீங்கள் இஎம் வந்திருக்கீங்க அண்ட் இ மீடியா இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு ஆர்கிடெக்சர், ஸோ சடன் ஜம்ப் ஏன்?
1: சடன் ஜம்ப் இல்லை, மீடியான்றது சிலருக்கு சிலர் இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு இருக்கும், ஸோ சடன் ஜம்ப்னு சொல்ல முடியாது. பேஷன் வேற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க ஃபேமிலிக்காக பண்ணுற விஷயம் ரொம்ப டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கு. அதனால தான் இப்போ இருக்க பிரச்சனை, அதனால தான் நிறைய விஐபிஸ் வேலையெல்லாம் பட்டதாரிஸ் வராங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்க போல. ஸோ ஐ திங்க் ஆர்கிடெக்சர்லேருந்து இஎம்னு இல்லை, இஎம் தான் என்னோட பேஷனாக இருந்திருக்கு. பட் ஆர்கிடெக்சருன்றது அதான் ஒரு நல்ல காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள என்டர் ஆன ஒரு விஷயம் ஆயிடுச்சு.
0: நீங்க வந்து ஆர்கிடெக்சர் நடுவுல டிராப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சோ உங்களோட பேரண்ட்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க?
1: கண்டிப்பா அது ஒரு ஈஸியான விஷயம் இல்ல. எனக்கு ஆர்கிடெக்சர் போன ஒரு 6 மந்த்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு தட் எனக்கு இது கரெக்டான ஒரு ஃபீல்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். 6 மந்த்ஸ்லேயே என்னால திருப்பி அடுத்த இயர்ல வெளியே வந்திருக்க முடியும், ஆனா அந்த கன்வின்சிங் டைம் தான் 2 இயர்ஸ் ஆச்சு ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிட்டு வந்ததுக்கு. கண்டிப்பா என்கிட்ட க்வெஷ்சன் ரைஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் கேட்டது எப்படி பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப், அதுவும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து அதை குவிட் பண்ணிட்டு வர்றது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லாருமே அதை வெளியில் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு ஈஸியாக இருக்கும், எல்லா பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முடியும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, தட்ஸ் நைஸ். இப்போ ஆர்கிடெக்சரும் ஆர்ட்ஸ் கோர்ஸ் தான் அண்ட் இ மீடியாவும் ஆர்ட்ஸ் கோர்ஸ் தான், ஆனால் நம்ம வந்து ஆர்கிடெக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு வெளியில் போய் ஆர்கிடெக்ட் சொன்னான்னா அவங்க ரொம்ப என்ன என்கரேஜிங்காக ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆனால் மீடியாக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ரியாக்ட் பண்ணுறதில்ல. வை டு யூ திங்க் தட் இஸ்?
1: மீடியா வந்து கேர்ள்ஸ்க்குன்னு கிடையாது, கைஸ்க்குமே பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ வந்து டிரெக்டர் ஆகு ஆக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா தே நோ தட் இட்ஸ் எ ரிஸ்கி ஃபீல்ட். உனக்கு போகணும், நீ படிக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அதுல உனக்கு காம்படிஷன் அதிகம், அதுல நீ ஷைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு ஒரு கன்சிஸ்டன்டான சேலரி உன்னோட ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு அப்படின்னு இருக்காது. சோ கேர்ள்ஸ் கைஸ்ன்னு கிடையாது, மீடியான்னு அவங்க பயப்படுறதுக்கு காரணம், மீடியா வேண்டாம் ஆர்கிடெக்சருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது காரணம் அதுதான். இட்ஸ் அ ரிஸ்கி ஃபீல். நம்மளுக்கு கரெக்டான கான்டாக்ட்ஸ், கரெக்டான ஒரு விஷயம் இல்லைனா ஒரு வி வில் கோ நோவேர் மீடியா இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும், ஃபேமிலி செட்டில் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் பேரண்ட்ஸ், சொசைட்டி, யாராக இருந்தாலும் எப்படி எடுத்துட்டாத அப்படின்ற ஒரு குவெஷனோடயே இருப்பாங்க எல்லாரும்.
0: ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ், விச் இஸ் ஆக்சுவலி now a waste because you haven't finished the course and now you have taken media and adu ena adu or luck irukkanum or determination irukkanum ellame theva media ku. So what do you think is the scope in media?
1: First neenga sonnadhu my 2 years of architecture is a waste appdin sonninga, adu vandu nariya per enkitta sollirukanga, avangalukku ellathukkume solla vendiya or vishayam, சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்கிடெக்ட் எப்படி ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட்னு சொல்ல முடியும்? நீங்க வந்து ஒரு ரூம்ல தனியா இருக்கீங்க ஒரு 2 டேஸ்னாலுமே அது வேஸ்ட் ஆகாது. நான் இந்த இஎம்ல என்னால ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் என்னால பண்ண முடியும் நம்பினா அது ஆர்கிடெக்சர் கொடுத்த ஒரு ஒரு சப்போர்ட், ஒரு அதுல கிடைச்ச எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த ஒரு விஷயமே இப்படி இப்படின்றதுக்குள்ள நம்ம வேஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஹவு கேன் யூ சே தட் ஆர் 2 இயர்ஸ் ஆஃப் மை ஆர்? இது உங்களுக்கு நீங்க குவெஸ்டின் ரைஸ் பண்ணதுன்னு இல்ல, ஐ திங்க் நீங்க ஒரு சொசைட்டி கேட்க வேண்டிய குவெஸ்டனை நீங்க கேட்டிருக்கீங்க. எவ்ரிபடி வந்து கேட்கும் போது ஏன் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்ட, நீ அதை முன்னாடியே பண்ணிருக்க, வேஸ்ட் பண்ணிட்ட, ஐ டோன்ட் நோ எப்படி அது வேஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க 5 இயர்ஸ் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு 2 வருஷம் சும்மா இருக்கவங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம ஒரு 4 இயர்ஸ் இருந்தவங்க, அவங்களெல்லாம் வந்து நீ 4 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட, உன் லைஃப் வந்து 4 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு, இல்ல அவன் ஜாப் தேடிட்டு இருக்கான், இல்ல அவன் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் இருக்கு. இல்ல நீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு 5 இயர்ஸ் மேரேஜ் ஆகிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எனக்கு அதை சொல்ல முடியுமா உன் 5 இயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வேஸ்ட்ன்ட்டு, அதை பர்சியூ பண்ணலாம்? ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் அ வேஸ்ட்ன்றது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் which I want to tell this society. Next neenga ketadhu em
0: scope, the scope
1: em oda scope edukume scope abindra oru oru word e vandu oru enakku proper ah enakku theriyala idhukku scope iruka adhukku scope iruka nu unakku adhula interest iruka unakku idhula interest iruka adha correct ah question. இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கா அப்படின்னு இல்ல, இன்ஜினியரிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? திஸ் இஸ் தி ரைட் வே டு ஃப்ரேம் த க்வெஸ்சன்.
0: ஓகே, கரெக்டா சொன்னீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இ மீடியா இருக்கு அண்ட் எம்ஓபி வைஷ்ணவ் இஸ் ஆக்சுவலி ஃபேமஸ் ஃபார் த மீடியா கோர்சஸ். ஸோ வை டென்ட் யூ டேக் இட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி? அண்ணா யூனிவர்சிட்டி ஓவர் ஆல் இட் செல்ஃப் இட் ஹாஸ் அ வெரி குட் நேம் அண்ட் எம்ஓபி ஹாஸ் அ குட் நேம் ஃபார் மீடியா. ஸோ வாட் ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் எம்ஓபி டில் நவ்?
1: ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இஎம் இருக்கு, பட் இட்ஸ் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் மீடியா 5 இயர்ஸ். நான் 2 இயர்ஸ் பண்ணிட்டு திருப்பி 5 இயர்ஸ் பண்ணனா அகெயின் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் மை நீங்கள் சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் தான். எம்ஓபியில் மீடியா எடுத்ததுக்கு காரணம் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே மீடியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வேற எந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். தெர் ஆர் மெனி காலேஜஸ் பட் தென் எம்ஓபி ஹேஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஸ்பெக்ட் ஃபார் மீடியா. தட்ஸ் த ரீசன் why I took media in this college. இப்போ இருக்க இது வரைக்கும் இருக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த 1 இயர்ல ஒன்லி இந்த ஒரு 1 இயர்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ், எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர், எனக்கு கிடைச்ச மீடியாவில் இருக்க கான்டாக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். இப்போ என்னால பேச முடியும், ஏதாச்சும் ஒரு ஆர்ஜிஎஸ் கூட பேச முடியும். நம்ம ஒரு 1 இயர் நாங்கள் இஎம்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக ரேடியோ பத்தி படிச்சிருக்கோம். அந்த அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இந்த டைம்குள்ள எனக்கு ஆர்ஜியோட கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கணும், ரேடியோ எப்படி ரன் ஆகணும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம், அதுக்கான எல்லா ரைட் கான்டாக்ட்ஸும் எம்ஓபி மூலமா கிடைச்சது. ஸோ ஒரு ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போறாங்க, சிலபஸ் ப்ராப்பரா இருக்கு. ஸோ ஐ திங்க் மீடியா இஸ் குட் இன் எம்ஓபி அண்ட் ஐ லவ் டூயிங் இட் ஹியர்.
0: ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் மீடியா இஸ் அ வெரி வாஸ்ட் கோர்ஸ் அண்ட் யூ கேன் பிகம் அ லாட் ஆஃப் திங்ஸ் வென் யூ கெட் இன் சைட் இஎம். பட் I'm pretty sure you'll have one direction or ஒரு சைடில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எந்த சைடில், லைக் வாட் டு யூ வாண்ட் டு பிகம்?
1: வாட் டு யூ வாண்ட் டு பிகம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் சின்ன வயசில் இல்லை இப்போ ரீசெண்டாக கேட்கும் போது கூட மீடியா இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஐ ஷுட் பி இன் மீடியா, ஐ ஷுட் பி இன் ஃபிலிம்ஸ், ஐ ஷுட் பி இன் சினிமான்றது தெரியும். இப்போ வரைக்கும் ரேடியோ பற்றி படிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் இயர்

0: திஸ் இயர் நம்ம வந்து டெலிவிஷன் பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி ஃபிலிம் ப்ரொடக்ஷன். இந்த ஒரு 3 இயர்ஸ்ல தான் கரெக்டான ஒரு விஷயம் தெரியும், எந்த ஃபீல்ட் விச் ஐ லைக் த மோஸ்ட் அப்படின்றது அப்போதான் தெரியும். ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டு ஜட்ஜ் என்னோட இது எங்க இருக்கு கரெக்டா, எதுல போனா ஐ கேன் கிவ் மை 100% அப்படின்றது அப்போதான் தெரியும்.
1: ஓகே, வாட் வுட் யூ லைக் டு டெல் த சொசைட்டி த திங்க் தட் there is no scope for arts whatsoever but there is only scope for engineering? We all know that engineering la padichitum nariya ver vela illama irukanga, engineering la padichitu nariya ver media ku vandirukanga, ana irundalum society eppo paathalum engineer da edukkanum appadi dhaan solranga. Avangalukku what would you like to say?
0: நீங்க சொன்னதே, பார்ட்ஸ்ல ஸ்கோப் இல்ல, இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கு. ஆனா இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியும் நிறைய பேர் ஒர்க் இல்லாம இருக்காங்க அப்படின்றதா நீங்க சொன்னீங்க. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கான்னு தெரிஞ்சு எடுத்தவங்க தான் கண்டிப்பா ஐ திங்க் ஒரு விஐபிஸா இப்ப இருப்பாங்கன்ட்டு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா அத்தனை பேரும் ஜாபோட இருப்பாங்க. இங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு உள்ள போல. சோ நீங்க கேட்கும் போது ஆர்ட்ஸ்ல ஸ்கோப் இருக்கான்னு கேட்காம ஆர்ட்ஸ்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு உள்ள போனா அவங்களும் சக்சீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு உள்ள போறவங்க கண்டிப்பா சக்சீட் பண்ணுவாங்க. ஸ்கோப் இருக்கா, அதுக்கு கன்சிஸ்டன்டான சேலரி இருக்கா, அதுக்கு நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகுமா அப்படின்னு இருக்கிறதுனாலதான் ஒரு ஒரு மேஜரா ஒரு 60% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிப்ரெஷன் இல்ல ஒரு ஒரு வேலை இல்லாம இருக்கிற ஒரு வேலை இல்ல அப்படின்னு அவங்க வெளியில வந்து ஒரு சொசைட்டிக்கு சொல்றதுக்கே ஒரு ஒரு விஷயமா இருக்கு. என் பையன் வேலை இல்லாம தான் இருக்கான் அப்படின்னும் போது பேரண்ட்ஸே வந்துட்டு என்ன உன் இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ஏன்னா அவங்க முன்னாடி கேட்கலாம் உன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. கண்டிப்பா அந்த பையனுக்கு வேற எதுலயாச்சும் அவனோட டேலண்ட் எதுலயாச்சும் இருந்திருக்கும். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயத்துக்கு போனா ஸ்கோப் இருக்கு இல்லன்ற ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் ஆகாது. எவ்ரிபடி,
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எவ்ரிபடி நோஸ் தட் நாட் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ஜாப் இன் இன்ஜினியரிங். இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ண இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு புஷ் பண்றாங்க. அது ஏன்
0: அதான் இன்னும் இந்த சொசைட்டிக்கு தெரியல. ஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துல போனாதான் தே கேன் ஏர்ன். ஆர்ட்ஸ் இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வேலை இல்ல, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்ல அப்படின்றதுலாம் இல்ல. ஆர்ட்ஸ் புடிச்சு எடுத்தவங்களுக்கு வேலை இருக்கு, இன்ஜினியரிங் புடிச்சு எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் ஆசைப்பட்டவங்களுக்கு வேலை இருக்கு, அவ்வளவுதான். அது சொசைட்டிக்கு இன்னும் தெரியல இன் சென்ஸ் அவங்களுக்கு அது இன்னும் புரியல, இன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் வரல. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இன்ஜினியர்ஸ் இருந்தவங்கலாம் இப்ப நல்லா ப்ராப்பரா செட்டில்டா இருக்காங்க. அந்த ஒரு அப்போ பாத் கிரியேட் ஆனதுதான் இப்ப வரைக்கும் இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கு, இன்ஜினியர்ஸ் ஜாப் கிடைப்பாங்க. அப்போ நிறைய அவங்களுக்கு சாய்ஸஸ் இல்ல, இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்புறம் ஆர்ட்ஸ் பண்ணாங்க. ஆனா எல்லா ஃபீல்டுமே அவங்க ஏர்ன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. சோ இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய ஏர்ன் பண்றத பாத்துட்டு கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங்னா தே ஆர் கோயிங் டு ஏர்ன் திஸ் மச், இவ்வளோ கேப்பபிள், இவ்வளோ மணி இது பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு இதுவாயிடுச்சு, அவ்வளவுதான். இன்ஜினியரிங்னா யூ கேன் ஏர்ன் எப்படியாச்சும் மினிமமா ஒரு 25,000 ஆச்சு கிடைச்சிரும். நீ மீடியா போ, நீ ஆர்ட்ஸ் போ, உனக்கு வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்டான 25,000 பேசிக்கான ஒரு விஷயம் இருக்காது. இதெல்லாம் ஒரு சொசைட்டில உள்ள ஃப்ரேமான ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணிட்டு வரணும்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் இல்ல எனக்கு பிடிச்சதை பண்ணி ஐ கேன் சக்சீட் அப்படின்னு உள்ள வரும்போது தான் ஐ திங்க் திஸ் ஸ்டீரியோடைப் வில் பிரேக்.
1: தேங்க்யூ அனிஷா, ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மெசேஜ் டெலிவர் பண்ணிட்டீங்க. தட் தேர் இஸ் நோ வேர்ட் தட் இஸ் கால்ட் ஸ்கோப், இட்ஸ் ஓன்லி இன்ட்ரெஸ்ட். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிட்டர்மினேஷன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர். அண்ட் வீல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சச் இன்டர்வியூஸ் வித் யூ.
0: ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புறது டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஜூனியர்ஸ் வந்திருப்பாங்க, இப்போ இல்லை நெக்ஸ்ட் இயர்ல 12th இப்போ என்டர் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 60-70% ட்ரை கன்வின்சிங் யுவர் பேரண்ட்ஸ், இப்பயே கன்வின்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ஜாப் இல்லாமல் இருக்கும் போதோ, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் போதோ, இல்லை ஐயோ பண்ணுறோமே டிப்ரெஷன் ஸ்டேட்ல போகும்போதோ கண்டிப்பாக யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபீல். ஸோ இப்போ அந்த 70% நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஈஸி. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டீங்கன்ற ஒரு திருப்தி இல்லை, இல்லை அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டோம் அதில் வந்து சக்சீட் பண்ணி காமிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காகவாச்சு வி வில் பெர்ஃபார்ம் வெல், வி வில் சக்சீட். ஸோ யாருமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக யூ ஃபைட், மத்தவங்க என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம உங்களுக்கு வாட் யுவர் ஹார்ட் சேஸ், வாட் யுவர் இன்ட்யூஷன் சேஸ். சோ ஸ்டீவ் ஜாப் சொல்லிருக்காங்க ஒரு ஒரு பிரில்லியண்டான சேயிங், யுவர் ஹார்ட் ஆல்ரெடி நோஸ் வாட் யூ வாண்ட் டு பிகம். சோ கண்டிப்பா மத்தவங்க சொல்றதை கேட்டு பண்ணாம உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க சக்சீட் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ அனிஷா. இன்னைக்கு நம்ம அனிஷாவை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை இதே டைம்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஏனி படிகள். நான் உங்க அஜித்.
0: ஏலே ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் பிடிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
6: வணக்கம் லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. வாழ்க்கைன்றது யாருக்குமே அவ்வளவு ஈஸியா வெற்றியை கொடுத்துறது இல்லைங்க. அதுக்கு நம்ம உழைக்கணும், கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் பெண்களுக்கு சொல்லவா வேணும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. ஆனா பெண்கள் சமையலறையில் மட்டும் கிடந்ததெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் ஓடி போச்சுங்க. இதோ சாதனை பெண்கள் நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமா அவங்க வாழ்க்கையும் சரி மித்தவங்க வாழ்க்கையும் சரி முன்னேற்றிட்டு இருக்காங்க. வெற்றி அவங்கள தேடி வர மாதிரி சாதித்த பெண்கள் இவங்கெல்லாம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
7: என் பேர் ராஜகுமாரி மணி, எனக்கு வந்து 59 வயசு ஆகுது. நான் வந்து நாப்கின் சுய தொழில், அதாவது ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் இந்த தொழிலை நான் செய்கிறேன். இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ஒரு குடிசை தொழில் மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். இதை கற்றுட்டு நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. இது அந்த ப்ளஸ் வந்து நான் இந்த ஹைஜீனிக் பற்றியும் நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு பெரிய கவலை, அதை மறக்கிறதுக்காக நான் இதில் நுழைஞ்சேன். நான் ஆமாம் அந்த மாதிரி ஐடியா வந்து நானும் நிறைய ஏதோ சும்மா லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆயாச்சு, பொண்ணு பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு, ஏதாவது செய்யணும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம சும்மா வேஸ்டாக உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். நான் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன் வீட்டில், துரு துருன்னு எதையாவது மத்தியானம் எல்லாரும் தூங்கினா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஏற கட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பேன். இந்த இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இதை செய்யறதுனால கவலையெல்லாம் மறந்து ஒரு ஏழைங்களுக்கும் உதவி செய்யறதுக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இப்போ நான் வந்து பெண்ணே நீ புத்தகத்தில் எனக்கு ரெண்டு முறை இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க, ஞாயிறு மலரில் தினத்தந்தியில் இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. நான் ஆண்டர்பிரனர்னு சொல்லிட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மணிமேகலை இருக்காங்க பாருங்க, அவங்க கீழே நாங்கள்லாம் வரோம், அதில் மெம்பராக இருக்கேன் நான். நான் இது வரைக்கும் 1000 பேருக்கு மேலே கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் சிங்கப்பூர்லேருந்து வந்து டாக்டர்ஸ்லாம் கூட எங்கிட்ட, குஜராத்லேருந்து ஒரு லேடி டாக்டர், சிங்கப்பூர்லேருந்து ஒரு லேடி டாக்டர், இந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸுங்க நிறைய பேர் வந்து இதை அவேர்னஸ் நான் சொல்லுவேன், நான் இதை பற்றி ஹைஜீனிக் பற்றி சொல்கிறதுனால அது ரொம்ப பிடிச்சி போய் தேடிட்டு வராங்க. நிறைய எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து சேலம் மதுரை கோயம்புத்தூர் இப்படி நிறைய வந்துட்டு கற்றுட்டு போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு கற்று எடுத்து போய் அதில் அவங்க ரொம்ப திருப்திப்படுறாங்க. இன்னமும் ஃப்ரெண்டாகவே இருக்காங்க எனக்கு நிறைய. ஒரு முறை கற்றுக் கொடுத்துட்டு நான் அதோட விடுறதில்லை, அவங்க பண்ணலன்னா கூட நான் ஃபோன் பண்ணி என்ன செய்கிறீங்களா, என்ன வந்திருக்கீங்க மேலே எப்படி செய்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன், இப்படி போங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்
8: சொல்லிவிட்டேன்.
7: மார்க்கெட்லனாக்க நம்ம வந்து அப்படி ரிலேஷன் அப்படி தான், ரிலேஷனுக்கு ஃப்ரெண்டுக்கு

0: நாப்கின் வந்து எதுக்காக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை உபயோகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா, நமக்கு வியாதி இருக்கிறது இந்த நாப்கின் உபயோகத்து மூலயமா தான் நமக்கு தெரியும். அதில் வந்து ஒரு மஞ்சள் கரை மாதிரி வந்ததுன்னா அப்போ நமக்கு ஏதோ கர்ப்பப்பையில் வியாதி இருக்கிறதா அர்த்தம். அதை நம்ம உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம அதை பார்த்துக்கணும். நம்ம இந்த கிளாத் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சுகாதாரம் இல்லாதது, இதுதான் ரொம்ப சுகாதாரம், அதனால அதை பற்றி தெரியும். அப்புறம் இந்த அதனால் நம்ம நாப்கின் அவசியம் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எரிச்சு தான் அதை நம்ம போடணும். கண்ட வாக்கில் நம்ம கண்ட இடத்துல போடக்கூடாது. அது இல்லாமல் இதுலேயே இந்த சிந்தட்டிக் கிளாத்துலலாம் வர நாப்கின்ஸ் எல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணவே கூடாது. அதனால தான் கேன்சர் வர்றதா சொல்கிறாங்க. இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த சாக்லேட் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கம்மா, அதெல்லாம் இதனால தான். நம்ம இந்த கவனிப்பு இல்லாமல் சுகாதாரம் இல்லாத துணிகளை யூஸ் பண்ணுறதுனால தான் வருது. அதனால தான் இந்த நாப்கின்னு நாமளே தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி, செலவும் கம்மி தான். அது நாமளே கற்றுக்கிட்டு நாமளே உபயோகம் பண்ணால் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஃபோர் ஹவர்ஸ், 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்திரை தான் நல்லது. அப்சர்வேஷன் இருக்கிறதோ, அதுவும் காட்டன் கலந்த நாப்கின் உபயோகம் பண்ணணும். இந்த சிந்தட்டிக் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்டு கிடையாது. இச்சிங்லாம் வந்து அதுக்கப்புறம் இச்சிங் வந்து திரும்ப புண்ணாயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேன்சர் ஸ்டேஜுக்கு வருது. அதை நம்மளே பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டனில் தயாரித்த, அது கூட மிக்சடு தான் இது, இருந்தாலும் இது நம்ம கையினால் செய்கிறது வந்து பாதுகாப்பு, செலவும் கம்மி. அதை நம்ம வந்து வெளியில் வீசி எரியாமல் அதை க்ளீன் பண்ணி நம்மளே அதை எரிச்சு போடுறது தான் அது நல்லது, சுகாதாரத்துக்கு நல்லது. அது நேரப்ப வச்சுருந்தேன், இப்போ மிஷினே இருக்குது. ஸ்கூல்ஸ்லாம் இப்போ அதை அவேர்னஸ் கொண்டு வராங்க, கேட்குறாங்க அந்த மிஷின்ஸு. நம்ம சொன்னாக்கா அதை வாங்கி வச்சு அதை பிள்ளைங்களுக்கெல்லாம் சுகாதாரமாக இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அது
1: என் பேர் ஹேம்லதா. நான் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஒரு 15 குரூப்போட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அந்த குரூப்புக்கெல்லாம் உண்டான ட்ரைனிங், இது மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரைனிங் அதெல்லாம் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் கொடுப்போம். நாங்களே வந்து ஹோம்மேட்ஸ்லாம் வந்து வீட்டில் பண்ணிட்டுருக்கேன். இட்லி மாவு, தோசை மாவு, எல்லா வித பொடிகள், அப்பளம் அப்பளம் மட்டும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வெளியேந்து வாங்குறோம். பாக்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்களே பண்ணிவிட்டு பேக்கிங் எல்லாம் நாங்களே பண்ணுவோம். அண்டு சில சமயம் குழுக்கள் மூலமாகவும் விற்கிறது, சில சமயம் கடைகளில் தேவைப்படுறாலும் பண்ணுறது. அது வந்து கடைகளில் தேவைப்படனா பேமெண்ட்லாம் கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிறதுனால அங்கே டோர் டு டோர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பல்க் ஆர்டர் மாதிரி இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணி பண்ணுறது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கேண்டில் மேக்கிங், ஊதுவத்தி செய்கிறது, சாம்பிராணி பண்ணுறது, ஃபினாயில் பண்ணுறது, அது மாதிரி நிறையா லேடிஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு தேவைக்கு முதல்ல பண்ணிப்பாங்க. வெளி மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இது இருக்குது பண்ண முடியலைன்னா அவங்கவுங்க வீட்டு தேவைக்கு முதல்ல பண்ணிப்பாங்க. அப்புறம் அதை மிஞ்சி வேறு யாரான ஃப்ரெண்ட்ஸில் இவங்க நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம், பண்ணுறோம். இல்லை அந்த மாதிரி ஒரு இந்த இது வந்து ஃபண்ட்ஸ்னால கொஞ்சம் வந்து நல்லா பல்காக செய்யறதுக்கு உண்டான இது இன்னும் வரல, வந்துதான் அதுவும் செய்யணும். இல்லை இல்லை, ஹோம் நீட்ஸ் தான் முதல்ல ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்குள்ளால பொருட்கள்லாம் செய்யணும் அப்படின்னு. அது வந்து வெளியில் குவாலிட்டி எல்லாம் வந்து சரியாக இல்லை. இந்த இட்லி மாவுலலாம் வெளியில் சோடா போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படி இல்லாமல் வெளியே ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்தே அரிசி உளுந்தெல்லாம் வாங்கி அப்படி நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருந்தோம். அது வந்து 2006 ஆரம்பித்தோம். பட் இப்போ வரைக்கும் இன்னும் வருஷம் எங்களோட இது வந்து ஜாஸ்தி தான் இன்றைக்கு வந்து இன்னும் குறையலை. நல்ல ப்ராடக்ட்ஸ், அது இன்னும் பிராண்ட் நேம்லாம் பண்ணி பண்ணணும். அதுக்கு இன்னும் நிறையா மிஷினரிலாம் வந்து நான் இந்த பேக்கிங் இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் கிடைக்கிறது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறது. அது இது வரைக்கும் எப்படி பிளான் பண்ணணும், இனிமேல் தான் பண்ணணும் அதுக்கு செய்யறது. இது வரைக்கும் ஆனால் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களால் பெனிஃபிட் ஆனவங்கன்னா எங்களோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க, அது மாதிரிலாம் இருக்கிறவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணி இது மாதிரி கேண்டில் பண்ணுறது, சர்ச்சில் இதில் கடையிலலாம் கொண்டு கொடுக்கறது, அது மாதிரி பண்ணியிருக்கோம். அவங்க ஓரளவுக்கு லோன் வாங்கினாலும் அந்த இந்த வருமானம் வச்சு கட்டுற மாதிரி அவங்கள

0: ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்கோம். கிளாஸஸ்ன்னு இல்லை, இது மாதிரி ஒரு வெக்கேஷன் டைமில் அது மாதிரி தான் அவங்களால சம்மர் கோர்ஸு இல்லை இது மாதிரி நவராத்திரி டைமில் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் வைக்கிற மாதிரி பண்ணி அதில் சேல்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ விமன்ஸ் டே செலிப்ரேஷன் வரும் அப்போ வந்து அவங்கவுங்களுடைய ப்ராடக்ட்ஸ் யார் யார் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கொண்டு வச்சு எக்ஸிபிஷன் சேல் கம் சேல் மாதிரி பண்ணி அவங்களுக்கு அதில் என்ன லாபம் வருதோ அதை அவங்களுக்கு கொடுப்போம். ஸ்டால்லாம் வச்சு
1: ரஜினி சந்திரமோகன், நான் பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், பட் வீட்டில் வந்து டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தென் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து டிகிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். அதாவது பிகாம் பிபிஏ பிபிஎம் எல்லா அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கார்பரேட் அக்கௌண்டிங் காஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எம்காம் எம்பிஏ எம்பிஏல வந்து ஃபைனான்ஸ்லாம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய மேஜர் வந்து ஃபைனான்ஸ் தான், நான் ஃபைனான்ஸும் எடுக்கிறேன் எம்பிஏக்கு. தென் வந்து என்கிட்ட இப்போ வந்து என்கிட்ட வந்து ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, டே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. தென் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அதாவது 8th முடித்தவங்க, அதாவது 8th படித்தவங்க என்கிட்ட வந்து டிகிரி டைரெக்டாக டிகிரி சேரலாம். இப்போ வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்கீம் வந்திருக்கு, அது வந்து 8th முடித்தவங்க கூட வராங்கன்னா என்கிட்ட வந்து டிகிரி சேர்ந்துருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது பேசிக் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நான் அவங்க டிகிரியை வந்து ஜாயின் பண்ணி நானே 3 இயர்ஸ் கோச்சிங் கொடுத்து 3 இயர்ஸ் கோச்சிங் கொடுத்து நான் அவங்கள வந்து டிகிரியை வாங்க வைக்கிறேன்.
2: இப்போ டியூஷன் மாதிரி?
1: ஆ, டியூஷன் நான் வந்து மார்னிங் 9:30 நைட்டு 9:30 வரைக்கும் எடுத்துட்டுருக்கேன்.
2: இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்சாக எடுத்துட்டுருக்கேன் நான், அதாவது 9:30 to 11:30 ஒரு பேட்ச், 11:30 to 1:30 ஒரு பேட்ச், தென் 1:30 கிடையாது, 1:30 4 வரைக்கும் கிடையாது, தென் 5 4:30 7 வரைக்கும் ஒரு பேட்ச், 7 to 9 வரைக்கும் 9:30 ஒரு பேட்ச். ஃபேமிலின்னும் போது மாமியார் மாமனார் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ்ல இருக்காரு கலிபோர்னியால, அது அவரு இல்லாதனால நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். இது மாதிரி அவங்களோட சப்போர்ட் வந்து இருக்கு, ஃபுல் சப்போர்ட் இருக்கு. பட் வந்து டைமிங் வந்து நான் காலையில எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிருவேன். என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் 9:30 அவன் போயிடுவான், போயிட்டு ஆஃப்டர்நூன் 1:30 வந்துடுவான், அதுக்கப்புறம் நான் சும்மா தானே இருக்கணும். ஸோ எல்லாமே பேசிக்கா வந்து நான் அவ்வளவு எல்லாமே முடிச்சிருவேன். நான் மார்னிங் டைம்ல 9:30 முடிச்சிருவேன் எல்லாமே. 9:30 முடிச்சுட்டாக்கா அப்புறம் சும்மா தானே உட்காந்துருக்க போறேன். ஹஸ்பண்ட்
2: ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து
1: எப்படி இருக்காங்கன்னா ரெகுலர்லேயே பண்ணுறாங்க. ரெகுலரில் வந்து ஈவினிங் காலேஜும் வராங்க, டே காலேஜஸ் வராங்க. ஈவினிங் காலேஜ் வந்து மார்னிங் வந்து 10:00 வராங்க, 10 to 11:30 ஆர் சம்திங் 11:45 அது மாதிரி போயிடுறாங்க. தென் ஈவினிங் டே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங்கில் வராங்க. தென் இது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து டே டைமில் வராங்க. ஃப்ரீ கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்களால முடியலன்னு சொன்னாக்கா எடுத்துகிட்டு இருக்கேன். நான்
3: பேர் ரமணி, இது 100 வகையான பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன், நிறைய கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். மக்கள் கல்வி நிறுவனத்தில் ஒரு 1500 பெண்களுக்கு மேலே கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இப்போ எடுக்கிறது டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். டெய்லரிங்கில் ஆரி கிளாஸ், எம்ப்ராய்டர் ஹேண்ட் எம்ப்ராய்டர், கிராஃப்ட் ஒர்க், ஃப்ளவர் மேக்கிங் ஸ்கில், கெமிக்கல் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பொதுவாக பெண்கள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன பயிற்சி வேணுன்றதை கேட்குறாங்கன்னா அந்த பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தொழில் முனைவு பயிற்சி மூலமாக அவங்க நல்லா முன்னுக்கு வர மாதிரி கற்றுக் கொடுக்குறோம். இதனால் நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க மக்கள். எல்லா பெண்களுமே பயனடையணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த வருமானம். இப்போ வர காலகட்டம் வந்து ஆம்பளைங்க மட்டும் உழைச்சா பத்தாது, பெண்களும் சேர்ந்து தன்னம்பிக்கையோடு நாமளும் உழைக்கிறன்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்களும் உழைச்சா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்கள சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம மட்டும் கஷ்டப்படல, பொம்பளையும் கூட சேர்ந்து கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தை கண்டிப்பாக மூவ் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் குடும்பத்துலேயும் அவங்களுக்கு சந்தோஷம் வருது. இப்போ இவங்க சம்பாதிக்கிறதுனால அந்த வருமானம் வந்து டபுள் ஆகுது இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒரு நம்மளும் ஒரு ஆம்பளை நம்பி இல்லாத அளவுக்கு நம்மளும் தன்னம்பிக்கையோடு உழைக்கிறோன்ற ஒரு அவங்களுக்கு தைரியம் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் குடும்பம் பண்ணிட்டு. நீங்கள் யார் வந்தாலும் கற்றுக் கொடுக்க மெயினாக வந்து அவங்க கற்றுக்கிறவங்க. நம்ம கற்றுக்கிட்டு போனவுன்னா ஒரு தொழில் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வராங்க. நம்ம கற்றுக் கொடுக்குற எண்ணமும் அதே மாதிரி இருக்கணும். அவங்க ஒரு பயிற்சிக்கு வராங்கன்னா ஏனோ தானோன்னு கற்றுக் கொடுக்காத அளவுக்கு ஃபுல் நோக்கத்தோடு அந்த பயிற்சி கற்றுக்கிட்டு போனோன்னா அங்கே ஒரு தொழில் தொடங்குற மாதிரி கற்றுக்கொடுவாங்க, முன்னேற்றத்துக்கு உருவாக்குவோம் நாங்கள்.
4: 15 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து நான் ஆண்டர்பிரினராக இருக்கேன், உமன் ஆண்டர்பிரினராக ப்ரிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஸ்க்ரீன் ப்ரிண்டிங் அண்ட் A to Z ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்டிங்ஸு. அதுக்கப்புறமா வந்து இது சர்வீஸ் பேஸ்டாகவே இருக்குது, மேனுஃபேக்சரிங் லைனில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் பேக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு இதை ஆரம்பித்தோம். அதுக்கு எப்படி பண்ணினோன்னா, ரா மெட்டீரியல்ஸும் நாங்கள் மிஷினும் சப்ளை பண்ணி, அதாவது உமன்ஸ்க்கெல்லாம் இண்டிவிஜுவல் உமன்ஸ்க்கு பேங்கிங்கோட எப்படி டைப் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸில் என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான ரா மெட்டீரியலும் சப்ளை பண்ணி, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த எண்ட் ப்ராடக்ட்டும் நாங்களே பை பேக் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது அங்கே என்னோட ஆர்டிக்கல் வந்து சோ மெனி மேகஸ் எக்ஸ்போஸ்ட் இன் சோ மெனி மேகசின்ஸ் அண்ட் மீடியாஸ் சைமல்டேனியஸாக எப்படின்னாக்கா, அதை பார்க்க வரும்போது இது மட்டும்தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் நிறைய ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன்ற ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அது மூலிமா நிறைய சாஃப்ட் ஸ்கில்லு கவர்மெண்ட்டில் என்னென்ன இதெல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் இலவசமாக மக்களுக்கு வந்து இலவசமாக ரீச் ஆகணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கடைசி வரைக்கும் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு அப்புறமா வந்து மார்க்கெட்டிங் எப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எனக்கு 2 இயர்ஸ் பேக்கு ஸ்வீடன் கவர்மெண்ட் ஸ்பான்சரில் நான் போய் என்னோடய ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வந்தேன். நான் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் வந்து 10 இயர்ஸாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து சாதாரணமாக எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நிறைய, அதாவது எப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஃபீஸ் இது பண்ணி கொடுக்கறது, அப்புறம் ஃபுட்டு இது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவை இது பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டாக உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது கூட ஒருத்தர் எங்ககிட்ட ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டாக்டருக்கும் வந்து நாங்கள் ஒரு ஸ்பான்சர் வாங்கி கொடுத்தோம் ஸ்கூல் சைல்டுக்காக வேண்டி, அப்புறம் மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இனிஷியேட்டிவ்னால் இப்போ நானே வந்து இது ப்ரிண்டிங் இது பண்ணும்போது நானே தான் இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டிங் தான் போவேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணணும் அவங்களுக்கு, வேணால் ஏதாவது பேங்கிங் ஸ்ட்ரக்சர்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து அவங்க எப்படிலாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆர்கனைசேஷனில் இந்த இது இருக்கணும். அதாவது ஒரு விமனன் வந்தால் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தோம். கவர்மெண்ட்டில் உமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் இப்போ எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ரூரல் இதில் வந்து எங்களுக்கு TSC டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் சொல்லிவிட்டு மதுராந்தகம் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மதுராந்தகம் அண்ட் திருப்பூரில் இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கும் 5000 டாய்லெட்ஸ் கட்டுறதுக்கான ஆர்டரும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ அது நாங்கள் வந்து இப்போ ஏப்ரல்லேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம்.
5: ஸ்மார்ட் ஃபவுண்டேஷனில்
4: அது இப்போ பேட்ச் பேட்சாக ட்ரைனிங் வருவாங்க இல்லையா, அது மாதிரி மோர் தென் 500 பர்சன்ஸ் இருப்பாங்க. 10th 8th படித்த கேர்ள்ஸ்லேருந்து சாதாரணமாக ஒரு 50-60 வயசு லேடிஸ் வரைக்கும் எங்கள் இதில் வந்து சேர்ந்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தால் அவங்க வந்து பெர் இயர் வந்து 500 ருபீஸ் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம். ஒன்றுமே இல்லாதவங்கக்கிட்ட எதுவும் வாங்குறதில்ல, வசதியானவங்கக்கிட்ட வாங்கி இவங்களுக்கு எதாவது பண்ண முடியுமான்றது தான் நாங்கள் யோசிக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது கூட இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு கூட இப்போ நாங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்குது. 20 பேர் டெய்லரிங் மகளிர் திட்டத்துலேருந்து ஃப்ரீயாக கற்றுக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மந்த்தே வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு அவங்களுக்கு டெய்லரிங் மிஷினும் எப்படி ஸ்பான்சர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறோம். அதான் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் எங்களால், அது மட்டும் இல்லை இப்போ வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளனா அதுக்கும் ஒன்றான கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ ஒரு ஒய்ஃபுக்கு வந்து இப்போ வராங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ஏதோ கர்ப்பப்பையில் ப்ராப்ளமாக இருக்குது ஏதாவதுனா அதுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதுக்கு முறையான டாக்டர்ஸ் எங்கே போகணும் என்ன இது பண்ணணும் அப்படின்றது. அதே போல் நாப்கின் சொன்னோம் இல்லையா, ரூரல் ஏரியாவில் வந்து சானிடேஷன் பண்ண போகிறாங்க, அங்கேயும் இந்த வந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது, அங்கே ரூரல்லலாம் வந்து இதை பற்றி ஒன்றுமே அவேர்னஸே கிடையாது. இதை வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் அங்கே கொண்டு போகிறோம். எங்கள் இதில் செய்கிறவங்களுக்கு 8th கிளாஸ் படித்த பொண்ணு ஃபெயிலாக இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி வீட்டு வேலைலாம் செய்யாமல் வீட்டில் இருந்துகிட்டே எப்படி சுயதொழில் பண்ணலான்ற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு அதுக்கான மிஷினரியோ இல்லை ராமரியலோ எப்படி அவங்களுக்கு எதுவும் காசே வாங்காமல் இலவசமாக அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது தான் எங்களோட ஃபுல் மோட்டோ. பெண்களுக்காக ஃபுல்ல ஹெல்ப்பும் எங்களோட எனர்ஜி இருக்கும் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன்.
2: அவங்க சேரணும்னா எப்படி
4: எங்களோட வெப்சைட் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. வேணும் அட்ரஸ் சொல்லணும்னா நம்பர் 1 கோதாவரி ஸ்ட்ரீட், ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன், பாரதி பாஸ்கரன் செக்ரட்டரி நான் அதில் மேனேஜிங் டைரக்டர். ஃபவுண்டர் வந்து வி தங்கம்மான்னு சொல்லிட்டு நம்பர் 1 கோதாவரி ஸ்ட்ரீட், பாரத் நகர், ஆதம்பாக்கம், சென்னை 88, அண்ட் மொபைல் நம்பர் 9841871385, ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் .org.in வெப்சைட்.
6: அதாவது இந்த தொழிலில் நீங்கள் நாப்கின் செய்கிற தொழிலில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உபரி வருமானம் தான் இது. இது குறைஞ்ச முதலீட்டில் நம்ம லாபம் எடுக்கலாம். ஒரு பேடுக்கு 50 காசு வச்சாலே போதும். ஒரு முதலீடே ஒரு 5000 தான் இதுக்கு. இதை நீங்கள் வந்து நம்ம படிக்கலை, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்லாம் மன வருத்தமே பட வேண்டாம். நமக்கு வசதி இல்லை, தொழிலெலாம் கற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. இந்த ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது உங்கள் பேத்தி வரைக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸும் இது. ப்ளஸ் வந்து இது நீங்கள் நம்ம சுகாதாரமாக வச்சுக்கிட்ட ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குது. நாமளே தயார் பண்ணி நாமளே அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் பிஸ்னஸாகவும் செய்யலாம் இது.
4: பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்னாவது ஒரு சிறு தொழிலை கற்றுண்டு அவங்களுக்கு வந்து இருக்கிற நேரத்தில் பிட்வீன் ஒரு 11-3 கற்றுண்டாலே போகிறோம். கற்றுண்டு ஒரு வருமானத்தை வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு அவங்க உழைப்பே உயர்வு தரும், தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணும், சோர்வே அடையக்கூடாது. எதாக இருந்தாலும் முயற்சி தான், திருப்பி திருப்பி தோல்வியாக இருந்தால் கூட முயற்சி தான் வந்து முன்னேற்றத்துக்கு வழி கொடுக்கும். அதனால் தைரியமாக முன்னுக்கு வாங்கன்றது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.
3: பெண்கள்லாம் முன்னேற்றம் அடையாத காலம் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ எல்லா பெண்களுமே முன்னேற்றமாகி எல்லா பெண்களுமே முன்னுக்கு வந்து நல்ல முன்னேற்றமாகவே தன்னம்பிக்கையோடு உழைக்கிற பக்குவம் வந்தாச்சு. அதனால் எல்லாருமே இப்போ பயிற்சி பெற்று எல்லாருமே தன்னம்பிக்கையோடு உழைக்கலாம். கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமா வந்தாலே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும்.

0: பெருமைங்க. இவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக இவங்க சாதிச்சிருக்கிறது நிறையா. ஆனால் இப்போது இவங்களால் சாதிச்சிட்ருக்கிற பெண்கள் நம்மக்கிட்ட பேச வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு.
1: என் பெயர் தமிழ்வதனி. நான் கணேஷ் நகர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு தையல் என்ன என்னன்னு தெரியாம இருந்தேன். இப்போ என்னோட சுடிதாரை நானே தைச்சு போடுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இதுக்கு நான் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷனுக்கு என்ன நன்றியுள்ளவராக இருப்பேன்.
2: ஆர் மைதிலி. நான் மகளிர் சுய உதவி குழுவிலிருந்து வந்திருக்கேன். அவங்க எங்கள் மேடம் தான் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து எங்களை ஸ்மார்ட் ஃபவுண்டேஷனில் டெய்லரிங் சொல்லி கொடுக்குறாங்க, வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க மூலயமா வந்து ஸ்மார்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டு இப்போ டெய்லரிங்கில் நல்லா கற்றுக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது.
3: என்னோட பேர் வந்து மனோன்மணி. நான் மடிப்பக்கத்துல இருந்து வரேன். இந்த விளம்பரம் எனக்கு எப்படி தெரிஞ்சேன்னா, நங்கநூல் டால் பார்த்து பேப்பர் பார்த்ததுல இருந்து மேடத்தை கேட்டு அதன் மூலமா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். தையல் கிளாஸ் தைக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குது. அதன் மூலமா என்னோட பிளவுஸ் என்னோட சுடிதார் இதெல்லாம் தைச்சுக்கிறேன். எனக்கு என்னால் முடியுது. நான் வந்து இப்ப சட்டை தைக்கிற பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அது ஃபுல்லா வந்து எனக்கு அதனால இப்ப வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் வந்திருக்கு. இதனால வந்து நான் வந்து ஒரு தொழில் மூலமா இல்ல அடுத்தவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கான்ஃபிடன்ட் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. இதனால என்னோட வாழ்க்கை தரம் வந்து முன்னேறும். அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மகளிருக்காக வந்து இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மகளிருக்காக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு என்ன அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறதுல எங்கள் செட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு. அதனால வந்து நான் ரொம்ப வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
4: என்னோட பேர் காஞ்சனா. நான் வந்து ஆதம்பாக்கத்துலேருந்து, இங்கே தான் ஆதம்பாக்கம், இது ஆதம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து தையல் கற்றுக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. கற்றுக்கணும்னு ஆசை இருந்தது, எதுவுமே வீட்டிலேருந்து பண்ண முடியல. வீட்டில் வேலை கரெக்டாக இருந்தாலும் ஏதாச்சும் நம்மளும் செய்யணுன்ற இன்ட்ரெஸ்டில் இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மகளிரில் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு நீலவேணி மேடம் மூலயமா, பரி மேடம் மூலயமா நான் மகளிரில் சேர்ந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சேர்ந்தது தையல் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்போ அது கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப, அது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீலவேணி மேடமும் பரி மேடமும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே

0: அதே மாதிரி ஃபவுண்டேஷன் மூலமா இங்கே வந்து பாரதி மேடம் அவங்க மூலமா இப்போ ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமா கற்றுக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாரும் 20 பேர் இருக்கிறோம். எல்லாம் இப்போ இது இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கட்சிப்லேருந்து எல்லாமே ஒரு 20 ஐட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து பிளவுஸு, எங்களுக்கு 2 மாதம் கோர்ஸ் இது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கூடையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு தொழிலாக இது பண்ணலாம், வீட்லேயும் நம்ம கற்றுக்கலாம், தைக்கலாம். பசங்களுக்கு எனக்கு முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்கள் குழந்தைங்களுக்கு தைக்கணுன்னு. நான் ஒரு பொண்ணு எங்களுக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு, அதனால எங்கள் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுவாள் இந்த ட்ரெஸ் விதவிதமாக எனக்கு தைச்சு கொடுமா, நீ கற்றுக்கோ அப்படின்னு ரொம்ப சொல்லுவாள் எனக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்ததுனால இப்போ ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த மாதிரி கற்றுக்கிறது ரொம்ப எனக்கு எல்லாரோட ரொம்ப சந்தோஷமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானே இல்லாமல் எல்லாரும் ஒரு 20 பேர் கற்றுக்கிறது மூலியமா அவங்களும் வீட்டில் எல்லாம் என்ன வேலை செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இந்த தொழில் மூலியமா நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோகா வந்து இன்னொன்று மேடம் பாரதி மேடம் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமா நான் வந்து இப்போ யோகா கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யோகான்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பசங்களுக்கு வந்து அவங்க டிராயிங் காம்படிஷன் இது வச்சுருக்காங்க மேடம், அது மூலிமா நான் வந்து யோகாவும் சேர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு பாரதி மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து வெட்டியாக டிவி பார்க்காம ஒரு தொழில் செஞ்சுட்டு வீட்டில் வந்து அவர் வீட்டில் வந்து மாமியார் மாமனாருக்கு வந்து சரி, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சரி, நம்ம வந்து ஒரு பாரமாக இருக்காமல் நீ இன்னும் சம்பாதிக்கலை அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நம்மளாலும் செய்ய முடியும், வீட்லேயும் செஞ்சுட்டு வெளியிலையும் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும், ஒரு பெண்ணாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பிறந்ததுக்கு சாதிக்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது. எல்லாரும் வந்து நான் சொல்கிறது என்னன்னா எல்லாரும் வந்து வீட்டில் என்ன செஞ்சாலும் பெண்கள் அது எல்லாரும் செய்கிற வேலை தான் சாம்பிரதாயம்படி. எல்லா ஒரு பெண்ணுன்னா எல்லாம் செய்யணும், பெண்ணுன்னா அழகு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல தமிழில். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பெண்கள் வந்து என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் ஒரு தொழில் செஞ்சுட்டு வீட்டில் வந்து சம்பாதிச்சேன்னா மதிப்பு நிறைய இருக்கு, அதுக்கு தனி மதிப்பு இருக்கு. அது வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்து நம்மளை மதிப்பாங்க வெளி ஆளுங்க கூட, நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு ஏதாச்சும் செஞ்சோம்னா கூட மதிப்பாங்க. அது வந்து தையல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தையல் வந்து நம்ம சுடிதார்லேருந்து பிளவுஸ்லேருந்து எவ்வளோ விலை நம்ம கொடுத்து வெளியில் தைச்சிக்கிறோம். ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே கற்றுக்கிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம எப்போ வேணாலும் தைச்சிக்கலாம் போட்டுக்கலாம். அதனால பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது எல்லாமே, சுடிதார்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே. அதனால நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சம்பாதிக்கிறது, ஆனால் செலவு மட்டும் அதிகமாக இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கு வந்து இப்போ தையல் மூலமா ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமா நாங்கள் கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மூலமா நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் தைச்சு கொடுத்து ஒரு பிஸ்னஸாக வந்து நான் ஒரு கடை வச்சு இது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நல்லா பண்ணி வந்து பாரதி மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பண்ணிவிட்டு நான் வந்து மேடம்கிட்டையும் சொல்லுவேன் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நீலவேணி மேடமுக்கும் பரி மேடமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நான் மகளிர் மூலமா சேர்ந்து இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் மூலமா நாங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேடம் வந்து மகளிர் இது ஸ்டார்டிங் வந்து நாங்கள் தான் வந்திருக்கோன்ட்டு ரொம்ப எங்களை பற்றி பெருமையாக சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இதுவே இல்லாமல் மற்ற எல்லாமே பெனாயில் இதுலேருந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி பண்ணணும் நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆன ஒரு இது அப்படின்ட்டு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ரமணி மேடம் எங்களுக்கு வந்து இப்போ தையல் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய மாடல்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது அவங்க தான், அவங்க தான் கிளாஸ் இதுவாக இருக்காங்க, அவங்க தான் போட்டிருக்காங்க மேடம் கவர்மெண்ட் இதில் இதுவா. அதனால எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறவங்களாம் வந்து எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு சும்மா வராம எல்லாம் கத்துக்கிட்டு போகணும்ட்டு பாரதி மேடம் சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து வந்தோம் ஏன்னா தானே ஏதோ கத்துக்கிட்டோம் போனோம்னு இல்லாம சாப்பிட்டோம் போனோன்னு இல்லாம நம்ம கத்துக்கிட்டு வெளில போயிட்டு சம்பாதிக்கலனாலும் வீட்டுக்குள்ள வந்து தைச்சி நல்லா சம்பாதிச்சு நாங்க கத்துக்கிட்டோம்னு அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் தானே. இப்ப நம்ம வச்சோம், எல்லாம் கத்துக்கிட்டாங்க இத்தனை பேருன்னு சொல்லும் போது அவங்களும் கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கும், நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நான் நம்புறேன். அதனால எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நல்லா கத்துக்கோங்க எல்லாரும், நல்லா தைச்சி சம்பாதிங்க. வீட்லயும் உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால இப்ப வந்து நான் கண்டிப்பா கத்துக்கிட்டு நான் முன்னேறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல. அதனால நான் கண்டிப்பா சாதிப்பேன். ஒரு பெண்ணா இருந்து நான் நிஜமாவே என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
1: என் பேர் கலா. மகளிர் குழுவில் வந்து ஸ்மார்ட் ஃபவுண்டேஷனுக்கு தையல் கிளாஸ் கற்றுக்கணும் எங்கள் மேடம் சொன்னாங்க. அதனால இங்கே வந்து சேர்ந்து அவங்கவுங்க ப்ளவுஸ் வெளியே கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்து தைக்கிறாப்ல இருக்குது. சரி, அவங்கவுங்க ப்ளவுஸ் அவங்கவுங்க தச்சுக்கலாம்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்டோம்.
2: என் பேர் திவ்யா. நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 3 வருஷமாக வேலை தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. அதனால தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தையல் தைக்கிறதுனா அவ்வளோவா நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியுது, நான் என்னாலையும் பண்ண முடியுன்றது வந்திருக்கேன். நானும் கொஞ்சம் நல்லா கற்றுக்க முடியும் அப்படின்ற இது இருக்கேன்.
3: ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் பற்றி எப்படி இருக்கும்
2: நல்லா இருக்கு.
4: என் பேர் தீபா. நான் வானம்பேட்டையிலேருந்து வரேன். எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, நானும் வீட்டு வேலை செய்கிறேன். நான் இப்போ 10th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தையல் கிளாஸ் இங்கே போகிற நான் வேலைக்கு போகிற வழியில் ஒரு போர்டு பார்த்தேன். சரி, அங்கே வந்து சேர்ந்துடலாமேன்னு அங்கே தெரிஞ்சவங்க என்னென்னு ஒன்றும் தெரியாமல் நான் வந்து பார்த்தேன். அப்போ தான் மேடம் பாரதி மேடம் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி தந்தாங்க. 2 மந்த் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பணம் கட்ட முடியலன்ட்டு என்னாலையும் வர முடியாமல் நிற்கிற நிலமையில இருந்தேன். அப்புறம் பாரதி மேடம் ஃப்ரீ கோர்ஸ் வந்திருக்கு, நீ வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதில் வந்ததுலேருந்து இப்போ நான் ரொம்ப நல்லா தைக்கிறேன். இப்போது மற்றவங்களுக்கும் தைச்சு கொடுக்கணும் எனக்கு ஆசை இருக்குது. இப்போ புதுசாக மாடலெல்லாம் நிறையா வந்திருக்கு, இன்னும் கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது.
5: என்னுடைய பேர் என் பாரதி. நான் ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் கீழே பெண்களுடைய ஃப்ரீ கோர்ஸ் தையல் பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தையல்னாலே என்னன்னு தெரியாது. அதை பற்றி தெரியாதால அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். இப்போ நானே வந்து இங்கே கற்றுக்கிறதால ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நுணுக்கங்கள் தெரியறதால எதையுமே பொறுமையாக கையாண்டோன்ற அந்த பொறுமை வந்திருக்கு. ப்ளஸ் வந்து எந்த துணியை பார்த்தாலும் இது எப்படி தச்சிருக்காங்கன்ற பார்வை இப்போ போகுது. அதுக்கு முன்னாடி யார் எப்படி போட்டுட்ருக்காங்க, என்ன டிசைன் போட்டுட்ருக்காங்க பார்க்க மாட்டோம். இப்போ வந்து எந்த மாதிரி டிசைன் போட்டுட்ருக்காங்க, எந்த மெத்தடில் இது தச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க தோணுது. ப்ளஸ் என்னுடைய கான்ஃபிடென்ட்டும் லெவலும் கூடி இருக்கு. எனக்கு இதனால பெனிஃபிட், நானே எனக்கே ஒரு தொழில் தெரியுது. நாளைக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னாலையும் இதை வச்சு எதனா பண்ண பெரிய லெவல்லையோ இல்லை சின்ன லெவல்லையோ பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தச்சு கொடுத்து ஒரு சந்தோஷமும் இருக்கு. ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் அங்கநல்லூர் டாக் டைமில் ஆட் பார்த்தோம், அதை பார்த்துட்டு தான் வந்து மேம் கிட்ட கேட்டுட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மேம்.
6: நான் இங்கே ஆலம்பாக்கத்துலேருந்து வரேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பெய்ட் கிளாஸ் வந்தேன், 1 மந்த்து. அதுக்கு மேலே என்னால் அதை பணம் கட்டி என்னால் கற்றுக்க முடியல, நின்றுட்டேன். நான் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணி பாரதி மேடம் கூப்பிட்டு இந்த இதை கற்றுக்கோ, இது மூலிமா உனக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது மூலிமா எனக்கு 2 பொண்ணு எங்கள் வீட்லேயும் இருக்காங்க, அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நானும் மேற்கொண்டு என்னோடய இதை சொல்ல என் சூழ்நிலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இது மூலிமா கிடச்சிருக்கு.
7: வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு முகவரி கிடைச்சாச்சா? இன்னும் சாதிக்க வேண்டிதானே மிச்சம். நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8 சமுதாய வானொலி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th week class teacher போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சு will definitely you know not spoil it.
6: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaatha scale kodu potu aada vacha.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக

0: யோசிக்கணும். சுற்றுச்சூழல் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது RJ மது,
1: RJ கிருத்திகா,
2: RJ திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.
3: மாசற்ற வாழ்வே.

0: ആലോചിക്കണം.
1: ഇത് എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8.
2: வர வர இந்த கடைக்காரங்க பண்றது ரொம்ப பெஜாரா இருக்குப்பா.
3: ஏன், என்னாச்சு?
2: எது எதுக்கெல்லாம் லாபம் பாக்குறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்ல. 2-3 ரூபால என்ன பண்ண போறாங்க?
3: ஓ, பிளாஸ்டிக் பையா?
2: அதேதான். இந்த பையெல்லாம் இலவசமா கொடுத்தாதான் என்ன?
3: அது அவங்க லாபம் பார்க்க பண்ணலப்பா. நம்ம அந்த பைகளை வாங்க கூடாதுன்னு அப்படி பண்றாங்க.
4: எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்ன சொல்ற?
3: அரசாங்கம் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தை குறைக்கணும்னு தான் பிளாஸ்டிக்

0: பொருட்களை ஃப்ரீயா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால தான்.
1: ஓ அப்படியா? ஆனால் எல்லா கடைக்காரங்களும் இத கடைபிடிக்கறாங்களா?
2: சரி வாங்க, நாம போய் கடைக்காரங்கிட்ட கேக்கலாமே.
3: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
4: வணக்கம் மேடம், என் பேர் யோகானந்தன் மேடம்.
3: நீங்க எத்தனை வருஷமா அரசன் காய்கறி கடையை நடத்திட்டு வரீங்க?
4: ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
3: உங்க கடையில பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
4: ஆ தரேன் மேடம்.
3: கவர்மெண்ட் திட்டம் படி நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்றீங்களா?
4: ஆமா மேடம், 1 ரூபாயில இருந்து 2 ரூபாய் சார்ஜ் பண்றேன் மேடம்.
3: நீங்க சார்ஜ் பண்றதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
4: குறைச்சிருக்காங்க. எதனாலன்னா இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ரேட் வந்து ஹை ஆயிடுச்சு, அதனால் வீட்டில் வந்து பேக் சேர்த்துணும். அதுவும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க, அந்த பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மாடுலாம் சாவுது சாப்பிட்டு, அப்புறம் எரிக்கிறதுனால ஓசன் லேயர்ஸ்லாம் வந்து பாதிப்படையுது, அதனால் ஏர் பொல்யூஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மேடம் வீட்டிலேருந்து பேக்கு.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்கள் ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
4: நான் எதுவும் பண்ணலை மேடம். கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்க தடை செஞ்சால் இது பண்ணலாம் மேடம், நடைமுறைப்படுத்தலாம்.
3: தேங்க்யூ சார். வணக்கம் மேம், உங்க பேர் என்ன?
5: சிவகா மேடம்.
3: நீங்க எத்தனை வருஷமா ஓம் சக்தி மளிகை கடை நடத்திட்டு வரீங்க?
5: 20 வருஷமா மேடம்.
3: உங்க கடையில பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
5: உபயோகப்படுத்துறோம்.
3: கவர்மெண்ட் திட்டப்படி நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்றீங்களா?
5: சார்ஜ் பண்றோம், 3 ரூபாய் சார்ஜ் பண்றோம் மேடம்.
3: நீங்க 3 ரூபாய் சார்ஜ் பண்றதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
5: குறைச்சிருக்காங்க மேடம். அது வெளியே எங்கன்னா ஆபீஸ் போறவங்க வெளியே எங்கன்னா போயிட்டு வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, இல்லை வீட்டிலேருந்து கவர் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்கள் ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
5: அதெல்லாம் இல்லைங்க.
0: கேட்டிங்களா, அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை நல்ல விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு.
1: சரி, ஆனால் பிளாஸ்டிக் பைகளை கொடுக்காமையே விட்டுடலாமே.
2: அது கூட பண்ணலாம். இப்போ அந்த பைகளை தவிர நிறைய வந்திருக்கே மறு உபயோக பைகளெல்லாம், அதை கூட நாம் யூஸ் பண்ணலாமே.
0: இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் மக்கவும் மக்காது, அதுக்கு மேலே இவங்க போய் எரிக்கவும் எரிக்கிறாங்க.
1: நீ வேற ஏன் கேக்குற? என் வீட்டு பக்கத்துல ஒரு நாள் பிளாஸ்டிக் எரிச்சாங்க பாரு.
2: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
1: எங்க ஏரியா முழுது ஒரே புகை, கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே விட முடியல தெரியுமா?
0: ஓ, இத பற்றி நம்ம பொதுமக்களின் கருத்து என்ன? வாங்க போய் கேக்கலாம்.
3: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
6: என் பேர் வெங்கட்ராமனுங்க.
3: நீங்க எங்க இருக்கீங்க?
6: பெரம்பூர்ல இருக்கேன்.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
6: அது ரொம்ப தீமைங்க. அது யூஸ் பண்ணுறதுனால
3: உபயோகப்படுத்துறதுனால என்ன தீமைகள் வருது?
6: அது உபயோகப்படுத்துறதுனால உபயோகப்படுத்திட்டு போட்டுருந்தா அது கொளுத்துறாங்க. கொளுத்துறதுனால வந்து நச்சு காற்று காற்றுல கலகுது, அதை சுவாசித்தா பெரியவர்களில் மூச்சு திணறு வரும், ஆஸ்துமா வரும், அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் பெருசாக பாதிக்கும், குழந்தைகள்லாம் நுரையீரல் பாதிப்பு. அது அப்படியே கொளுத்தாத பூமியில் போட்டால் அது மக்காது. மக்காததுனால அது வந்து செடிக்கு உரமாகாது, மரத்துக்கு உரமாகாது, செடிங்கெலாம் முளைக்காது. அதனால் விவசாய பெருமக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிப்பாங்க. மரத்துக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரங்கள்லாம் மரத்துக்கு சரியான முறையில் சப்ளை செய்த மரம்லாம் கெட்டு போடும், அப்போ அழிஞ்சு போடும், பட்டு போடும். அப்படியும் வந்து பூமியில் மக்காத அது கடலுக்கு போச்சுன்னா, தண்ணி இருக்கிற இடத்துக்கெலாம் போச்சுன்னா, தண்ணி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்க அது நச்சு தண்ணி ஆகி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்களாம் செத்துடும். பெரும்பாலும் அது கால்நடைங்க குடிச்சதுன்னா கால்நடைகள் நோய் வரும். பூமிக்கடியில் அந்த நீர் வந்து போக குடிநீரும் நம்மளுக்கு பாதிப்பட்டு வந்து அதை நம்ம குடித்தா நம்மளுக்கும் வந்து நிறைய பாதிப்புலாம் வரும். அதுதாங்க.
3: பிளாஸ்டிக்ஸ்னால வர பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
6: அதை முழுமையாக தடை செய்யணும், அரசாங்கம் தடை செய்யணும். அதை தடை செஞ்சிட்டா பிளாஸ்டிக்கு சுத்தமாக யூஸ் பண்ணுறத வந்து தடுத்துட்டா பொல்யூஷனே இருக்காது. அதுக்கு மாற்று ஏற்பாடாக இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துடுறாங்க. அது மக்கும் குப்பையை நம்ம போட்டால் மக்காத உரமாக தயாரிக்கிறாங்க. மக்காத குப்பைன்றது இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் மக்காத குப்பை, அதெல்லாம் எடுத்து அந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இது பண்ணி அது ரோடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த மாதிரியாக ஒரு ஸ்கீம்லாம் போட்டுருங்க. அதை வந்து பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கவனிக்கணும். அதை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கவனித்து இப்போ அரசாங்கமே கொடுக்குற அந்த குப்பை தொட்டியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக நம்ம பிரித்து கொடுத்துடா, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்காக வந்து மேயர் கூட இப்போ கூட ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து 1 கிலோ கொடுத்தா இதுக்கு இவ்வளோ நாங்கள் பரிசு தரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு பொதுமக்களாகி நம்மளாம் ஆதரவு கொடுத்தா தான் பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிக்க முடியும். அரசாங்கம் வந்து சொல்கிறத வந்து நம்ம பின்பற்றினா நம்ம பிளாஸ்டிக் ஒழிச்சிடலாம். அதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து நம்ம வந்து இப்போ துணியால் வந்த பையங்க, காகிதாவில் வந்த பையங்கள்லாம் யூஸ் பண்ணால் நல்லது.
3: நன்றி சார்.
6: தேங்க்யூ மேம்.
3: வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன?
7: என் பேர் பார்வதி மேடம்.
3: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
7: நாங்கள் பெரம்பூரில் இருக்கிறோம் மேடம்.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
7: நல்லது இல்லை மேடம்.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன தீமைகள் வருது?
7: அது தெருவுக்கு மூளைக்கு மூளைக்கு அதை எரிக்கிறாங்க மேடம். அதை சுவாசிக்கிறதுனால டிபி, ஆஸ்துமா, மூச்சு திணறல் ஏற்படுது மேடம். ஏரி, குளம், குட்டை எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தான் இருக்கும் மேடம். அதுலேயும் தண்ணி தேங்குற தண்ணி ஆடு மாடு போய் குடிக்குது, அதனால் அந்த உயிரினங்களும் பாதிக்குது மேடம். பிளாஸ்டிக்னால தீங்கு தான் மேடம்.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ்னால வர பொல்யூஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
7: கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க மேடம். அதுவும் மேலும் இவங்க யூஸ் பண்ணி இருந்தா இருக்கிறாங்க. அதை முழுமையாக கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் மேடம்.
3: தேங்க்யூ மேம். இதற்கான தீர்வுகளை இப்போ இங்கே பார்க்கலாம் வாங்க.
1: கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பைகளையோ ஜூட் பைகளையோ வீட்டிலிருந்தே எடுத்து செல்ல வேண்டும். கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் பைகளை கொடுப்பதை தவிர்த்து மற்ற பைகளை உபயோகப்படுத்தலாம். புதுவிதமான டீக்ரேடபிள் பிளாஸ்டிக், அதாவது அக்கும் பிளாஸ்டிக்கை உபயோகிக்கலாம்.
2: பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதை தவிர்த்து அதை மறுசுழற்சி செய்யலாம். இம்முறைகளை எல்லாம் கடைபிடித்தாலே சுற்றுச்சூழலை காக்கலாம். நன்றி. இந்நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், ஒரு பிளாஸ்டிக் மக்க 200 வருஷம் ஆகுமா? இதற்கு தீர்வு தான் என்ன? அது நம்ம வீட்லயே இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வீட்ல வேஸ்ட் பேப்பர் இருந்தா அதுல இருந்தே நீங்க ஒரு பை செஞ்சுக்கலாம். இத நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. இது மூலமா பிளாஸ்டிக்கையும் தவிர்க்கலாம், நம்ம சுற்றுச்சூழலையும் காக்கலாம். நன்றி.
1: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
2: ஆர்ஜே கிருத்திகா, ஆர்ஜே மது. இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
2: ஆர்ஜே கிருத்திகா,
3: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.
4: மாசற்ற வாழ்வு.

0: ആകർഷിക്കണം. ഇത് എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8.
1: எவ்வளோ நேரம் ஆச்சு, மது இன்னும் வரவே இல்ல.
2: அதோ வந்துட்டா பாரு.
1: ஏன் மது இவ்வளோ லேட்டு?
2: அது ஒன்றும் இல்லப்பா, வர வழியில மர வெட்டிட்டு இருந்தாங்களா, அதான் சுத்திட்டு வந்தேன்.
1: ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த மரத்தெல்லாம் எதுக்கு வெட்டுறாங்க?
2: எதுக்கா இருக்கும், சாலையை கட்டு பண்ணி அந்த மாதிரி எதுக்காவது இருக்கும். வெட்டுறதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம், ஆனா விளைவு மோசம் தானே.
1: இதை கேட்டா எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. என் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சத்தம் வந்ததேன்னு வெளில போய் பார்த்தேன்.
2: என் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு.
1: ஏன் வெட்டுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன்.
2: அவர் சொல்றாரு, இந்த மரம் எதுக்கும் உபயோகப்படாம தானே இருக்கு, நானாவது எதுக்காவது உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாருப்பா.
1: அப்புறம் என்னாச்சு, நீ என்ன பண்ண?
2: விடுவேனா? நான் எனக்கு வந்தது பாரு கோவம், சண்டை போட்டு அதை வெட்ட கூடாதுன்னு சொல்லி வெட்டாம வச்சிட்டேன். அதை
1: சரியாதான் பண்ண. இனி வேற, எங்க பாட்டி வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல நிறைய கிளிகள் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டாங்கப்பா. பா சே, அவங்க வீட்டை பாத்துட்டு அந்த பறவைகள் வீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க பாத்தியா.
3: ஐயோ பாவம், இப்ப நம்ம கிளி குருவி எல்லாம் புத்தகத்துலதான் பாக்கணும் போல இருக்கு.
2: இதுக்கு ஒரே தீர்வுதான், அவங்க வீட்டை நம்ம கட்டித்தர வேண்டியதுதான்.
1: நாம குருவி வீடு கட்டுறதா, என்ன சொல்ற?
2: அதான்ப்பா, மரத்தை நிறைய நடணும்.
3: அப்படி சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நடிகர் விவேக் இருக்காருல்ல, அவரு 1500 மரம் மேல நட்டு இருக்காராம். இதெல்லாம் அவரு நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் சொல்லி தான் பண்ணாருன்னு ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க, தெரியுமா?
1: இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு.
2: அதோட மரம் இருந்தா தான் நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கும், இல்லனா கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும்.
1: ஆமா, அதனால நிறைய சுவாச பிரச்சனைகள் கூட வரும்.
3: கார்பன் டை ஆக்சைட மரங்கள் சுவாசிச்சுட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியேற்றும். அதனால மரங்கள் இப்ப இல்லனா எவ்வளவு பிரச்சனை. அதான்ப்பா, நம்ம அவங்கள நம்பி, அவங்க நம்மள நம்பி.
2: நம்ம இவ்ளோ பேசிட்டோமே, இந்த பிரச்சனைக்கு மக்களோட கருத்து என்ன? வாங்க அவங்களே போய் கேட்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: என் பேர் சஞ்சுஸ்ரீ.
4: சரி, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
5: நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன், பிகாம் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்.
4: நீங்க எங்க இருக்கீங்க?
5: பல்லாவரம்ல இருக்கேன்.
4: நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க?
5: நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன்.
4: சரி, நீங்க இந்த பிளான்டேஷன்ன்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல?
5: பிளான்டேஷன்னு பார்த்தா வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸா நாங்க அதை கன்சிடர் பண்றோம். ஓனர்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பிளான்டிங் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நாங்க பிளான் பண்ணி அது ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு இருக்கு.
4: அப்போ நீங்கள் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ்னால் எப்படி பண்ணுறீங்க?
5: மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்க டெய்லி வாட்டரிங் அந்த பிளான்ட்க்கு உண்டானதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அண்ட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஓனர்ஸ் போயிட்டு வாட்டர் பண்ணி நல்ல ஒரு ஷேடட் ஏரியா பார்க்கலாம் நீங்கள் ஃப்ளாட்ஸில் வந்தால். அண்ட் ஒரு நல்ல ஷெல்டர் கிடைக்கும் எல்லாத்துக்குமே, வெயிலில் போகாமல் உள்ளே பார்த்தா நிறைய ஷெல்டர் கிடைக்கும்.
4: சரி, நீங்கள் இதை ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலமாக தான் எல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக பிளான்ட்டிங்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க?
5: இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தா 600-650 ஹவுசஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் பர் ஹெட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா கூட வந்துட்டு ஓவரால் இன்ன வரைக்கும் ஒரு 550 பிளான்ட்ஸ் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஓனர்ஸ்லேருந்து தான். டெய்லி மெயின்டெனன்ஸ் நடக்கும். அண்ட் பர் ஹெட் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ, மந்த்லி எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி இந்த பிளான்ஸுக்குன்னே தனியாக கலெக்ட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 2-3 பிளான்ஸ் ஆச்சும் பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு எய்மாக கூட எடுத்துக்கலாம்.
4: வணக்கம். உங்கள் பேர் என்ன?
6: வணக்கம். என் பேர் பிரபா.
4: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
6: நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
4: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
6: பல்லாவரத்தில் இருக்கேன்.
4: எத்தனை வருஷமாக பல்லாவரத்தில் இருக்கீங்க?
6: 10 இயர்ஸாக இங்கே தான் இருக்கோம்.
4: சரி, இந்த மரங்கள் மரம் செடிலாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா 10 வருஷமாக?
6: ஆ, எங்கள் வீட்டில் 10 வருஷமாக மரங்கள்லாம் வளர்த்துட்டு தான் இருக்கோம்.
4: அதுக்கு நீங்கள் அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா?
6: நல்லா நனல் இருக்குது, காற்றோட்டம் நல்லா இருக்குது, வீடு நல்லா கூலாக இருக்குது.
4: அப்புறம் உங்கள் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் மெயின்டெனன்லாம் எப்படி பண்ணுறீங்க மரம் கொடுத்து?
6: மந்த்லி ஒன்ஸ் யாராவது ஒரு ஆள் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்போம்.
4: மற்றபடி இந்த தண்ணி ஊற்றுறது அதெல்லாம்?
6: அது டெய்லி ஊற்ற ஆரம்பிச்சிரும்.
4: சரி, நீங்கள் அதை
7: பொல்யூட் பண்ணாமல் இருக்காவ, அதாவது ரோட்லேருந்து வர டஸ்ட் எல்லாம் அதில் தான் வருதா இல்லைன்னா உள்ளே இருக்கா அவங்க வீடு?
6: வீடு கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, ஆனால் பொல்யூட் ஆக தான் செய்யுது. சுற்றி வீடு இருக்கிறதுனால அதிகமாக காய் எதுவும்,
7: வெயில்லாம் வர,
6: வெயில் கம்மியாக இருக்கிறதுனால காயெல்லாம் வரமாட்டேங்குது.
7: சரி,
6: நல்லா இருக்குது.
1: இந்த பிரச்சனைகளுக்கான சில தீர்வுகள் இங்கே. மரங்களை வெட்ட வேண்டாம்.
2: அப்படியே மரம் வெட்டும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு மரம் வெட்டிய இடத்தில் 10 மரங்களை நடவும். நன்றி.
1: இந்நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், 1 ஏக்கர் மரங்கள் 1 வருடத்திற்கான கார்பன் டை ஆக்சைடை நீக்கும். எனவே மக்களே, வாங்கள் மரங்களை நடுவோம், உலகை காப்போம். நன்றி.
8: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
2: ஆர்ஜே கிருத்திகா,
0: ஆர்ஜே மது.
2: இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 97.8. வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இருந்து பேசுறோம். இன்னைக்கு நாங்க பேச போற தலைப்பு இயற்கையும் நாமும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறவங்க யாருன்னா, நான் மதுவந்தி, ரோஹிணி, சுபஸ்ரீ, சண்முக பிரியா மற்றும் சுமதி. இயற்கை தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த காலத்துல எல்லாம் இயற்கை அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, பண்ணதுனால தான் இன்னமும் ஹெல்த்தியா இருந்தாங்க. அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் 90 to 100 வருஷம் வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து தலைக்கு வந்து ஷாம்போ சீக்காயெல்லாம் போடுறதே இல்ல, களிமண தான் போட்டுட்டு இருந்தாங்க. உடம்புக்குள்ள களிமண தான் போட்டுட்டு இருந்தாங்க. வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் பல்லெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. அந்த காலத்துல சுகர் கூட வந்தது இல்ல, ஏன்னா அவங்க வேப்பங் இலைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, அந்த காலத்துல இருந்தவங்கள இப்ப பாத்துட்டோம். இப்போ இந்த காலத்துல இருக்க பெண்களை, ஆண்கள் மற்றும் எல்லாரையும் இப்ப பாக்கலாம்.
1: இப்ப இருக்கிற பெண்கள் ஆண்கள் பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது அழகு நிலையம் போறாங்க. 3 வாரம் அழகு நிலையம் போகாம இருந்தாங்கன்னா அடையாளமே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் இப்ப இருக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏதேதோ முகத்துல ட்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு பூசிக்கிறாங்க. வெளி தோற்றத்தை அழகா காமிக்க வெளிநாட்டு பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க. அதாவது லிப் கிளாஸ், பாடி லோஷன், ஷாம்பூ, இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் யோசிக்கிறோமா, அது நம்மளுக்கு நல்லதா இல்லையான்னு? இயற்கையாவே நிறைய பொருட்கள் இருக்கு நம்மள நல்லா பராமரிக்க, அதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. இப்ப நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பதிலா எந்த பொருள் நம்மளுக்கு இயற்கையா கிடைக்குதுன்னு பாக்கலாம். இத பத்தி நாங்க மக்கள் கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன கருத்தை இப்ப கேட்கலாம்.
2: வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து வந்திருக்கோம். உங்க பேர் என்ன?
3: என்னோட பேர் சரணவி.
2: உங்க தினசரி வாழ்க்கையில இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்க?
4: நம்ம வந்துட்டு வெளியில வாங்குற மை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். ஆனா அதுல வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. தட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு ஐஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு வீட்லயே மை தயாரிச்சு நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது, கண்ணு என்னைக்குமே அழகா இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டுல மை தயாரிக்கிறதுக்கு 2 செங்கலை வச்சு அடுப்பு மாதிரி, பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு மாதிரி 2 செங்கல் வச்சிடணும். அதுக்கு நடுவுல ஒரு விளக்கு, அந்த விளக்குல எண்ணெய் போட்டு ஒரு போட்டுக்கணும். அதுக்கு திரியா வந்துட்டு கரிசனாங்கண்ணி கீரையை வந்துட்டு சார் எடுத்து அந்த துணியை வந்துட்டு அந்த சாறுல முக்கிய அதை திரியா ஆக்கி அந்த விளக்குல போட்டு எரிய வச்சிடணும். அந்த ஃப்ளேமுக்கு மேல ஒரு குட்டி பாத்திரத்துல கரிசனாங்கண்ணி சாறு வந்து தேய்ச்சிட்டு அந்த ஃப்ளேம் மேல வச்சுட்டு அந்த நிழல் அதுக்கு வந்துட்டு காத்துப்பட்டு அந்த ஃப்ளேம் ஆடாத மாதிரி ஒரு மூலையில வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த அந்த பாத்திரத்துல மை வந்து அப்படியே நல்லா உறைஞ்சு போயிருக்கும். அதை எடுத்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
2: மக்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க?
4: இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ரொம்ப நாளும் வாழலாம் எந்த குறையும் இல்லாம.
2: உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி.
5: வணக்கம், நாங்க வந்து எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்க பேர் என்ன?
6: என் பேர் நிஷாந்தினி.
5: நீங்க உங்க வீட்டுல வந்து நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
6: நான் யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பசங்க வந்து சின்ன வயசுல நிறைய ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட்ஸ் வேணும் அடம் பிடிச்சி கேட்பாங்க. பெற்றோர்கள் வந்து சரி ஓகே பசங்க அழக்கூடாது.

0: பண்ணாலே வாடி போயிடும். ஆனா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் என்ன வியாதி வருதுன்னே தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல வச்சிருக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வியாதியை வந்து சரி பண்ற அளவுக்கு உதவும். அதனால நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டுல வளர்க்கறது ரொம்ப நன்றி. அதை வந்து பயன்படுத்துறது அதை விட ரொம்ப நல்லது.
1: ரொம்ப நன்றிங்க.
2: வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து வந்திருக்கோம். உங்க பேரு?
3: பிரியா.
2: நீங்க தினசரி வாழ்க்கையில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா?
3: ஆமா, பயன்படுத்த.
2: எப்படி யூஸ் பண்றீங்க?
3: இப்போ வந்து இப்போ வேக்ஸ் எல்லாம் வெளியில் கடையில் போய் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே வந்து வெள்ளம் அதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சின்னு திக்காக பேஸ்ட் ஆகிற வரையும் சூடலே காமிச்சுட்டுருக்கோம். அதில் அப்புறம் எலுமிச்சைப்பழம் புளியணும். எலுமிச்சைப்பழம் எதுக்குன்னா நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்டை தரும், அதனால எலுமிச்சைப்பழம். ரெண்டுத்தையும் பிழிஞ்சு கையில் அப்ளை பண்ணிவிட்டு துணியால் ரிமூவ் பண்ணால் வேக்ஸிங் ப்ராடக்டாக அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
2: மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
3: நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்மளோட உணவுலயே எல்லா வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணாம நம்ம தேவையில்லாம வேற என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது அது பாதிப்பு தான். அதனால ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது.
2: நன்றி. வணக்கம், நாங்க எம்ஓபி வானொலியிலிருந்து வரோம். உங்க பேர் என்ன?
4: என் பேர் பிரதிபா.
2: நீங்க தினசரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா உங்க வீட்டுல?
4: ஆ, யூஸ் பண்றேன்.
2: எப்படி யூஸ் பண்றீங்க சொல்ல முடியுமா?
4: டிப்ஸா கொடுக்கணுமா
2: சொல்லுங்க.
4: முதல்ல எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியா எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், முகத்துக்கு போடுற மஞ்சள், எக்கோட ஒயிட்டு, அப்புறம் லெமன் வந்து 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் பேக்கா போடணும். இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்க்ரப்பர் மாதிரி, இது வந்து நேச்சுரலா ஸ்க்ரப்பர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து வார்ம் வாட்டர்ல கழுவிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும்.
0: வணக்கம், நாங்க எம்ஓபி வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
4: என் பேர் ஸ்ருதி.
0: டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஓட ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா?
4: இந்த நம்ம டெய்லி வெயில்ல போறதுனால வர டான் ரிமூவலுக்கு டெய்லி போடுற மாதிரி ஒரு டிப் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
4: 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனி வித் 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன், 1 டீஸ்பூன் தேனும் 1 டீஸ்பூன் லெமனையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ் போட்டிங்கன்னா அந்த டேன்லாம், உங்களுக்கு டெய்லி ஆகிற டேன்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும். ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
0: நன்றி.
5: இது வரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட கேட்ட அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப உதவியா இருந்தது இல்லையா? இப்ப வந்து நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கை மருத்துவத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். மேற்கொண்டு நாங்க எங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். பாடி லோஷனுக்கு பதிலா நம்ம தேங்காய் எண்ணெய உபயோகப்படுத்தலாம். அது நம்ம சருமத்துல சுருக்கங்கள் அப்புறம் வரவரப்பு வராம தடுக்கும். வெயில் காலத்துல இந்த தேங்காய் எண்ணெய பூசிக்கிட்டு நம்ம வெளில போனா இது ரொம்ப உதவியா இருக்கும்.
6: இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல்ல தூசி வெயில் அதனால எல்லாருக்கும் பருதா வருது. 10 கிரீம் போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் பூண்டு எடுத்து அதோட தோலை உரிச்சு வெறும் பூண்ட பரு இருக்கிற இடத்துல தடவுங்க. இல்லனா சந்தனத்தோட கொஞ்சம் பாதாம் எண்ணெய் போட்டு முகத்துல மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இத 2 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் உணர முடியும்.
2: நம்ம சிரிக்கிறத அழகாக்குறதே நம்ம உதடு தாங்க. அதனால நம்ம உதட்ட நம்ம நல்லா பாத்துக்கணும். மாதுளப்பழ விதைய அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. காலையில வெளியே போகும்போது இத உங்க உதட்டல தடவிட்டு போனீங்கன்னா வெடிப்பு வராது.
7: ஹார்டேக்கு பதிலா மருதாணி பவுடர் போடலாம். அதுல எள்ளு எண்ணெய் கருவேப்பிலோட கலக்கிட்டு போடலாம். இல்லனா மருதாணி பவுடர் கூட எலுமிச்சை சாறு அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டு கலக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இது நரைமுடியும் மறைக்க உதவும். இப்ப பாத்தீங்கன்னா டைனால நிறைய ப்ராப்ளம் வருதுங்க, கேன்சர் கூட வருது. அதனால மருதாணி பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பானது, நல்லதும் கூட.
5: எங்களுக்கு தெரிஞ்சதை இப்ப நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதையே நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுற மாதிரி உதவணும். இதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இயற்கையான வாழ்வே இனிமையான வாழ்வு. நன்றி, வணக்கம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா.
1: நான் சுனிதா.
0: சுனிதா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள வந்ததே லேட்டா, நான் பயங்கர இன்த்துவா இருக்க. சொல்லு சுனி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச

0: போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி எதனால லேட்டா வந்த அப்படின்றத சொல்ல,
1: அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். எதை பத்தி பேச போறோங்கிறத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நானும் எப்படியாவது இன்னைக்கு ஷோக்கு டைமுக்கு வந்துடணும்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பினம் பவி. வண்டி எடுத்துட்டு அப்படியே மெயின் ரோட்ல வரேன் பாரு, ஒரே டிராபிக். இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல. சரி ஓகே, மெயின் ரோட் செட் ஆகாது, நம்ம வந்துட்டு சந்து வழி சன் சந்தா பூந்து வந்துடலாம்னு சொல்லி சந்துக்குள்ள புகுந்தா குப்பை ரோடு கல்லு மண்ணு, ஐயோ செம கடுப்பாயி. திரும்ப அங்கிருந்து குதிச்சு குதிச்சு ஒவ்வொரு வாட்டி ஹிமாலயால ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்னும் சரி, நமக்கு செட் ஆகாது, டிராபிக்கே பெட்டர்னு சொல்லி திரும்ப டிராபிக்கே வந்துட்டேன். அங்க வந்து அந்த கூட்டத்துல அப்படியே என்ன சொல்றது, நசுங்கி பிசுங்கி பிசுங்கி பிசுங்கி, உனக்கு தான் தெரியுமே, வந்து சேர்த்துக்குள்ள இவ்வளோ லேட் ஆயிடுச்சு.
0: மெயின் ரோட்ல வந்து டிராஃபிக்கா இருந்தது. ஸோ சந்துல வந்து எப்படியாவது ஷார்ட்கட்ல வந்துடலாம்னு பார்த்தா அங்க குப்பை, ஸோ வர முடியல. திருப்பி மெயின் ரோட்லயே வந்துட்டா அப்படின்னு சொல்ற,
1: எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது, அதே மாதிரி கத்துக்கிற ஐடியாவும் இல்ல. அதனால நெக்ஸ்ட்
0: மியூசிக்.
1: மியூசிக் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான், ஆனா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சு.
0: இன்னைக்கு மூட் இல்லன்ற நீ.
1: அதேதான் அடுத்தது
0: பியூட்டி டிப்.
1: பியூட்டி டிப்ஸ் ஆக்சுவலி அழகு கெதுக்குமா அழகு.
0: ஒரு நிமிஷம் நிறுத்து, நீ ஏதோ உன் மனசுல பயங்கர ஐடியாவோட வந்துட்ட, இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லி நீ சொல்லாம இதா அதான்னு சொல்லி என்ன வேற கேக்குற. நான் எது சொன்னாலும் அது வேணா வேணான்னு வேற சொல்ற.
1: ஏய் நீ சொன்னது கரெக்ட் தான், நான் எதை பத்தி பேச போறேன்னு ஃபிக்ஸ் ஆகிதான் வந்தேன். ஆக்சுவலி அதுக்கு லீட் கூட நான் வந்த உடனே கொடுத்துட்டேன், நீ கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன்.
0: ரோடு
1: ரோடா
0: சந்து தெரு.
1: சந்து தெருவை பத்தி என்னத்த பேசுறது, அதுவும் இல்ல.
0: டிராபிக்
1: டிராபிக் இல்ல,
0: பொல்யூஷன்.
1: என்ன நீ, நான் ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணி சொன்னேன்.
0: எவ்வளவு நேரம் நான் எது கேட்டாலும் வேணா வேணான்னு சொன்னேன், நீ எதை பத்தி இன்னைக்கு பேச வந்தா அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு நம்ம வேஸ்டேஜ் கார்பேஜ்.
1: எக்ஸாக்ட்லி பவி, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் காத்து இருக்கோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கு.
0: ஓகே, அண்ட் கார்பேஜ்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேச போறோம்?
1: எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கறத விட, இந்தியாவில கார்பேஜ் வந்துட்டு எந்தெந்த விதத்துல அவங்க இது பண்றதுக்காக ட்ரை கிளீன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி பேசினா என்ன?
0: கண்டிப்பா பேசலாம். அண்ட் நீ சொல்ல சுனியா, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது கொஞ்சமா ஏதாவது வேஸ்ட் எல்லாம் கீழே ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா உனக்கு அங்க வந்து ஸ்பாட் ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அண்ட் இந்தியால எதனால நம்மளால அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதாவது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல?
1: எனக்கு என்ன தோணுதுன்னா, மைட் பி பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். நம்மளோட ஜனத்தொகை இவ்வளோ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இடிக்கிற விஷயம்தான். சரி, மற்ற எல்லா கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், எங்கே ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸோட எக்ஸாம்பிள் சொல்லேன் பார்க்கலாம்.
0: அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் முக்கியமாக ஜப்பான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தேன்னா, நீ அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் W2E அண்ட் E2 E from waste அப்படினு கூட சொல்வாங்க.
1: Sorry, repeat it again.
0: அதாவது waste to energy, energy from waste அப்படினு சொல்வாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இதுல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல இருந்து காசு எல்லாம் சம்பாதிக்கிறோம்ல, அண்ட் குப்பையில இருந்து கூட அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி, சோ அது மூலமா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு,
1: அதாவது குப்பையிலேயே சம்பாதிக்கிறாங்க.
0: கண்டிப்பா. அண்ட் ஜப்பான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா என்வாக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அண்ட் இதை வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை பத்தி உனக்கு தெரியுமா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இதை கூட நம்ம இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதாவது தாய்பை அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அண்ட் இங்க என்ன அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஹோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளோ குப்பை போடுறாங்களோ அந்த குப்பை வந்து அதுக்கு ஒரு நம்ம வெயிட் போட்டு எடுப்பாங்கல்ல இங்க குப்பைலாம், ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டு நீ எவ்வளோ குப்பை போடுறியோ அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு.
1: அதாவது பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி.
0: பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி பேப்பர்காரன் உனக்கு காசு கொடுப்பான், ஆனால் நீ குப்பை போட்டேன்னா நீ தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும்.
1: அத குப்பைய அத ஒழுங்கா பிரிச்சு இந்த டீகம்போஸ் அந்த
0: மாதிரி எவ்வளவு குப்பை போடுறியோ அத வந்து வெயிட் பண்ணி நீ அதுக்கு வந்து நீ அவங்களுக்கு வந்து பே
1: பண்ணு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு பவி. இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா இந்த சிஸ்டம் மட்டும் நான் சொல்றேன் சக்சஸ்ஃபுல்லா போகும்.
0: ஆமா, எப்படி வந்து நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுன்னா நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆனா நம்ம வந்து நம்ம போடுற குப்பைக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
1: கஷ்டமான விஷயம் தான், பட் இதுக்காகவே நிறைய பேர் குப்பை ரெடி பண்ணுவாங்க. குப்பை போடணுங்கிறதுக்காகவே குப்பை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அது நல்ல ஐடியால யூஸ் பண்ணலாம்.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த தாய்பாய் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர குப்பைலாம் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இதை பண்ண உடனே நிறைய எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 மடங்குனா அது அப்படியே வந்து ஒரு 1 மடங்கு 1% 100%ல இருந்து அப்படியே ஒரு 1-2% வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
1: வெரி குட். வேற கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
0: நிறைய கண்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம ஊரை பத்தி
1: அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியாவில என்ன பண்ணாங்க அத சொல்லு.
0: இந்தியால வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப குட்டியான டிஸ்ட்ரிக்ட், ஒரு 60-70,000 பாப்புலேஷன் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அண்ட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு?
1: எனக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நீயே சொல்லிட.
0: ஓகே, எனக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால நானே சொல்றேன். அண்ட் 60-70,000 ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல். அண்ட் நாமக்கல்ல தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
1: ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப் பவி ஸ்டாப். நீ நாமக்கல், நான் வந்துட்டு என்ன சொல்ற, தாய்பாய் ஓகே யூரோப்பியன் கண்ட்ரி ஜப்பான், இங்க இருந்தாலும் ஆளை கூட்டு பேசுன்னு சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற நாமக்கல் அங்கிருந்து யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி கேப்பன்னு எனக்கு தெரியும். சோ அதே மாதிரி நாமக்கல்லயே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்க ஊர்ல எப்படி எல்லாம் வந்து இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க அண்ட் எந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்ல போறாங்க. நாமக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆசைப்பட்டல சுனிதா. சோ நாமக்கல்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க.
1: யாருப்பாது?
0: யாரு அப்படி? நீ ஏதாவது ஒரு கெஸ் வச்சிருப்பியே.
1: ஆமா, இது பாரு, சிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரினா கூட என்னோட கெஸ் ஒருவேளை இதாகும்.
0: வந்து ரொம்ப பேசுற, அதனால நானே டைரக்டா சொல்லிடுறேன். மீரா வந்து நம்ம கூட பேச போறாங்க.
1: மீராவா? சரி, இன்னமும் பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்தியே. மீரா என்ன அந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா?
0: அப்படி சொல்ல முடியாது. சோ ப்ராஜெக்ட இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறது யார்கிட்ட இருக்கு?
1: யார்கிட்ட இருக்கு?
0: சோ நாமக்கல்ல இந்த 60-70,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால, சோ அதுல
1: ஓகே ஓகே ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த 60-70,000 மக்கள்ல ஒரு நபர் வராங்க.
0: ஆமா, அவங்களோட அந்த 60,000-70,000 நபர்களோட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து எப்படி அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க ஊர்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு,
1: இந்த சிஸ்டம் அங்க நடக்கும்போது அவங்க நேரடியா பாத்துருக்காங்க போல இருக்கு.
0: நேரடியா பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு இவங்களும் ஒரு
1: பேசாத நீ அவங்கள
0: கூப்பிடலாம். அண்ட் சுனிதா, ரொம்ப நேரமா யார் மீரா மீரான்னு கேட்டியே, இவங்க தான் மீரா. அண்ட் மீரா இவங்க தான் சுனிதா.
1: ஹாய் மீரா.
2: ஹாய் சுனிதா.
1: சொல்லுங்க, நீங்க நாமக்கல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப அங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இந்த இது ப்ராஜெக்ட் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா?
2: நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்பே அங்க இல்ல, பட் இது சக்சஸ்ஃபுல்லா போறத நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன், நாமக்கல் நம்ம இந்தியாவே நாமக்கல் தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது. இங்க இருந்தா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கேரி ஓவர் ஆகி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: இதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுனே தெரியாது. சோ வில் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ் வாட் இஸ் இட், என்ன அந்த ப்ராஜெக்ட் என்ன?
2: அது அது ஒரு பெரிய நிறைய பண்ணிருக்காங்க சொல்ல போனா. அதனாலதான்
1: ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க.
2: கண்டிப்பா. இது ஆக்சுவலி முதல்ல தொடங்கி வச்சது அந்த ஊரோட கலெக்டர், அதாவது நாமக்கல் கலெக்டர் தான் இந்த ப்ராஜெக்டையே எம்பசைஸ் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறது காரணமா இருந்தாரு.
0: ஓகே. அண்ட் இதுல வந்து நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அண்ட் யாரெல்லாம் இதுல வந்து?
2: கண்டிப்பா, எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுமே ஒருத்தங்களால தனியா செஞ்சு முடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம், நிறைய ஹெல்ப் தேவை. இந்த ப்ராஜெக்டுக்காக மெயின் ஹெல்ப் பண்ணவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற ஆபிசர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்கெல்லாம், அப்புறம் ஸ்கூல்ஸ், இந்த மார்க்கெட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், லைக் யாரெல்லாம் வேஸ்ட் ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கு மெயினா காரணமா இருக்காங்களோ அதுல அவங்களாதான் இந்த மெயினா வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்
1: எல்லாத்துக்கும் மேல அங்க பப்ளிக் அவங்களோட
2: எவ்வளவுதான் நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணணுமே.
1: அதுதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்.
2: ரொம்ப கோஆபரேட்டிவ், அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப லீனியன்டாவும் இல்ல, அது எம்பசைஸ் பண்றப்பல ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. நான் எப்படின்னு சொல்றேன், ஸ்ட்ராங்கா பண்ணனால்தான் உங்களுக்கு போக போக அது ஃபாலோ பண்ற மாதிரியே போயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்ஸ்ல கூட அவ்வளவு இதை மீறினா சிவியரா இருந்துச்சு அந்த மாதிரி. அதை விட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி எல்லாம் போகுது, அதுக்கு என்னெல்லாம் இது பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஒரு ரொம்ப நல்ல சிஸ்டம் என்னன்னா 24 hours கிளீனிங். அதாவது யூஸ்வலா லைக் ஸ்வீப் பண்றது யாருனாலும் மார்னிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்வீப் பண்ணுவாங்க, நைட் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா இருக்காது. ஆனா இங்க மட்டும் நாமக்கல்ல மட்டும் இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரோட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் 24 hours கிளீன் பண்ணாங்க. அதாவது நைட் டைம்ல கூட வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: அப்புறம்
2: அதனாலே லைக் உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் என்விரான்மெண்ட் கிளீனாவே இருந்துச்சு, நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு கார்பேஜ் பின்ஸ் வச்சாங்க. ஒன்னு அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் போடுறது, அதாவது நம்மளோட இந்த வெஜிடபிள் ஸ்கின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியா ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அந்த பேப்பர்ஸ், அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு அந்த குப்பை தொட்டியில ரெண்டு வைப்பாங்க சொன்னால அந்த இன்னொன்னு வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாது.
1: ஆமா,
2: அதுல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணாங்க.
1: அதாவது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்,
2: பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எக்ஸாக்ட்லி. சோ என்விரான்மெண்ட் கெடுதலும் அதனால அதெல்லாம் புதைச்சா ரொம்ப கெடுதல் வரும். ஆக்சுவலி அது சாயிலே கெடுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது சயின்டிபிக். இது இதனாலே நிறைய ஊர்ல அந்த பிளான்ட்ஸே முளைக்காம அந்த மாதிரி எல்லாம்
0: ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிறைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி என்னதான் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல எடுத்துட்டு போய் கொட்டிடுவாங்க.
2: ஆமா, ஆனா இது நான் இந்த ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நாமக்கல் மட்டும் நடக்கல, இதுக்காகவே ஒரு வில்லேஜ தனியா அதாவது தாலக்கரை அப்படின்ற ஒரு வில்லேஜ வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 acres கிட்ட ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ட்
0: பண்ண
2: லேண்ட்ஃபில்ஸ், அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேஸ்ட் எல்லாம் அங்க மட்டும்தான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங்.
0: எல்லா லேண்டையும் வேஸ்ட் பண்ணாம தனியா அதுக்காக அலெக்ட் பண்ணி அண்ட் ரீசைக்கிள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட்
1: பண்ணாங்க. ஒரு சின்ன டவுட்டா, இந்த ஒரு விவேக்கோட காமெடி இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து குப்பை எடுத்து ஊர் ஃபுல்லா குப்பையை கொட்டிட்டு போற குப்பை வண்டி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அங்க அந்த வண்டிங்க அந்த குப்பை வண்டிங்க அதுல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா?
2: வருது காசு கொஞ்சம் செலவானாலும் நன்மை அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருது?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அதாவது சுடுகாடுல என்ன பண்ணாங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நான் சொல்ல ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து மேன்யூர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க
0: கண்டிப்பா.
2: சோ அதெல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு அழகா ஒரு பூந்தோட்டம் ஆக்கிட்டாங்க.
0: பரியல் கிரவுண்ட்ஸ் கூட நல்லா டெக்கரேட் பண்ணாங்க.
2: யாருமே சுடுகாடு அப்படினு பக்கத்துல போகாம இருந்த அந்த மாதிரி இடத்துல இப்ப பாக்குறதுக்கே அதுக்கே தனி ஆளுங்க வராங்க.
1: அதாவது சுடுகாடு வந்து பார்க் மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க.
2: அவ்வளவு அழகா அவ்வளவு அழகான பூச்செடிங்கெல்லாம் வச்சு உங்களுக்கு அது யாருமே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டேன், யாராவது சொல்லணும் அப்பதான் தெரியும்.
0: வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது பரியல் கிரவுண்ட் தெரியும். இது வந்து
2: ஸ்பாட்னு நினைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி பப்ளிக் இதை ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஃபாலோ பண்றாங்க? இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எம்பசைஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோட்ல வந்து எந்த விதத்துலயும் குப்பை தொட்டி குப்பை போடக்கூடாது, குப்பை தொட்டி அங்கங்க அலாட் பண்ணிருக்காங்க ஊர் ஃபுல்லா. சோ அங்க மட்டும்தான் பப்ளிக் டஸ்ட்பின்ஸ்ல மட்டும்தான் போடணும், வேற எங்கேயுமே போடக்கூடாது. போட்டா அதுக்காகவே ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க எல்லா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டுன்னா ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீட்
0: நிறைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலாட்.
2: அவங்க அவங்களோட வேலை என்னன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அதாவது நீ மட்டும் வெளியில குப்பத்தூர்ல போடாம கீழே போடணும், அங்கேயும் உனக்கு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு நடத்திட்டு இருக்கிறாங்க.
1: லைக் பனிஷ்மென்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைன் மட்டும்தானா இல்ல ஜெயில் லைஃப் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா?
2: இல்ல அந்த அளவுக்கு இது போகல. லைக் ஃபைன் போட்டாலே ஃபர்ஸ்ட் டைம்
1: அதுவே பெரிய பனிஷ்மென்ட்
0: தான். ஸ்பாட் ஃபைன்னு சொல்லி நிறைய விஷயத்துக்குலாம் சொல்வாங்க, ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டாங்க.
2: போட்டி திறன் நீ என்ன ரீசன் வேணாலும் கொடுத்துக்கோ, நான் தெரியாதனமா வந்துருச்சு, எதுவும் இல்ல, உன் கையில இருந்து விழுந்துச்சு, நீ காசு கொடுக்கணும். சோ இது ஒரு தடவை பட்டாலே அதுக்கப்புறம் செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க போடாத, இந்த மாதிரி
0: ஒரு தனி அவேர்னஸ் வரும்.
2: அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மெயினா எங்க அதிகமா குப்பை ஃபார்ம் ஆகுது, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நடந்தா அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த
1: இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் ஹோட்டல்ஸ்
2: அங்கெல்லாம் நிறைய ஆகுது. சோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து அது தனியா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஏரியானா இவங்க முன்னாடியே போய் முனிசிபாலிட்டியில சொல்லி வச்சிருந்தோம் இந்த பண்ண நாளைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. சோ இவங்க போடுற குப்பையெல்லாம் அந்த முனிசிபாலிட்டி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் பே பண்ணணும்,
0: சர்வீஸ் மாதிரி
2: சர்வீஸ் சார்ஜ் எக்ஸாக்ட்லி. ஆனா இது அவங்க சொல்லி வச்சே ஆகணும்,
0: அது கண்டிப்பா முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்
2: பண்ணும். பண்ணாம பண்றது ஐ மீன் தப்பு, இட்ஸ் an offense.
1: ஓகே.
2: சோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணிக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய இடத்துல சென்னையில எல்லாம் பாத்திருக்கேன், இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த இதெல்லாம் கையேந்தி பவன் தானே, அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, எங்க ஊர்லயே ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க.
1: ஐயோ, கையேந்தி பவன் இல்லன்னா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமே.
2: உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் குப்பையே நாட்டிலயும் வளருது, அதை நினைச்சு இது பண்ணணும்.
1: ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க.
2: அதான் இந்த கையேந்தி பவன் மாதிரி இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அதுக்கு
1: அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க ஷாப்ஸ் எல்லாமே
2: அந்த ஷாப்ஸ் அது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே குப்பையை அந்த
0: சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல கொடுப்பாங்க, போடுவாங்க
2: ஒரு கொஞ்சம் கூட பிளஸ் போல அது ஹைஜீனிக்கும் இல்ல.
1: ஆமா,
2: ருசி நல்லாதான் இருக்குது, நான் இல்லனு சொல்ல, ஆனா ஹைஜீனிக்கும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுக்கும் நல்லது, நான் குப்பை
1: டீச்சர். அப்புறம்
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர் ஷாப்ஸ் இந்த நேஷனல் ஹைவேஸ் அங்கெல்லாம்
0: லாரி ரிப்பேர் ஷாப்ஸ்
2: அப்படி சும்மா அவங்க பாட்டுக்கு அங்க வச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் கடன் போடாம இவங்க பாட்டுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய லாரி எல்லாம் வருமோ அங்க அவங்க பாட்டுக்கு போட்டுச்சிடுறாங்க. அதுல வர இந்த மிச்ச வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணதுல அப்படியே தூக்கி போட்டுறாங்க.
1: ஆமா ஆமா, இந்த பஞ்சர் போன டயர் அது ஆக்சுவலி அதெல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ண முடியாத
0: ஐட்டம் விஷயங்கள். அண்ட் அது இல்லாம அது வந்து குப்பையில போட்டு எரிக்கும் போது சோ அது தனியா ஒரு பொல்யூஷன் கிரியேட்
2: பண்ணுது. அதுதான் ஒன் ஆஃப் தி ரொம்ப இருக்குல்ல அதிகமா
0: சோ லங் கேன்சர் சோ அந்த மாதிரி வரதுக்குலாம் கூட சான்சஸ் இருக்கு.
1: ஓகே,
2: சோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது பண்ணிருக்காங்க, எங்கயுமே போட்டதும் இல்ல. இப்ப நீங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா வெறும் ஷாப்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், யாருமே இந்த ரோட் சைட்ல எல்லாம் வித்துட்டு போறதே இல்ல. நீங்க நானே சொல்ல, நீங்க வேணாலும் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது
1: புரியுது, தெருநாய்கள்
2: அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க பாக்க மாட்டீங்க. மெயினா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்கேஸ் அன்லைசன்ஸ்ட் டாக்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் அவங்களே கவர்மெண்டே கூட்டிட்டு போய் அவங்களை சேர்த்துரும்.
1: அதாவது அந்த நாய்க்கு எந்த விதமான தீங்கும் வராம
2: வராம அவங்க, ஏன்னா நாய்க்கு ஸ்ட்ரே டாக்ஸ்னா அவங்களும்
0: பொதுமக்களையும் டிஸ்டர்ப்
2: பண்ணாம அதை போய் அவங்க
1: எனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி டவுட் இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன் மத்த ஸ்டேட்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியால ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல?
0: கண்டிப்பா வந்து இனிமே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நாமக்கல் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அது வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேட்டடான ஒரு டிஸ்ட்ரிக், அதனால வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு அண்ட் அவங்களால வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத தெளிவா வந்து இண்டிவிஜுவலா அண்ட் அவங்களே வந்து ரெண்டு டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சது. அண்ட் சோ இந்த சின்ன ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டவுன்ஸ்
1: இப்ப ஆல்ரெடி சின்ன சின்ன ஊருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு அஞ்சாறு ஊர்ல ஆரம்பிச்சிட்டாங்க
0: இந்த மாதிரியும். அண்ட் நார்த்லயும் வந்து சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள கண்டிப்பா வந்து நாமக்கல் மாதிரி அந்த சிட்டிஸ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
1: கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மீரா, எனக்கு வந்து என்ன சொல்றது, நாமக்கல்ல பத்தி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க, நிறைய விஷயம் தெரியுது எங்களுக்கு, புரியறதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க.
2: ஆக்சுவலி இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும், எங்க தான் சொன்ன மாதிரி எங்க சின்ன ஊர்ல நடக்கிறது, இந்த மாதிரி சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இது மூலயமா என்னால் பேச முடிஞ்சு, இது நிறைய பேர் கேட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றத விட லைக் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
2: தேங்க்ஸ்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுனிதா, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதான் நான் கூட்டிட்டு வந்த எப்படி டீச்சர் வந்து உன கலக்கிட்டாங்களா?
1: ஆக்சுவலி நீ கூட்டிட்டு வந்த டீச்சர் சொன்ன விஷயத்துல ஓரளவு புரிஞ்சதுன்றதெல்லாம் ஓகே.
0: ஓரளவுக்கா?
1: ஆமா ஓரளவு தான், ஏன்னா இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கவங்க எப்படின்னா உலக அளவுல நாட்டு அளவுல

0: ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு இது வர எந்த இடத்துல போனாலும் இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க.
1: பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குற யார் இது?
0: ஆக்சுவலி அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. இந்த குப்பை விஷயத்த பத்தி அவங்கள தவிர அதை விட எக்ஸ்பர்ட்டா பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல.
1: சுனிதா, நீ பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்ட, யாருன்னு சொல்லிட்டனா?
0: சரி ஓகே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் வைஃப், பேரு சித்ரா. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் வைஃப்ங்கிறதுனால குப்பையை தின தினம் பாக்குறவங்க. அவங்க வந்துட்டு இந்த எந்த அளவுக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்
1: இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சென்னையில, அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க.
0: அதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க. ஹாய் சித்ரா.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்க வீட்டுல இந்த குப்பைய, ஐ மீன் குப்பை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
2: குப்பையை கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னால் வந்துட்டு குப்பையை அப்பப்போ பெருக்கி எடுத்து டஸ்ட்பினில் போடுறது, அதே மாதிரி வந்துட்டு குப்பை எங்கே பார்த்தாலும் உடனே எடுத்து போடுறது, அது வெளியில் போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் குப்பையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கோம், அதனால காமனாக கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அங்கே கொண்டு போய் அதை அந்த குப்பையை போடுறது.
1: ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள், ஸோ அந்த மாதிரி ரெண்டு டஸ்ட்பின்லாம் வச்சு அண்ட் அந்த மாதிரி குப்பைலாம் போடுறதுனா, இல்லை ரெண்டுத்தையும்?
2: அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து யாரும் பண்ணுறதில்ல, எங்கள் ஃப்ளாட்லேயும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணுறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா ஒன்று வந்து இடப்பற்றாக்குறை. ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறதே வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டில், அங்கே வந்து நீங்கள் பால்கனி அப்படின்ற
0: கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஃபேமிலியில மட்டும் அப்படி டிகிரேடபிள் பயோடிகிரேடபிள் நான் பிரிச்சு வச்சா கூட நம்மளோட முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாதான் போட்டு எடுத்துட்டு போறாங்க.
2: கீழே காமனா ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அது வந்து ஒரே இதுதான், எல்லாரும் கொண்டு வந்து அதுலதான் போடுறாங்க, அவங்க பிரிச்சு எல்லாம் போடுறதுக்கான வசதி கிடையாது.
1: நீங்க சொல்லுங்க, இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் சொல்லி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அண்ட் முக்கியமா வந்து யார் மூலியமா சொன்னா இது வந்து பயங்கர ஸ்ட்ராங் மெசேஜா போய் சேரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாக பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் பிரிக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நாங்கள் சொன்ன மாதிரி குப்பை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அதே மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக, அதாவது எரிக்கிறத வந்துட்டு தனியாக அவுட் சைட் சிட்டியில் போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து செய்யலாம். காலேஜில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ, இப்போ வந்து நான் கேள்விப்படுறேன் நிறைய காலேஜில் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாகவோ அந்த மாதிரி எடுத்துட்டு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு ஒரு இதான் ஒரு தெரு நாடகம், வீதி நாடகமாகவோ இல்லை
1: ஸ்ட்ரீட் ப்ளேலாம் பண்ணாது,
2: இல்லை ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு. ஆனால் நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி
1: வந்து தனியாக போடுங்க இப்படி போடுங்க
2: எல்லாரும் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து யாரும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கலாம்னு சொன்னா வந்துட்டு ரொம்ப, அதாவது அந்தந்த ஏரியால பாப்புலரா இருக்கிறவங்க, பெரிய புள்ளிங்க
1: செலிபிரிட்டிஸ்
2: அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். எனக்கு எங்கேருந்தோ யாரோ வந்து சொல்றதை விட அவங்களுக்கே தெரிஞ்ச அந்தந்த ஏரியால
1: இருக்கிறவங்க ஒரு ஃபேமஸ் ஆன பர்சன்,
2: ஆமா அந்த மாதிரி யாராவது வந்து எடுத்து சொன்னாங்க, இல்ல அவங்க வந்து நான் ஃபாலோ பண்றேன் நான் வந்து பண்றேன் அப்படின்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: அதுக்கு எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எடுத்த உடனே அவங்களும்
2: அவங்க வந்து கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ம டிவியில வந்து பாக்குறோம் நிறைய விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்துட்டு இந்த மாதிரி நான் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம், சோ அந்த மாதிரி அடிக்கடி போட்டுட்டே இருந்தோம், அதாவது ஒரு அளவுக்கு அது நம்ம பண்றோமோ பண்ணலையோ அது நம்மளுக்கு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த
1: ரிப்பிட்டேட்டிவா ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய நம்ம கேட்டா நம்மளும்
2: மனசுல பதியும் ஓரளவுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து பண்ணிட மாட்டோம், இருந்தாலும் அது கேட்டுகிட்டே இருந்தா வந்து என்னமோ சொல்றாங்களே இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒருத்தரா அது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: இன்னொரு விஷயம் சித்ரா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து வீட்டை கிளீனா வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரோட்ஸ் கிளீனா வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு தோணல். அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது கரெக்டா குப்பை தொட்டியில போடுறீங்க குப்பைய, அதை எடுத்துட்டு வந்து காமனா வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா கீழே இறச்சி விடுறது.
1: அதாவது குப்பை தொட்டியில
0: வெளியில போடுறாங்க நிறைய பேர்.
2: அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் அந்த குப்பை தொட்டி வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த காமனா இருக்கிற குப்பை தொட்டி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நிறைய நாள் அந்த வந்து கிளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவே ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு மேல வந்து நம்ம அங்க எங்க இடம் இருக்கு அப்படின்லாம் பாத்து கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப்ல வந்து குப்பையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து எங்க வேலைக்கு வர்றவங்க அவங்க தான் வந்து குப்பையை போட்டு போவாங்க. அவங்க ஏற்கனவே வந்துட்டு வாமா மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு சரக்குனா அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்க வந்து வேற இடத்துல எல்லாம் வேலை பாக்குறதுனால அவங்க போகும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க போட்டுட்டு
1: போறது அவசரத்துக்கு அந்த குப்பை தொட்டியில
2: எடுத்துட்டு போறாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர அதை வந்து அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறது இல்ல. அவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க குப்பையை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு
1: அவங்க பேக் எல்லாம் அப்படியே வீசிட்டு
2: அப்படியே ஜாலியா ஆட்டிட்டு போயிட்டு அது போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்ததான் போடணும் இதுக்குள்ளதான் போடணும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து கீழே வச்சிருவாங்க இல்ல வச்சுட்டு வந்துருவாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
0: ஓகே, குப்பை நெறிஞ்சு வழுது அதனாலதான் கீழே போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், நீங்களும் இந்தியாவோட ஜனத்தொகையில ஒருத்தங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதுக்கான இது நீங்களும் எடுக்கலாம் இல்லையா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணி எங்க இதுல குப்பை ஃபுல்லா இருக்கு அது வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லன்னா அதுக்கான ஸ்டெப்
2: அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட்னு இல்ல நாங்க சொல்லி அதுக்காக வந்து ஆமா கண்டிப்பா சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்லாம் வந்துட்டு நாங்க எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வரும்போது நாங்க நிச்சயமா இதை வந்து முன்னிறுத்தி நாங்க வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி எங்க பிளாட்லயே ஏதாவது மீட்டிங் நடந்தாலும் அந்த அசோசியேஷன் நாங்க செக்ரட்டரி கிட்ட வந்து சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு சார் கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து எக்ஸ்னோரா கிட்ட சிவிக் எக்ஸ்னோரா வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெகுலரா அதை வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லி சொல்ற அந்த முயற்சி நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம். அதுக்காக வந்து நானும் ட்ரை பண்ணேன், ஆனா நான் சொன்ன காரணங்கள் அதாவது இடப்பற்றாக்குறை அதுக்காக டைம் இல்ல இந்த ரெண்டு காரணங்களாலே வந்துட்டு வச்சிருந்ததை நாங்க எடுத்துட்டோம். ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க இவ்வளவு சொல்றதுனால வந்துட்டு எனக்கும் தோணும் திருப்பியும் அந்த சிஸ்டம் கொண்டு வரலாம்.
1: கண்டிப்பா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பிளாட்ஸ் சொல்றீங்க கண்டிப்பா வந்து ஒரு 50 கண்டிப்பா எஃபெக்டிவா அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்க வீட்டுக்கு வரவங்க உங்க பக்கத்து பிளாட் அண்ட் கீழே இருக்கவங்க சோ வந்து பாத்தாங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுவாங்க.
0: ஃபர்ஸ்ட் உங்க வீடு அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட் ஏரியா
2: கொஞ்சம் கம்மி ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் கம்மி ஆனாலும் உங்களுக்கு இடம் இருக்கு நீங்க வைக்கிறீங்க
0: 1008 காரணம் சொல்லி அதுல
2: சொல்லி பாப்பாங்க. அவங்க வந்து நம்ம சொல்றத வந்து அவங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப வச்சப்பவும் நான் எல்லாரையும் வந்து எங்க வீட்டுக்கு வந்த போது கேட்டாங்க என்னது ரெண்டு வித்தியா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியா போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கலர்ஸ் கூட சொல்ல கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல வித்தியாசமா பிரிச்சு போடுறதுக்கு. அதனால எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்துட்டு நானும் பண்ணணும் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது, கண்டினியூ பண்ணணும் அதை வந்து விட்டத அப்படின்னு.
1: ஆமா சித்ரா, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுனிதா சொன்ன மாதிரி உங்க பிளாட், அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட், அப்புறம் உங்க ஏரியா.
0: ஒரு 10 பேர்ல 2 பேர் தவிர்த்தாலும் 8 பேர் திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க உங்களோட இந்த தொண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தொண்டுனால இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு டஸ்ட்பின் வாங்குறது எங்களோட முதல் வேலை.
1: கண்டிப்பா அதுவும் வந்து அவங்க சின்ன அந்த பிளாட்ஸ்ல வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அண்ட் பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் சுனிதா கண்டிப்பா நீயும் இதை பண்ணணும். அண்ட் கண்டிப்பா நீ ஒரு சூப்பரான ஆளு தான் சுனிதா கூட்டு வந்திருக்கேன். அண்ட் ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் எனிவே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா, உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு.
2: எனக்கு வந்து நான் விட்ட பழக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு
1: ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கொஞ்சம் மறந்துருப்பீங்க அந்த டென்ஷன்ல. அண்ட் திருப்பி நீங்க வந்து
2: கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற.
1: அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கும், உங்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ உங்களுக்கு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல
2: உண்மை. கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பா எங்க பிளாட்ல வந்து சொல்லி எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்க செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த காமனா இருக்கிற டஸ்ட்பின் அட்லீஸ்ட் வந்து
1: ரெண்டா பிரிச்சு
2: வைக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா வீட்டுல இருந்து கொண்டு வந்து போடுறோம். இப்ப காமனா இருக்கிறதுனால தானே அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா தானே போட போறோம் அப்படின்ட்டு ஒன்னா போடுறாங்க. அங்க பிரிச்சு வச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வீட்லயும் அவங்க பிரிச்சு கண்டிப்பா அவங்க
1: கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒழுங்கு
2: எடுத்துட்டு வருவாங்க. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த செய்தியை நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்.
1: ரொம்ப நன்றி சித்ரா.
2: நன்றி
1: சுனிதா. பயங்கர இந்துவா வந்த அதுக்கப்புறம் இப்ப என்ன பயங்கர சோகமா இருக்க?
0: ஆக்சுவலி அவங்க எல்லாம் நல்லதுதான் சொன்னாங்க.
1: ஓகே,
0: ரொம்ப சொல்லிட்டாங்களோ ஒன்னும் தெரியல, ஒரு மாதிரி கண்ண கெட்டுது.
1: இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற
0: ஒரு சின்ன பிரேக் இருந்தா
1: கண்டிப்பா எடுத்துக்கிட்டா போச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி
0: 107.8. ஏய், எங்க கிளம்பிட்டு இருக்க?
1: நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வாட்டி நானே நாமினேட் ஆயிருக்கேன்.
0: என்னது, குக்கரி பியூட்டி கான்டெஸ்ட் சம்திங் லைக் தட்?
1: அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், அதாவது குப்பைய கரெக்டா வந்து மகும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சதுக்காக எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க.
0: குப்பைக்கு அவார்டா?
1: பியூட்டி கான்டெஸ்டுக்கு அவார்ட் கொடுக்கும் போது அதோட இதுதான் ரொம்ப

0: Welcome back to MOP சமுதாய வானொலி 107.8.
1: என்ன சுனி, பயங்கர எந்தூலாம் வந்துருச்சு அண்ட் டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சா?
0: கண்டிப்பா போயிடுச்சு. வா வா வா, கிளம்பலாம்.
1: எங்க போகணும்?
0: இவ்வளவு நேரம் சித்ரா சொன்னாங்கல்ல செலிபிரிட்டி சொன்னாதான் மனசுல பதியும்னு, வா போய் செலிபிரிட்டி கிட்ட கேக்கலாம்.
1: கேட்டா போச்சு.
2: ஹாய் சென்னை, என் பேர் சுஜிதா. நான் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமானது குழந்தை நட்சத்திரமா. இப்போ சில மூவிஸ் சீரியல்ஸ் இப்படின்னு சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். சென்னை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ரிலேஷன்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். ரிலேஷன்ஸை விட க்ளோஸான நிறைய ரிலேஷன்ஷிப் சென்னையில் தான். சென்னையோட நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், மேபி இன்னும் நிறைய இடத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம், பட் பார்த்த வரைக்கும் என்னோட இந்த குறுகிய இந்த வருஷங்கள், நான் சென்னையில் இருந்த வருஷங்கள், எனக்கு சென்னையில் பெரிய முன்னேற்றம்னு தோணுது என்ன, பிரிட்ஜஸ், மற்றபடி ஹெவி டிராஃபிக் அண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்காகத்தான் அந்த பிரிட்ஜஸ் வந்திருக்கு, அது ஓகே. பட் ஒரு கேபிட்டல் சிட்டியாக நம்ம சிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்லாம் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அதில் தப்பு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம் பழமொழி இல்லை, ஒருத்தவங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை சுத்தம் செஞ்சால் நாடு தானாக சுத்தமாகும்னு. ஓகே, வீட்டை சுத்தம் செய்யறதுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெட்ரூமையும் கிச்சனையும் சுத்தம் செய்யறதில்ல. கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும்னா நம்ம வீட்டு சுத்தமாக இருந்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா, ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ் இருக்கணும்னா அவங்கவுங்க வீடு நிஜமாக சுத்தமாக இருக்கணும். அது எத்தனை பேர் செய்கிறீங்க, செய்கிறவங்களுக்கு ஓகே, செய்யாதவங்க ப்ளீஸ் அவங்க வீட்டை சுத்தமாக வைங்க, மைண்டுக்கு அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதை மீறி வீட்டுக்கு வெளியில் உங்கள் வாசல் முடிஞ்சால் உங்கள் தெருவுக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக அது ஒரு பிளான் பண்ணி உங்கள் தெருவை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக ஆக சென்னை கண்டிப்பாக சுத்தமாகும். அதையும் மீறி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பிளேசஸ் அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக அதில் ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு வரப்போகிறவங்க, அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக கூட இருக்கலாம், அவங்க சென்னையில் இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணணுமே தவிர வியாதியாலேயோ இல்லை இந்த பொல்யூஷனாலேயோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம சென்னையை கிளீன் பண்ணணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அதுதான் சொன்னேனே, முதல்ல நம்ம தெருவை நம்ம வீட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க. அதுக்கு மேலே நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். ஸோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குப்பை தொட்டியில் நம்ம குப்பைகளை போட முயற்சி பண்ணுவோம். இல்லைனா அட்லீஸ்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியிலையாவது போடுவோம். காரில் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கார்லெல்லாம் போயிட்டு இருக்கும்போ காருக்குள்ளேயே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த கவரை அப்படியே கொண்டு போயிட்டு எங்களுக்கு வழியில் ஏதாவது டஸ்ட்பின் பார்த்தா போட்டுருவோம், இல்லைனா வீட்டில் கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட சேர்த்து வச்சுட்டு அதை எங்கே போடணுமோ போட்டுருங்க. இதை நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இது கண்டிப்பாக நமக்கு தான், நம்ம எதிர்காலத்துக்கு தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இது தேவை. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளீன் அண்ட் க்ரீன் சென்னையை பார்க்கணும். தேங்க்யூ.
3: வணக்கம். சி சென்னை, நான் தனுஷ் நடராஜன், விளம்பரப்பட இயக்குனர் பேசுகிறேன். என்னடா எடுத்த உடனே சி சென்னைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இது வந்து சிங்கார சென்னை ஆகணும் ஆக்கிட்டுருக்கோம். அதுக்குண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்டு, அது சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு சில மக்கள், இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் தற்போதைய நிலை சி சென்னை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, அல்ல சென்னையில் இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, அதை வந்து சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது யூஸ்வலான விஷயம். பட் அதை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வீட்டில் இருக்குது. இது என்னென்னா, சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள், அப்புறம் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரியான குழந்தைகள், விவரம் தெரிய ஆரம்பித்த குழந்தைகள், அந்த மாதிரியாக இருக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐ மீன், வீட்டில் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, தேவையில்லாத பொருளை தேவையில்லாத இடத்துல வைக்கிறத அனுமதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு கண்டிப்பாக வளர்த்துறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைகளால் மட்டும்தான் இந்த சென்னையை வந்து முழுசாக சிங்கார சென்னையாக மாற்ற முடியும். சிங்கப்பூரில் அப்படி இருக்குது, ஜப்பானில் அப்படி இருக்குது, லண்டனில் அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு இருக்க மூலையாக தான் நம்மளுக்கு இருக்குது. அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. நம்ம சிந்திக்காமல் இருக்கோம், மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்னென்னா, இந்த கார்பேஜ் குப்பை கண்ட இடத்துல போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போயிட்டுருப்போம், ஜூஸ் சாப்பிடுவோம், அல்லது கடலை சாப்பிடுவோம், அல்லது வாட்எவர், பெட்ரோல் பில் கட்டியிருப்போம், பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பில்லை தூக்கி அந்த இடத்துல போகிறது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய மனச்சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மனசு வந்துட்டு சிந்திச்சுட்டு கரெக்டாக மனசை கண்ட்ரோலில் பண்ணிட்டோன்னா தென் நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குப்பைகளை போட மாட்டோம். அதாவது ஒரு சில குப்பைகள், நான் இங்கே குப்பை போட்டதுனால தான் சென்னை சுத்தமில்லாமல் போயிடுமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக உதிக்கும் ஒவ்வொருத்தரும். குப்பை போடுற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நம்ம வந்துட்டு ஏன் போடுறீங்கன்னு கேட்டோம்னா அப்படி தான் கேட்க தோணும் திருப்பி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குப்பை தான் சிங்கார சென்னையை சி சென்னையாக்குறது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எல்லாருமே எடுக்கணும். எஸ்பெஷலி எம்ஓபி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எம்ஓபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சென்னை சுற்றுப்புறம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு சிங்கார சென்னையாக மாறுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதை கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆல் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு உண்டான

0: முயற்சிகளை பண்ணணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம பண்ணாதான் நாடு நல்லா இருக்கும், வேற யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தில் வளர்த்துனா மட்டும்தான் வரும் காலத்தில் அவங்களும் வந்து சுத்தமாக இருப்பாங்க. அதாவது நம்ம அயல் நாடுகள் மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சுத்தத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனசுலேயும் ஊன்றி வச்சிடணும். அப்படி வச்சோம்னா மட்டும்தான் இன் ஃபியூச்சர் சிங்கார சென்னையாக இருக்கும். நாட் ஓன்லி சிங்கார சென்னை, ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய சோப்பர் டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது, டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய பிளேட்டை பாத்ரூமில் வைக்க முடியுமா? சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். அண்ட் ஆல்சோ ரோட்டில் எச்சு துப்புறது, வாட் எவர் வி டூ, அங்கங்கே எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணோம்னா தான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நாட்டு மக்கள் தான், நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் அண்ட் இட்ஸ் நைஸ் டு டாக்கிங் இன் டாக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் லாட், ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.
1: ஐயோ, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல.
2: ஆமா சுனிதா, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரியில எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும். டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்.
1: ஆக்சுவலி இது பாரு, இந்த ஐடியாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு.
2: அப்படி
1: இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக பண்ற ஒரு விஷயம்னால அவங்க இந்த இதுக்கு அகேன்ஸ்ட், அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க
3: அத குப்பை வண்டி வந்து குப்பைய வாரிட்டு போறதை விட்டு குப்பைய கொட்டிட்டு தான் போகுது அந்த வண்டி. சோ வீட்டுல வந்து குப்பைய கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரதான் குப்பைய வச்சிருக்காங்களே தவிர வீடு மட்டும் நீட்டா இருந்தா போதாது, நம்ம இருக்கிற இதுவும் நீட்டா இருக்கணும், சிட்டியும் நீட்டா இருக்கணும். அதுவும் இல்லாம நம்ம வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படுத்துட்டு மேலே ஏற்றி துப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம பண்றோம். சில இடத்துல மட்டும் நீட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல தான் வந்து குப்பையை போடுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி குப்பை வண்டியை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கிளீனா வச்சுட்டு அவங்க ஒழுங்கா எடுத்துட்டு போகணும், லைக் கவர் பண்ணி மற்றவங்க மேல படாம ஆபீஸ் போறோம் அப்படின்னுக்கு தான் குப்பை வண்டி வந்து நம்ம மேலெல்லாம் குப்பையாக்கிட்டு போகும். அது வந்து கொஞ்சம் இது பார்க்கணும் கவர்மெண்ட். அவ்வளவுதான். எவன்லாம் குப்பைய வந்து வெளில போறோம்னா அவனை எல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்கப்பா, இல்லன்னா வந்து காசு ஃபைனையாவது கலெக்ட் பண்ணுங்க.
4: I think you got to keep cameras in every corners of every place and around the city so that, you know, and don't send notice. If it's even the first time, just fine them. So the number, as the fine increases, people will learn. And sending notice is not going to teach them anything. I think that's the best way.
5: சென்னை சிட்டி கிளீனிங் பத்தி கேட்டீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒரு ரூல் மாதிரி விட்டான், இந்த குப்பையெல்லாம் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி, மக்கம் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி. அதை விட்டு ஒரு 6 மந்த்ஸும் கூட கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா வந்து ஏரியாலெலாம் வந்து ஒரு அந்த தள்ளு வண்டியில் வந்து 2 டஸ்ட்பின் வச்சுருப்போம், அதுலேயே வந்து பிரித்து வச்சுருப்போம் மக்கம் குப்பை மக்காத. இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டியில் வரதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரே இது மாதிரி போட்டு திடீர்னு ரோட்லேயே போடுறாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பை வண்டியே வர்றதில்லை, அதனால் வந்து அவங்க வீட்டு முன்னாடியே போடுறாங்க. அதனால் வந்து சுகாதார கேடலாக வருது. நம்ம பேருக்கு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை வேறு பெஞ்சனால அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்து இந்த ராய்பேட்டை அந்த மாதிரி அந்த பீச் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இப்போ மலேரியா வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லா பக்கம் இருந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணி கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில், இந்த ரோட்டில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவாமல் கொஞ்சம் தடுக்கலாம்.
6: நம்ம சிட்டியை க்ளீனாக வச்சுக்கணுன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளை க்ளீனாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்த க்ளீனாக வச்சுட்டு சிட்டியை க்ளீன் ஆகிடும்.
7: போலீஸ் வந்து ஹெல்மெட் போடலன்னா வந்து எல்லாரும் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, அதாவது டஸ்ட்பின்ல போடாம வெளியில போடுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ஃபைன், லைக் 500 இல்லைனா 250 அந்த மாதிரி ஃபைன் போட்டாங்கன்னா மைட் பி வந்து பீப்புள் வந்து ஓகே இதனால நம்ம குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில போட்டு அதனால சிட்டி கிளீனா இருக்க சான்சஸ் இருக்கு.
4: Yeah, the first thing government can do is to impose some regulation towards the household, because household is from where lots of garbage is coming. So you can find the people who put their waste outside the garbage, like in front of others' houses or on the roads and all. I think there should be the association was different associations should have people to regulate these household system, garbage system and all. That is the main thing which can keep the city clean, a major thing. And spitting on the roads and public places, even the build inside the buildings, is the major thing which I found the dirtiest thing I found in the city. So that is a major thing to be stopped, because they can impose fines, and there should be people to check on it, give a check on it. I think with this we don't lack in people to regulate all this. We have plenty of people and to regulate all this. Thing is that you should be careful with you should be careful enough to stop people doing such nonsense, that is spitting on the road and
6: இந்தியா வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப் ஆகுது, அண்ட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வேறு. பட் நம்ம கிளீனஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வே பிஹைண்ட், அண்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தே சே தட் நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வெரி டர்ட்டி கண்ட்ரி, அண்ட் வி ஆர் பீப்புள் லைக் நாட் வெரி கிளீன் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ அதனால் வந்துட்டு பேசிக்காக வி நீட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அண்ட் ஐ திங்க் கிளீனஸ் வந்து நம்ம வித்தின் ஆர் செல்ஃப் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் பண்ணாத மாட்டிது, அவங்க பண்ண மாட்டேறாங்க, அவங்க பண்ண மாட்டேறாங்க சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் தானே க்ளீனாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரோ ஆம்பியன்ஸும் வந்து க்ளீனாக இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பாட் ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஐ திங்க் தே நீட் டு அசைன் அதுக்குன்னே தனியாக பர்சனல் வந்துட்டு அசைன் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ தட் அப்போ தான் பீப்புளுக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும், ஓகே கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. அதை விட்டு சும்மா போகிற போக்கத்தில் எடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இதுக்குன்னே தனியாக பர்சனல் வச்சுட்டு ஸ்பாட் ஃபைன் அண்ட் ஒரு சீரியஸ் இஷ்யூ. அண்ட் ஐ திங்க் மீடியா வெர்ஷன் வைஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் தே நீட் டு ஹெல்ப் இஸ் கிவிங் மேக்கிங் நிறையா கேம்பெயின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னும் பிக் வே லைக் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ் வந்துச்சு, அந்த மாதிரி யூ நீட் டு கிரியேட் ஃபார் திஸ் ஆல்சோ.

0: எப்படி பவி, எப்படி இருக்கு நம்ம ஐடியாஸ்?
1: நல்ல சூப்பரான, ரொம்பவே இன்னோவேட்டிவான, அதுவும் அவங்களால ஃபாலோ பண்ண முடிய கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க சுனிதா.
0: பவி, ஐடியாஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாமா?
1: கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8.
2: என்ன விளையாடிட்டு இருக்கேன்?

0: വെൽക്കം ബാക്ക് ടു എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8. பவி டீச்சர் பேசினாங்க, ஹவுஸ் வைஃப் பேசினாங்க, செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நம்ம பப்ளிக் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து யாருமே பேசலையே.
1: நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாரு.
0: அவர் பேரு,
1: அவர் வந்து ஹோம் எக்ஸ்னோரோட பிரசிடென்ட் மிஸ்டர் இந்திரகுமார்.
2: இப்ப வந்து பிரச்சனையே கிடையாது, நாமதான் பிரச்சனை. குப்பையை எப்படி வந்து கையாள்றதுன்னு தெரியல. ரெண்டு விதமான குப்பை நம்ம வீட்டுல இருந்து வெளியில வருது. ஒண்ணு மகும் தன்மை உள்ள குப்பை, ஒன்னொன்னு மங்காத தன்மை உள்ள குப்பை. இந்த மகும் தன்மை உள்ள குப்பையில பாத்தீங்கன்னா சமையலறை கழிவு, தோட்டக்கழிவு இதெல்லாம் சேரும். மகாத குப்பையில பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக், இரும்பு, அது கண்ணாடி இதெல்லாம் சேரும். இப்ப நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, குப்பையை வெளியில போடாமே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்குதான் ஹோம் எக்ஸ்னோரா வழி காட்டுது. எக்ஸ்னோரான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ. 1989 திரு எம்பி நிர்மல் அவர்களால் வங்கி பதவியை வந்து விட்டுட்டு இது ஆரம்பிச்சாரு. அதனால பல இடங்கள்ல இப்ப எக்ஸ்னோரா ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஹோம் எக்ஸ்னோரா கான்செப்ட்ல என்ன முக்கியமானதுன்னாக்கா, கழிவுகளே இல்லாத இல்லம், எந்த விதமான கழிவும் இருக்காது. அந்த வீட்டுல திட கழிவும் இருக்காது, திரவ கழிவும் இருக்காது. குறிப்பா இன்னைக்கு சென்னையில 3600 டன் குப்பை வந்து வெளியில வருது. இதுல வந்து மகும் தன்மையுள்ள குப்பை வந்து 70%. இந்த மகும் தன்மை உள்ள குப்பைகளை அந்தந்த வீட்டிலேயே பண்றதுக்கு எளிய வழிமுறைகள். குறிப்பா சமையல் அறையிலிருந்து வர கழிவு தான் ஒரு ஆபத்தானது. வெளியில போட்டா நாற்றம் அடிக்கும், கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கொசு உண்டாகும், நிலத்தடி நீரை கெடுக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரமாக்கிடலாம். அதுக்கு தேவையான 2x2 பூத்தொட்டி, 1 அடி உயரமுள்ள 2 பூத்தொட்டி இருந்ததுன்னா போதும். தினம் வீட்டுல உண்டாகக்கூடிய சமையலறை கழிவுனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 350 கிராம் கை அளவு தான் இருக்கும். அந்த கை அளவு வர சமையலறை கழிவை பூத்தொட்டில போட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச சாணி, கைப்பிடி அளவுக்கு காஞ்ச சாணிய ஒரு வரட்டி வாங்கி வச்சுட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு வரும். அதை அது மேல தூவி விடணும். இது தூவி விட்டீங்கன்னா அது காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். ஆனா வெயிலோ மழையோ படக்கூடாது அந்த பூத்தொட்டி. டெய்லி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா 40 நாள் ஆகும் அந்த தொட்டி நிறையிறதுக்கு. அந்த தொட்டி நிறைஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த தொட்டியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தொட்டில கலெக்ஷன் வைங்க. நீங்க அந்த தொட்டியை அப்படியே வச்சீங்கன்னா 90 நாள்ல மொத்தமும் டீ தூள் மாதிரி ஆயிடும். இந்த குப்பையை வெளியில போடுறதுக்கு பதிலாக அதை வீட்லயே உரமாக்கிடலாம். அப்புறம் தோட்டக்கழிவு, தோட்டக்கழிவுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த சிமெண்ட் ட்ரிங்ஸ், எல்லார் வீட்லயும் தோட்டக்கழிவு இருக்கிறது இல்ல. இந்த காட்டேஜ் ஹவுஸ், பங்களாஸ், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இங்கெல்லாம் வந்து தோட்டக்கழிவு இருக்குது. மரத்துல இருந்து விழற இலைகள், இது ஆபத்து இல்லாதது. ஒரு இடத்துல வச்சு குவிச்சு வச்சு எரிக்கிறாங்க, எரிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடு பங்கு பெருமளவுல இருக்குது. தேவையில்லாம எரிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கான்செப்ட். 2 அடி உயரமுள்ள தொட்டி சிமெண்ட் ரிங்ஸ் அவைலபிள். அந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. 1 அடி ஸ்டாண்டர்ட் சைஸ் வெளியில விற்குது, 2.5 அடி டயாமீட்டர் இருக்கிறது 2 வைக்கணும். அது மாதிரி 4 வாங்கி பக்கத்துல 2 செட்டு வச்சுட்டு இந்த தோட்டக்கழிவுலாம் அதை போடுங்க. புல்லா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, காஞ்ச இலைகளா இருந்தாலும் சரி, தோட்டக்கழிவை மட்டும் அதுல போடுங்க. அதை திறந்த வெளியிலேயே வைக்கலாம், மண்ணிலேயே வைங்க. மரத்து நிழல்ல வச்சீங்கன்னா சிறப்பானது. டெய்லி வர்றதை அதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு சாணி கரைச்சி அதுல தெளிச்சிடணும், பச்சை சாணி. சமையலறை கழிவுக்கு காஞ்ச சாணி, தோட்டக்கழிவுக்கு பச்சை சாணி கரைச்சி அந்த சாணி தண்ணியை அது மேல தெளிங்க. சாணியே கிடைக்காது சார்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்போ மோர் இருக்கு இல்லையா, மோரை கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதுல தெளிச்சு விடுங்க. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து குப்பை தோட்டக்கழிவுகள் மகுவதற்கு, வேகமாக மகுவதற்கு உதவி புரியுது. சோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீட்டிலேயே கையாண்டுட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரிங்ல போடும்போது குவியல் அளவுக்கு மேல வந்து குவியலா வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல மேல போடக்கூடாது, அடுத்த தொட்டியில போயிடணும். இப்ப இதுல என்ன ஆகும்னாக்கா, அப்படியே மக ஆரம்பிக்கும். மக ஆரம்பிச்ச உடனே மண்புழுவினுடைய உணவு அது, எங்க இருந்தாலும் மண்புழுக்கள் அங்க வந்துடும், வந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து மண்புழு உரமா மாறிடும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிய முறையில தோட்டக்கழிவை மண்புழு உரம் ஆக்குவதற்கு இது வந்து மிக மிக சிறந்த முறை. இதை பல இடங்களை இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தோட்டக்கழிவை சமையலறை கழிவும் கையாண்டுட்டீங்கன்னா வெளியில வர குப்பன்றதே இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்ட பிறகு இப்ப இந்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவர், பெட் பாட்டில்ஸ், ரீஃபில்ஸ், பேனா, கண்ணாடி, இரும்பு. இந்த இரும்புலாம் வந்து அத்தியாவசியமா தான் வரும். பாலித்தீன் கவர் டெய்லி வரும். நீங்க பாலித்தீன் கவர் எல்லா பிரைஸும் உண்டு. நீங்க அதை தனியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மாறா நம்ம வந்து சமையல் அறை கை கூட சேர்த்து பிசு பிசுன்னு ஆக்கும் போதுதான் அது வந்து வெளியில வந்து தொடர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலையை உண்டாக்குது. அதுக்கடுத்தது இருக்கிறது டிக்கெட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட் பேப்பரை கூட பொறுக்கிட்டு போறத பாக்கலாம். நீங்க ரீசைக்கிளுக்கு போகுது, பேப்பரை வந்து 100 times ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால பேப்பர் எல்லாம் வந்து நீங்க தனியாவே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரேப் பிக்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து கண்ணில் ஊத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க இதே மாதிரி இந்த ரெண்டு குப்பைகளையும் வீட்லயே நீங்க கையாண்டுட்டீங்கன்னாக்கா குப்பைன்றதே இருக்காது, சுற்றுச்சூழல் பெருமளவுல பாதிக்கப்படாது. அதே சமயத்துல இதுல இருந்து வர உரம் இது என்ன பண்றது, நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க காய்கறி வாங்குறதுக்கே அச்சுறுவோம் வகையில

0: உரமாதான் இருக்குது, பூச்சி மருந்து ஒட்டிக்கிறதால. அதனால இந்த குப்பைகளை உரமாக்குங்கள். இந்த உரத்துல இருந்து கீரைகளை மாத்திரம் முதல்ல வளருங்க. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, கீரை சிறந்த உணவு. தயவு செஞ்சு ஏன் ரெண்டு முறை சொல்றேன்னாக்க, அது வெளியில விற்கும் போது விஷமா வாங்கணும். அதுக்கு பதிலா இந்த நம்ம வீட்டுல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த குப்பையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண்புழு உரங்களை பயன்படுத்தி எளிய முறையில நம்ம வீட்டிலேயே கீரை இடம்லாம் பெரிய விஷயம் இல்லை, உரி மாதிரி தொங்க விடலாம். பால்கனி இருந்தா ரெண்டு ரேக் வச்சு நம்ம காய்கறிகள்லாம் வளர்க்கலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா நிறைய காய்கறிகள் வளர்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கறதுக்கு போதுமான உரம் இதுல கிடைக்கும். எளிய முறையில நீங்க இன்னும் ஸ்கை ஃபார்மிங் ஆகாயமே இல்லைன்னு அடுக்குமாடியில தோட்டம் அமைக்கலாம். ரேக் கார்டன்ட்டு ஒன்னு மேல ஒன்னு ஓவர் ஒன்னு ஓவர் அதர் ரேக்ஸ் வச்சு அதை கம்பார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா கீரைகளையும் வளர்த்துக்கலாம். பானைகள் ஒன்னு மேல ஒன்னு அடுக்கு பானை மாதிரி அடுக்கி வச்சு சைட்ல ஓட்டை போட்டு அதுல எல்லாம் விதைகளை வச்சு செடிகளை வளர்த்துக்கலாம். நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாதுன்னா கூட இதை உரமாக்கி விவசாயிகளுக்கு கொடுங்க, அவங்க நமக்கு வந்து நல்ல உணவுப் பொருளை கொடுப்பாங்க.
1: உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்?
0: அதாவது கவர்மெண்ட்ன்றது என்னமா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள். நம்ம தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்ல, ஒரு கொசு கடிக்கும் போது கவர்மெண்ட் வந்தா நம்ம சொரிஞ்சு விடுவாங்க, இல்ல நம்ம தான் சொரிஞ்சிக்கும். அப்போ குப்பையை வெளியே விடும்போது கொசுவும் வியாதியும் அதிகமாகுது. இப்போ வியாதி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்றோம், டாக்டருக்கு யார் செலவு பண்றது, நம்ம தான் செலவு பண்றாங்க. இது நமக்கு நாமே திட்டம். அதனால நமக்கு தேவையானதை நம்முடைய சுற்றுச்சூழல என்வரன்மெண்ட்னா சுற்றுச்சூழல் தான், சுத்தி உள்ள சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா நிச்சயமா குப்பையை வீட்டுல இருந்து வெளியிலேயே போடக்கூடாது. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, ரிடியூஸ், தேவையில்லாததை உள்ள கொண்டாடாதீங்க. ரீயூஸ், எதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்துங்க. ரீசைக்கிள், எதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணுங்க. எளிய முறையில நீங்க தோட்ட கழிவையும் சமையல் அறை கழிவையும் உங்களால வீட்டிலேயே பண்ண முடியும். அதுக்கு வேணும்னா நாங்க இலவசமா பயிற்சி கூட கொடுக்குறோம், நீங்க நேரடியா வரலாம். குறிப்பா எல்லா இடங்களையும் இந்த மாதிரி பண்ணியாச்சுனாக்கா சுற்றுச்சூழல் வந்து சூப்பரா ஆயிடும். குப்பைன்றதே இருக்காது. நீங்க வந்து குப்பை மேட்டுலதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். பள்ளிக்கரணையும் குழந்தைகளையும் எடுத்துமே கொட்டும் போது நிலத்தடி நீரின் தன்மையை அது வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கு. பள்ளிக்கரணையில இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தோல்வியாதி வருது. அங்க இருக்கிறவங்களும் நம்மள போல மக்கள் தானே. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம இங்க இருந்து கண்ணீர் விடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுது, நம்ம உறவினர்கள், நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த தெருவில் குப்பை இல்லாம இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த குப்பை இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல, இன்னாலும் அந்த குப்பை வரல அப்படின்றதையும் நம்ம தெளிவா சிந்திச்சோம்னாக்கா நிச்சயமா நம்ம சுற்றுச்சூழல் மேம்படும். அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கும், நோய் இல்லாம இருக்கலாம். நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம்.
1: கண்டிப்பா சார். சார், நீங்க வந்து பயிற்சி அளிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா.
1: எப்படி இப்ப புதுசா வர்றவங்களுக்கு?
0: எங்க வீடே வந்து ஒரு மாதிரி இல்லமா மாத்திருக்கேன். நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னே வேலையை எழுதி கொடுத்துட்டு தினம் எங்க வீட்டுக்கு வந்து 30-40 விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியால இருந்து மாத்திரம் இல்ல, பல நாடுகள் இருந்து வராங்க. பயிற்சிக்காக வராங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டுக்காக ஹெல்ப் பண்றோம். அவங்க வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு ஒரு வீட்டுல என்ன பண்ண முடியுன்றதை பண்றோம். கம்யூனிட்டி லெவல்ல, காலேஜ் லெவல்ல, எல்லா யூனிவர்சிட்டிலயும் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி 18th அன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வகுப்பு எடுத்தோம். எல்லாருமே வந்து அசந்து போயிட்டாங்க, ஒரு வீட்டுல எவ்வளவு பண்ண முடியுமான்ட்டு. நிச்சயமா நம்ம பண்ண முடியும். அதாவது என்ன பண்ணணும்ன்றதுதான் தெரியல. எளிய முறையில தோட்ட கழிவு பண்ண முடியும் போது கல்லூரியிலேயே நீங்க ஆரம்பிக்கலாம். கல்லூரியில ஆரம்பிச்சோம்னாக்கா பல இடங்களுக்கு, இப்ப சென்ட் டாமினிக் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து பார்த்தாங்க, அவங்க உடனே வந்து அவங்க தோட்ட கழிவுலாம் அங்கேயே உரமாக்கிடுறாங்க. அதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா அந்த உரங்கள் எடுத்து போன பசங்கலாம் திரும்ப வந்து அங்க இப்ப உரத்துக்கு டிமாண்ட். ஏன்னா வேப்பிலைகள் இருந்து அது உரம் தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து தயாரிக்கிற உரம் வந்து சிறந்த உரம், அதுல இருந்து விளையிற விளைபொருள் வந்து சிறந்த சுவையையும் தரமானதாகவும் இருக்கும். அதனால இப்ப அங்க வந்து உரத்துக்கு தட்டுப்பாடு, அந்த உரத்துக்கு. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை வீணாக்கிட்டு செயற்கை உரங்களை போட்டு விளைவிக்க வேணாம். நிறைய பேர் இங்க வந்து இப்ப எனக்கு பெரிய லைன் நிக்குது எங்க வீட்டை விசிட் பண்றதுக்கு. நிறைய சுய உதவி குழுக்கள் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் இலவசமா மண்புழு உரம் பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் வராங்க, எல்லா கல்லூரிகளும் வராங்க, எல்லா பள்ளிக்கூடங்களும் வராங்க. எல்லாரும் வந்து இங்க பாத்துட்டு அவங்கவுங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளிலயும் அவங்கவுங்க அலுவலகங்கள்ல கூட இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றதுலயே நீங்க எவ்வளவு பிஸியான பர்சன் தெரியுது. எங்களுக்காக இவ்வளவு டைம் ஒதுக்கி இவங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. இத வந்து நாங்க வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாதிரி இது. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கனாக்கா நிச்சயமா நம்ம வந்து

0: இந்தியா நல்ல நாடு, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு வந்து இப்ப வந்து மோசமான நிலையில இருக்கிறது காரணம் ஒரே ஒரு குப்பை தான். வரவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குது ஆனா குப்பையால தான் ஊர் கெட்டு போயிருக்கு. இதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்படணும். அது குறிப்பா வந்து உலகம் சூடாகிறதுக்கு குப்பையை ஒரு வெளியில போடுறது ஒரு காரணமா இருக்குது. அதனால இது நீங்க வந்து வீட்டிலேயே முறைப்படுத்தணுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து.
1: ரொம்ப நன்றி சார்.
0: இந்த கேக்குறவங்களுக்குலாம் நாங்க ஒரு விண்ணப்பம்னாக்கா, இதை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 044-2248-6494. நீங்க நேரடியாகவும் வந்து பார்க்கலாம். என்னுடைய விலாசம் நம்பர் 11 6வது தெரு சங்கர் நகர் பொம்மல் சென்னை 675.
1: கண்டிப்பா சார்,
0: நன்றி, வணக்கம்.

0: ரொம்ப தேங்க்ஸ் பவி, எனக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இந்த ஒரு இன்டர்வியூ. எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் நான் எங்க வீட்டுல பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: கண்டிப்பா. அண்ட் நீ சொல்லி இப்ப வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும். சோ இதை எல்லாரும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சிட்டி எப்படி இருக்கும்?
0: கிரீன் அண்ட் கிளீன்.
1: சூப்பரா சொன்ன.
0: ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகளோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். பாய். நான் சுனிதா.
1: நான் பவித்ரா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: படிக்கும்

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படி.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும்.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: ஹாய், ஹலோ, இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அலமேல பேசுறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலையில நம்ம சென்னையே வெள்ளக்காடா மாறிடுச்சு. இப்போதான் மக்கள் எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டு இருக்காங்க. மழைனால நிறைய பொருள்களும் சேதம் ஆயிடுச்சு. சில பொருள்கள் கிடைக்கவும் கஷ்டமா இருக்கு. ஈஸியா கிடைக்கிற பொருட்களை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சில குறிப்புகள் தர என்னோட லாவண்யாவும் அனுஷாவும் வந்திருக்காங்க. இந்த மழையினால நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சீக்கிரம் வீணாகி போகுது.
6: ஆமா, எங்க வீட்டுல கூட பிஸ்கெட் எல்லாம் சீக்கிரமா நமத்து போகுது. கவலைப்படாத லாவண்யா, அதுக்கு ஒரு வழி நான் உனக்கு சொல்றேன். ஒரு டப்பால வந்து கொஞ்சம் சர்க்கரைய போட்டு அதுல பிஸ்கெட்லாம் வெச்சா பிஸ்கெட் ரொம்ப நாள் நமத்து போகாம இருக்கும்.
5: இப்படி கூட பிஸ்கெட் நமத்து போகாம இருக்க வழி இருக்கா? இது மாதிரி வேற ஏதாச்சும் குறிப்பு தெரியுமா உங்களுக்கு?
6: எனக்கு ஒரு குறிப்பு தெரியும். இஞ்சிய ஒரு கப்ல தண்ணி ஊத்தி ஃபிரிட்ஜ்ல வைங்க. தண்ணிய 2 நாளைக்கு மாத்திட்டே இருங்க. நீண்ட நாள் இஞ்சி கெடாம இருக்கும். இன்னொரு குறிப்பு கூட எனக்கு தெரியும். தேங்காய் தண்ணிய வந்து சுண்ணாம்பு டப்பால கொஞ்சம் ஊத்தினா சுண்ணாம்பு சீக்கிரம் காய்ந்து போகாம இருக்கும். பழங்கள் எல்லாம் சீக்கிரமா கெட்டு போகுது, இதுக்கு ஏதாச்சும் வழி உண்டா?
7: நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். வாழைப்பழம் தான் சீக்கிரமா கெட்டு போகுது. இதுல வாழைப்பழம் வந்து மிக சீக்கிரமா கருப்பாயி விடுது. அது கருப்பாவும் இருக்கிறதுக்கு வந்து ஈர துணிய சுத்தி வச்சா எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்.
5: எங்க வீட்டுல எப்பவும் அரிசி முட்டில பூச்சி வந்துட்டே இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
7: எனக்கு ஒரு தீர்வு தெரியும் இதுக்கு. கொஞ்சம் வந்து கல்லுப்ப சின்ன மூட்டையா கட்டி அரிசி மூட்டைக்கு பக்கத்துல வச்சா பூச்சிகளே வராது. அரிசி மட்டும் இல்ல, ரவா, மைதா ஆகியவற்றிலும் இந்த பூச்சி புழுக்கள்லாம் வராம இருக்க கொஞ்சம் வசம்பு நசுக்கி பொருள்கள் உள்ள பாத்திரத்துல போட்டு வச்சா பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது. சமையல் அறையில கூட காஞ்ச எலுமிச்சை பழத்தோல வந்து ஷெல்ஃப்ல போட்டு வச்சா பூச்சியே வராது. ஆனா எங்க வீட்டுல வந்து தயிர் சீக்கிரமா புளிச்சு போகுது, இதுக்கு ஏதாவது வழி இருக்குமா?
6: எனக்கு ஒரு வழி தெரியும். தயிர் புளிக்காம இருக்க ஒரு பெரிய தேங்காய் பீஸ எடுத்து தயிர்ல போட்டு வச்சா 2 நாளைக்கு தயிர் புளிக்காம இருக்கும்.
5: பா, வீட்டு பொருட்கள் பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல குறிப்புகள் கொடுத்தீங்க. இப்போ நம்ம உடம்புல வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சில மருத்துவ குறிப்புகளும் பார்ப்போம். இதுல நம்ம கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நெருப்பு இல்ல வெந்நீர் நம்ம உடல்ல பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு உடனே பெருங்காயத்தை வாங்கி அதை நல்லா தூளாக்கி அதை எரிச்சல் இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா சீக்கிரமா அந்த எரிச்சலும் போயிடும், கொப்பளமும் வராது. சர்க்கரை நோய் குணமாகிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை நோயும் சீக்கிரம் குணமாயிடும். இன்னும் வேற ஏதாச்சும் குறிப்புகள் தெரியுமா?
7: நான் சில குறிப்புகள்லாம் சொல்றேன். தொடர்ந்து முட்டகோஸ் சாப்பிட்டு வந்தா நெஞ்சு வலியே வராதா. முட்டகோச வந்து நீர் விட்டு அதை கொதிக்க வச்சு அது அந்த நீரை வந்து வடிகட்டி குடிச்சா அல்சர் கூட குணமாகுமா. இப்ப எல்லாருக்கும் காலேஜ் படிக்கிற பசங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அல்சர்ன்றது ரொம்ப சீக்கிரமா வந்துருது. அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்கிப் பண்றதுனாலதான் இது ரொம்ப அல்சர் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துருது. இதை வந்து குணமாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இன்னொன்னு வந்து மிளகு வந்து நெய்யில வறுத்து தூளாக்கி அதை வெள்ளம் இல்ல வந்து நெய்யில கலந்து சாப்பிட்டா அலுப்பு, உடல்ல இருக்க அலுப்பு, டயர்னஸ் எல்லாமே தீரும். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
6: இந்த காலத்துல சளி காய்ச்சல் போல நிறைய நோய்கள் வந்திருக்கு. சளி காய்ச்சல் தான் குணப்படுத்துறதுக்கு அரைக்கீரைய சமைச்சு சாப்பிட்டா சளி காய்ச்சல் தான் வராம இருக்கும். இந்த காலத்துல பெரியவங்களுக்கு அடிக்கடி முட்டு வலி வருது. அத சரி பண்றதுக்கு சுக்க நல்லா மைய அரைச்சு கொதிக்க வச்சு அத முட்டில தேய்ச்சா முட்டு வலி சரியாகும். எனக்கு அடிக்கடி வாய்ப்புண் வருது, இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா?
7: ஆ லாவண்யா, நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன். இதுக்கு வாய்ப்புண் உனக்கு இருக்குல்ல, அதுல அதுக்காக வந்து வெங்காயத்தை எடுத்துக்கோ. அதை வந்து நல்லா விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்புண் குணமாயிடும்.
5: இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா குறிப்புகளையும் பார்த்தோம். இந்த காலத்துல சின்ன பசங்கள் எல்லாருக்கும் இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு சோயாபீன்ஸ் ரொம்ப உதவும். சோயாபீன்ஸ் சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல நல்ல விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி பல நல்ல தகவல்களோட வேற நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம அழகுக்காக நிறைய விஷயம் பண்றோம். அழகுக்காக அழகா இருக்கணும்னு விரும்புறோம். எல்லா அழகான குறிப்புகளும் அழகான விஷயங்களும் நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம பல பியூட்டி பார்லருக்கும் பல ஒரு அழகு நிறுவனங்களுக்கும் தேடி தேடி அலைகிறோம். அது ஏன் இன்னும் நமக்கு புரியல. அழகா இருக்கணும், நகை முதல் முடிவரை எல்லாரும் அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அழகான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதை சொல்ல வந்திருக்கேன் நான், உங்க அபிலா,
2: தீபிகா,
3: ரேவதி.
2: என்ன ரேவதி, ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு?
3: ஆமா தீபிகா, நேத்து காலையில அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அதனால கடையில வரும்போது பரோட்டா சாப்பிட்டு வந்தேன்னா அதனால வயிறு ரொம்ப வலிக்குது.
2: நைட் டைம்ல பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க காலையிலே சாப்பிடுவாங்க, நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக. நைட் உனக்கு எப்படி பரோட்டா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும்?
1: அம்மாடி, மைதா சாப்பிட்டுருக்க?
3: தெரியும்டி, அம்மா கூட வேணாம் தான் சொன்னாங்க, நான் தான் அடம் பிடிச்சி சாப்பிட்டேன்.
1: ஆமா தப்புதான், அதை சாப்பிட்டா வயிறு வலிக்காம பின் அப்படிதான் இருக்கும். என்னெல்லாம் வருதோ போ.
3: ஆமாண்டி, வயிறு ரொம்ப வலிக்குது, மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட் வாங்கி போடணும்.
1: டேப்லெட்டா? எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போடுற பழக்கம் எங்கன்னா வந்துச்சோ தெரியல உங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட், டேப்லெட் சாப்பிட கெட்டதுன்னு தெரியாதா? டேப்லெட் சாப்பிட்ட கிட்னியில அஃபெக்ட் ஆகும்.
3: இல்லடி, போன வாரம் கூட டாக்டர் கிட்ட போய் அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ், 10 விதமான கலர் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
1: ஆமா, எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட். அதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நம்ம கிட்ட இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறதே இருக்கு, நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம நீ டேப்லெட் சாப்பிட போற, உனக்கு டயர்டா இருந்தாலும் உனக்கு நைட்டு வந்து உனக்கு நல்ல சக்தியோட இருக்க நைட்டு 2 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் குடிச்சாலே போதும்.
3: அது போதுமாடி?
1: போதும்.
2: உன் வயிற்றுக்கு ஃபுல்லாவதான் பாக்காத, உன் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா, அது போதும் உனக்கு.
3: ஓகே, நான் இனிமேட்டு அதே மாதிரி பண்றேன்.
1: என்னடி இது தீபிகா, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க?
2: என் பாட்டியா, ரொம்ப இருமிட்டே இருக்காங்கடி வயசான காலத்துல.
1: ஆஸ்துமா இருக்குல்ல?
2: ஆமா, 2-3 வருஷமாவே இருக்கு.
1: ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாக்கலையா?
2: நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நிறைய ஊருக்குலாம் வேற கூட்டு போனாங்க. டெய்லியும் மாத்திரை சாப்பிடறாங்க, டெய்லி ஊசி, பத்தாவது இன்னைல நிறைய மருந்து யூஸ் பண்றாங்க. வயசான காலத்துல அதெல்லாம் தேவையே இல்லை, ஆனாலும் யூஸ் பண்றாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல, டெய்லியும் இதேதான் நடக்குது வீட்டுல. பாவம், இருமிட்டே இருக்காங்க.
3: ஏன்டி டேப்லெட் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நம்ம கிட்டயே துளசி இலைய வந்து டெய்லி சாப்பிட்டா அதுவே போதும், அதுவே ஆஸ்மா, இருமல், ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப நல்லது. உங்க பாட்டிய வந்து துளசி இலைய டெய்லி சாப்பிட சொல்லு.
2: துளசியா? துளசி சாமிக்கு தானே வைப்பாங்க, அதுவும் இல்லாம துளசியை சுத்தி சுத்தி வருவாங்க, துளசிய நாம சாப்பிடணும்.
3: துளசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால சாப்பிட்டே ஆகணும், ட்ரை பண்ணு.
2: நான் எங்க பாட்டி கிட்ட சொல்றேன்.
3: சரி.
1: என்ன ரேவதி, வர வர ரொம்ப ஸ்டைல் ஆயிட்ட, கண்ணாடியை கழட்டிட்ட, என்ன லென்ஸ் போட்டிருக்கியா?
3: சீச்சி, இல்லடி, நான் வைட்டமின் ஏ உள்ள பழங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுறேன்.
2: முடிஞ்சா வைட்டமின் ஏ உள்ள பழம் எல்லாம், ஒரு பழம், ஒரு வெஜிடபிள் சொல்லு பாக்கலாம்.
1: அப்போ
3: மாம்பழம் இருக்கே,
1: வெஜிடபிள்,
3: கேரட்,
1: மாப்பிளமா?
3: ஆமா.
1: பொய் தான சொல்ற?
3: மாம்பழம் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும், ரத்த அழுத்தம் சரியாகும், அதனால சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடலாம் மாம்பழத்தை.
2: அப்ப ரேவதி, அதே மாதிரி வேற ஃப்ரூட்ஸ் வச்சு வேற ஒரு டிப் சொல்ல முடியுமா உன்னால?
3: சொல்லலாமே.
2: ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு முதுகு எலும்பு தேயுதுன்ட்டு டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போறா. அது மட்டும் இல்லாம டெய்லியும் மாத்திரை சாப்பிடறா, அவ இல்லனாலே டயர்டா இருப்பா. 10th டெய்லியும் மாத்திரை ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இன்னும் டயர்ட் ஆகிட்டே போறா. அப்ப எலும்பு தேயாம இருக்கிறதுக்கு என்ன பழம் சாப்பிடலாம் சொல்லு பாக்கலாம்.
3: கொய்யா பழம் ரொம்ப நல்லது.
2: கொய்யாவா? அது எங்க வீட்டுல கிலோ கணக்குல இருக்கு வீட்டுல மரத்துல, ஆனா யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்களே.
3: கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதை சாப்பிட்டா உடல் எலும்பு வந்து பலமாகும், அதே மாதிரி வயிற்று புண் எல்லாம் சரியாயிடும். நீ வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லி சாப்பிட சொல்லு.
2: சரி.
3: இவ்வளவு நேரம் என்ன என்னையே கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? உங்கள
1: கேளு.
3: வெங்காயத்தோட தங்கச்சி யாரு?
2: தக்காளி.
1: இல்ல, வெங்காயம்
3: இல்ல.
1: பின்ன
3: பூண்டு.
1: பூண்டா?
2: அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
3: நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து உருளைக்கிழங்கு ரொம்பவே சாப்பிடுறோம், அதுல உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வாய்வு உடையது, அதனால பூண்டு சாப்பிட்டா வாய்வு தன்மை நீங்கும்.
1: நேத்து நான் எங்க அம்மா கூட கடைக்கு போனேன், அங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஒரு ஸ்டோர்க்குள்ள போனேன், அங்க ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாவே கண்டிஷனர், ஷாம்பூ எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க அவன் எனக்கும் அதுல ஆசை ரொம்ப, அது ஷைனிங் ஆகுமா, ஸ்மூத் ஆகுமா, லாங்கா வளருமா, ஆனா எங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் போடணும் ஆசையா இருக்கு. உங்களுக்கு யார்ட்டையாவது இருக்காது?
3: அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே.
4: ஆமா, அதனால தான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க.
2: எதுக்கு இப்ப அவ்வளவு தூரம் போறோம், அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வீட்லயே இருக்கு கற்றாழை, தெரியுமா?
4: என்னது கற்றாழை? புரியல.
2: ஆலோவேரான்னு சொல்லுவாங்க. நிறைய டிவி ஷோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல,
4: சோப் விளம்பரத்துல காட்டுவாங்க, ஷாம்பு விளம்பரத்துல பாத்தது இல்லையே.
2: கற்றாழை வந்து முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், அது வந்து கட் பண்ணனா ஜெல் மாதிரி வரும். அந்த ஜெல் வந்து நீ தலையில அப்ளை பண்ணனா முடி வந்து ஷைனிங் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த வெந்தயம், வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் ஊற வச்சு தயிர் கூட வெந்தயம் அரைச்சி ஆலோவேராவும் சேர்த்து அரைச்சி தலையில தடவினீங்கன்னா முடியும் வளரும்.
4: ஓகே, ஷைனிங் ஆயிடுச்சு, முடி வளர்ந்துருச்சு, அடர்த்தியா வளரணும்ல.
3: அதே கற்றாழைய சாப்பிட்டா தலை முடி வந்து ரொம்ப அடர்த்தியா வளரும்.
4: டேஸ்டா இருக்குமா கற்றாழை?
3: கொஞ்சம் கசக்கும், இருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும்.
4: சரி, வளரணும்னா சாப்பிட்டுதானே ஆகணும்.
3: என்ன அபிலா, உன் முகம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கே.
4: ஷைனிங்காவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்க பாட்டி அதையும் இதையும் அரைச்சு கொடுத்து போடு போடுன்ட்டு நாச பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு ஷைனிங்காவா இருக்கு?
3: ஆமா. பாட்டி என்ன சொன்னாங்க?
4: பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, கடலை மாவு கூட தயிரை சேர்த்து மூஞ்சில போட்டா முகம் ரொம்ப அழகா பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு மாதிரி மூஞ்சில போட்டோன்னு ஸ்மெல் வரும், பட் ஆனா நல்லா இருக்கும்.
2: தமிழா மாதிரி ஆயிடலாமா?
4: அகலாமே. அதுவும் இல்லாம அது குளிர்காலத்துல போடக்கூடாது, அது ரொம்ப குளிர்ந்த தன்மை உடையது. சோ அதை போட்டா நமக்கு ஜன்னி வரும். சோ வெயில் காலத்துல மட்டும் போட்டு அதை யூஸ் பண்ணா முகம் பளபளப்பா இருக்கும்.
3: ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். உன் கையில நகம் அழகா இருக்கே.
4: பின்ன கஷ்டப்பட்டு பியூட்டி பார்லருக்கு போய் கஷ்டப்பட்டு கட் பண்ணி, அவங்க கட் பண்ணாங்க, நெயில் ஆர்ட்லாம் போட்டு 500 ரூபீஸ் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அழகா இல்லாமே என்ன,
3: இதுக்கு போய் 500 ரூபாய் செலவு பண்ணியா?
4: பின்ன அழகா இருக்கும்னா பண்ணிதான் ஆகணும்.
3: இது நம்மளே பண்ணலாமே.
4: எப்படி?
3: நகத்துல வந்து எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா நீ ஆசைப்படுற மாதிரி உன்னோட டிசைன் கேட்ல நீ கட் பண்ணிக்கலாம்.
4: நிஜமாவையா?
3: ஆமா.
4: நான் கட் பண்ண கூண கோணியால போகும்.
3: நீ எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா உன்னோட டிசைன் கேத்த மாதிரி வரும் அது.
4: சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன தீபிகா, உங்க அண்ணா எப்படி இருக்காங்க?
2: அவனை பத்தி பேசாத.
4: ஏண்டி சொல்லு, ஏன் உனக்கும் வருது? அவங்கள பார்த்தா
2: சின்ன வயசுல நானும் அவனும் விளையாட்டு இருந்தோமா, அப்போ ஊஞ்சல் ஆட்டினான். ஆட்டினோடனே நான் ஹைட்டுக்கு பயந்துட்டு ஊஞ்சல் இருந்து கீழே குடிச்சிட்டேன். குதிக்கும் போது ஒண்ணுமே ஆகல, ஆனா அந்த போன போர்ஸ்ல ஊஞ்சல் வந்து அடிச்சு நெத்தியில மார்க் ஆயிடுச்சு. அது நடந்து 10 வருஷம் இருக்கும், ஆனா இன்னும் அந்த மார்க் இன்னும் போவே இல்ல.
4: டிவில எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் பாக்குற, ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணலாம்ல, இவ்ளோ இருக்கு போடலாம்.
2: எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே போற மாதிரி இல்ல.
3: நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? வேப்பம்பட்டைய அரைச்சி தடவினாலே போயிடும்.
2: கண்டிப்பா போயிடுமா?
3: கண்டிப்பா போவோம், ட்ரை பண்ண.
2: அண்ணன் ஞாபகம் வர மாட்டானே?
3: உங்க அண்ணன் கண்டிப்பா கனவுல கூட வர மாட்டான்.
2: அப்ப யூஸ் பண்றேன்.
3: சரி,
4: இப்ப நாங்க சொன்ன அழகு குறிப்புகள் எல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்ணி பயன்பெற்று இருக்கோம், நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க நம்புறேன். மேலும் ஒரு நல்ல அழகு குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம். உங்கள் அபிலா,
2: தீபிகா,
3: ரேவதி, நன்றி, வணக்கம்.

0: சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. இன்னைக்கு நம்ம கல்லா போட்டியை திறந்து பார்த்தா ரெண்டு விஷயம் பளிச்சுன்னு சும்மா தக்கத்துக்க நம்மது. ஆனா பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் பேசணும்னு என் வாயை கட்டி போட்டுட்டாங்க. சோ ரம்பம் போடுறத நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா லீடுக்கே வரேன். உங்கள பல பேருக்கு சுய தொழில் செய்வதற்கான நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனா அதை கரெக்டான வழியில கொண்டு போவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க. சோ அந்த பாதையை நான் உங்களுக்கு இன்னைக்கு தரப்போறேன். பாதை மட்டும் போதாதே, யார் வழி சொல்வான்னு தானே கேக்குறீங்க? மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்குத்தான் நம்ம கெஸ்ட் மிஸ் அனு விஷ்ணு அவங்க வந்திருக்காங்க. இவங்க டிரெஸ் டிசைனிங், மேக்கப், ஜுவல்லரி மேக்கிங் போன்ற பல விஷயங்களை ஃப்ரீலான்சிங் பிசினஸா பண்ணிட்டு வராங்க. சோ ஹாய் அனு, எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ மக்களோட சேர்ந்து நானுமே உங்களோட பிசினஸ் டிப்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ ப்ரோக்ராம் போலாமா?
1: ஹாய் சங்கீதா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஓவர். இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அகேன்.
0: ஓகே, சோ நேர்களே, கெஸ்ட் வந்துட்டாங்க, சரி அது எப்படி எங்க கிட்ட பேச முடியும் தானே யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் சல்பி வாட்டர், சால்ட் வாட்டர், யூனோ. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் பக்கத்துல இருக்கிற, அதாவது உங்களோட போன் பக்கத்துல இருக்கவங்க போன் கிடையாது, உங்களோட போனை எடுத்து 651-213-333 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க இங்கேதான் இருப்பாங்க. ஓகே, ஸ்டே டியூன் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஓகே அனு, நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு மூணு விஷயம் சொன்னேன், நீங்க டிரெஸ் டிசைன் பண்ணுவீங்க, மேக்கப் பண்ணுவீங்க, ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவீங்க. சோ இதுல உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்ன நீங்க பண்ணுவீங்க? ஓகே, இதை பார்த்தா இதை அனு தாங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி?
1: என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பேசிக்லி, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க பழைய சாரி, பழைய சுடிதார், இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் அவங்க கல்யாணத்தை போட்ட அந்த சில்க் சாரிலாம் இந்த காலத்துல யூஸ் ஆகுது. பிகாஸ் இந்த காலத்துல இட்ஸ் மோர் ஆஃப் டிசைனர் சாரீஸ் அண்ட் டிசைனர் ஸ்டஃப். ஸோ அதை எப்படி நான் வந்து இந்த காலத்தோட ட்ரெண்டோட மர்ச் பண்ணுறேங்கிறது இஸ் மை சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ். பேசிக்லி அதோட பார்டர் எடுத்து புது பார்டர் ஆட் பண்ணி, புது பிளவுசஸ் பண்ணி, அதோட பிட் அந்த ப்ளீட்ஸில் வர பார்டர்ஸ்க்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் கொடுத்து மேக்கிங் இட் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பீஸ். ஸோ தட் நம்ம ஓல்ட் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் காசு போட்டு புதுசாக ஆக்குறதும். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் காஸ்ட் சேவிங் அண்ட் அ ட்ரெண்டி ஐடியா ஆஃப் clothing
0: and wealth out of waste nu solalam. Yeah, super. Paarenga anu, okay, nammalku first caller vandutanga, so yaarun paapom.
2: Hello, rendu perku hi. Na Shubha Porul nu pesuren. Basically na oru college student, cosmetology course vandu plus 2 leave la na mudichen. Ippodiki chuma friends ku neighbors ku tha facial haircut laame pannit iruken. Ana perusa indha business la profit la enakku illa. In fact college la kuda na oru beautician yaarukku theriyadhu. So anu, எங்க பிசினஸ் எப்படி ப்ராஃபிட் வர மாதிரி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா?
1: ஹாய் சுபா, இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். பேசிக்லி இந்த காலத்துல வந்து பிராண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். உங்க இந்த பிசினஸ் நீங்க ஒரு ஃபர்ஸ்டா அது ஒரு பிராண்ட் ஆக்குங்க, ஆட்டோமேட்டிக்லி தென் இன் நிறைய சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், மெயின்லி ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாமே எல்லாருமே யூஸ் பண்றது, இதுல வந்து உங்க பேஜ் ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ கூகுள் இல்ல ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணும்போது பிரைடல் மேக்கப்னு நிறைய சர்ச் பண்றாங்க. அப்போ வந்து இஃப் யூ ட்ரை டு ஸ்பெஷலைஸ் யுவர் செல்ஃப் இன்டு சம்திங் லைக் பிரைடல் மேக்கப், நிறைய இன்னும் யூ வில் ஹாவ் பீப்புள். ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்து பீப்புள்கிட்ட போக தேவையில்லை, அவங்களே உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மோர் ஆஃப் அ காஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் கெட்டிங் பீப்புள், பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ யூ, ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் டூ அ குட் பிஸ்னஸ்.
2: அப்போ அனு மேடம், ஆனா எல்லாருமே சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் மூலமா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றது நீங்க சொல்ல முடியாது இல்லையா?
1: நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து காலேஜ் குரூப்னே ஒன்று இருக்கும். தே ஆர் ஆல் யங் பீப்புள், ஆல் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் காஸ்மெட்டாலஜி, ட்ரெஸ்ஸிங், டிசைனிங். யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் லார்ஜ், ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி வில் டூ வெல், விச் இஸ் வெரி ஆப்வியஸ் ஃப்ரம் திஸ் ஃபேக்டர்.
2: கண்டிப்பா மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப்ஸ்.
0: ஓகே, நல்ல ஒரு இதுதான் ஆக்சுவலி இல்லைங்களானும். இப்போதைக்கு சோஷியல் நெட்ஒர்க்கிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வைரஸ் மாதிரியே பரவிட்டு வருது. எல்லாத்துக்கும் எது போட்டாலும், ஒரு படம் வச்சாலுமே அவங்க வந்து ஒரு இது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் யாருங்கிறத பார்ப்போம்.
3: ஹலோ. ஹலோ சங்கீதா, நான் ஸ்ரீமதி பேசுறேன்.
0: ஹாய் ஸ்ரீமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தேன், சோ ஐ தாட் ஐ கேன் கால் அண்ட் ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் அனு ஃபார் ஃபியூ டவுட்ஸ்.
0: ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நான் உங்களுக்கு அனு கிட்ட, நீங்க அனு கிட்ட பேசலாம். ஓவர் டு அனு.
3: ஹாய் அனு மேடம், ஹவ் ஆர் யூ?
1: ஹாய் ஸ்ரீமதி.
3: மேடம், உங்களை மாதிரி தான் நானும் வந்து சாரீ டிசைனிங், ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேசிக்லி என்னன்னா, நான் இப்போ தான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. பட் இருந்தாலும் நான் நிறைய பல்க் ஆர்டர்ஸ், கல்யாணத்துக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஐ ஃபேஸ் அ மேஜர் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். லைக் வந்து நான் ஆர்டருக்கு கேட்குறாங்க, நானும் பண்ணி கொடுக்கும்போது லாட்ஸ் ஆஃப் பார்கெனிங் விச் இஸ் ஹேப்னிங். ஸோ அது வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன மாதிரி different types of designs பண்ணி கொடுக்கலாம், என்னுடைய இந்த பிசினஸ்ல எப்படி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்?
4: ஓகே, இது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐம் சாரி ஃபார் த லாஸ் தட்ஸ் பீன் ஹேப்பனிங். பட் ஆல்வேஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா, யூஆர் கிவிங் 100 sarees. அந்த 100 sarees வந்து அந்த ஒரு கல்யாணத்துக்கு மாத்திரமே வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாம். யூ கீப் அ பேக்கப், மேபி லைக் ஹாவ் அ ஸ்மால் புட்டீக் ஆர் செல் டு ஸ்மால் புட்டீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கர் பேட்டில் நிறைய சின்ன சின்ன கடை இருக்கும். அங்கே போய் பார்த்தா மேபி யூ வில் ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் ஆர்டர்ஸ். பிளஸ் இந்த பெரிய சர்வனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீ குமரனுக்குலாம் போகிற சாரீஸ் வந்து அந்த கடையிலேருந்து போகுது. ஸோ பேசிக்கலி தே ஆர் பிகமிங் லைக் அ ஹோல்சேலர் அண்ட் கிவிங் இட் அவுட் டு ரீட்டெய்லர்ஸ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி, ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க, ஒரு பில்டிங்கில் நிறைய பேர் இருப்பாங்க, யூ புட் அ ஸ்மால் ஸ்டால் ஆன் சாட்டர்டே சண்டே. ஸோ யுவர் டெஃபினெட்லி இஃப் நாட் 100, ஒரு 60 to 70 ஆகுது போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு come over your profit and there will be some amount of money that you are going to make and not everything will go into loss.
3: Okay. Okay, thank you so much, Mrs. Anu.
4: Pleasure, and I hope that this small tip of mine is going to help you further in your business.
3: Yeah, sure. Thank you.
0: Okay, thank you, Srimathi. Anu, நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி சாரி இதெல்லாம் வந்து பொட்டிக்லாம் வச்சு எல்லாமே பண்ண, ஓகே ஃபைன். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி பேக்கப் வாங்கிடுவாங்க. கடைசி நேரத்தில் வந்து ஓகே பார்கெயின் பண்ணி அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இல்லை கேன்சல் பண்ணிடுங்கன்றவங்க. ஸோ அது ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும். என்ன பண்றது அந்த டைம்லலாம்?
4: சி, பிஸ்னஸ்ஸுங் வரும்போது யூ கான் ஹாவ் அ பர்சனல் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பர்சனல் லைஃப் அண்ட் அ பிஸ்னஸ் லைஃப். இப்போ அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே யூ ஹாவ் டு டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம். இஃப் யூ டு நாட் டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம், தே மைட் சே ஃப்ரெண்டு தானே, அப்புறமா நான் சொல்லிடுவாங்க. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தானே. Obviously, take in some advance, have another customer alternative, make such ideas that will not help you get into a loss, rather you'll be able to sell it somehow at the price you have decided. And always make sure you have a epome vandu you should remember fixed pricing irudhu vandu oru strategy veinga, so that you will be safe, everybody will be safe.
0: ஓ, ரொம்பவே ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களோட இது டிப்ஸ் எல்லாமே, பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ அனு. டைம் போனதே தெரியல, நீங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நிறைய பேர் கால் பண்ணி இது நீங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நிஜமாகவே அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மக்களோட சேர்ந்து நானுமே ரொம்ப ஓகே இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நானும் பர்சனலாக வந்து சாரீ டிசைனிங்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்குமே அது ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இது தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பற்றி?
4: நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர்றது இஸ் அன் ஆசம் திங். சொசைட்டிக்கு இஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல் ஐடியா. அண்ட் இந்த என்னோட சின்ன டிப்ஸ், என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சொசைட்டியை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஹோப் பண்ணுறேன். தட்ஸ் வை ஐ வாஸ் ஹியர். ஐ ஹோப் மை ப்ரெசன்ஸ் ஹஸ் மேட் அ டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.
0: கண்டிப்பாக. ஓகே, என்னோட கோட்டா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்லா போட்டியில் இருக்கிற ரெண்டாவது விஷயத்தை பற்றி பேச ஆர்ஜே சக்தி வந்துட்டாங்க. ஸோ போதும் பேசினது அப்படின்னு கிளம்ப சொல்லிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு இந்த பிளேஸை விட்டு கொடுத்து அப்பிட்டு ஆயிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் டு MOP சமுதாய வானொலி. இது 107.8 நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. பாய்.
5: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
3: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
6: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறாடா.
3: என்னது, என் தங்கச்சி மேலயா?
7: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கியாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு கலா போட்டியில மிக முக்கியமான இரண்டாவது விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முன்னாடி வந்த ஆர்ஜே சங்கீதாவை போங்க போங்கன்னு சொல்லி எனக்கு வேர்த்தே கொட்டிடுச்சுங்க ஏசி ரூம்ல. அட் லாஸ்ட் அவங்க போயிட்டாங்க. சோ நம்ம இந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி நவடேஸ் பேசுறது வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு வருதுங்க. ரீசெண்டா ஆன டெல்லி கேங் ரேப் இன்சிடென்ட், இப்போ மிக மிக ரீசெண்டா ஆன மும்பை கேங் ரேப் இன்சிடென்ட், பாண்டிச்சேரில எங்க பார்த்தாலுமே ரேப், ஈவ் டீசிங், அது மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய கொடுமைகள் நடந்துட்டு வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ் கீர்த்தனா, ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட், மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, ஹோம் மேக்கர், ஆராத்யா, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், அண்ட் தன்வி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இந்த இஷ்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீபா. சோ உங்களுடைய தரப்புல இருந்து என்ன சஜஷன்ஸ் அண்ட் என்ன சே கொடுக்கறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? மிஸ் தன்வி, ஓவர் டு யூ.
1: Hi, I'm very happy na inda show ku vandiruken, and I can give a few of my views to my public. Na vandu or working professional. Corporate vandu, to be very honest, adu is not a very safe place. Or promotion kaga nariya pera nariya thappu pandranga, but ana or rape or security appdin varumbodhu there are a lot of things that a woman should remember. ஒன்று வந்து சின்ன சின்னது ஐ வுட் லைக் டு சே ஃபார் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நிறைய பேர் கேப்ல போவாங்க, ஆஃபீஸ் கேப். அதில் போகும்போது டிரைவர்ஸோட சம்டைம்ஸ் லாஸ்ட் ட்ராப்பாக இருப்பீங்க, அண்ட் லேடி செக்யூரிட்டி வந்திருக்க மாட்டாங்க. மேக் ஷுவர் உங்களோட ஃபோனில் லாஸ்ட் டைல் வந்து டிராவல் டெஸ்க் நம்பர் இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து 24 hours ஒரு என்ன சொல்கிறது 24 hours ஹாட்லைன் மாதிரி. ஸோ கால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்குதுன்னு தெரியும். அண்ட் எவ்ரி கார் வில் ஹாவ் அ ஜிபிஎஸ் சிஸ்டம், அது வச்சு அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ டிரைவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு லொக்கேட் என்ன நடக்குதுன்னு. தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ட்ரை அவாய்டிங் லேட் நைட்ஸ் அட் ஒர்க். இப்போ பாருங்க, ஃப்ளோரில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ட்ரை லீவிங் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இட்ஸ் பெட்டர். தேர்ட் திங், எப்போவுமே மேல் ஜெண்டர்ஸ்டேந்து கீப் த லிட்டில் டிஸ்டன்ஸ்.
0: தே ஷுட் பி
1: பிகாஸ் வெரி ஆனஸ்ட்லி நிறைய பீப்புள் ஹூ ஜாயின் த கார்பரேட் தே கம் ஃப்ரம் யூனோ நாட் கோஎட் காலேஜ். திஸ் தே ஃபீல் லைக் கார்பரேட் தான் இது சான்ஸ், நம்ம வந்து உமன் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ப்ளீஸ், திஸ் மைட் பி அ வெரி டீடைல் கன்வர்சேஷன், பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ அதனால ஆல்வேஸ் உமன் ஷுட் ரிமெம்பர் டு ட்ரா லைன். ட்ரா பண்ணலனா பீப்புள் டேக் இட், தே டேக் எவ்ரி திங் ஆஸ் அன் அட்வான்டேஜ். தட் வுட் பி ஸ்மால் டிப்ஸ் ஃப்ரம் மீ ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அண்ட் ஐ ஹோப் திஸ் டஸ் மேக் அ டிஃபரன்ஸ் டு த பீப்புள் லிசனிங் டு திஸ் ஷோ.
0: தேங்க்யூ சோ மச் தன்வி. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஐ அக்ரி டு தன்வி. ஏன்னா எனக்கும் ரெண்டு கேர்ள்ஸ் தான், ஒன் இஸ் கோயிங் டு காலேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன் 12th. ஸோ ஈக்குவலி ஐ எம் ஸ்கேர்ட் டு சென்ட் மை டாட்டர்ஸ் அவுட் சம்டைம்ஸ், பட் இட் ஷுட் நாட் பி இன் த சென்ஸ் தே ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் வாட் எப்படி அவங்கள காப்பாத்துதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன் மை ஒப்பீனியன் வீட்டிலேருந்தே அதை ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் நல்ல, ஸ்பெஷலி மதர்ஸ், மதர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு நமக்கு எல்லா கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாய்ஸ். ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நடந்தா என்ன பண்ணணும், எப்படி என்ன காப்பாத்துறது,
0: குட் டச் எது, பேட் டச் எது,
2: அது ஆமா
0: சோஷியலி கான்ஷியஸா
2: அவங்களை எப்படி என்ன சொல்றது, செல்ஃப் சஃபிஷியண்டா எப்படி செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அண்ட் இந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் வரலாம், தே கே நாட் ஜஸ்ட் சே தட் ஏ அதெல்லாம் வராது பரவாயில்ல நீ சேவ் ஆயிடுவே அதெல்லாம் வராது. எதுக்குமே ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் உங்க குழந்தைங்களை, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் வந்தா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு. பிகாஸ் இஃப் யூ கீப் தம் ஸ்கேர்ட், அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கமா என்ன பண்றதுன்னு தெரியல சொன்னா, இல்ல இல்ல நீ பரவாயில்ல அப்படின்னு சொன்னா தட்ஸ் வேஸ்ட். அவங்ககிட்ட அவங்க பயமா இருந்தா கூட காமா அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும் என்ன பண்ணணும், நீ பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த டைம்ல காமா இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனா இன் ஃபியூச்சர் தே வில் பி கேப்பபிள் டு ஃபைட் ஃபார் தெம்செல்ஸ்.
0: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது. அண்ட் இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் ஷுட் கிவ் த கட்ஸ் சேயிங் தட் கான்பிடண்டா, ரொம்ப போல்டா எந்த விஷயம் இது மாதிரி ஒரு ஒரு பையன் இல்லட்டா ஒரு மேன் உன்னை ஹராஸ் பண்ண வரானா, ரொம்ப போல்டா எப்படி வந்து
1: அதை டீல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். சோசியலி கான்சியஸ் அண்ட் இது மாதிரி சோசியலி கான்சியஸா வளர்க்கணும். அண்ட் செகண்ட் திங், மிக இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஃபேமிலியில இருக்கிற அங்கிள் எல்டர்ஸ் அந்த ட்ரஸ்டட் எல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களை பண்றதுல வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து அந்த குழந்தைங்க கிட்ட தாத்தாவா இருந்தாலும் சரி, சித்தப்பாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கணும். இந்த இதுக்கு மேல போகக்கூடாது, இது மாதிரி அவங்க தொட்டா நீ வந்து என்கிட்ட சொல்லணும், இல்லாட்டா எந்த மாதிரி போல்டா டீல் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கணும். ஃபார் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன்.
2: அதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் நாட் பி என்ன சொல்றது, ஓ இந்த விஷயத்தில பேசக்கூடாது வீட்டுல, அப்படியே ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஆஃப் தட் மென்டாலிட்டி, விச் ஐ எம் என்ன சொல்றது, பியூர்லி அகேன்ஸ்ட் இட். பிகாஸ் நான் வந்து என் குழந்தை கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் என்னன்னா, உங்களுக்கு வேற வீட்டில் கூட யூ ஹாவ் டு கீப் சம் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்பா கூட இருக்கலாம், பிக் ஸ்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு யூ ஹாவ் டு பேசணும், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பழகணும், அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் வீட்டிலேருந்து. ஷுட் நாட் பி லைக் அந்த மாதிரி.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ லக்ஷ்மி.
2: யா, தேங்க்யூ ஸோ மச்.
1: ஆராத்யா, ஆஸ் அ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ஐ திங்க் நீங்க வந்து உங்களுக்கு இல்லட்டா உங்களை சுத்தி நடக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும். அதை பத்தி என்ன டிப்ஸ், என்ன கைட்லைன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க?
3: வணக்கம் சக்தி. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு பேசிக்கலி ஒரு கோயட் காலேஜ்ல படிக்கிறேன். காலேஜ் பேர் நான் சொல்ல விரும்பல, பட் அங்க நிறைய விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி நடக்கும். பேக் சைட்ல எல்லா நம்மளை சுத்தி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், நம்ம அதுல இன்வால்வ் ஆகலனாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களை எப்படியாவது அவங்க தே ட்ரை டு யூஸ் யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவர் லிஃப்ட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து எங்களுதில் நாங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு நான் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏறுறேன், ஒரு பையன் மட்டும் லிஃப்ட்ல இருக்கான், இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண போறோம், எனக்கு அந்த பையன் யார் என்னதுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ளோர் நான் இப்போ ஃபோர்த் ஃப்ளோர் போகணுன்னா நான் ஃபோர்த் ஃப்ளோர் மட்டும் அமைக்காம எல்லா ஃப்ளோர்துமே அமைக்க விடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் இன்டென்ஷனாக இருந்தால் கூட ஹீ கேன் நாட் புட் ஃபோர்த் இட், பிகாஸ் எல்லா ஃப்ளோர்லையுமே லிஃப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்பாகவே இருக்கலாம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஹூம் சோவ இட் மேபி, யாருக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல்ஸ். கல்ச்சுரல்ஸ் வந்து காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் தான். ஸோ லைக் பீப்புள் லைக் வில் பி லைக் மோர் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பட் அதில் ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒரு ஒரு டேஞ்சர் திங் என்னன்னா, கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த இடம் மட்டுமே தான் கலகலன்னு இருக்கும் தவிர, ஸ்டேஜ் பேக் சைட்லேயோ இல்லை அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லேயோ அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. கோவிட் ஆஸ் அ கோவிட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு அதில் எங்கெங்க கேமராஸ் வைப்பாங்க, என்னென்ன பேசிப்பானுங்க, அதெல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து கேர்ள்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஸ்டேஜ் பின்னாடி போகிறாங்களோ இல்லையோ, கல்ச்சுரல்ஸ்லேருந்து அந்த அந்த விஷயம் நடக்கிற இடத்துலேருந்து வெளியில் அவங்க டிவியேட் ஆகி போகிறாங்கனாலே ஏதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு துணையோட போனால் நல்லது. தனியாக போகிறது இட்ஸ் வெரி பேட் ஐடியா, பிகாஸ் இப்போ நிறைய பேர் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க ரூம் ஆடிட்டோரியம்குள்ளே வர்றதுக்கு, பட் ட்ரங்க் என்னான்னு செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது இருக்குது, நம்ம போயிட்டு சொல்ல முடியாது இல்லையா, அது இருக்குது. அண்ட் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே பண்ணலாம். பெப்பர் நீங்கள் இப்போ தனியாக போய் ஸ்ப்ரேன்னு வாங்குறது அது உங்களோட இஷ்டம். வீட்டில் இருக்கிற மிளகா பொடி பெப்பர் ஏன் மண் கூட எடுத்து கண்ணில் தூவிடலாம். இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் வந்து இதுவாகுது, வீடியோஸ் யூடியூப்ல போடுறாங்க. இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டு இப்போ நிறையா பிரேக்கப்ஸ் நடக்குது, திடீர்னு பேட்ச் அப் ஆகிறாங்க, அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன மெயினாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பையனை நம்பி ஓகே லவ் பண்ணுறீங்க, ஃபைன், எல்லாம் ஓகே தான். பட் ரொம்ப என்ன சொல்றது, உடனே ரொம்ப நம்பிக்கை, ஓவர் நம்பிக்கை சில டைம் இதுவாகுது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்டோடது நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அந்த பையன் தேவர் லைக் அவங்களோட க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே அவங்க வீடியோ எடுத்து ஹீ வாஸ் லைக் யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு இது பண்ண. பட் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க வரைக்கும் தேவ லைக் அந்த பையன் மேல ஒரு துள்ளி கூட டவுட் வரல, அவ்வளோ இது நம்பிக்கையோட இருந்தேன். அந்த மாதிரி இப்போ ஹியூமனிட்டியே ரொம்ப சித்திட்டு வருது.
1: என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அந்த அந்த சண்டை வரத்து வரைக்குமே அவங்களுடைய
0: டிஃப்ரெண்ட், ஐ மீன் அவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். ஆனால் சண்டை வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட ட்ரூ கலர் தெரிய ஆரம்பிக்கும். சோ ஐ திங்க் அங்க ரொம்ப விமன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பார்ட்டிஸ், இப்ப நிறைய பார்ட்டிஸ் ஹேங் அவுட்ஸ் போயிட்டு இருக்காங்க. சோ நான் அது போறது தப்புன்னு சொல்ல, அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், அஸ் அ டீனேஜர், நானுமே வந்து அதுக்கெல்லாம் போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நம்மளோட லைன், அனு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வந்து இப்போ ட்ரங்கன் பார்ட்டிக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, எல்லாருமே பூஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும்ட்டு நம்ம பாட்டு உட்காந்துட்டு சொல்லி அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணா நடக்கலாம். இப்ப சும்மா ஒரு ஃபன்னுக்காகவாது ஓகே நீ குடிக்க மாட்டியா, நீ பாரு உனக்கு குடிக்க வைக்கிறேன்ற மாதிரி கூட அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணனும், வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்ப உங்களுக்கு ஜூஸ் வேணுமா, நீங்களே போய், அதாவது மெயின் என்ன தெரியுமா, ஓபன் பண்ண கூல் ட்ரிங்க்ஸ தவிர்த்துட்டு புதுசா சீல்டு, புதுசா சீல் நீங்க தான் ஓபன் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லைஸ், பெப்சி அந்த மாதிரி நிறைய இது மாதிரி இருக்கு. சோ நீங்க சீல் பண்ணதை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டி, சீல் பண்ணாத வாங்கினா இது வந்து சேஃப்டியா இருக்காது. சோ இதெல்லாம் தான் பேசிக்லி காலேஜ் ஸ்டூடெண்டா நான் வந்து நிறைய என்ன சுத்தி நடக்கிறதோ எனக்கு நடக்கிறதோ நான்
0: சொல்றேன். அண்ட் கீர்த்தனா நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்.
4: ஸோ நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். ஸோ அதனால இப்போ இந்த ரீசன்ட் மும்பை கேங் ரேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் ரென்ச்சிங். நியூஸ் போகிற இடத்துல வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு நியூஸ்க்குன்னு போகும்போது ஒரு நியூஸ் மேக்கரான எங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது இட் இஸ் ஜஸ்ட் பேத்தட்டிக். ஒர்க் பிளேஸ்லேயே அது மாதிரி இருக்காங்க, ஒரு மேல் கவுண்டர் பார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் செய்வாங்க. அது நம்ம எங்கே நோ சொல்கிறோம், நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி ஃபார் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி ஆள் வந்து வெளில போகும்போது அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு டூ சம்திங் அபவுட் இட், விமன் ஹெல்ப் லைன், சேஃப்டி, அதெல்லாம் வந்து அவங்க நிறைய சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோட்ல போகும்போது கூட செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்க கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப் இஸ் அ பெஸ்ட் ஹெல்ப். வேணா நான் சொல்றது வேணா ஃபன்னியாவே இருக்கலாமே தவிர, விமன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க, கார்பரேட் விமன் பேசினாங்க. ஐ திங்க் யூனோ இட்ஸ் எ நீட் ஃபார் தி ஆர் ஃபார் தெம் ஈவன் டு இன்ட்ரடியூஸ் கிளாஸஸ் இன் காலேஜ், யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் இன் காலேஜஸ். அண்ட் ஆல்சோ கார்பரேட் ஹேஸ் டு பி ஒரு ஃப்ரீ செஷன்ஸ் இருக்கா மாதிரி வந்து தே பார்ட்டி அண்ட் தே ஹாவ் சம் டிசிப்ளின் கிளாஸஸ் ஆல், அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பல்சரியா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் டிஃபென்ஸ் ரொம்ப அவசியங்க. நீங்க கிருஷ்ணா ராமன் வந்து 10 பேரை கூப்பிடலாம், ஆனால் அந்த நிமிஷத்துல வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆறுது அப்படின்னு சொல்லி உங்களை பாதுகாக்க நீங்க என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான்.
0: Yeah, thank you. கீர்த்தனா நீங்க வந்து ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐ ரீசன்ட்லி காட் அ மெசேஜ். அது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி நைஸ், நான் வந்து நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா www.polisheart.com அதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன ப்ரொஃபைல் அனாலிசிஸ் மாதிரி, இல்லட்டா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க ஒரு குவெஸ்டினர் மாதிரி கேட்கறாங்க, லைக் யூ நேம், உங்க அட்ரஸ், உங்களுடைய அப்பா அம்மா யாரு, எங்க ஒர்க் பண்றாங்க, ஃபோன் நம்பர், எமர்ஜென்சினா ஃபோன் நம்பர் எந்த கான்டாக்ட் பண்ணணும், பிளட் குரூப் என்ன அப்படின்னு நிறைய சின்ன சின்ன வைட்டல் குவெஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய போன் நம்பரோட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்ட் போய் யூனோ ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ தட் நீங்க ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்லை ஈவ் டீசிங் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிரெக்டா ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு எமர்ஜென்சி ஹெல்ப் லைன், இந்த குவெஸ்டினர் செஷன் ஒர்க் அவுட் ஆகல உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஹெல்ப் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1091 அப்படிங்கிற ஹெல்ப் லைனுக்கு நீங்க வந்து கால் பண்ணிட்டு ஒரு மிஸ்ட் கால் மாதிரி கொடுத்து உங்க ஏரியாவில்ட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா இமீடியட்டா இந்த 108 சர்வீஸ் மாதிரி வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி உங்களை வந்து காப்பாத்தி அண்ட் மத்தவங்க வந்து என்ன தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. சோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் டு டெல் இட் டு த ஆடியன்ஸ். நேர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நாங்க நம்புறோம். இது மாதிரி ஒரு கருத்துள்ள நிகழ்ச்சியில அடுத்த தடவை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்ஜி சக்தி சைனிங் ஆஃப். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஏப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா இதோ சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு சுத்தம், நம்ம நம்ம நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளில இருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் நேயர்களே, இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பூஞ்சோலை நிகழ்ச்சி, தொகுத்து வழங்குறது நான் உங்க RJ திவ்யா. நாடகம், கவிதை, இந்த மாதிரி கலை எல்லாம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை. நாடகம்ங்கிறது கண்ணுக்கும் செவிக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சில பசங்க அவங்க நாடக கலையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்க செய்ய போற நாடகத்துக்கு ஒரு சிறிய முன்னோட்டமா நான் ஒரு உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காக பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. பஸ்ல போகும்போது ரோட்டோரத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலையில ஆக்சிடென்ட் செஞ்சு ரோட்டோரத்துல இருந்தாரு. அதே பஸ்ல ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதே பஸ்ல திரும்ப வரும்போது அந்த ஆள் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கூட்டிட்டு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை காப்பாத்தணுங்கிற முன்னோட்டத்துல யாருமே முன் வரல. இத ஒரு மூலக்கருத்தா எடுத்து இன்னைக்கு நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்க ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, கேக்கலாம்.
4: ஒன்று, அனாதையாக நடிப்பவர் நிலோஃபர், காரில் செல்பவர் பவானி, சாலையில் நடப்பவர் அருள்மொழி. ஐயோ, இந்த வெயிலே வர வர தாங்க முடியலப்பா.
5: ஐயோ, யாருன்னு தெரியலையே, ஒரு பொண்ணு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளு, என்ன பண்றது, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்க, என்ன பண்ற.
4: காட்சி ரெண்டு, சாலையில் நடப்பவர் அருள்மொழி, உதவி செய்பவர் கனிமொழி.

0: స్నేగా, నస్ ఎన్ స్నేగా, నోయాలి ఎస్ నిలోఫర్. అయ్యో అమ్మా, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சீக்கிரமா. ஐயோ
1: ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
2: ஒரு கார்கார வந்து அவங்களை இடிச்சுட்டு போயிட்டா. நான் எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
1: சரிங்க.
2: ஐயோ, அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்கன்னா பண்றது? இப்போ
1: எனக்கே இப்போ எதுவுமே பண்ண தெரியலையே, என்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவசர ஒதுக்கின்னு ஒரு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
2: நம்பர் தெரியுமா?
1: ஐயோ, தோடி இரட்டி வர யோசிக்கிறேன். 1083 அந்த நம்பர்.
2: சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
3: 1083. ஹலோ.
1: ஹலோ,
3: யார் பேசுறீங்க?
1: ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே பேசுறீங்க?
3: ஆமாங்க.
1: இது இங்க ஒரு ரோட்டோரத்துல ஒரு பெண்மணி ஆக்சிடென்ட் ஆயிடாங்க, சீக்கிரம் வரீங்களா?
3: அட்ரஸ் சொல்லுங்க.
1: ஜெமினி நுங்கப்பக்கம் அசம்ஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல ரோட்டோர.
3: சரி, வரங்க, உடனே வர.
0: காட்சி 3. மருத்துவராக தேவயானி, உதவி செய்பவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர்.

0: வந்து வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வந்து வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வந்து யாருங்க ஃபோன் பண்ணது? நாங்க தாங்க நர்ஸ், நாங்க தாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கதான் அடிபட்டு இருக்கு.
1: ஐயோ பார்த்து தூக்குங்க, என்னால முடியல.

0: என்னாச்சு என்னாச்சு
1: டாக்டர்? நாங்கள் வந்து நாங்கள் சாலை ஓரமாக வந்தோம், ரோட்டில் இவங்க எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, அதான் தூக்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அனாதையாக இருந்தாங்க இவங்க.
0: நர்ஸ் சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டினு போ. ஓகே டாக்டர்.
1: போலாம்.
0: மயக்கத்துல இருக்கா, நம்ம அந்த ஆக்சிஜன் இதுவை எடுத்து விட்டு போயிடலாம் வா. வாடா ஓடிடலாம். நம்ம அவளுக்கும் எதுவும் கேட்டதில்லடா. இதுக்கும் சத்தமா இருக்கு. ஐயோ நர்ஸ், நர்ஸ் நீங்க சீக்கிரம் வாங்க. டாக்டர் மூச்சு தானது டாக்டர். சரி இதோ வரேன். இருந்த யாரு உள்ள வந்தா?
1: டாக்டர் ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். இதோ அங்க இருக்கிறாங்க பாருங்க.
2: இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
3: நான் ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
1: நான் பார்த்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க. கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.
3: எப்ப

0: காட்சி நான்கு. மருத்துவராக தேவயானி, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர், உதவுபவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, ஆக்சிடென்ட் செய்தவர்கள் அருள்மொழி, பவானி.
1: டாக்டர், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
2: இப்ப பரவாயில்ல. நர்ஸ் இங்க வா.
3: சொல்லுங்க டாக்டர்.
2: இவ்வளவு நேரம் இங்க தானே நீ உக்காந்து இருந்த, யாரு உள்ள வந்தா?
3: டாக்டர், ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோத அங்க இருக்கிறாங்க பாருங்க.
1: ஆமா, அவங்களும் அவங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சவங்க. இரண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் ஆக்சிடென்ட் செஞ்சவங்க.
4: நான் ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
1: நான் பார்த்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க, கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.
5: எப்ப பார்த்தேன்?
1: நான் பார்த்தேன், நான் பார்த்தனா பார்த்தேன்.
6: கொஞ்ச நேரமா இங்க நடக்கிறத நான் பாத்துட்டு தாங்க இருக்கேன். இந்த பொண்ணுங்க சொல்றது சரிதான், ஆக்சிடென்ட் பண்ணதும் இவங்க தான், இப்ப மாஸ்க் எடுத்து விட்டதும் இவங்க தான். நான் ஒரு பத்திரிகையாளர். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வந்து சேர்த்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். பத்திரிகையில இந்த ஒரு விஷயத்த போடலாங்கிறதுக்காக நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் மாஸ்க் எடுத்ததையும் நான் பார்த்தேன். எங்க நீங்க ஆக்சிடென்ட்டையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரு உணர்வும் இல்லாம நீங்க பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த பொண்ணோட மாஸ்க எடுக்கிறதுக்கும் பாத்திருக்கீங்க. என்னங்க இது, சரியா? அம்மா, நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நாளைக்கு காலையில பத்திரிகையில நான் கண்டிப்பா போடுவேன், பாருங்க. காட்சி ஐந்து. ஐஜியாக சுபஸ்ரீ, கான்ஸ்டேபிளாக மதுவந்தி, உதவுபவராக கனிமொழி. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க கனிமொழியா?
7: ஆமா மேடம்.
6: இன்னைக்கு காலையில பத்திரிகையில நீங்க செஞ்ச விஷயத்த பத்தி போட்டிருந்தாங்க. அத பாராட்டுற வகையில எங்க ஐஜி உங்களை வர சொல்லிருக்காங்க. ஐஜி ஆபீஸ்க்கு கரெக்டா 3 மணிக்கே வந்துருங்க மேடம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் தான் கனிமொழி, வர சொல்லியிருந்தீங்களாமே.
1: ஆமாம்மா, நாங்கள் தான் கூப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் உங்களோட அந்த நல்ல செயலை பார்த்தோம். உங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை பாராட்டுற வகையில் தான் உங்களை இங்கே கூப்பிட்டுருந்தேன். மிக்க பாராட்டுக்கள்.
0: தேங்க்ஸ் மேடம். நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அசம்ஷன் ஸ்கூல் 7 வகுப்பு மாணவிகள் இந்த நாடகத்துல பங்கேற்றாங்க. அவங்க பேர் அவங்களே சொல்றாங்க, கேக்கலாம்.
2: பி கனிமொழி, இ பவானி,
3: என் ஸ்னேகா,
4: கே ஸ்னேகா,
5: எஸ் நிலோஃபர்,
6: எஸ் அருள்மொழி,
7: கே தேவியானி.
0: இந்த நாடகத்தை ஒருங்கிணைச்சவங்க ரோஹிணி, சுபஸ்ரீ, மான்சி, அஸ்வினி, அண்ணா, உங்க ஆர்ஜே திவ்யா.

சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: நம்ம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடக கலை. நாடக கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்குண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடக கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடக கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: எம்ஓபி சமுதாய வானொலி கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அசம்ஷன் மேல்நிலை பள்ளி படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவன். என் பெயர் எஸ் நரேஷ்குமார். நண்பர், நான் மட்டும் வரல, என்னுடைய நண்பர்களும் வந்திருக்கார்கள். அவருடைய பேர் இப்ப கேட்கலாம்.
2: என் பெயர் எம் ரஞ்சித் குமார்.
3: என் பெயர் எஸ் விக்னேஷ்.
4: என் பெயர் ஆர் பிரதீப்.
5: என் பெயர் ஜி பிரபாகரன்.
6: என் பெயர் எஸ் பிரேம் குமார்.
7: என் பெயர் வி ரிகீஷ்.
1: நாங்க மட்டும் வரல, என் கூட எல்லாரும் வந்திருக்காங்க. தெனாலிராமனின் தங்க மாம்பழமும் சூட்டு கொள்ளும். தெனாலிராமனை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய புத்தி கூர்மையை பற்றி நாங்க இப்ப வழக்கு வந்திருக்கோம். இந்த நாடகத்தை நம்ம இப்ப பாக்கலாமா?
8: காட்சி ஒண்ணு, இடம் அரண்மனை, கதாபாத்திரங்கள் அரசர், அரசரின் நோயுற்ற தந்தை, அமைச்சர், வைத்தியர்கள், சேவகர்கள். அரசர்.
1: அரண்மனை வைத்தியரே, என் ஈன்ற அன்பு தாயாரின் உடல்நிலை இப்பொழுது எப்படி உள்ளது?
3: பொறுத்தறுதல் வேண்டும் அரசே. நாடே பிடித்து பார்த்தால் தங்களின் தாயார் பிழைவது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாளே இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மகிழ்விக்கலாம்.
1: தந்தையே, தங்களின் விருப்பத்தை சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன்.
4: மகனே, எனக்கு ஒரு தடவை மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது.
1: அமைச்சரே, என் தந்தை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர்தம் விருப்பம். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
5: பொறுத்தருளும் வேண்டும் அரசே, இது மாம்பழம் காலம் இல்லை.
1: எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்று வந்து மாம்பழம் கொண்டு வாருங்கள். சேவர்களே, உடனே புறப்படுங்கள்.
5: அப்படியே ஆகட்டும் அரசே.
8: அரசரின் தந்தையார் முணங்கியபடியே ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். சேவகர்கள் பல திசைகளிலும் சென்று அலைகின்றார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவர்களுடைய தந்தை உயிர் பிரிகிறது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். காட்சி இரண்டு, இடம் அரசவை, கதாபாத்திரம் அரசர், அமைச்சர் தெனாலிராமன். அரசர்.
1: என் தந்தையின் இறுதி விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சி என்னை அரித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதி அடையாமலே உயிர் பிரிந்து விட்டது.
5: வருந்த வேண்டாம் அரசே, இதற்கே பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே.
1: என்ன வழி சொல்லுங்களே.
5: சொல்கிறேன் அரசே, 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்கள் தந்தையாரின் மனம் அமைதியடையும்.
1: ஆகட்டும் அமைச்சரே, விரைவில் இது நடக்க ஏற்பாடு செய்யுங்கள்.
5: அப்படியே ஆகட்டும் அரசே.
8: பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவர்களும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் அரசவை விகிட கவி தெனாலிராமன் அங்கு வருகிறார். தெனாலிராமன்.
9: அது எப்படி? இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அரசு நிறந்து போன தந்தையாரின் மனம் எப்படி அமைதி அடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாக உள்ளதே. இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன்.
8: ஒரு முடிவோடு தெனாலிராமன் செல்கிறான். காட்சி மூன்று, இடம் அரண்மனை, கதாபாத்திரம் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தெனாலிராமன். தெனாலிராமன்.
9: நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தந்தையாரின் இறந்து போன உங்களுக்கு தெரியும். என் தாய் தந்தையாரின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கின்றேன். இன்று மாலை என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெற்றுள்ளது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும்.
10: கவலை வேண்டாம், நாங்கள் உறுதியாக வந்து விடுகிறோம்.
8: காட்சி நான்கு. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் தெனாலிராமன். தங்க மாம்பிளம் பெற்றவர்கள். மாலை நேரம். தெனாலிராமனின் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். அனைவரையும் குனிய செய்து முதுகில் பழுக்க காய்ச்சிய கம்பியில் தெனாலிராமன் சூடு போடுகிறார்.
9: ஐயோ, எரியுதே!
4: அம்மா, சூடு தாங்க முடியவில்லையே.
8: சூடு போட்டவர்கள் வலி பொறுக்காமல் அலைகின்றனர். அச்செய்தி அரசவை எட்டுகிறது. காட்சி ஐந்து. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் அரசர், தெனாலிராமன், சூடு போட்டவர்கள்.
11: தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர்களுக்கு முதுகில் சூடு வைத்தாயாமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்?
9: அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டு கோலை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏற்பதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 துறவிகளுக்கு செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதால் இப்படி செய்தேன் அரசே.
11: பொருத்தமட்டு பேசுகிறாயே. இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதி அடையும்?
9: இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிட்டு இறந்து விட்டு தங்களின் தந்தையாரின் மனம் அமைதி அடைவதனை போல தான் இதுவே அரசே.
8: தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவறை அரசர் உணர்கிறார். அரசரின் முகத்தில் புன்முறுவல் பூக்கிறது.
11: மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறு செயலை உன் அறிவினால் தெளிய வைத்து ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க.
8: சூடு போட்டவர்கள் தலை கவிழ்ந்து நிற்றல்.
4: இந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததா? இந்த நாடகத்தோட கருத்து மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன 24 மணி நேரமும்
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி

கருப்பு என்றால் காக்கையை வர்ணித்த முதல் மகாகவி பாரதியார். அவர் இந்த பாட்டில் நிறத்தை உணர்ச்சி பூர்வமாக சித்தரித்துள்ளார். சிந்துரி முதல் ஆண்டு எலக்ட்ரானிக் மீடியா மாணவி காக்கை சிறகினிலே என்ற பாடலை பாட வருகிறாள்.

0: Body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
4: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
4: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏய், அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
4: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு
2: வெளிப்படுத்தும். நல்லா தெரியுங்க, இளைஞர்கள் அப்படின்னாலே வந்து சினிமாக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து மொபைல்ல கண்டுபிடி பேசிட்டு இருக்கிறது, சும்மா நெட்ல ஏதாவது வந்து சினிமா பாத்துட்டு இருக்கிறது, இப்படி வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் சிலருக்கு இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க, இன்னைக்கு இளைஞர்கள் சத்தம் இல்லாம பல சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்ல. இன்ஃபேக்ட் வந்து ஒரு காலத்துல வந்து இளைஞர்கள் என்கிட்ட 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்த பாரத தேசத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கேட்டது இளைஞர்களை தான். சோ இன்னைக்கு இளைஞர்கள் தான் நாளைக்கு வருங்கால இந்நாட்டோடைய செதுக்கிற சிற்பிகள், அதாவது மன்னர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே இல்லைங்க. நம்மளுடைய எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு ஒரு இளைஞர்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம், அதாவது பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காரு, நம்ம வானொலியை ரெகுலரா கேக்குறாரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சயின்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுடைய தாக்கத்தினால அவரு சில நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அழகாவே வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து இப்ப செய்ய போறாரு அப்படிங்கறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு குறிப்பு வந்து நம்ம சொல்லலாம் அவரை பத்தி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: உங்க பேர் என்ன?
3: என் பேர் வந்து ஆதித்யன். நான் வந்து ஸ்ரீ சீதாராம் வித்யாலயா விஸ்மாமலத்துல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
2: உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுல இருக்கு இப்போ?
3: ஆக்சுவலி நான் இப்ப வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் மெயின் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு டெவலப் சம் new inventions and other things. Scientist ஆகணும், ஒரு பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஆகணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் ஈடுபடணும் அப்படின்றதுதான் என் இன்ட்ரெஸ்ட். அதோட இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்கு நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பெரியவனே.
2: எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்? அதாவது சயின்ஸ் துறையிலயா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மெடிசன் இல்லையா, இல்ல வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தங்கள் இல்லையா, எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எதிர்காலத்துல வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்னால இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லீங்களா?
3: நான் வந்து இந்தியாவோட இப்ப சயின்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் டெவலப்பிங் நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புது புது டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப வந்து கம்பீட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்காங்க. அதனால வந்து மெயின் நானும் வந்து சயின்ஸ்ல நிறைய ஈடுபட்டு சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ்ல புதுசு புதுசா ஈடுபட்டு நிறைய விருதுகளையும் இதுவும் இந்தியாவுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய ரிசர்ச் பண்ணும், அதுலதான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட். இந்தியாவை அந்த ஃபீல்ட வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்றேன்.
2: சரி, இந்த இதுக்கு தேவையான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க? எப்படி வந்து உங்களால வந்து காம்படிட் பண்ண முடியுது? இப்ப நீங்க சொன்னீங்க சயின்ஸ் இதெல்லாம், சோ இப்ப வந்து வெளிநாட்டுல வந்து இப்ப நிறைய வந்து சயின்ஸ் பத்தின போட்டிகள் எல்லாம் நடக்குது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
3: எனக்கு இதுவரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இனிமேல் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த மாதிரி மாதிரி புதுசு புதுசா வர டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் மெயினா நினைச்சுக்கிறது நெட்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் யூஸ் ஃபார் கேம் விளையாடுறதுக்கோ இல்ல சும்மா நெட்ல பாட்டு கேட்கறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ சும்மா சைட்ஸ் விசிட் பண்றது மத்தவங்களோட சாட் பண்றதுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுல நான் நெட் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. இப்ப வளர இப்ப இந்த ஏஜ்ல வந்து நெட்ன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா இருக்கு. நெட்ல வந்து உலகத்துல கிடைக்காத எல்லா என்னென்ன கிடைக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்குது. அதாவது வித்இன் செகண்ட்ஸ் இப்ப அதாவது இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராமகிருஷ்ணனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அது வந்து இந்தியாவுக்குள்ள அந்த நியூஸ் அதாவது நம்ம டிவில செய்திகள் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு அனௌன்ஸ் பண்ண 2 செகண்ட்ல நெட்ல வந்துருச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு இன்ஃபர்மேஷன். நெட்ன்றது நெட் வச்சுதான் நான் வந்து எவ்ரி திங் ஐ புதுசு புதுசா வர டெக்னாலஜியோ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நெட்ல பிளாக்ஸ் ஓபன் பண்றாங்க, ஃபாரம்ஸ் ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்மளும் வந்து அந்த மாதிரி பிளாக்ஸோ ஃபாரம்ஸ்லயோ நம்ம போய் விசிட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டை வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா மெயின்லா வந்து ரிசோர்சஸ் கேதர் பண்றது மோஸ்ட்லி வந்து நெட்ல இருந்தா கேதர் பண்ணுவேன். அது மூலமா வந்து என்னோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் சொல்லலாம்.
2: ஏதான் எப்பயுமே வந்து ஒரு டெக்னாலஜியில வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எப்படி வந்து மொபைல்ல வந்து நன்மை இருக்கு தீமை இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து நெட்ல வந்து வெறும் சாட்டிங்க்கும் வெறும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் விளையாடுவாங்க சில பேர், நீங்க சொல்ற மாதிரி வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க, அந்த மாதிரி வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாம அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நெட் நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்து இப்ப பிளஸ் ஒன் படிக்கிறீங்க இல்லீங்களா, எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
3: நான் வந்து பயாலஜி குரூப் படிக்கிறேன்.
2: உங்களுக்கு வந்து எழுத்துல ரொம்ப ஆர்வம் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களோட பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. சில கவிதையெல்லாம் கூட இப்ப நீங்க எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. சரி, எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
3: ஆக்சுவலி வந்து எழுதணுங்கிற ஆர்வம் வந்து என்னோட அம்மாவை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு. எங்க அம்மா வந்து நல்ல பேச்சாற்றலும் நல்லா எழுதுவாங்க. நானும் அந்த மாதிரி அம்மாவால முடியுதே நம்மளாலேயும் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து ஆற்றல் வந்து எனக்கு இல்லை, எனக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. என்னோட அம்மா மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுறதோ பேசுறதோ நான் பண்ணிட்டு இருக்கேன்.
2: கதைகள் எழுதுவீங்களா இல்ல எழுதிருக்கீங்களா?
3: கதைகள்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எழுதுறேன்.
2: எத்தனை கதைகள் இது வரைக்கும் எழுதிருப்பீங்க?
3: இப்போதைக்கு குறைவான நம்பர் ஒரு 10 தான் எழுதிருப்பேன். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய எழுதுவேன்.
2: இந்த கதைகள்லாம் வந்து புத்தகங்கள்ல பிரசுரமா இருக்கா?
3: அப்படி ஆனது இல்ல. நான் ஒரு டைம் வந்து தினமலருக்காக எழுதின அந்த சிறுகதை போட்டி வரும் அதுக்காக ஒரே ஒரு டைம் எழுதியிருக்கேன். ஆனா அது வந்து ஒரு பேட் லக், ஆனா அது பப்ளிஷ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நானும் ஒரு பெரிய எழுத்தாளன் ஆவேன் அப்படின்றதுல எனக்கு. அப்புறம் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சயின்ஸ் புதுசு புதுசா இப்ப வர டெக்னாலஜி வச்சு சயின்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒழுங்கா, அதனோட அது எப்படி யூஸ் பண்ணா அது அதனால வரக்கூடிய நன்மைகள் அந்த மாதிரி வச்சு கதைகள் எழுதுறது பழக்கம் எனக்கு.
2: சரி, அதான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க சயின்ஸ் வச்சு அதிகமா எழுதியிருக்காரு. அதாவது வந்து கிரைம் நாவல்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்கு குடும்ப நாவல்கள் எழுதுறதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சயின்ஸ் பத்தி நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு குறிப்பா வந்து இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எழுதுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து குறைவாதான் இருக்காங்க. சோ நீங்க வருங்காலத்துல அந்த சயின்ஸ் பத்தின விஷயங்களை அழகா கவிதையில, அப்புறம் வந்து கட்டுரைகள்ல, ஒரு என்ன சொல்றது ஒரு நகைச்சுவையோட, இன்னும் வந்து ஒரு கருத்து ஆர்வத்தோட ஒரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா சீக்கிரமே அதை வந்து மக்களுக்கு போய் சென்று சேரும். அதுவும் குறிப்பா தமிழ்ல எழுதுற உங்களுடைய முயற்சிகள் ரொம்பவே நாங்க பாராட்டுறோம். நீங்க கதைகள் சொன்னீங்க, ஆனா அந்த கதைகள் வந்து பிரசுரம் ஆகினாலும் சரி ஆகலனாலும் சரி நீங்க உங்க கதைகளை வந்து எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோ வந்து நீங்க வந்து வாசிச்சு காமிக்கலாம். அதுக்கு வந்து எப்பவுமே எம்ஓபி வந்து ஆதரவு கொடுக்கும். சோ அடுத்த தடவை வரும்போது உங்க கதைகளை எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம நேயர்கள் நிச்சயமாவே ரசிச்சு கேட்பாங்க.
3: ரொம்ப நன்றி மேடம் இப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம்டா ஒரு கதையோட நான் வருவேன்.
2: சரி, நீங்க வந்து வேற என்னென்ன மாதிரியான ஸ்கூல் போட்டிகள்ல குவிஸோ இல்ல வந்து இந்த எழுத்து போட்டி இல்ல என்ன அந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்களா?
3: அந்த மாதிரி நிறைய கலந்துட்டு இருக்கேன். முக்கியமா வந்து நான் வந்து ரொம்ப சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஏற்கனவே. அதனால நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மீட் ஒரு காம்படிஷன் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. இப்ப படிப்புனோட சும்மா அதிகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்றதை கொஞ்சம் நம்பி வச்சிருக்கேன். அபவுட் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ஸ்க்காக போவேன். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்டேட் லெவல்ல நடந்த ப்ராஜெக்ட்ல 3rd place வந்தேன். அப்புறம் வந்து இதுக்கு பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து பாலஸ்ரீ அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்கு ஈக்குவலன்ட்டு. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு கேட்டபோது நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போனேன். நான் நேஷனல் லெவல் வரைக்கும் போனேன். ஆனால் அங்கேயே ஒரு பேட் லக், எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்து பேட்டன்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வயசு வந்து 13. நான் தான் யங்கஸ்ட் பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு நான் தான் யங்கஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்ற எனக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சது.
2: அது வந்து இந்த லிம்கா சாதனை புஸ்தகம்ல வந்திருக்கான்.
3: அதெல்லாம் வரல. அது எப்படின்னா பேட்டன்ட் வெளி வந்த பிறகுதான் அது வந்து எதுக்காக இருந்தாலும் அனுப்ப முடியும். அவரும் அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன்.
2: அப்ளிகேஷன் கொடுத்த லெவல்லே வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து இந்த சின்ன வயசுல பேட்டன்ட்காக கொடுத்ததுல. வாழ்த்துக்கள் ஆதித்யா. தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி வந்து உலக அளவுல போய் நீங்க வந்து கலந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு முன்னோடியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு முறை சொன்னீங்க பேட் லக் பேட் லக் பேட் லக் சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நேஷனல் லெவல்ல நீங்க போனதே வந்து உங்களுக்கு ஒரு குட் லக் தான். சோ வந்து முயற்சி திருவினையாக்கும். இவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணி நீங்க வந்து நேஷனல் லெவல்ல போயிருக்கிறதே உங்க ஏஜ்ல வந்து ஒரு பெரிய வெற்றி தான். சோ அதனால வந்து நிச்சயமா வந்து இந்த வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு தொடரும். சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பேட் லக் சொல்லக்கூடாது அடுத்த தடவை.
3: ஆமா மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன். சொல்லல,
2: நீங்க சொன்ன மாதிரி வந்து எதிர்காலத்துல வந்து இன்னும் நிறைய வந்து சயின்ஸ் பத்தின ஃபிக்ஷன்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் மூலமா வந்து மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு கதைகள், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு, ப்ராஜெக்ட் எல்லாம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட கண்டிப்பா பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சின்ன சின்ன அறிவியல் தகவல்களை கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு சொல்லலாம். சோ நிறைய வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இதனால வந்து பெனிஃபிட் அடைவாங்க.
3: ஆமா மேடம், நீங்க சொல்றது நல்லது, நல்ல ஐடியா அது. நான் வந்து முயற்சி பண்றேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்காக எம்ஓபி ரேடியோக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஈவன் இன்னொன்னு சொல்லணும்னா எம்ஓபி ரேடியோ நான் கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். மத்தவங்க பண்ற அந்த ஹெல்த் டிப்ஸ் அது இதெல்லாம் கூட நான் நிறைய கேட்டிருக்கேன். இது மூலமா ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட வந்திருக்கு. நம்ம கூட ரேடியோல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, நம்ம கூட இதெல்லாம் பண்ணலாமே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லாமே அப்படின்ற இன்ஸ்பிரேஷன்ல தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
2: உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி எப்பவுமே வந்து முன்னோடியா இருக்கும். சோ அந்த வகையில உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. உங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ வந்து பலருக்கு வந்து அது ஒரு நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்க பண்ண போறீங்க?
3: இன்னைக்கு வந்து நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் நோவாக்கள்னா என்ன, அதனோட வகைகள், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அப்புறம் இப்ப கூட ஒரு சூப்பர் நோவா நிகழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பெட்டல்கூஸ் அப்படின்னு ஒரு நட்சத்திரம், அது 1000 மில்லியன் வருஷங்கள் வாழ்ந்து முடிச்சிருச்சு, இப்ப வெடிக்கிற தருவாயில இருக்கு. அது நிகழும் போது சூப்பர் நோவான்றத என்ன இப்ப இந்த ஜெனரேஷன் மக்கள் நேரடியா நம்ம பார்க்க முடியும், அதை பத்தி ஒன்னும் சொல்ல போறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்வைன் ஃப்ளூ ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உலகத்தையே வந்து ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து அப்படியே வந்து யாரை பார்த்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ, எங்க பார்த்தாலும் அதே பயம், எங்க பார்த்தாலும் எனக்கு வந்துட போது உனக்கு வந்துட போத்து, திடீர் மரணங்கள், இப்படிலாம் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தது அந்த ஸ்வைன் ஃப்ளூ. அதை பத்தின அதுனா என்ன, உண்மையா ஸ்வைன் ஃப்ளூன்றது வந்து பன்றிகள்னால பரவக்கூடிய ஒரு வியாதியே இல்லை, ஆனா அந்த பன்றிகள் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, டெய்லி டெய்லி நம்ம வாயில வந்து வந்து போகுது. அதனால அதை பத்தி அதனோட அதுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வுகள், அப்புறம் வந்து அது வர அது எதனால பரவுது அப்படின்றத பத்தி நான் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பாம்புகள் பத்தி ஒரு சின்ன ஒரு இது. பாம்பு வந்து என்னன்னா வந்து அது உண்மையா வந்து ரொம்ப ஒரு கொடிய பிராணியோ, நம்ம கண்கள்னால பாக்கிறதுக்கு அது ஒரு கொடிய பிராணி மாதிரி இருக்கு, ஆனா அது உண்மையிலே ஒரு கொடிய பிராணி கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிக அளவுல பாம்புகள் வந்து அதனோட தோலுக்காகவும் மற்ற இதுக்காகவும் அதை நிறைய பேர் கொன்னுடுறாங்க. அதோட இல்லாம அந்த பாம்புகள்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட இதுல. அதை பார்த்தோன்னே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணினோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிருக்கு மனுஷங்க நடுவுல. அந்த எண்ணத்தை போக்கணும். அதோட இல்லாம பாம்புகள் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த நிலையில. அது ஏன் அந்த அப்படி குறைஞ்சு போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு அழியற நிலையில இருக்க ஒரு பாம்பு மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு இதை வந்து இதை பத்தி நான் இன்னைக்கு இது பண்ணலான் இருக்கேன். அப்புறம் நான்காவது வந்து இந்த தமிழ், இப்ப இந்தியா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரையும் தலை நிமிர வச்ச ஒரு வேதியியலாளர், ஒரு ஆராய்ச்சியாளர், இப்போதைக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கா, அவரை பத்தி ஒரு இது. அவர் வந்து இப்ப நோபல் பரிசு பெற்றிருக்காரு, வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன்றவர். அவர் ஒரு புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்க. நோபல் பரிசுன்றது இந்தியர்களுக்கு ஒரு எட்டா கனியாவே இருந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களா யாருமே நோபல் பரிசே இல்லல, அதனால இந்தியர்கள் அதனால வந்து அது ஒரு எட்டா கனியா போச்சு. இப்ப இவர் வென்று எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்காரு, அவரை புகழ்ந்து ஒரு கவிதை. அப்புறம் வந்து ஐந்தாவது வந்து முக்கோணங்கள் பத்தி. முக்கோணம்னா வெறும் ட்ரையாங்கிள், சும்மா அது வந்து மேத்தமேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியில ஒண்டிதான் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா முக்கோணங்கள் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானவை. இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா டிராபிக் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஸ்டாப்போ இல்ல இதுவோ ஒரு நான் வாக்கிங் இது வருது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. அது ஏன் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க அப்படின்றது இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொன்னோம்னா அது பிரெயினை டக்குன்னு போய் ரீச் பண்ணும். ட்ரையாங்கிள் வடிவத்துல இன்ஃபர்மேஷன் போறதே அதுக்காக தான். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா சிம்பிள் போறது பார்த்த உடனே பூமிக்கு அதாவது பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனாலதான் அது வந்து யூஸ் பண்றாங்க. அதனோட யூசஸ், அப்புறம் அந்த பித்தாகரஸ் தியரம், அப்புறம் ஒரு தியோட லைட்னு ஒரு கருவி இருக்கு. அது வந்து இப்ப நீங்க ஒரு மலை எங்கன்னு பாக்குறீங்கன்னா மலை எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு நீங்க மலை ஏறினாதான் தெரியும் காலத்துல. ஆனா இந்த தியோட லைட்ன்ற கருவி இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மலையோட ஹைட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது ஏறாமலே. அதை பத்தி பண்ணிருக்கேன். அப்புறம் மழைன்றது எவ்வளவு இப்ப ரொம்ப முக்கியமான, இப்ப இந்தியாலே வந்து ரொம்ப உலகத்திலேயே வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருந்தது. ஆனா வர வர மழை வந்து பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்க நடக்கிற மாற்றங்கள், அதனால நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நீங்க வங்கியில பணத்தை போட்டு எடுத்துக்கிறீங்க, எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த மாதிரி இப்ப மழை நீரை வந்து மழை நீரை சேமிக்கிறீங்க. மழை நீர் சேமிச்சுட்டு இப்ப வந்து வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா மழை நீர் சேகரிப்பு

0: அதனால அவன் என்ன யோசிக்கிறான், இப்ப வேற எங்கேயா போய் வாழ முடியுமா அப்படின்ற ரிசர்ச்ல தான் நாசா விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்ற தேடும் போது மூன் அதாவது நிலவுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா அந்த விஞ்ஞானிகளுக்கு கண்ணில் தெரியுது. பூமியில போய் நிலவுல வாழலாம், பூமி அதாவது பூமியில நிலவுல போய் நம்ம வாழலாம், அந்த மாதிரி அது அது பேஸ் பண்ணி ஒரு கவிதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வந்து +2 +1 ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் வந்து நீங்க வந்து சயின்ஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை வந்து தமிழ்ல மக்களுக்கு புரியற மாதிரி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த கேக்குறப்பே நம்ம நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நீங்க வந்து நம்ம MOP சமுதாய வானொலியில வந்து பல விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பேசலாம். அதுக்கு வந்து அதுக்கு நீங்க நிறைய வந்து ப்ரிப்பேரும் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு முடியுதோ டைம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்து பேசலாம், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. ஆதித்யா நீங்க வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன்.
0: நன்றி உங்களுக்கும் நான் நன்றி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால என்னோட வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் MOP ரேடியோக்கும் MOP கம்யூனிட்டி ரேடியோக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அப்புறம் நிறைய சயின்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க கூட இந்த MOP ரேடியோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால தேங்க்ஸ் டு MOP.
1: நேர்களை நீங்களும் ஆதித்யா மாதிரி வந்து சயின்ஸ் பத்தியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆதித்யா மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து MOP சமுதாய வானொலிக்கு வரலாம். நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து மிச்ச நேர்களோட வந்து தாராளமா பகிர்ந்துக்கலாம். நீங்க வர வேண்டிய முகவரி MOP வைணவ மகளிர் பெண்கள் கல்லூரி, நுங்கம்பாக்கம், சென்னை. நீங்க போன் பண்ண வேண்டிய முக எண் வந்து 65.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பேசுறதுடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
0: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM. வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி மறந்தது என்ன? மறந்தது என்ன? யாரையாவது மறந்திருப்போம், இல்ல அவங்க பேரை மறந்திருப்போம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை மறந்திருப்போம். ஆனா இதையெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இங்க வரல. முக்கியமா இந்த நிகழ்ச்சி நாம கடந்து வந்த பல பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், முக்கியமா ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ மறந்துட்டு நாம ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலை நோக்கி. சோ இது போயிட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் திரும்பி இந்த நிகழ்ச்சி மூலயமா நாம எப்படியெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். மறந்தது என்ன நிகழ்ச்சி, மறந்தது என்ன நிகழ்ச்சியில வந்துட்டு முதலாவதா நம்ம பார்க்க போறது ஆடைகள். அந்த காலத்துல பாரம்பரியமா ஆடைகள் அப்படின்னு வரும்போது அது பட்டு புடவை, ரொம்ப அந்த பாவாடை தாவணி, பாவாடை சட்டை, அந்த பெண்கள் பார்க்கும் போதே வந்து கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய பொட்டாகட்டும் பூவா இருக்கட்டும் ரொம்ப ஹோம்லியா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. காலப்போக்குல அந்த கல்ச்சர் டோட்டலா மாறி மாறி நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா, இப்ப சல்வார் கமீஸ் வந்துருச்சு, ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் வந்துருச்சு, கவுன்ஸ் வந்துருச்சு, டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வந்துருச்சு. சோ டோட்டலா நாம வந்து எங்க இருந்தோங்கிறத மறந்துட்டு நம்மள இன்னும் அழகா காட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அதிகமான நினைப்புல வந்துட்டு ரொம்ப வந்து வெஸ்டர்னைஸா ட்ரெஸ் பண்றோம். இதை பத்தி மேலும் பேசினாலும் நான் மட்டும் பேசினா நல்லா இருக்காது. என் கூட இப்ப வந்து MOP ஸ்டூடெண்டான ஸ்மிருதி என் கூட இருக்காங்க. ஹாய் ஸ்மிருதி.
1: வணக்கம் குஷ்பு.
0: சொல்லுங்க ஸ்மிருதி, நீங்க வந்து பார்க்கவே ரொம்ப ட்ரெண்டியா ஸ்டைலிஷா இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வந்து இந்த கல்ச்சரல், இதுக்கு முன்னாடி இந்த பட்டு புடவை, இந்த பாவாடை சட்டை இதெல்லாம் உங்க நினைவுக்கு இருக்கா? நீங்க எனக்காவது வந்து இதெல்லாம் அணிஞ்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா குஷ்பு. புடவை, பாவாடை சட்டை இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ட்ரெடிஷன்ல ஒரு பார்ட். அண்ட் இதை நாங்கள் மறக்கல, மறந்ததை விட நாங்கள் மாறிட்டு வந்திருக்கோம் சொல்லலாம். இப்போ கோவிலுக்கோ ஏதானா பூஜை ஏதானு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி புடவை, சல்வார், தாவணி, பாவாடை தாவணி இதெல்லாம் இன்னும் போட்டுட்டு வரோம். பட் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்தாப்புல மாறிட்டு இருக்கோம்ல. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், ஒரு ஹோட்டல் போறோம்னா தாவணி இந்த மாதிரி புடவையில போனா அவங்க பாக்குறதே ஒரு மாதிரி வித்தியாசமான பாப்பாங்க. சோ நம்ம ஒரு வித்தியாசமா இருக்க வேண்டாமாங்க, அவங்கள ஒருத்தங்களா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி புது ஜீன்ஸ் பேண்டோ இல்லாட்டி சல்வாரோ இதுக்கு நாங்க மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்பவுமே வீட்டுல பண்டிகை இருந்தா கண்டிப்பா புட்டு வச்சு, பூ வச்சு இந்த மாதிரி நாங்க இன்னும் இருக்கோம். சோ மறக்கல, மாறிட்டு வந்துட்டு இருக்கோம்.
0: ஓகே ஸ்மிருதி, அதே நேரத்துல வந்துட்டு இப்போ நீங்க ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னதான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிரெஸ் போட்டுட்டு போனாலும் அந்த கலாச்சார உடை அப்படின்னு வரும்போது, ட்ரெடிஷ்னல் டிரெஸ் வரும்போது அதுக்கு உண்டான மரியாதை அதிகமா, இல்ல வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இந்த டிரெஸ் பண்ணிட்டு போகும்போது நமக்கு கிடைக்கிற மரியாதை?
1: கண்டிப்பா வந்து மரியாதை எப்பவுமே நம்ம கலாச்சார உடைக்கு தான் இருக்கு. பட் அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல இம்பார்ட்டன்ஸ் மாறுது. இப்போ ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம மாடர்னா இருக்கோமான்னு பாக்குறாங்க. நாலு பேர் நம்மளோட இருக்காங்க, சொசைட்டியில மூவ் பண்றோம்னா மாடர்னா இருக்காங்களா? ஒரு பர்சனை வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, நம்மள ஜட்ஜ் பண்றாங்க மத்தவங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நாங்க வந்து இப்போ புடவையிலையோ இந்த போறதுலயோ எங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. பட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் சொல்ல நம்ம ட்ரெடிஷன் ட்ரெஸ்க்கு எப்பவுமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனி இருக்கு.
0: ஓகே ஸ்மிருதி, தேங்க்யூ so much. As Smriti சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு சுற்றுலா பயணிகளா வர வெளிநாட்டினர், இந்த வெள்ளைக்காரர்கள் ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்ல, இவங்க எல்லாம் வந்துட்டு எப்படின்னா இவங்க நம்மளுடைய இந்த கல்ச்சரை பார்த்துட்டு தானும் வந்துட்டு மல்லிப்பூ வச்சுக்கணும், தானும் வந்து ஒரு பெரிய பொட்டு வச்சுக்கணும், நானும் வந்துட்டு இந்த இந்தியன் நம்ம கல்ச்சர் படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இதுக்கு கான்ட்ராஸ்டா நம்ம எப்படி இருக்கோம், நாம வந்து இந்த ஃபாரின் ட்ரெண்டை வந்து விரும்பி நாம அதே மாதிரியான இந்த 3/4 போடுறது, அந்த ஷூஸ் போடுறது, அப்புறம் அந்த ஸ்லீவ்லெஸ் போடுறது, டிஷர்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதை பார்த்து நாம இனிமேல் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், கண்டிப்பா வெஸ்டர்ன் இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணலாம், ஆனாலும் நம்மளுடைய பாரம்பரிய உடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னைக்குமே மறக்கவே கூடாது. சோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, கேட்டுக்கிட்டே இருங்க.
2: வணக்கம். நான் ஆசைப்படுற ஒரு சில விஷயத்த உங்களோட காதல போட்டு போலான்னு வந்திருக்கேன். அது சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு சரியா போடுது ஆடை. ஒரு மனுஷனோட ஆடை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் பெரியவங்களே சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு. ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆள் பாதி ஆடை பாதின்றதுனால ஆடை இப்ப பாதியா தான் போட்டுட்டு இருக்காங்க. சில விஷயங்களை வந்து நமக்கு படங்கள்ல பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா இப்ப நேர்ல பாக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நீங்க உதாரணமா ரோட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பொண்ணு எந்த டைம்ல வந்து தன்னை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா பைக்ல போகும்போது. அது பையனா பொண்ணான்னு கூட தெரியாத அளவுக்கு முகத்தை மூடிக்கிட்டு கையில வந்து சாக்ஸ போட்டுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட டெரரிஸ்ட் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பொண்ணா இருக்கு, இந்த பொண்ணு எப்பயுமே எப்படிதான் இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பைக்ல இறங்கின பிறகுதான் தெரியுது அதுல பாடி ஆடி போயிடும். கேட்டா அதான் நாகரிகம்ன்றாங்க, வெள்ளக்காரனை ஃபாலோ பண்றேன்றாங்க. என்ன மாதிரி விஷயத்துல ஃபாலோ பண்ணணும் ஒரு வரமுறை எல்லாம போயிட்டு இருக்கு. ஃபாரினர் இங்க வந்தா அவங்க சேலையை கட்டுறாங்க, பாவாடை தாவணி போடணும்னு ஆசைப்படுறாங்க, சல்வார் போடணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா நம்மளுடைய பெண்களையும் ஆசைப்படுறாங்க. இந்த சல்வார் போடுறதுல அந்த ஷால் போடுறதுலயே வந்து ஒரு சில முறைகள் இருக்கு. முன்னாடி எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து அந்த துப்பட்டான்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கரெக்டா தன்னோட தோல்ல ரெண்டு தோல்லையும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையே ஃபேஷனா மாத்தி ஒரு சைடு மட்டும் போட்டாங்க, அதுக்கப்புறம் அதையும் இடுப்புல கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ வீட்லயே போட்டுட்டு வந்துடுறாங்க. அதான் ஃபேஷனா போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம், இதை பத்தி உட்கார்ந்து பேசலாம், விடிய விடிய உட்கார்ந்து பேசலாம், ஆனா அழுகத்தான் வரும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம நம்மளுடைய சமுதாயம் மாறணும், நம்மளுடைய கலாச்சாரம் அழியக்கூடாது, அது உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: வெல்கம் பேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டு இருக்க நிகழ்ச்சி மறந்தது என்ன. இந்த நிகழ்ச்சியில அடுத்தபடி நம்ம பேச போறது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை பத்தி தான். அந்த பாரம்பரிய உணவுல இருந்து இப்ப நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான். சோ இத பத்தி பேசறதுக்காக என் கூட எம்ஓபி மாணவியான ஹேமலதா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதுல முதல் விஷயம் என்னன்னா, அப்பெல்லாம் இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இப்ப ஆரோக்கியமான உணவு இல்லையா நீங்க கேக்கலாம், இப்பவும் இருக்கு, ஆனா சில பொருட்கள்ல கலப்படமும் இருக்கு. அப்பெல்லாம் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவன் இதெல்லாம் வந்து நம்பி அவங்க லைஃப் லீட் பண்ணல. அன்னன்னைக்கு சமைக்கிறது அன்னைக்கு சாப்பிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க, அதை பழுது சாதம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்க முக்காவாசியான உணவு வந்து பாத்தீங்கன்னா பழுது சாதம் தான். ஏன்னா எல்லாமே ஒரு நாள் சமைச்சு 10 நாள் வரைக்கும் அந்த சப்பாத்தி ஆகட்டும், இட்லி ஆகட்டும், அந்த தோசை ஆகட்டும், ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சாப்பிடுறதுல ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம், டைமை சேவ் பண்றதா நினைக்கிறோம். சோ இது ஒரு வகையில வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைனாலும் ஆனா அது ஒரு உடம்பு நினைச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை பத்தி பேசுறதுக்காக ஹேமலதா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஹேமலதா.
1: வணக்கம் குஷ்பு.
0: சொல்லுங்க ஹேமலதா, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்க வீட்டுல எல்லாம் பாரம்பரிய உணவுகள் எல்லாம் சமைக்கிறாங்களா?
1: வணக்கம் குஷ்பு, உங்ககிட்ட பாரம்பரிய உணவை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி.
1: எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா காரைக்குடி, இன்னும் அங்க வந்த பாரம்பரிய உணவு நடந்துகிட்டேதான் இருக்கு. கூட்டு, பொரியல், ரசம் இது எல்லாமே எங்க வீட்டுல இன்னும் அதை கடைபிடிச்சிட்டேதான் வராங்க. எங்க வீட்டுல வந்து தானா எங்க கார்டன்ல அதுவாவே விளையிற பொருளை தான் எடுத்து செய்வாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி எங்க வீட்டுல எந்த ஒரு பொருளையுமே வந்து கலப்படமே கிடையாது. இப்ப நம்ம வெளியே வாங்குற பொருள்ல மட்டும்தான் கலப்படங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். சோ நான் ஊருக்கு போனா மட்டும்தான் வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்காக நான் சொன்ன கூட்டு பொருள் எல்லாமே செஞ்சு வைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சோ இப்போ நான் இங்க இருக்கும் போது நான் எங்க வீட்டுடைய ட்ரெடிஷனல் சாப்பாடை நான் எதிர்பார்க்க முடியாது.
0: ஏன்னா நீங்க இப்ப இங்க சிட்டி லைஃப் லீட் பண்றதுனால நீங்க வெளியில அந்த நேரத்துக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு
1: கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து இப்போ உடனே கிடைக்கிறது, சோ எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால வந்து நான் இப்ப அதான் வாங்கி நான் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுறேன், பிகாஸ் எனக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் எதுவுமே கிடைக்காது.
0: கரெக்ட் ஏமா, நீங்க சொன்ன மாதிரிதான் இன்னைக்குமே கிராமப்புறங்கள்ல வந்துட்டு அந்த பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு. அங்க இருந்து தன்னோட லைஃப வந்து சென்னைக்கு இந்த மாதிரி சிட்டிக்கு லைஃப்க்கு கொண்டு வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட், மோர் ஓவர் இந்த நீங்க சொன்ன இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் அடிக்டிவ் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அடிக்டிவா இருக்கும், ஆனா அதனால கிடைக்கிற பெனிஃபிட் நல் உடம்புக்கு ஒண்ணுமே கிடையாது. அது என்னமோ நேர்களே, மக்கள் வந்துட்டு அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னே தெரியாம இருந்தாங்க. கரெக்டா நடப்பாங்க டைம்க்கு. அவங்க அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி காரு பக்கத்துல இருக்க தெருக்கு போறதுக்கு எந்த ஒரு நடைவண்டி அப்படிங்கறது எதுவும் டிபெண்ட் பண்ணாம தன்னுடைய காலை நம்பி எல்லா வகையிலுமே தன்னை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனாலயோ என்னவோ ரொம்ப வருஷம் அவங்களால நிறைய ஆயுசோடு வாழ முடிஞ்சது. ஆனா இப்ப இருக்கவங்க அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே ஃபாஸ்டா ரிலீஃப் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் விரும்புறாங்க. ரொம்ப நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தாம. சோ ஹேமா நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய உணவை வந்து நம்மளால வந்து இப்ப திடீர்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வர முடியுமா, மறுபடியும் பிராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா முடியும். தான் சொன்ன மாதிரி இப்போ எங்க அம்மா ஊர் சைட்ல இருக்காங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அங்க இருந்து ஊருக்காரங்க எல்லாம் இங்க வராங்க தெரியுங்களா, சென்னைக்கு வந்து செட்டில் ஆறவங்க, அவங்க எல்லாம் இன்னும் பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டுதான் இருக்காங்க குஷ்பு. சோ அதனால அந்த எந்த மாற்றமும் இல்ல. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து அவங்க அவங்களுடைய பொண்ணு அவங்க பேத்தி இந்த மாதிரி வர வர ஜெனரேஷன் ஆக ஆக கண்டிப்பா அதை வந்து கடைபிடிச்சிட்டே வந்துருவாங்க.
3: கண்டிப்பா இது இல்லன்னு சொல்ல முடியாது.
0: ரொம்ப நன்றி ஹேமலதா. நம்மளுடைய இந்த மறந்த தின நிகழ்ச்சியில வந்துட்டு முதல்ல வந்து ஆடைகள் பத்தி பார்த்தோம், ரெண்டாவது வந்து உணவு பத்தி பாத்துட்டு இருக்கோம். நம்ம கூட இப்ப பேசின ஹேமலதா சொன்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்கு, ஆனா அது மறுபடியும் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எப்படி கொண்டு வரணும்னா இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். என்னன்னா நம்மளால வந்துட்டு டெய்லி ஆரோக்கியமான உணவை

0: வந்து சமைக்க முடியாது, ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சில ஆரோக்கியமான பொருட்களை நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒதுக்கிட்டு பனங்கற்கண்டு அதாகப்பட்டது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய காஃபி டீ ஏதாவது நீங்க எடுத்துக்கிற ஹாட் ட்ரிங்க்ஸ்ல கலந்துக்கோங்க, ஃப்ரெஷ் ஜூசஸ்ல கலந்துக்கோங்க. ரெண்டாவது வந்து உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. அந்த காலத்துல உப்பு நம்பி எதுவுமே அதிகமா இருந்தது கிடையாது, உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துப்பாங்க. நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, காய்கறியில கூட ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. பல நாள் பதப்படுத்தப்பட்ட இந்த கீரைகள், தக்காளி, இந்த காய்கறிகள் இப்பெல்லாம் வந்து சில சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கட் பண்ணி விற்கிறேங்கிற பேர்ல வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு காய்கறியை உடனே கட் பண்ணி உடனே சாப்பிட்டா தான் அதுல வந்து அந்த சத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க, பயிரை வந்து முளைக்கட்டிய பயிர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்க டயட்ல எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் விளைய வைக்கவும் முடியாது ஒரு கேரட்டையோ தக்காளியோ பீன்ஸோ எதையோ. ஆனா வாங்குற பொருட்கள், நம்ம சாப்பிட்ற உணவுகள் இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமா இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு சமமாயிடுது. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப நீங்க கேட்டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இது மறந்த தின நிகழ்ச்சி.
1: எல்லாருக்கும் வணக்கம். இந்த உணவு பழக்க வழக்கங்களை பத்தி அப்படி சொல்லலாம் அப்படி சொல்றேன். அதாவது வந்து அந்த காலத்துல நிறைய உணவு வகையில மறந்திருக்கும், உணவே மறந்தா இருக்கும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாக்க வந்து ஒரு 100 வயசு 99 வயசு வரையும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து ஒரு சராசரி மனுஷனோட ஆயுள் காலம் வெறும் 60 தான். அதுக்கு என்ன காரணம்? உணவு, டென்ஷன். நீங்க சாப்பிடுற உணவு தான் உங்களோட கேரக்டரை காட்டும். அந்த காலத்துல காலை எழுந்து உடனே கேப்ப கூழ் சாப்பிடுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தா தெரியும், ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. வயசான காலத்துல உழைச்சிதான் சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஏ உணவு. அந்த காலத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களே இடிப்பாங்க, அவங்களே வந்து அம்மில ஆட்டுவாங்க. ஏதாவது உடம்புக்கும் வந்து சரி சீரமைப்பான சில விஷயங்கள் கிடைக்குது, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. ஆனா இந்த காலத்துல மிக்சின்றாங்க, கிரைண்டர்ன்றாங்க, மைக்ரோவேவ்னு சொல்றாங்க. டேஸ்டியான ஃபுட்டை தேடி போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போறாங்க, கடைசியில நோயை தேடியும் போறாங்க. சாப்பாடு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்ச காசை நாமளே வச்சிருந்த வாழ்க்கை கெட்டு போயிடும். சோ வாழ்க்கையில உணவு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலே நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அடுத்த ஒரு சொசைட்டியை கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா பர்கர் எல்லாம் தூக்கி போடுங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. கூகுள்ல போய் தேடுங்க, கூகுள்ல போய் கண்டதை தேடுறது ஊட்டி என்ன விஷயம் தேடணுமோ அதை போய் தேடுங்க, கூகுள்ல இருக்கு. உங்க தாத்தா பாட்டி கிட்டே உட்கார்ந்து கேளுங்க, உங்க அம்மா கிட்டே உட்கார்ந்து கேளுங்க, சாப்பாடை பத்தி கேளுங்க. முன்னாடியில ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா தான் கேட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கேட்கறது இல்ல, பொண்ணுக்கு பேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஏ என்ன காரணம், எங்க போகுது நம்ம சமுதாயம்? சோ அதனால வந்து எல்லாரும் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஓடணும் அப்படின்னு சொல்லி நான் பாப்பா ஜீவ எடுக்கிறேன். தேங்க்யூ.

0: வெல்கம் பேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மறந்தது என்ன நிகழ்ச்சி. மறந்தது என்ன நிகழ்ச்சியில நாம மறந்து போன பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஆடைகள் பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அடுத்தபடியே இப்போ வந்து விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருமே ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே டைம் இல்லாம போய்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து விளையாட்டு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா வந்து பாக்குறாங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன் அக்யூமுலேஷன் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாருமே இன்டர்நெட்ல வந்து அதிகமா தன்னை வந்து செயல்படுத்திக்கிறாங்க. எந்த கேம்ஸ் இருந்தாலும் ஆன்லைன்ல விளையாடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் எம்ஓபி மாணவி காயத்ரி இருக்காங்க. வணக்கம் காயத்ரி.
1: வணக்கம் குஷ்பு.
0: சொல்லுங்க, நீங்க எப்படி கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவீங்களா?
1: கேம்ஸ் நல்லா விளையாடுவேன்.
0: சோ இந்த கேம்ஸ்ல இப்ப நான் லிஸ்ட் சொல்றேன், டெஃபினட்டா அது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த பாண்டி, பல்லாங்குழி, அப்புறம் தாயம், பரமபதம், கபடி, அஞ்சாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கருங்கல்ல வச்சுட்டு விளையாடுவாங்கல்ல, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நீங்க விளையாடிருக்கீங்களா? இல்ல நான் சொல்லும் போதே கேக்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கா?
1: புதுசா இல்ல, விளையாண்டு நல்லா விளையாண்டு பழக்கமாயி ரொம்ப புடிச்சு போன கேம்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இப்ப யாரும் விளையாடுறது இல்ல அப்படிங்கறதுதான் ரொம்ப கவலைக்கான விஷயமா இருக்கு.
0: ஆமா, நிச்சயமா. சரி, அப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப எதனால வந்து இப்ப குழந்தைகள் இப்ப கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல யாருக்கு இது விளையாடுறதுக்கோ ஒரு பொறுமை அப்படிங்கறது கிடையாது. சோ எதனால இவ்வளவு மாறி இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க?
1: பாத்தீங்கன்னா குஷ்பு, இப்ப வந்து குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி, நம்ம மாதிரி கம்யூனிட்டி ரேடியோஸ் எதுவுமே இல்ல என்டர்டெயின் பண்றதுக்காக. அதனால இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட குழந்தைங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. சோ வந்து பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மணி அதுக்காக தேடல்
0: பண்ணணும், அதாவது நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க காயத்ரி, இந்த பாண்டி, பல்லாங்குழி, அஞ்சாங்கா, தாயம், பரமபதம், கபடி, இந்த பெயர்கள் இதெல்லாம் விளையாட்டோட பெயர்கள் அப்படிங்கறது முதல்ல நம்ம மக்களுக்கு வந்து நினைவுபடுத்திடுவோம். இந்த விளையாட்டுலாம் இப்போதைக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லைன்னு சொல்லலாம். இருக்கு, யாராவது வயசானவங்க வீட்டுல அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா விளையாடுவாங்க இன்னைக்குமே. ஆனா சொல்லுங்க, நீங்க இந்த விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்களா?
1: ரொம்பவே விளையாடி இருக்கேன். எனக்கு பிடிச்ச கேம்ஸ் கூட. பட் கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷம் வருது, ஏன்னா மெமரிஸ். பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லயும் அந்த மொபைல்லயும் மட்டும்தான் இருக்கு. குழந்தைங்க எதுவும் பிசிக்கலா விளையாடுறது இல்ல, ஜஸ்ட் வந்து கண்ணுக்கு மட்டும் வேலை கொடுத்து ஆன்லைன்ல பாத்து. சோ இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷனல் கேம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ்.
0: மேபி நீங்க பார்த்த குழந்தைங்களுக்கு வேணா இதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஆனா நான் பார்த்த குழந்தைங்களுக்கு பாண்டி, பல்லாங்குழி இதெல்லாம் வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படிங்கறது இந்த தாய பாசன சொல்லுவாங்க, அதாவது பரமபதம், இதை கூட வந்து ஸ்டைலா ஸ்னேக் அண்ட் லேடர்னு ஆன்லைன்ல விளையாடுற அளவுக்கு வந்து காலகட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். மாறிடுச்சு என்டயரா. சரி, இப்ப குழந்தைகள் வந்துட்டு முக்கியமா விளையாட்டு அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு தான். எதனால குழந்தைகள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான விளையாட்டு வந்து விரும்புறது இல்ல நீங்க நினைக்கிறீங்க?
1: எதனால? அவங்களோட தேடுதல் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் தேடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்கிறதே இல்ல, என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கள. பட் ஆனா அந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான விஷயத்துல என்டர்டெயின் பண்றது இல்ல. அவங்க வந்து மணி அந்த ஃபேக்டர்ல தேடுறதுல இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போதைக்கு சும்மா வாயடக்கணும், சமாளிக்கணும்ங்கிறதுக்காக கையில இருக்க ஒரு அப்ளிகேஷன், மொபைலையோ இல்ல வந்து கம்ப்யூட்டரையோ பிசியோ ஏதாவது டிவி போட்டு விடுறது, இல்லாட்டி வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுத்தது. பட் ஆனா அது அவங்களுக்கு தெரியறது இல்ல, அது அவங்களுக்கு அடிக்ட் பண்ணிருது. குழந்தைங்க வந்து அந்த இப்ப அடிக்ஷனுக்கு இதாயிட்டாங்க. கொஞ்ச நேரம் இப்ப ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஸோட பேரு கூட தெரியாத அளவுக்கு
0: குழந்தைகள் வந்து தன்னை வந்து ஆன்லைன்ல வந்து மாட்டிறாங்க. நிச்சயமா, ரொம்ப நன்றி காயத்ரி. சோ கண்டிப்பா காயத்ரி சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அதனால வீட்லயே உட்காந்து பெண்களும் சரி குடும்பத்தோட இந்த மாதிரியான விளையாட்டுகள், சின்ன பசங்களுக்கு மூளைக்கு நல்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கற மாதிரியான விளையாட்டுகள் நிறைய இருந்துச்சு. இப்பவும் இருக்கு, ஆனா இப்ப வந்து பிசிக்கலாவும் இல்ல, ஆனா வெறும் மென்டலி விஷுவலாவும் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற வகையில இன்டர்நெட்ல கேம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நிச்சயமா வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ், முக்கியமா வந்து இந்த வீட்டுல தாத்தா பாட்டியோட இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், இது இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா உங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு விளையாட்டு இருந்துச்சு கண்ணா அப்படிங்கறத நினைவுபடுத்திட்டு, அட் த சேம் டைம் அவங்க இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடுறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு பல்லாங்குழி நம்மளுடைய விரல்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, பிளட் சர்க்குலேஷன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக நம்ம யோகா போறோம் சொல்றோம், அப்புறமா வந்து வாக்கிங் போறோம் சொல்றோம். சொல்லுங்க, அப்ப குழந்தைங்களை இதுல இருந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
1: தடுக்கிறதுக்கு அவங்களை வந்து வேற விதமா என்கரேஜ் பண்ணணும். இப்ப பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெரியவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு குழந்தை வந்து மொபைல் ஆப்ரேட் பண்ணா பாத்தியா எவ்வளவு அறிவாளியா இருக்கான் என் குழந்தை அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. பட் ஆனா அந்த ரேடியேஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கு பாதிப்பு, அதுக்கான வயசு இது இல்ல அப்படிங்கறதான் சொல்லணும் பேரண்ட்ஸ். அதுக்கான அது இல்லாம என்கரேஜ் பண்றது தப்பு. சோ அவங்களுக்கான கேம்ஸ் என்ன, பிசிக்கலான கேம்ஸ் என்ன, பல்லாங்குழி அந்த மாதிரி கேம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். இது வந்து பெரியவங்களால மட்டும்தான்
0: முடியும். ஓகே, இப்போ காயத்ரி சொன்னதை வச்சு எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்கால வந்துட்டு குழந்தைகள் நிறைய ஆன்லைன்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறதுனால அங்க இருக்கிற இந்த ஆன்லைன் கேம்ஸ், குறிப்பா இந்த வீடியோ கேம்ஸ், இது எல்லாமே பேன் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. இது வெறும் அமெரிக்கா மட்டும் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நிறைய நாடுகளிலும் இதுக்கான வந்து ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா ஆரம்பிச்சு வச்சது நம்ம தான். இது முடிவுக்கு கொண்டு வரது ஒரு ஒரு பேரண்ட்ஸோடைய பர்சனல் டேக்கிங்ல தான் இருக்குங்கிறது இது மூலமா நான் சொல்ல வரேன். அதே நேரத்தில் அந்த காலத்துல என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, இப்போ நிறையவே இருக்கு. அதனாலதான் என்னமோ இந்த மாதிரியான விளையாட்டுகள் நம்மளுடைய நினைவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அரிது அரிது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ந்து இதை பத்தி நம்ம நிறைய பேசும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மறந்தது என்ன நிகழ்ச்சி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
2: எல்லாருக்கும் வணக்கம், சூர்யா பேசுறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாடு ஒன்று. இத சொன்னதே இப்ப தப்பா போச்சு. ஃபேமிலியில நீங்க உங்களோட டைமை எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஆப்ஷன் ஏ இப்பெல்லாம் கொடுத்தா இது ஒரு ரியாலிட்டி ப்ரோக்ராம். ஆனா நமக்குள்ள அந்த தப்பு நடந்துட்டு இருக்கு. ஏன் கூட்டு குடும்பம் சோசியல் புக்ல பார்த்ததோட சரி, நம்ம வீட்டுல கிடையாது. தாத்தா பாட்டி, பெரியப்பா சித்தப்பா, அங்காளி பங்காளி, அண்ணன் அண்ணி, சித்தப்பா சித்தி, பெரியமா பெரியப்பா, இதெல்லாம் எந்தெந்த உறவு என்ன பேருன்னு இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு தெரியல. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ். ஒரு தாத்தா பாட்டியோட கண்ணோட வளர்ப்புல ஒரு பேரனும் பேத்தியும் வளர்றான்னா அவன் எப்படி வளர்றான்? இல்ல தாத்தா பாட்டியோட பாசம் இல்லாம வளர்ற பையன் அவனோட வளர்ப்பு எப்படி இருக்கு? பிறவங்க நம்ம கிட்ட இருக்கும் போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் அதை ஏத்துக்க மறக்கிறாங்க. ஆனா பழையாட்கள் அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்க. எத்தனையோ பெரியவங்க இப்போ வீட்டுல பாக்க முடியாதுல்ல, அனாத ஆசிரமத்துல பாக்கணும். இது ஏன்? இது மத்தவங்க வீட்டுல நடக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட முடியாது. மத்தவங்க வீடு இல்ல, உங்களோட வீடு, உங்களோட தாத்தா. காலையில எழுந்த உடனே நிறைய பேர் தன்னோட அம்மாவோட முகத்துல முடிப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாரும் செல்போனோட முகத்துல முடிக்கிறோம். எத்தனை மெசேஜ் வந்திருக்கு, எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. சித்தப்பா எப்படி இருக்காருன்னு பேஸ்புக்ல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த பெரிய பாதிப்பு? குடும்பத்தோட ஒரு அரவணைப்பு வேணும். பெரியவங்களோட தாத்தா பாட்டியோட கதை சொல்லி வளர்ற குழந்தை வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாசத்தை மறந்துடக்கூடாது. இதான் நமக்கு வேணும். தேங்க்யூ.
0: வெல்கம் பேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மறந்தது என்ன நிகழ்ச்சி. மறந்தது என்ன நிகழ்ச்சி கேட்கும் போது மறந்து போன பல விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய விளையாட்டு, நம்மளுடைய ஃபேமிலி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ஷோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்ப இன்னொரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இப்ப எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மெடிசனை பத்தி தான். அந்த காலத்திலலாம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலா வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருப்பாங்க. அந்த பெரியவங்க ஒரு தலைவலின்னு யாருன்னா உட்காந்தா உடனே ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும். சோ இது மெடிசன் மட்டும் இல்ல, பொதுவா ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது குழந்தைகள் வந்து நிறைய தப்பான வழிகளுக்கு போறதுக்கு வீட்டுல ஒரு பெரியவங்க இல்லாம அவங்கள வழி நடத்த ஆள் இல்லாம போறதுனே ஒரு காரணம்னு சொல்லலாம். சோ இதை பத்தி நம்ம கூட தொடர்ந்து பேசுறதுக்காக ரேகா இருக்காங்க, எம்ஓபி மாணவி. வணக்கம் ரேகா.
3: வணக்கம் குஷ்பு.
0: சொல்லுங்க ரேகா, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்க எப்படி இந்த நாட்டு மருந்து, இந்த கை வைத்தியம் எல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்ல வந்து இப்ப எல்லாம் தலைவலி அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிக்கிற ஆளுகள்ல நீங்களும் ஒருத்தவங்களா?
3: ஆமா, நீங்க சொல்றபடி நானும் ஒரு ஆள் தான். தலைவலின்னு வந்தாலே உடனே ஹாஸ்பிட்டல் தான் போவேன். அந்த கை வைத்தியம் வந்து ஒன்னும் நான் ஃபாலோ பண்ணல, அது விட்டாச்சு.
0: எதனால?
3: எதனால்னா இப்ப வந்து தலைவலினா டக்குன்னு எனக்கு அந்த டேப்லெட் போட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் அந்த ரிலீஃப் கிடைக்கிடுச்சிருது, டக்குன்னு ஃபாஸ்ட் ரிலீஃப் கிடைக்குது. அதே பாட்டி வைத்தியத்தை போனோம்னா நமக்கு வந்து பாட்டி வைத்தியம் நல்ல ரிலீஃப் சீக்கிரம் கிடைக்கலனால அது ரொம்ப நாள் நீண்டுச்சு நிக்கும். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எனக்கு தலைவலின்னு நினைச்சீங்கன்னா தலைவலின்னு எடுத்து அந்த கஷாயம் குடிச்சேன்னா எனக்கு அது ஒரு மாசம் வரலாம் அந்த தலைவலி வராது. ஆனா இப்ப இருந்த மருந்த பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் போட்டீங்கன்னா 1 செகண்ட் அது நமக்கு வந்து ஈஸியா இருக்கு.
0: சரி, இப்ப நீங்களே சொல்றீங்க, அதாவது கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் எடுத்துக்கும் போது அது திரும்பவும் வராது, ஆனா வந்து டேப்லெட்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு நாள் ரெப்பிடேஷன் இருக்கதான் செய்யுதுன்னு. அப்படி இருந்து ஏன் வந்து நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்துட்டு பிரிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஆனாலும் ஏன் வந்துட்டு கை வைத்தியத்தை வந்து எடுத்துக்கிறது இல்ல, எப்பவுமே வந்து ஒரு டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுல வந்து எல்லாருமே முற்படுறாங்க?
3: ஏன்னா இப்ப கை வைத்தியம்னா அந்த காலத்துல வந்து நிறைய மூலிகைகள் கிடைச்சது, ஆனா இப்ப கிடைக்கிறது கிடையாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து அந்த காலத்துல ஒரு துளசியே செடியே இப்ப அங்கங்க ஒரு ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க. இப்ப எல்லா வீட்லயுமே துளசி செடி கிடைக்கவே கஷ்டமா இருக்கு.
0: ஆமா, நிச்சயமா வளர்க்கறது இல்ல,
3: வளர்க்கறது கிடையாது யாருமே அதை.
0: சோ அதுவே ஒரு மெயின் ரீசன் நீங்க நினைக்கிறீங்க, அது என்னமோ உண்மைதான் ரேகா. சோ அதை தாண்டி வந்துட்டு இப்போ இப்போ நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் கை வைத்தியம் நிச்சயமா சரிப்பட்டு வராது. அதே நேரம் நம்ம இயற்கையான நீங்க சொன்ன மாதிரி மூலிகைகளை தேடியும் போக முடியாது. அதே நேரத்துல வீட்டுல வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்களே அந்த காலத்துல பெரியவங்க, அதுக்காக தான் கை வைத்தியத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு தும்மல் தும்முனாலே உடனே ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க, ஏன்னா அந்த ஜலதோஷம் பெரிய அளவுல போக கூடாதுன்னு. சோ இப்போ அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க மக்களோட பகிர்ந்துக்கலாம் இல்லையா.
3: கண்டிப்பா சொல்றேன் குஷ்பு. இப்ப வந்து நமக்கு பெண்களுக்கு வெள்ளப்படுதல் நிறைய வருது, நிறைய பெண்கள் அந்த வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால வந்து அதனால நிறைய பாதிப்பு இருக்கு. இப்ப வந்து அந்த வெள்ளப்படுதலுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்னு போனீங்கன்னா அதுக்கு ஆயிரம் கணக்கான செலவு வருது. இதே வந்து நம்ம வீட்லயே ஒரு சின்ன ஒரு பைசா கூட செலவு பண்ணாம நம்ம கையிலே வைத்தியம் இருக்கு, ஆனா அது இப்ப யாருக்குமே தெரியறது கிடையாது. காலையில வந்து நீங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு குடிச்சீங்கன்னா டெய்லியும் நம்ம உடம்பு அது குளிர்ச்சித்தனம் பண்றதுனால வந்து அந்த வெள்ளப்படுதல் கம்மியாகும். இதுதான், இது வந்து நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேன்னு. நம்ம கை வைத்தியம் அதை ஒரு காசு கூட செலவு பண்ணாது, அது யாருக்கும் தெரிய மாட்டேன்னு. காசு செலவு பண்ணதான் வந்து ஹாஸ்பிட்டல்னு போறாங்க, ஆனா நம்ம கைக்குள்ள இருக்கிற வைத்தியம் அது யாருக்குமே தெரிய மாட்டேன்னு. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே வந்து டிபெண்டடா தான் இருக்காங்க, நம்ம கைக்குள்ள இருக்கிற வைத்தியத்தை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க ரேகா. வீட்லயே நம்மளை சுத்தி நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கிற பொருட்கள் இருக்கு. நம்ம வீட்டுல சொன்ன மாதிரி முன்னெல்லாம் துளசி மாடம் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து ரெண்டு இலை துளசி பறிப்பாங்க. அது வந்து நல்ல காலையில வெறும் வயதுல எடுத்துக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம், ஏன்னா பிளட் பியூரிஃபயர்னு சொல்லுவாங்க துளசி. இந்த மாதிரி வேப்பலை இப்ப எங்கெங்க மரத்தையே பாக்குறது இல்லை. இது ஆரம்பிச்சா ஒரு நாள் இல்ல ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு வருஷம் முழுக்க கூட நம்ம வந்து பாரம்பரியமான விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்கலாம். இதோட இந்த நிகழ்ச்சி நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். உங்க வீட்டுல நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது உங்களுடைய இந்த ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் நீங்க எப்படிலாம் இருந்தீங்க அப்படிங்கறத நினைவுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த யங் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நம்மளுடைய கல்ச்சரை காப்பாத்தணும், நம்மளுடைய ட்ரெடிஷனை கைவிடக்கூடாதுன்னு வெறும்னா வாயில மட்டும் சொல்லாம அதை திரும்பவும் நீங்க நடைமுறைக்கு கொண்டு வரது என் கையில மட்டும் இல்லைங்க, நீங்க இனிமேல் இந்த ஷோ கேட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ண போறதும் இருக்கு. இதோட இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது மறந்து தின நிகழ்ச்சி. அண்ட் நான் உங்க ஆர்ஜே குஷ்பு. டேக் கேர், பை பை.

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Hello, Chennai!
2: நீங்க கேட்டுட்டு இருக்கது
3: MOP சமுதாய வானொலி 107.8.
4: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
5: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
6: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
7: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
8: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
9: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
10: Presenting her story.
11: Presenting her story.
12: Presenting.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
0: ஞாபகம் வருதே. இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
2: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
5: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல படுத்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
4: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
5: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
4: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்களா? இது
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமையில, அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்க எல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்தை ரொப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய, இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
4: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம்
5: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கைய பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
4: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
5: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன், சரி இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கும் இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டில் வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். And never encourage in the traffic signals-ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
4: இன்னொன்னு ஆன்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்.
5: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட்
4: பண்ணிக்கிறது.
5: பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுன்னா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு தி பேரண்ட்ஸ்.
4: நீங்க அவ்வளவு கேரிங்கா இருக்கீங்கோ, இதெல்லாம் வந்துட்டு
5: எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாளும் கிழமையினா யாராவது பொறுப்பு ஏத்துக்கிட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, இன்ஸ்டிடியூட் விமான் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும், அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
4: ஆண்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
5: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
4: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது கத்துக்க
5: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்ஸ்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
7: மும்பை. வாதம் விவாதம். This is not Facebook. So, you know, so you can... Please feel free to speak your mind. This topic is something that would touch all our lives, all your lives. Crimes against women, the laws to combat it. We recently had the ordinance. So we'd like all of you to be as involved as possible. There are panelists, yes, there are experts here. There's also a representative of the students here on the panel. But we'd like the audience to applaud, to boo, to shout, to scream, to clap. This is not a classroom as well. You may have your vice principal here, but she's very understanding. And we'd like you to also ask questions at the end of it. We have a separate audience round. And I assure you all the questions will also go on air. So feel free to speak your mind, okay? Even if it's politically incorrect. Just because the majority believe in something, you don't necessarily have to subscribe to that view, okay? This is definitely not the Shiv Sena. There's no Shiv Sena around here. So don't worry. Speak your mind. I think there are some MBA students, commerce students as well. I've done my homework well then. I feel very comfortable whenever I come to MOP Vaishnav College. Do you know why? How many of you know why? Don't give me predictable answers. Give me the right answer. Yep. Good. Very good. Full marks. My wife was a student here and she was a lecturer here in your media department for about 5 years. She quit in 2010. So I've been coming here to your college from the time I was a student, both in Loyola and Law College, to participate, to judge events. So I'm almost like an honorary alumnus of MOP Vaishnav. Honorary because it's a girls' college.
8: Sanjay Pinto was just telling you about his honorary alumnus status. But I think when last time he was here, he was really enjoying an awesome celebrity status because everyone had left and still he was still here. We were searching. And you know, when you came with the American US consulate,

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா, சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரே நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: சக்கர எங்க மாவும் புருஷன்
1: கூப்பிடுற சாமியா
0: நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரியும் உடனே கொண்டு வந்து
2: கொடுத்துரு.
0: மறந்துடாதடா சக்கர,
2: துட்டு குடுத்துட்டீங்கள மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆழ்ந்துட்டம்மா காலையில சீக்கிரம் காஞ்சி
1: காசுங்க
2: பணம் குத்திக்கிறாரு. காவுதாரி பிடிக்கல, காட்டுக்கு போகணும். ஜெயலட்சுமி வரையறா காட்டுக்கு போவோம்.
1: ஸ்கூல் நான் போகணும்.
2: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போகணும். பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
1: இன்னைக்கு பர்ஜி இருக்குது, நான் போகணும்.
3: போய்ச்சானே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருன்னா ஒருத்தர் வர சொல்லாரு, யாருன்னா ஒருத்தர் என் கூட வர.
1: கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.

0: pueblo de Colombia.
1: Contrata a Sammy Carol, ¿verdad, bro?
0: ¿Ningue?
1: Nada, Sammy, en ganar y corón que sangre de tal libre.
0: ¿Sería? ¿Ya la haría rumbo con Ango Pitesla? ¿Wange? ¿Ukerma? ¿Ningle Ukerma?
2: ¿Anda, Sammy?
3: ¿Sabes? ¿Ya fría chempule capate con Sammy?
2: ¿Ya guate pule Sammy? ¿Ya pule capate con Sammy?
0: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
1: தெளிவா சொல்லுங்க சாமி. அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி.
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
3: ஐயோ சாமி,
1: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
0: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Mi casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: நல்ல முடிவு, உலகத்துல வாழ சாமி.
4: உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டினபுறமும் வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும் சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கே ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க, 1 மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
5: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.

0: என்ன சக்கரே, நீனும் போல?
1: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
0: என்னது?
1: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் பொருளை செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
0: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களாலதான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
2: ஏ சக்கரா, ஒருத்தருக்கு கண்ணா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னியா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான்.
3: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகமா நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது ஒரு 2 முன்னாடி. அந்த புத்தகம் வந்தது தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துட்டுருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 4 வரைக்கும் நாங்கள் 2 பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங், அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவளானே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை திருநங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா, இல்ல இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
0: பண்ணி
1: ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ். ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம். அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விழியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி. ஸோ அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில்.
1: ஸோ இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய. அந்த வார்த்தைலாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை ரெண்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டு. ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எட்டுலேருந்து பதினாலில் வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். பதினாலிருந்து பதினெட்டு வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசுக்கான இலக்கியம். இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது. டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தாரு, இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அதை வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14-18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
0: டீனேஜ்
1: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
0: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி தர மாதிரி
0: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட் தான், அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும்.
0: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கையில் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போறோம், அதாவது என்ன
0: ஆகுறதுன்னு தெரியாமல கூட இருப்பாங்க.
1: அங்கிருந்தும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து தான் யார் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூட்டு போகும்போது என்ன ஆக போறேன் அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆகப்போறோம்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தா இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
0: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அதை வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு 4-5 கட்டுரை இல்லைன்னா ஒரு 3-4 புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லது சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பத்தில் கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: ஆனால் 2 வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2-8 வயசுக்கு சொல்லும் போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எட்டு வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்க இருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமே வந்து நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு குழந்தை வந்து ஒரு
0: அப்பழுக்கற்ற
1: விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும். ஒரு 80s, 80s-ஓட end வரைக்கும் 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமா நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமா தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்டராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி குடும்பமாக
0: நியூக்ளியர்
1: ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதோட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனாதான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துட்டு போயிடுது. இது வேற வேற ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லேயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்,
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும், சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம
0: அப்படியே குழந்தைகளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும்போதே வந்து இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கதை நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான், அது அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும்போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா குழந்தைகள் வந்து க்ரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு க்ரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேரை போடணுன்றது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்குறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் க்ரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமானிட்டேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 365 days ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்கு. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 year கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமாத்தகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்கு. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேற உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 days கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது, அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்கள இழுத்துணும், ஃபர்ஸ்ட் உள்ள இழுத்துணும். ஒரு ஒரு யானை இருந்துச்சான்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கல்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுருணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன ஒரு என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவ குழந்தை வந்து ஒரு 1.5 குழந்தை சுமார் 100 வார்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா நீங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து ஓ நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதல்ல சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
0: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லிசனர்ஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் பிரைட்.

0: 107.8. வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்ப வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்கற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும் தான் குட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது,

0: டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
1: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதுனால எதை சொல்றதுன்னு தெரியல.
0: ஆமா, இப்போ ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணால், அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா. அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனாலே எனக்கு பிரச்சனை என்னென்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கினதுன்னா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் கதை சொல்கிறேன் அவங்களுக்கு.
1: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
0: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த
1: குழந்தைங்களே இப்போ ஜெனரேஷன்ல இல்லல.
0: ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்றீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த ரொம்ப முக்கியமாக என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான், என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா, பி கற்றுக்கிட்டாங்களா, அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமா இருக்கும். ஆனா நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனா, ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்துல என்ன பண்றோம்னா, டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் போது, அதனாலதான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம். அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும், பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கடைக்கள்லாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்சு விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்ல அல்லது குழந்தை வளர்ப்புல செய்ய முடியாத சிக்கல்கள்

0: எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு
1: அழகான
0: உலகமாக நம்ம மாற்றலாம்.
1: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்ப சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
0: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
1: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 to 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
0: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் ஈபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா? எஜுகேஷனும் அவர் தான், ஈபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து ரெண்டரை வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது, என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக டைரக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்ற போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
1: ரிலேட்டிவ்லி சின்ன,
0: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழிலில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுகிறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுகிறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாயிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறு கொள்ளுன்னா, இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், இந்த புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
1: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கும்.
1: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
0: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன்னா. நீதி இப்போ வந்து நீதிநெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷயம் இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ எல்லாம் பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளே புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியாக நான் பார்க்குறேன்.
1: சிறுவர்கள் ஆர்வமாக கதை கேட்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
0: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், இல்ல எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்கிறான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மழலைத்தனம் போகாமல் அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்போவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
1: பரவாயில்லாங்க.
0: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது எந்த ராணா போடுறது எந்த நா போடுறது தெரிலனா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க,
0: அறிமுகப்படுத்துறத விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும், அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்கற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைகளுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னா அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும், அது வந்து ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல், கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: குழந்தைகளுக்கு நிறைய வீக்லி மேகசின், நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்கள எப்படி ஈர்க்கலாம்?
0: அவங்கள அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போது சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது, எழுதுகிறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுகிறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிகை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனது காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்தில் பெண் எழுத்தாளர்களே குறைவாக இருக்காங்க, அதுலேயும் சிறுவர் இலக்கியத்தில் பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்கே ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்லை. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்லை.
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம இதில். நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து, படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்குது, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனால் அதை அவங்க எழுத்து வடிவில்
0: கொண்டு வரதுக்கு, ஆனால் இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்போ தான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜு வந்து யாருன்னா, முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்ச சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி. அப்புறம் ரெண்டு மான் இருக்குது. அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும். அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3வது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது, நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறேன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திரள் இருக்கும், அந்த விளையாட்டு திரளை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறை தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போகுது. அந்த கயிறு வருது, கயிறுக்கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ அந்த நரிக்கெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது. சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க, முதல்ல எழுந்துச்சு உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சு உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, இந்த தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்கச்சா, எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக

0: குழந்தை யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்து உட்காருது, எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, இந்நேரம் வந்துருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாதுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லாரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க, மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் இந்த கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது. நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம் இப்போது, இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகம் கைத்தட்டி விசில் அடிக்குது, அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாமப்படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்,
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
1: நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா, அந்த போட்டி மட்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்குது ஒரு கதையில்.
1: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விழியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே
2: இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே தர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாழ்க்கையில நம்ம அனைவருக்கும் வரும் கோபம், சோகம், சந்தோஷம் போன்ற அனைத்து உணர்ச்சிகளையும் மிகவும் அழகாக சொல்லும் ஒரு உலக மொழிதாங்க இசை. அந்த இசையோட நுண்ணியமான வடிவம் தான் கர்நாடக சங்கீதம். நம்ம இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்கும் ஒரு பழம்பெரும் கலையான கர்நாடக சங்கீதம் பத்தி 25 வருடங்களா தன்னோட ஸ்ருதிலயா இசை பள்ளியில குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கத்து கொடுத்துட்டு வரும் கர்நாடிக் சங்கீதம் ஆசிரியர் மற்றும் லைட் மியூசிக் பாடகருமான திருமதி பானுரேகா நட்ராஜ் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம்.
4: வணக்கம்மா.
3: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல உங்களை வரவேற்கிறோம் மேம்.
4: நன்றி. என்னோட நன்றிகள் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 என்னை இன்வைட் பண்ண தர்ஷினி அவங்க மகாலட்சுமி மேம் அண்ட் நேயர்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ.
3: கர்நாடிக் பாடல்கள் நம்ம நிறையவே கேட்டிருக்கோம், ஆனா கர்நாடிக் மியூசிக்னா என்ன அண்ட் மற்ற இசை வகையிலிருந்து எப்படி மாறுபடுது, அதோட ஆரிஜின் உட்பட பல விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
4: ஷர்மா, இப்போது ஒலி அப்படிங்கிறது நம்ம கேட்குற டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அவங்க பண்ணுற சவுண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு இசைங்கிறது உருவாச்சு. ஸோ இதையெல்லாம் கேட்டு தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு இசை இசைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது. இதுக்கெல்லாம் ஆதி காலமா ஃபர்ஸ்ட் இப்போ வேதங்கள் நாள் இருந்தது, சாம வேதம், யஜுர் வேதம், அதர்வண வேதம். இந்த மாதிரி இதுல சாம வேதம்ங்கிறது வந்து அவங்க மியூசிக்கலா தான் வந்து சொல்லுவாங்க, ஏத்தி இறக்கி சொல்லுவாங்க. அதுல இருந்து உருவானது வந்து கர்நாடக இசை. இது ஆக்சுவலி இதோட ஆரிஜின் கர்நாடகாலேருந்து, கர்நாடிக் மியூசிக். இது பேசிக்கலி சவுத் இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி இந்த ராஜ்யங்கள்ல கர்நாடிக் மியூசிக் ரொம்ப பிரபலமானது. புரந்தரதாசர் அப்படிங்கிறவர் விஜயநகர சாம்ராஜ்யத்துல கர்நாடகால இருந்தார், ஒரு 12th to 14th century அந்த டைம்ஸ்ல. ஸோ அவர் தான் உருவாக்கினது தான் கர்நாடிக் மியூசிக். அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒலிகளை வந்து ஸ்வரங்களா மாத்தினார். அந்த ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள், சரிகம பதனி, அதை உருவாக்கினது அவர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பேசிக் லெசன்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக் பண்ணினார் அவர். லைக் ஸ்வராவளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், அலங்காரம், இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணினார். பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி சில கிருதிகள், கீர்த்தனைகள்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கார் அவர். ஸோ இதுதான் அதோட ஆரிஜின் ஆக்சுவலா.
3: ஓ ஓகே மேம், கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதோட ஆரிஜினே. இப்போ எந்த ஒரு கலை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு தனி சிறப்பம்சம்ன்றது இருக்கும். அப்படி கர்நாடக சங்கீதமோட சிறப்பம்சங்கள் பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா மேம்?
4: கர்நாடக சங்கீதத்துல முக்கியமானது காயகி அப்படிங்கிற ஸ்டைல். எது இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா கூட நம்ம பாடுற மாதிரி ஸ்டைல்லே தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிப்பாங்க. அதுதான் கர்நாடிக் மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டி. இதுல இம்ப்ரோவைசேஷனல் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ராகம், தாளம், ஆலாபனை, கமக்கம், இது எல்லாமே பேஸ் பண்ணி வருது கர்நாடிக் மியூசிக்ல. இந்த அம்சங்கள் எல்லாமே கொண்டது கர்நாடிக் மியூசிக். அண்ட் சில ராகங்களுக்கு தெரபிட்டிக் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. இப்போ பிசிக்கலி அண்ட் மென்டலி யூ கேன் கியூர் யுவர் செல்ஃப் யூசிங் அ ராகா. இட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் வேர்ல்ட் வைட். அண்ட் இதுல நிறைய பேர் ரிசர்ச்சும் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்க கர்நாடிக் பாட பாட நிறைய கேட்க கேட்க உங்களுக்கு வந்து மனசு அப்படியே நிம்மதியாயிடும். சில ராகங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. லைக் பிலஹரிங்கிற ராகம் வந்து ஆங்ஸைட்டி குறைக்கும். பைரவிங்கிற ராகம் வந்து ஆஸ்மா, ஸ்லீப்லெஸ்னஸ் அதுக்கெல்லாம் கியூர் பண்ணும். கல்யாணி வந்து சோகத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, நல்ல மெலோடியஸா இருக்கும். அதுல டான்ஸ் ஆஸ்பெக்டும் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாட்டு ஆஸ்பெக்டும் இருக்கு. அது கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே புல்ல அரைச்சிரும் அந்த இதையும் பார்க்கும் போது, அந்த பாட்டை கேட்கும் போது. சோ அதுக்கு வந்து அந்த இட் ஹஸ் காட் அந்த சோகமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சாகமாயிடும் அதெல்லாம் கேட்கும் போது. சிவரஞ்சனி வந்து மெமரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைக்கும்.
5: சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம்.
4: சிவரஞ்சனி, சோ இந்த மாதிரி ராகங்கள் நான் வந்து ஃபிலிம் மியூசிக்க இதுல வந்து ரிலேட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் ஐம் பேசிக்லி ஐம் இன் டு லைட் மியூசிக், தோ ஐவ் லேர்ன்ட் கர்நாடிக், ஐம் ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் லைட் மியூசிக் சிங்கர், அதனால ரிலேட் பண்ணி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் காமன் பீப்புள் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் தாளம், நிறைய தாளங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கத்துண்டா இப்போ அதுல வந்து என்ன எடுப்பு அப்படின்னு கத்துக்கணும். இப்போ சமத்துல ஸ்டார்ட் பண்ணும் சில தாளங்கள், சிலது வந்து ஒன்னு விட்டு

0: ஸ்டார்ட் ஆகும், சில இது ரெண்டு விட்டு ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நீங்க கர்நாடிக் கத்துக்க கத்துக்க உங்களுக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இன்னும் நிறையவே நல்லாவே புரியும். சோ அது ஈஸியா இருக்கும் மத்த சாங்ஸ் கத்துக்க கேக்கறதுக்கு லேர்ன் பண்றதுக்கு. கர்நாடிக் இஸ் அ பேஸ் ஃபார் ஆல் மியூசிக் அப்படிங்கறது என்னோட பிலீஃப்.
1: ஓகே மேம், இப்போ கர்நாடிக் மியூசிக்ல அடித்தளம்னாவே அது ராகம் மற்றும் தாளம்னே சொல்லுவோம். அப்படி ராக தாளத்தோட முக்கியத்துவம் பத்தி சொல்ல முடியுமா மேம்?
0: கரெக்ட்மா, ராகம் அண்ட் தாளம் தான் வந்து இரண்டு தூண்கள் கர்நாடிக் மியூசிக்கே. ராகம் அப்படிங்கறதுக்கு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் இருக்கு, அதாவது ஆரோகணம் அசெண்டிங் ஆர்டர், அவரோகணம்ங்கிறது டிசெண்டிங் ஆர்டர். இப்ப ஸ்வரம் ஏழு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சரிகம பதனி, அதோட கடைசி சா நம்ம ஆட் பண்றோம் எட்டாவதா தாளம் ஆஸ்பெக்டுக்காக. ஸோ டு சே அசெண்டிங்னா கீழேந்து மேல போறது, படிப்படியா எப்படி உங்க குரல்ல கீழேந்து மேல எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கு ஆரோகணம். சரிகமபதனி சா, இது அவரோகணம், அதே மேலேந்து கீழே வருது. சாநீதாபமகரிசா, இது அவரோகணம். ஸோ இந்த ரெண்டு ஆரோகணம் அவரோகணம் இந்த ஏழு ஸ்வரத்தை வச்சுண்டு இதுல வேரியேஷன்ஸ் எவ்வளவோ கொடுத்து அதை ஒரு ராகமா ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ ராகங்கள் இருக்கு. இத வெங்கட மஹிம் அப்படிங்கிறவர் 72 மேலகர்த்தா ராகங்களா போட்டிருக்கார். அதுல வந்து சம்பூர்ண ராகம் எல்லாமே, சம்பூர்ணம்னா எல்லா ஏழு ஸ்வரமுமே இருக்கும் அந்த 72 மேலகர்த்தா. ஒவ்வொரு ராகத்திலயும் ஏழு ஏழு ஸ்வரங்கள் அசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கும், டிசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கும். அதுல இருந்து இப்ப ஜன்னிய ராகம்னு சொல்லுவோம். ஜன்னிய ராகம்னா இப்போ இந்த மேலகர்த்தா ராகத்திலேருந்து உருவான அதர் ராகாஸ், அதுல ஒன்னு மிஸ்ஸிங்கா இருக்கலாம், ரெண்டு நோட்டு மிஸ்ஸிங்கா இருக்கலாம். லைக் இப்ப மோகனம்னா சரிக பதசா சதா பகரிசா, சோ அதுல என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? அந்த மாதிரி மிஸ் பண்ணி கூட ராகங்களை போட முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: ஓகே,
0: சோ இது வந்து பேஸ் ஆஃப் ராகம் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கறதுக்கு. நிறைய தாளங்கள் இருக்கு, லைக் அதெல்லாம் ஜாதி இருக்கு, நடை அப்படிங்கறதும் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 35 தாளம் வரும். அஞ்சு ஜாதி இருக்கு, ஏழு கைண்ட்ஸ் ஆஃப் தாளம் இருக்கு உங்களுக்கு. சோ அதெல்லாம் வந்து லெசன்ஸ்ல கத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு புரியும் அது. இப்ப ராகமும் தாளமும் சேர்ந்தாதான் உங்களால ஒரு பாட்டு ப்ராப்பரா பாட முடியும். அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். இதுக்குதான் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ சின்னத்திலே வி டீச் தெம் எப்படி அந்த ராகத்தை தாளத்தோட சேர்க்கணும் அப்படின்னு. ஒரு இப்ப சின்னதா ஒரு 3.5 வயசு குழந்தை கூட இப்ப பாட்டு கிளாஸ்க்கு வருது, வரும்போது வெறும் பஜன் தான் சொல்லி கொடுப்போம், அவங்களுக்கு ஸ்வரம் சொல்லி கொடுக்கறது கஷ்டம். அப்போ எப்படி தாளம் சொல்லி தருது? வெறும் கிளாப்பிங்ல. If I'm teaching them Krishna Krishna Mukunda Janardana Krishna Govinda Narayana Hare, அவங்க ஃபர்ஸ்ட் பாடதான் செய்வாங்க, அதுக்கப்புறமா தான் கிளாப் சொல்லி தரணும். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தாளம்.
1: ஓகே,
0: சோ இது ரெண்டுமே அப்புறம் சேர்ந்து பாடுறதுக்கு அவங்களுக்கு கோஆர்டினேஷன் வரணும். சோ அதுதான் மோட்டர் ஸ்கில்ஸ். இப்போ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் மாதிரி இது வந்து உங்களோட த்ரோட்டும் உங்களோட மெமரி உங்களோட ஹேண்ட் இந்த சென்சஸ் எல்லாம் எப்படி கோஆர்டினேட் ஆகிறது இப்படிங்கறது இது ரெண்டும் கத்துக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராகம் அண்ட் தாளம்.
1: ஓகே மேம், இப்ப நீங்க சொல்லும் போது நானே நிறைய தெரிஞ்சுட்டேன். இப்போ ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நிறைய இசை பிரியர்கள் கர்நாடிக் மியூசிக் கத்துக்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க. சில பேருக்கு சின்ன வயசுலயே பயிற்சி எடுத்துக்கிற சூழ்நிலை அமையுது. சில பேரு தங்களோட 20-30 இல்ல அதுக்கும் மேல இருக்கிற வயசுல கூட கத்துக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அப்படி வயசு வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்க ஒரு ஃபேக்டரா மேம்?
0: வயசுங்கிறது ஃபேக்டரே கிடையாது ஆக்சுவலா. ஆஸ் ஐ சேட், இப்போ முன்னாடி எல்லாம் வந்து 5 வயசு 6, இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து 6 வயசுல தான் சில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். சில இப்ப பிளே ஸ்கூல்லாம் 3 வயசுலயே ஆரம்பிச்சிடறாங்க குழந்தைங்களுக்கு. சோ அந்த பிளே ஸ்கூல் போற குழந்தைங்க வந்து அதுலயே வந்து கொஞ்சம் ஏபிசிடி விளையாட்டா சொல்லி கொடுப்பாங்க ரைம்ஸ். அதே மாதிரிதான் மியூசிக்லயும் இப்ப என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா நான் 3 வயசு குழந்தை கூட நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ அவங்க சில குழந்தைங்க உட்காந்து அழகா பாடுவாங்க. பட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்டாவும் சொல்லி தரணும், லைக் கொஞ்சம் டான்ஸ் ஆடி கிளாப் பண்ணி பண்ணி அந்த மாதிரி சொல்லி தரணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாத மாதிரி. டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தரோம் அப்படிங்கறதுல இருக்கு. இப்ப 5 வயசு 6 வயசு குழந்தைங்க உட்காந்து கான்சென்ட்ரேட்டடா கத்துப்பாங்க. பட் இப்போ பெரியவங்க வந்து ஐயோ நான் 5 வயசு 6 வயசுல கத்துக்கலையே அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கவே வேண்டாம் அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து பெரியவங்களுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நான் வந்து கிளாஸஸ் எடுத்திருக்கேன். பட் என்ன ஒரே ஒரு சின்ன இதுனா சின்ன குழந்தைங்களுக்கு மைண்ட் பிளாங்கா இருக்கும். பிளாங்கா இருக்கும் போது சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி. பெரியவங்களுக்கு வந்து நிறைய மியூசிக் கேட்டிருப்பாங்க, விதவிதமான மியூசிக் கேட்டிருப்பாங்க, ஒரு பாட்டை கேட்டு அதை சில சமயம் தப்பா கிரகிச்சிருப்பாங்க. சோ அப்போ அதை இரேஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா சொல்லி கொடுக்கற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமானது,
1: கொஞ்சம் கடினமா இருக்கும்.
0: ஆமா, பட் அவங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தே ஹாவ் டு அன்லேர்ன் அண்ட் லேர்ன். If they have learnt already. இல்ல ஒண்ணுமே தெரியாது நான் கத்துக்கணும் அப்படின்னாங்கன்னா ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். பட் பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். சோ அதெல்லாம் மீறி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தே ஹாவ் டு லேர்ன். பட் கண்டிப்பா எந்த ஏஜ்ல வேணா கத்துக்க முடியும்.
1: ஓகே மேம், நீங்க 25 வருடங்களா இசை சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு எப்போ முதல் முதல்ல இசை மேல ஆர்வம் வந்துச்சு மேம்?
0: நான் சின்னத்துல ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும் போது ஜஸ்ட் ரேடியோ எல்லாம் அப்போ இருக்கும் இல்லையா, நைட் வந்து ரேடியோ எல்லாம் போடுவாங்க எங்க வீட்டுல. சோ அத அந்த பாட்டு எல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். சோ விவித் பாரதி அப்புறம் ரூபவாகினி ஸ்ரீலங்கன் மியூசிக் அதெல்லாம் வந்து ஃபிலிம் சாங்ஸ் நிறைய வரும் அதுல, அதெல்லாம் கேட்டுட்டே வந்து தூங்கிடுவேன் அப்படியே. சோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாடுறதுக்கு முடிஞ்சது என்னால. சோ அதை கேட்டுட்டு எங்க பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்து மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அழுதேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டு போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல நீ போய் தான் ஆகணும்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க சேர்த்தது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா அதுல இருந்து வாட் ஐ லேர்ன்ட் வாஸ் குழந்தைங்க வந்து என்ன அடம் பிடிச்சாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு வழின்னு ஒண்ணு காட்டணும் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சது. சோ தட் வாஸ் எ குட் திங். அதனால அதுக்கப்புறம் என்னோட டீச்சர் சுப்லக்ஷ்மிங்கிற டீச்சர் தான் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து மியூசிக் படிச்சு லோவர் கவர்மெண்ட் மியூசிக் எக்ஸாம் முடிச்சிருக்கேன் நான் 10th ஸ்டாண்டர்ட்லயே அப்பவே முடிச்சுட்டேன்னா. ஸோ அதுக்கப்புறமா 11th and 12th போது ஐ குடன்ட் பர்சியூ மெயின் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் TM கிருஷ்ணா இருக்காரு இல்லையா, அவரோட அம்மா ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சிருந்தாங்க நாரதகான சபா இதற்கு. அவங்க ஸ்கூல்ல ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் படிச்சிருக்கேன் நான். அங்க சீதாராம சர்மான்னு ஒரு நட்டுவாங்கம் பண்ற ஒருவர், அவர் சொல்லி கொடுத்தாரு சில பாட்டெல்லாம். அண்ட் TM கிருஷ்ணாவோட அம்மாவே சொல்லி தருவாங்க, அவங்களே மியூசிக் டீச்சர், அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சுகுணா புருஷோத்தமன்னு ஒரு மேம், சோ அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் கர்நாடிக் மியூசிக்ல, சோ அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன் சில பாட்டெல்லாம். தென் பாலமுரளி கிருஷ்ணா சாரோட சிஷியன் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால வந்த ராதா கிருஷ்ணன் பேரு, அவர் வயலினிஸ்டும் கூட, அவரும் அவர் ஒய்ஃபும் வயலினிஸ்ட். அவர்கிட்ட சில பாட்டு கத்துருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய மியூசிக் டீச்சர்ஸ் தேடி போனேன் ஆக்சுவலா. ஏன்னா ப்ராப்பரா சுப்லக்ஷ்மி மேம் அப்புறம் என்னால அவங்க வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்காங்கன்னு. அப்படி இல்லைன்னா நான் ஹையர் எக்ஸாமும் முடிச்சிருப்பேன். இதுதான் எனக்கு கர்நாடிக்ல இன்ஸ்பிரேஷன். பட் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது என்னோட கசின் ஹேமா ஷோபான்னு அவங்க லைவ் மியூசிக் சிங்கர்ஸ் ஆக்சுவலா, ஸ்டேஜ் சிங்கர்ஸ். சோ ஸ்டேஜ்ல ஷோபா வந்து என்ன அவங்க வீட்டுக்கு போன போது வான்னு கூட்டிட்டு போனாங்க. ஷோபா ஸ்டேஜ்ல அன்னைக்கு கங்கையம்மரன் சாரோடையும் SPV சாரோடையும் ஸ்டேஜ்ல பாடுறாங்க, அடியாத்தாடி பாடுறாங்க கங்கையம்மரன் சாரோட. அதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டான மியூசிக்கா இருக்கு, இது நம்ம கேட்ட ஃபில்ம் மியூசிக் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்தது. அண்ட் அவங்க என் கசின் ஷோபா தான் வந்து ஃபில்ம்ல அழகன் படத்துல சங்கீத ஸ்வரங்கள் பாடியிருக்காங்க. அதுல நேம் வந்து வேற மாதிரி இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் இன்னோ இறக்கா என்னவோ மயக்கம் அந்த சாங் அவங்க பண்ணதான் ஆக்சுவலா. சோ அவங்களா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்.
1: ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது கேட்கும் போதே. நமக்கும் சரி நம்மளும் இந்த மாதிரி இசை பர்சியூ பண்ணோம் அப்படின்ற ஒரு தூண்டுதலா இருக்குது. இப்போ எந்த ஒரு கலையை கத்துக்கணும்னா அதுக்கு குருமார்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில எப்படி உங்க குருமார்கள் உங்களுக்கு உறுதுணை இருந்தாங்க?
0: நான் சொன்னேன் டீச்சர் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து குரூப்பா தான் கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு. அப்போ கலைக்கூடம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கூல் வச்சிருந்தாங்க. அதுல நாங்க வீக்லி 3 டேஸ் கிளாஸ். நாங்கெல்லாம் போகும்போதே எங்களுக்கு உட்காத்தி வச்சு அவங்க எப்படி பாடுறது, தாளம் எப்படி போடுறது அப்படிங்கறத மெயினா சொல்லி கொடுப்பாங்க. அதை தவிர நோட்ஸ் எழுதணும் நாங்க. இப்ப புக்கு பார்த்து பாடுற மாதிரி கிடையாது. அப்போ எல்லாம் புக்கு கண்ணுல காட்ட மாட்டாங்க. சரிகம பதரிசா தாளத்தோட எழுதணும். இப்போ ஆதி தாளம் அப்படின்னாக்கா 8 கவுண்ட்ஸ் அதுக்கு, 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட்ஸ்ல சரிகமாக்கு அப்புறம் ஒரு கோடு போடணும். இன்னொரு கோடு, நீசா, ரெண்டு கோடு எண்டிங்ல. இந்த மாதிரி நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு இருக்கு, செகண்ட் ஸ்பீடுக்கு வேற மாதிரி கோடு போடணும், தேர்ட் ஸ்பீடுக்கு வேற மாதிரி லைன்ஸ் போடணும். இந்த நோட்ஸ் எழுதுறதுலாம் அவங்க கிட்டே இருந்து
1: கத்துட்டேன்.
0: அண்ட் இப்ப ஸ்வரம் சாகித்யம்னு இருக்கு. ஸ்வரம்னாக்க வெறும் சரிகம பதனி வச்சு, சாகித்யம்னா அதுக்கு ஒரு பாட்டு மாதிரி ஒரு லிரிக்ஸோட வரும். அது பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள்,

0: பாஹி ஃபர்ஸ்ட் பாடினது ஸ்வரம், அதே மாதிரி ஈக்குவலா இது சாகித்யம். நம்ம கம்போஸ் பண்ணும் போது ஒரு சாங் எப்படி எழுதணும், இப்ப நான் பிலிம் சாங்கே வந்து நோட்ஸ்ல எழுதினா கூட பிலிம் சாங் ஃபர்ஸ்ட் நான் இப்ப லிரிக்ஸ்ல எழுதிருவேன், கீபோர்டோ இல்ல ஸ்ருதி பாக்ஸ் இல்ல ஹார்மோனியம் வச்சுட்டு நம்ம ஸ்வரம் அதுக்கு எழுதி ப்ராப்பரா ஒரு கமகத்தை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்வரம் எழுதி படிச்சா இன்னும் பர்ஃபெக்டா வரும் அது. சோ அதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. திஸ் வாஸ் அ கிரேட் சப்போர்ட் பை மை டீச்சர்ஸ் வாட் தே டாட் மீ. அண்ட் இன்னொன்னு அவங்க வந்து எங்களை கோவில் கச்சேரிக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, கோவில் எப்படி பாடணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எப்படி பாடணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஸ்டேஜ் ஏறும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் நம்மளுக்கு, சின்ன வயசுலயே ஸ்டேஜ் ஏறினா நிறைய ஆடியன்ஸ் முன்னாடி பாட பாட ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் நம்மளுக்கு.
1: ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போதே. இப்போ எல்லாருமே ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு யாரையாவது ஒருத்தவங்க தங்களோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க, அப்படி உங்களுக்கு இசையில யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மேம்?
0: லைக் லைட் மியூசிக் அப்படிங்கறதுல நான் சொன்னேன் இல்லையா, நான் மியூசிக் பண்ணி இது ஒரு லெவல் எக்ஸாம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ரொம்ப வீட்டுல சினிமா பாட்டே பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் சுத்தி சுத்தி. எங்க அப்பா அம்மா பாத்துட்டே இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு போயட், ரொம்ப ஃபேமஸ் போயட். அவர் அவரோட கடைக்கு வருவாரு, அவர் ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ அவர்கிட்ட கேட்டேன், என்ன அவங்க சன்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க, சோ அதுல என்ன ஜாயின் பண்ணி விட்டாரு எங்க அப்பா. அப்போல இருந்து 93 அது, அப்போல இருந்து ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஃபார் தெம். அதுல வந்து பாடும் போது எனக்கு கூட பாடுற சிங்கர்ஸ்லாம் தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து எப்படி ஒரு பாட்டை பாடுறாங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன் நான். அண்ட் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகாலட்சுமின்னு ஒரு சிங்கர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாடிட்டு வந்தபோது எனக்கு நான் பாடுறதுக்கும் அவங்க பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. லைக் சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, இப்படி பாடுறோம். இன்னொரு வகை சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உனக்கு?
1: அந்த ஃபீல் வந்து ரொம்ப இன்னும் எக்ஸ்பிரசிவா
0: இருக்கு. அண்ட் எங்க வந்து ஹஸ்கியா பாடணும் அதுதான் டைனமிக்ஸ். எங்க லோவா பண்ணி பாடணும், எங்க ஹை பண்ணி பாடணும், எங்க வாய்ஸ் சாஃப்ட் பண்ணணும், சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கூட பாடுறவங்க கிட்ட இருந்து கத்துந்தேன்னா. அவங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அப்பதான் அந்த பிலிம்ல பாடுறவங்க பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் கூட சில ஈவெண்ட்ஸுக்கு வருவாங்க. அப்போ நான் ஜிக்கி மேம் பாத்திருக்கேன் அவங்க பாடுறது, இவங்க பாத்திருக்கேன். நான் எம் எஸ் ராஜேஸ்வரி மேமோட ஆர்கெஸ்ட்ராலயே இருந்தேன். அவங்க சன் வெங்கடேஷ் அவங்க ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க, விஜய மெலடிஸ்ங்கிற ஆர்கெஸ்ட்ராவோட கம்பைன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க கூட வந்து அவங்க நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு பிலிம்ல பாடிருக்காங்க இல்லையா, சோ அவங்க அவங்க போர்ஷன் பாடுவாங்க. ஜமுனா ராணி மேம் போர்ஷன் நான் பாடுவேன், அதுல ஒரு ஓவர்லேப் வரும்.

0: சோ இந்த இது நாங்க சேர்ந்து பாடணும். சோ அவங்க வந்து நான் பயந்துட்டே பாடுவாங்க, தைரியமா பாடுமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப பெரிய மனசு, என்ன பாடுது இந்த பொண்ணு அப்படின்லாம் பேசாம அவங்க வந்து நல்லா பாடு கூட பாடுன்னு சொல்லி தருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அவங்கெல்லாம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அண்ட் சுஜாதா மோகன் அவங்களோட ஸ்டேஜ்ல பாடியிருக்கேன். நான் ஒரு சாங் பாடி தில்பர் ஜானை பாடிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்தேன். மேம் வந்து நல்லா அப்ரிசியேட் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்டுக்கு தான் அந்த மனசே வரும்.
1: ஆமா, நிறைய அவங்க கிட்ட நிறைய கத்துக்கவும் முடியும். பிரபல பாடகர்களான பாடகி ராஜ

0: சாஃப்ட் சைலண்ட், அவங்க வருவாங்க பாடிட்டு போவாங்க, ஸ்மைலிங் ஃபேஸாவே இருப்பாங்க. ஜம்னா ராணி மேம் கொஞ்சம் கமாண்டிங், ஸோ அவங்க வந்து முறைப்பா இருந்தாலுமே அவங்க நல்லா அழகா எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல. எங்க கிட்ட எல்லாம் கோவப்பட மாட்டாங்க, கூட பாடுறவங்க. அதே சுஜாதா அக்கா வந்து ஷீஸ் வெரி ஸ்வீட், யா எப்படி பாடினாலுமே வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்லா அவ்வளோ பெரிய ப்ராட் மைண்டட் சுஜாதா அக்கா. அதே மாதிரி எனக்கு சித்ரா மேம் மீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஸ்டேஜ் சிங்கர்ஸ் மீட் வச்சிருந்தாங்க.
1: ஓகே,
0: சோ அப்போ அவங்களே இங்க எல்லாருக்கும் வந்து பாடுறதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எல்லார் பாட்டையும் பொறுமையா கேட்டாங்க, கேட்டு ஒவ்வொருத்தரதும் என்ன சாங்னு கேட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி சுஜாதா மோகனோட ஹஸ்பண்ட் டாக்டர் கிருஷ்ண மோகனோட அவரை ரீசெண்டா ஒரு இவெண்ட்ல
1: பாத்தேன்னா,
0: அவரும் ஹிந்தி சாங்ஸ் ரொம்ப நல்லா பாடுவாரு, அவரும் என்கரேஜ் பண்ணாரு. அவர் கூட ஒரு ஹிந்தி சாங் பாடினேனா, எஸ்என் சுரேந்தர் சார், ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். மாமரத்து பூ எடுத்து அவரோட பாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரீசெண்டா. இதெல்லாம் நான் பண்ண பாக்கியம் தான் சொல்லணும், ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு பாடினவங்க நம்மளோட பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஹியூமிலிட்டியை காமிக்குது அது. நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அவங்கள எவ்வளவு ஹம்பிளா இருந்தா நம்மளோட பாட ஒத்துப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா. நீங்க பல இசை நிகழ்ச்சிகளை நடுவரா கலந்திருக்கீங்க, உங்களோட பார்வையில இருந்து ஒரு பாடகர் எப்படி பாடணும் அண்ட் எதெல்லாம் பாடும்போது தவிர்க்கணும்னு சொல்லுங்க மேம்.
0: ஓகே, இப்போ ஜட்ஜா போகும்போது வி ஹேவ் சர்டன் கிரைட்டீரியா ஃபார் ஜட்ஜ்மெண்ட்.
1: ஓகே,
0: மெயின் திங் இஸ் ஸ்ருதி,
1: ஓகே,
0: தாளம், அப்புறம் அந்த த்ரோ, வாய்ஸ் த்ரோ, டைனமிக்ஸ், இமோஷன்ஸ், ஃபீல், எண்டிங் நோட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இதுல முக்கியமா இந்த நான் இப்ப சொன்ன கிரைட்டீரியா தான் முக்கியமா பார்ப்போம். லாஸ்ட்ல வி ஆட் கிரியேட்டிவிட்டி ஆல்சோ ஃபார் வெரி குட் சிங்கர்ஸ், ஏன்னா கிரியேட்டிவிட்டிங்கிறது சட்டுன்னு எல்லாருக்குமே வர்றது கஷ்டம். சோ இப்ப ஃபர்ஸ்ட், இப்போ வென் வி சி ஸ்ருதி அண்ட் தாளம் அப்படின்னா, இப்ப அவங்க நோட்ஸ் சரியா இல்ல, ஓவரா கமகம் கொடுத்தாங்கன்னா ஸ்ருதி போயிடும். தேவையான இடத்துல மட்டும்தான் நீங்க கமகம் கொடுக்கணும். சோ அந்த பாட்டுல என்ன இருக்கோ மெயினா அதை நீங்க மைண்ட்ல ஏத்துக்கிட்டு அதை வந்து பாடணும். அண்ட் அந்த இப்ப லைட் மியூசிக் அப்படின்னா அதோட என்ன ஸ்கேல் இருக்கோ அந்த ஸ்கேல்லயே வந்து நீங்க பாடினா அந்த பாட்டோட அழகு இருக்கும். சில பேர் ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணி பாடுவாங்க, ரெடியூஸ் பண்ணி பாடும்போது ஒரு ஹாஃப் செமிடோன் குறைச்சா பரவாயில்ல தெரியாது, அதே ஒரு ஸ்ருதி ரெண்டு ஸ்ருதி எல்லாம் குறைக்கும் போது அதோட பாட்டோட ஃபீலே போயிடும், ஆடா இருக்கும் கேக்குறதுக்கு. சோ உங்களுக்கு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் திங் ஸ்ருதி, சோ கரெக்ட் ஸ்ருதியில பாடணும். அதே கர்நாடிக் மியூசிக்ல நீங்க வந்து எல்லா சாங்குமே எந்த ஸ்ருதியில வேணா பாடலாம், மேல்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஸ்ருதியில பாடிக்கலாம், ஃபீமேல்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஸ்ருதியில பாடிக்கலாம். அதுக்கு ஒன்னும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இந்த ஸ்ருதியில தான் பாடணும்னு கிடையாது. பட் உங்களோட வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன ஸ்ருதியில பாடுறீங்களோ அதுதான் உங்களோட அந்த சாங்கை வெளியில எடுத்து கொடுக்கும்.
1: கம்ஃபர்டபிள்
0: ஸ்ருதியில கர்நாடிக்ல பாட முடியும். சோ அது நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்ருதி அண்ட் டூ இட். அண்ட் தாளம் அப்படிங்கறது செகண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ தாளம் வந்து சில பாட்டுல நான் சொன்ன மாதிரி எடுப்பு ஒன்னு விட்டு ஆரம்பிக்கும், ரெண்டு விட்டு ஆரம்பிக்கும், சிலது சமத்துல ஆரம்பிக்கும், சமம்னா ஈக்குவல் ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க பாத்துட்டு தாளத்தை கத்துண்டு பாடணும் ஒரு பாட்டுல. இப்போ கர்நாடிக்ல வந்து கற்பகமே கண்பாரா இருக்கு, அது ஒரு பீட் விட்டுட்டு ஆரம்பிக்கும்.
2: கற்பகமே கண்பாராய், கற்பகமே கருணை கண்பாராய்.
0: சோ இது ஒரு பீட் விட்டுட ஆரம்பிக்குது.
1: ஓகே,
0: சோ அந்த மாதிரி இது இருக்கு. இப்போ சமத்துல சிலது பாடுறோம் அப்படின்னாக்கா

0: இது சமம், ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு பீட்ஸ் வந்துடும்
1: ஒரு மாதிரி ஈக்குவலாவே அது போகும்.
0: ஸோ இந்த ரிதம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அண்ட் பீட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணணும் ஒவ்வொரு சாங்லயும், கர்நாடிக் ஆர் லைட் ஆர் டிவோஷனல் எனி திங் விச் யூ சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்ங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி எங்க சாஃப்ட் பண்றது, எங்க வாய்ஸ் ஹெவியா கொடுக்கறது, த்ரோ எங்க கொடுக்கறது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஐ மீன் கொண்ட விஷயம்தான் டைனமிக்ஸ்ங்கிறது.
1: ஓகே,
0: சோ அது அதுவும் வேணும் ஒரு பாட்டுல, அப்பதான் அந்த பாட்டுக்கு அழகு கொடுக்கற விஷயம் அது. இன்னொன்னு நியூவன்சஸ். நியூவன்சஸ் தான் அந்த கமக்கம் விப்ராட்டோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா.
1: ஆமா,
0: சோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் தான் நியூவன்சஸ்.
1: ஓகே,
0: கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா. இப்போ ஆ அப்படின்னு எடுத்துண்டா.

0: ஃபாஸ்டா பாடுறது கமகம்.
1: ஓகே
0: ஓகேயா? என்ன ஸ்ருதியில பாட முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு கத்துறா மாதிரி இருக்கும். அப்படி கத்துறா மாதிரி பாடினாலே உங்க வாய்ஸ் ட்ரெயின் ஆகும், நீங்க மேல பாத்து பாடுவீங்க, அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆடா தெரியும். சோ ஆடியன்ஸ் அப்பியரன்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூசிங், அண்ட் யூ மஸ்ட் ஃபீல் கம்ஃபர்டபிள் ஃபர்ஸ்ட் வென் யூசிங். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் மெயின் திங் யூ ஹாவ் டு அவாய்ட். அண்ட் ஸ்கேல் ஷிஃப்டிங் எல்லாம் இருக்கும் சில பாட்டுல. ஃபார் எக்ஸாம்பிள் வர்ணம் இருக்கு நவராக மாளிகா. இப்ப நவராக மாளிகா வர்ணம்ல நிறைய ராகம் இருக்கு, 9 ராகம் இருக்கு. அதுல வச்சுட்டு பல்லவி மட்டும் நான் ஸ்வரம் பாடுறேன்.

ஃபர்ஸ்ட் கேதாரம் சப்பா, இதுல இருந்து சங்கராபரணம் ஆரம்பிக்குது. சப்பா ப மகரி கமா பா கம பகத பம பத நிசா நிசா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஷிஃப்ட் ஆகும்போது, அடுத்தது

0: சோ இங்க கல்யாணியிலேந்து ஃபர்ஸ்ட் கேதாரம், அப்புறம் சங்கராபரணம், அடுத்து கல்யாணி, இப்போ நீதாப்பா மாகரிகதாமா, அந்த இடத்துல உனக்கு பேகடா வந்துடுறது. ஸோ நாலு ராகம் வந்து பல்லவிலேயே இருக்கு. ஸோ அந்த ஸ்கேல் ஷிஃப்ட் உங்களுக்கு அந்த ஸ்வரம் பிளேஸ்மெண்ட் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேல் ஷிஃப்டிங் போது ப்ராப்பரா தெரியணும். ஸோ நோட்ஸ் கரெக்டா தெரியணும், பிராக்டிஸ்ல தான் வரும் அது.
1: ஓகே மேம், இப்ப இந்த பாடல் போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உள்ள இளைஞர்கள் சில பேர் மேற்கத்திய இசை மேல உள்ள அதீத ஈடுபாட்டால கர்நாடிக் மியூசிக் ரசிக்கிறத குறைச்சிட்டாங்களோன்னு தோணுது. இதை பத்தின உங்களோட பார்வை என்னது மேம்?
0: ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்கறது கொஞ்சம் கம்மி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஜென்ரலாவே இருக்கு.
1: ஓகே,
0: பிகாஸ் வெஸ்டர்ன் மியூசிக், லைட் மியூசிக், ஜாஸ் பாப் ராப்னு நிறைய டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் வந்தாச்சு. ஸோ இப்ப அவங்கள மாடர்னைஸ் ஆயிட்டே வராங்க. ஆனாலும் இவங்க இப்ப ஃபியூஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் கொண்டு வரும்போது தே டென் டு லிசன் டு கர்நாடிக். ஃபியூஷன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் மட்டுமே இருக்காது, இப்ப கர்நாடிக்கும் சேர்த்துதானே ஃபியூஷன் பண்றாங்க இல்லையா. பண்ணும்போது அப்போ தே வுட் லைக் டு நோ, ஓகே இது வந்து வெஸ்டர்ன் எங்களுக்கு தெரியும், அப்போ வாட் இஸ் தி அதர் திங் கர்நாடிக் அப்படின்னு ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் வரும், ஒரு கியூரியாசிட்டி வரும்போது தே வில் ஸ்டார்ட் ப்ரௌசிங் அபவுட் இட். இப்ப எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்ல வந்தாச்சு, எது ப்ரௌஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும், யூடியூப்ல கிடைச்சிரும் இல்ல கூகுள்ல கிடைச்சிரும், ஸ்பாட்டிஃபை இருக்கு, எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு உங்களுக்கு அது என்னதுன்னு பாக்குறதுக்கு. அண்ட் அந்த மியூசிஷியன்ஸ் போட்டாலே உங்களுக்கு சில பேர்கள் வரும், அவங்க பாடுறதுலாம் போய் கேட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஒன்னு கேட்கும் போது அடுத்தது கேட்கணும்னு தோணும், அடுத்தது கேட்கும் போது ஓ இன்னும் பெட்டரா வேற என்ன இருக்கு இதுல அப்படின்னு எக்ஸ்பிளோர் பண்ண தோணும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு மைண்டும் இருக்கிறதுனால, அவங்களோட கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஐ ஃபீல் அவங்க ரெண்டுமே தான் வந்து கேக்குறாங்கன்னு தோணுது. ஒன்னே ஒண்ணு மேபி பப்ளிக்கா போய் கேட்காம இன்டர்நெட் வழியா கேக்குறதுனால வெளியில நம்ம கவுண்ட் தெரிய மாட்டேங்குது எவ்வளவு கேக்குறாங்க எவ்வளவு கத்துக்கிறாங்க அப்படின்னுட்டு.
1: இப்போ உள்ள காலத்துல கர்நாடிக் மியூசிக்ல மேற்கத்திய மற்றும் பிற இசை வகைகளோட ஃபியூஷன் பண்றத நம்ம பாத்துருக்கோம், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம்?
0: ஃபியூஷன்ங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து கேட்கும் போது தான் அதை நம்மளுக்கு அனுபவிக்க முடியும். இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் டூ ஆர் த்ரீ மியூசிக்கல் ட்ரெடிஷன்ஸ். ஆக்சுவலா இப்போ ரெண்டு இசையோட வலிமைகளையும் காட்டும் அது. இப்போ கர்நாடிக்கும் வெஸ்டர்னும் ஃபியூஷன் பண்றோம் அப்படின்னா கர்நாடிக்கோட ஸ்ட்ரெங்க் என்னன்னு தனியா ஒருத்தர் வாசிச்சு காமிப்பாங்க, அண்ட் இப்போ வெஸ்டர்னோட ஸ்ட்ரெங்க் என்ன அப்படிங்கறத அவங்க வாசிச்சு காமிப்பாங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணுவாங்க, பிளெண்ட் பண்ணும்போது அப்படியே கேட்கவே புல்லரிச்சிரும் நம்மளுக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அண்ட் இது நிறைய ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும். இப்போ வெஸ்டர்ன், இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களாம் அவங்களுக்கு வெஸ்டர்ன் பேஸ்னா ஓகே இந்த மாதிரி புதுசா ஒன்னு இருக்கு அப்படின்னு அவங்க கர்நாடிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கர்நாடிக் கத்துட்டவங்க அது என்னன்னு அதை போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இப்போ ரெண்டும் விஷயத்த பிளெண்ட் பண்ணும்போது இப்போ ரெண்டு சைட்ல இருக்கிற ஆளுங்களுக்கும் ரெண்டு மியூசிக் கத்துக்கிறவங்களுக்குமே வந்து பெனிஃபிட் அது ஆக்சுவலா. சோ டு நோ வாட் இட் இஸ், தட்ஸ் அ மெயின் திங். இன்னொன்னு இட்ஸ் அ கிராஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அது.
1: ஓகே,
0: ஸோ கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இப்படி அதை சேர்ந்து வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு அது கேட்கும் போது. அண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ வெஸ்டர்ன் அப்படின்னா சாக்ஸ் கீபோர்டு அதெல்லாம் பிளே பண்ணுவாங்க, கர்நாடிக்ல நம்ம வி பிளே திஸ் மிருதங்கம், ஃப்ளூட், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வயலின், இதெல்லாம் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் கிடைக்கும்.
1: ஓகே,
0: அதை அவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான், இட் இம்ப்ரூவ்ஸ் த கிரியேட்டிவிட்டி இன் மியூசிக். ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி நேரோ மைண்டடா ஓகே கர்நாடிக்னா இப்படிதான் இருப்போம் நாங்கள் இதை விட்டுட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சாக்க நம்ம வந்து டெவலப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபியூஷன் உள்ள போனாதான் இப்போ யங்கர் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும்.
1: ஓகே,
0: ஸோ அதனால இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் தாட், ஃபியூஷன் இஸ் அ வெரி குட் திங்.
1: ஸோ அது வந்து இப்போ இளைஞர்களோட அட்ராக்ஷனை வந்து இருக்கிறதுக்கு திஸ் இஸ் அ பெஸ்ட் வே அப்படின்னு சொல்றீங்க. அந்த காலத்துல கர்நாடிக் மியூசிக் கச்சேரிகளை கேட்க கூட்டம் கூட்டமா ரசிகர்கள் வருவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு கச்சேரிகளை அதுவும் சபையில வந்து கேட்கற ஆர்வம் குறைஞ்சுதான் நீங்க நினைக்கிறீங்களா மேம்?
0: நிச்சயமா குறைஞ்சிருக்கு. சபாஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம கச்சேரிக்கு போனா கூட்டமே இருக்கிறது இல்ல. அப்கோர்ஸ் ஓல்டர் ஆடியன்ஸ் கூட்டம் வந்து சில ப்ரோக்ராம்ஸ்க்கு கம்மியா இருக்கு.
1: ஓகே,
0: பட் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்ப ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி கூட சபாஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வருதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ், லைக் அபிஷேக் ரகுராம், சித் ஸ்ரீராமோட ஸ்டைல் வேற, சிக்கி குருச்சரன், பரத் சுந்தர், இப்ப ரஞ்சனி காயத்ரி வந்து இப்போ ராகாஸ் இதுல பேஸ் பண்ணி பிலிம் சாங்ஸ்க்கு என்ன ராகாஸ் அப்படி ஒரு இதுவா எபிசோடாவும் அப்படியும் அவங்க பண்ணிருக்காங்க. தென் பாம்பே ஜெயஸ்ரீ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், பிரியா சிஸ்டர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸ் நிறையவே நிறையுது. பட் இப்ப பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க சில பேர் பாடுறதுக்கு அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் வந்து சில சமயம் ஆடியன்ஸ் குறையுது. பட் யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கும் போது இட்ஸ் அ மிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். யங்ஸ்டர்ஸ் சில இந்த மாதிரி கச்சேரிகளுக்கு பிடிச்சதுக்கு போறாங்க, சிலதுக்கு வந்து அவங்க முக்காவாசி பேர் வீட்ல இருந்தே கேட்டுறாங்க. மெயின் திங் இப்ப இந்த பேண்டமிக் வந்ததுனால வீட்ல இருந்து கேக்குற ஹாபிட் ஜாஸ்தியா போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால ஓகே, வீட்டுல இருக்கும் போதுதான் நமக்கு என்ன இது இருக்கு, வெளியில பாக்குறதுக்குரிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. சோ இன்டர்நெட்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அது ஈஸியா இருக்கும் போது ஈஸியான வழியை தானே பாப்பாங்க. இப்ப முக்காவாசி பேர் வந்து நிறைய பேர் இப்ப தியேட்டருக்கு போயே சினிமா பாக்குறது இல்ல, வீட்ல இருந்து ஓடிடில பாத்துறாங்க. அதே மாதிரிதான் மியூசிக்கும் இப்போ நிறைய இப்ப யூடியூப் ஸ்பாட்டிஃபைல கேட்டுடுறாங்க. ஜாஸ்தி சபாஸ்க்கு வந்து போறது இல்ல. பட் யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிங்கறது நான் வந்து சொல்ல மாட்டேன், யங்ஸ்டர்ஸ் தான் போறது கிடையாது அப்படிங்கிற இது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ற டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் இப்ப வந்து புதுசா தியா டெவலப்பிங் நியூ ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே தே கோ அண்ட் லிசன். ஏன்னா நேர்ல பார்த்தாதான் தெரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்டோட அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க, அவங்க கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். அது நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் நமக்கு. இன்டர்நெட்ல பார்க்கும் போது அந்த இஃபெக்டோட நமக்கு தெரியாது. சோ யங்ஸ்டர்ஸ் அதுக்காகவே ஐ திங்க் தே கோ டு வாட்ச் ஆல் திஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா சபாஸ்க்கு போவாங்க.
1: நல்ல கிரேட் லேர்னிங் மாதிரி. ஒவ்வொரு பாடகர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வரம் இருக்கும். சோ அவங்க குரலுக்கு ஏத்த பாடல்களை எப்படி தேர்ந்தெடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் மேம்?
0: ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி தெரியும் எப்படி பாடணும் ஒரு பாட்டுன்னா அவங்களோட ஸ்ருதி ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ தம்பூரா இல்லைன்னா இப்போ ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, தான்புரா ட்ராய்டன் ஆப் எல்லாம் இருக்கு, அதுல உங்களுக்கு ஸ்கேல் வரும், ஸ்ருதி வரும், லைக் சிடிஇ எஃப் ஜி பிஏ இதெல்லாம் வரும். அதை போட்டாக்க ஒவ்வொரு ஸ்கேல்லையும் நீங்க சரிகம பதனிசா பிராக்டிஸ் பண்ணலாம். த்ரீ ஸ்பீட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து எந்த வாய்ஸ் இதுக்கு மேல போச்சுன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஓகே ஒரு சர்டன் லெவலுக்கு மேல இந்த ஸ்ருதியில நம்ம பாடினா இப்போ பாக்கு மேல போனா எனக்கு கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணித்தனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ அது கீழே இருக்கிற ஸ்ருதியில தான் நீங்க பாடணும். அந்த மாதிரி ஸ்ருதி உங்களோட ஸ்ருதி என்னங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல பாடணும். தட் இஸ் தி மெயின் திங், ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் லோயர் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ், மிட் ஆக்டேவ் இது மூணுத்துலயுமே பாடி பார்த்து எந்த ஸ்வரம் வரைக்கும் உங்களால பாட முடியுங்கிறதையும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இது நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா ஒரு கைடன்ஸ் ஒரு டீச்சரை வச்சுட்டு கூட பண்ணலாம். எல்லாருக்கும் டீச்சர்ஸ் கிடைக்கல, அது டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அந்த ஆப்ல யூ ஹவ் காட் த ஸ்கில்ஸ், சோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் ட்ரை இட் அவுட். பட் அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், அந்த ஃபீட்பேக் யார்கிட்டயாவது நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, இப்ப ஸ்வராவளி வரிசைகள், ஜெண்ட வரிசை, அலங்காரம்லாம் அந்த பேசிக் ஸ்வரம் எக்ஸசைசஸ் தான். நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண அதுவும் லோவர் ஆக்டேவ்ல பிராக்டிஸ் பண்ண பண்ண லைக் ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ரி ரி க க ம ம ப ப, சோ அது வரைக்கும் என்னால முடியுது, அதுக்கு மேல என்னால முடியாது. சோ ஐ ஹேவ் டு ஸ்டாப் தேர். என்னோட ஸ்கேல் என்ன, எவ்வளவு எந்த ஹையஸ்ட் ஸ்வரம் வரைக்கும் என்னால பாட முடியும், அதே மாதிரி லோவர்ல எவ்வளவு என்னால பாட முடியும். இவ்வளவுதான் என்னோட லோவர் ரேஞ்ச். என்னோட லோவஸ்ட் ரேஞ்ச் ஹையஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளதான் நான் சாங் செலக்ட் பண்ணும். அப்பதான் அசிங்கமா தெரியாது வெளியில பாடும்போது.
1: கர்நாடக சங்கீதம் பத்தின சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் திங், இப்போ கர்நாடக சங்கீதம் வந்து ஒன்லி ஃபார் மடிசார் மாமி மாமாஸ் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு.
1: ஓகே,
0: இட் இஸ் நாட் லைக் தட், இஸ் நாட் ரிலிஜன் பேஸ்ட் ஆர் காஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். ஸோ இது வந்து யார் வேணா கத்துக்கலாம். இப்போ ஃபாரின்ல வந்து ஜான் ஹிகின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அவரே வந்து ஹி மாஸ்டர்ட் கர்நாடிக் மியூசிக், அப்புறம் ஃபியூஷன்லாம் பண்ணார் ஜாஸ் ஆர்டிஸ்டோட எல்லாம். ஸோ வென் ஹீ கேன் டூ இட், இப்போ சைனாலேயும் சில பேர் பாடி யூடியூப்ல எல்லாம் வருது, அவங்க கர்நாடிக் மியூசிக் பாடுறாங்க, அமெரிக்கன்ஸ் சில பேர் கச்சேரி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸே வேணாம். நம்ம ஊர்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எல்லாருமே கர்நாடிக் படிக்கலாம். இப்ப ஹிந்துஸ்தானி கத்துட்டவங்க கர்நாடிக் படிக்க கூடாது முடியாதுன்னு கிடையாது. அதே மாதிரி கர்நாடிக் படிக்கிறவங்கள ஹிந்துஸ்தானி கத்துக்க முடியாது, அந்த மாதிரியும் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. சோ இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ், சோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்ப யூஎஸ், யூகே, யூரோப், மிடில் ஈஸ்ட், சைனா எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப கர்நாடிக் கத்துக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் பேண்டமிக் டைம்ல எடுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா, நானே சில பேருக்கு எடுத்திருக்கேன் நான் அவுட் சைட் இந்தியா எனக்கு பயமா இருக்கு, கர்நாடிக் தெரிஞ்சவங்க தான் பாட முடியுமா அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க. அந்த பயம் வேண்டாம், ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லயே யாரும் வந்து பெரிய பாகவதர் மாதிரி பாட போறது கிடையாது. அதனால முதல்ல பேசிக் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலாபனைகள், சின்ன சின்ன சங்கதி அந்த மாதிரி போட்டு போட்டு கத்துக்கிறது தான். ராகம் பேஸ்டா வரும், இந்த மாதிரி சொல்லி கொடுக்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க இது இவ்வளவுதான், இது கஷ்டம் அப்படின்னு பயப்படவே கூடாது, தாராளமா கத்துக்கலாம் எல்லாருமே.
1: ஒரு சிறந்த பாடகரா வரணும்னா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா பேஸ் ரொம்ப வலிமையா இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: கர்நாடிக் பேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சிங்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் வந்து லைட் மியூசிக் பாடுறதுனால எனக்கு அது பார்த்தா தெரியுது, கர்நாடிக் பேஸ் இல்லாதவங்க பாடுறதுக்கும் அது இருக்கிறவங்க பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா அந்த சங்கதிகள் தான் மெயின் அதுல. நீங்க மற்ற டைனமிக்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்துடலாம்,
1: ஓகே,
0: பட் அந்த சங்கதியை கொண்டு வரணும்னா உங்களுக்கு அது எப்படி எந்த இடத்துல கரெக்டா அந்த ஸ்வரம் பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் கர்நாடிக் கத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு,
1: அந்த கிளாரிட்டி,
0: அந்த கிளாரிட்டி வந்துடும். அதனால ஐ திங்க் இட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இல்ல ஜி சரிகமா எல்லாம் போறாங்க இல்லையா, குழந்தைங்க இல்ல பெரியவங்களும் போறாங்க இல்லையா அந்த காம்படிஷன்ஸ்க்குலாம், நான் அதுல ஜீல ஜூரியா இருந்திருக்கேன். ஸோ கர்நாடிக் பாடுற பசங்களோட பாடுற விதமும் அது தெரியாத பாடுற பசங்களோட எப்படி பாடுறாங்களோ அந்த விதத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. சோ இது இன்னும் கூட வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வரும் கேட்கும் போது. ஏன்னா சங்கதி ஃப்ரீ ஃபுளோயிங்கா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கத்துட்டு வந்திருப்பாங்க, ஃப்ரீ ஃபுளோயிங்கா இருக்கும். அந்த சங்கதிகள்லாம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் இன்னும் பெட்டரா. அதனால யூ ஹாவ் டு லேர்ன் இஸ்
1: கர்நாடிக்.
0: யா,
1: ஓகே. பொதுவா ஒரு பாடல பாடணும்னா அதுக்கு முன்னாடி பாடகர்கள்லாம் குரலை ஓபன் பண்றதுக்கு வார்ம் அப்ஸ் அதாவது பயிற்சிகள்லாம் பண்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்படி என்ன மாதிரியான எளிமையான பயிற்சிகள்லாம் வளர்ந்து வரும் பாடகர்கள் தினமும் பண்ணலாம் மேம்?
0: இப்போ மார்னிங் வந்து எழுந்த உடனே நம்ம த்ரோட் வந்து அவ்வளவு கிளியர் ஆகாது, அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ட்ரிங்க் சம் ஹாட் வாட்டர் ஆர் இஞ்சி பாயில் பண்ண தண்ணி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திங் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் த்ரோட். அதுக்கப்புறமா யூ கேன் டூ பேசிக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் இது லாங் சவுண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நோட்டு ரீ, அந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டும் லாங்கா பிளெயினா ப்ராக்டிஸ் பண்ணும்.
1: ஓகே,
0: அதுக்கு அடுத்தது ரெண்டும் ஜாயின் பண்ணி சரி சரி சரி சரி அதே அகாரம்ல கொஞ்சம் ஃபாஸ்டரா.

0: இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல யூ கேன் டெவலப் பேட்டர்ன்ஸ், லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் யூ கேன் கிரியேட்.
1: ஓகே.
0: ச ச ரி ரி க ரி ரி க க ம க க ம ம ப ஆ ஆ ஆ ஆ ஆ. பிரேக் பண்ணியும் பாடலாம், கண்டினியூஸாவும் பாடலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் பாடலாம், இல்லை பிரேக் பண்ணியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். தட் வே யுவர் வாய்ஸ் வில் ஓபன் அப் ஆல்சோ,
1: இன்னும் கிளியராக இருக்கும் அந்த க்ளோஸ்டு த்ரோட்லேருந்து கிளியர் ஆகும்.
0: பட் அதுக்கு நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸும் பண்ணும். பிரெத் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் எழுந்த உடனே ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்லை ஜிஞ்சர் போட்ட வாட்டர் அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளம் அப்படியே கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேசிக் எக்ஸசைசஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மார்னிங்.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி 5 hours 10 hours எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது இப்போ நம்மளால பாசிபிளா இப்போ வளர்றவங்களுக்கு அப்படின்னு தெரியாது. எவ்வளவு டைம் இருக்கோ உங்களுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நாங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கும் போது நாங்கெல்லாம் வந்து சமைக்கும் போதே வந்து கூட பாட்டு கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் என்னவானாலுமே அதுக்குன்னு ஒரு 1/2 to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது தனி.
1: ஓகே.
0: அதுலதான் உங்களுக்கு பெட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். பட் டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி.
1: ஓகே. ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சரா வளர்ந்து வரும் பாடகர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: ஓகே. ஃபார் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலை. நம்மளோட ட்ரெடிஷன், இது ட்ரெடிஷனல் வேல்யூ கொண்டது. இதை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களால தான் முடியும். சோ அவங்க இப்போ வேற ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து இத இந்த கலையை அழிய விடாம அவங்க தான் காப்பாத்தணும். அண்ட் அவங்களோட எத்தனையோ பேர் போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பேஷன் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கர்நாடிக் மியூசிக் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ எத்தனை வருஷ காலமா, இப்ப 12th century கண்டுபிடிச்சாங்க. அப்போ அப்புறம் மும்மூர்த்திகள் வந்து தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி அவங்க இதை வந்து வர்ணம் கீர்த்தனைகள்லாம் காயின் பண்ணியிருக்காங்க. தில்லானா பதம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தில்லானா ஜதி இதெல்லாம் டான்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, பரதநாட்டியம் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலைகள்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் அது வழியாகவும் இது ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இப்போ கர்நாடிக் பாடுறவங்க அவங்க வந்து நட்டுவாங்கம்னு பாடுவாங்க டான்ஸுக்கெல்லாம்.
1: ஓகே.
0: ஸோ தட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் சிங்கிங் டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஐ வுட் விஷ் தெம் ஆல் த சக்சஸ் இன் தேர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் அவங்களோட கெரியர். அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு என்னோட ஆசை. அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரேயர் அவங்களுக்குலாம். அண்ட் தே மஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் ஜானர்ஸ், ஃபோக்கு, லைட், வெஸ்டர்ன், பாப், ஜாஸ், எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் என்னது அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு ஃபியூஷன் மாதிரி கொண்டு வந்து இதை எல்லாம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். வெறும் கர்நாடிக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபியூஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபுல்லா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா தி ஹாவ் டு மூவ் அபவுட்.

0: நிறைய எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தே ஹேவ் டு திங்க் சம் ஸ்ட்ராட்டஜி.
1: ஆமா
0: ஓகே மேம். மேம் சின்ன கோரிக்கை, நம்ம எம்ஓபி சமுதாய நேயர்களுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலில் இருந்து ஒரு ரெண்டு வரிகள் பாட முடியுமா?
1: ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து கர்நாடிக்ல கேக்குறீங்களா?
0: உங்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ கர்நாடிக்கா இருந்தாலும் சரி லைட் மியூசிக்கா இருந்தாலும் சரி.
1: கர்நாடிக்ல எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா நான் கத்துண்ட ஒரு முருகன் பாட்டு, அதுல ஒரு ரெண்டு லைன் பாடுறேன், லைட்ல ஒரு ரெண்டு லைன் பாடுறேன்.
0: கண்டிப்பா மேம்.

0: ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம், கேட்கவே ரொம்ப இனிமையா இருந்துச்சு.
1: தேங்க்ஸ் எ லாட். லைட் மியூசிக்ல எனக்கு பிடிச்சது ஒரு இனிய மனதுன்னு ஒரு சாங்,
0: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது.

0: சுஜாதா காப்பானது ஃபிலிம்ல. ஐ லவ் திஸ் சாங்.
1: ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம், கேட்கவே அப்படியே தேன் அப்படியே பாயிற மாதிரி இருந்தது, நிஜமா நல்லா இருந்துச்சு.
0: மிக்க நன்றிமா.
1: என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் கர்நாடக சங்கீதம் பத்தின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். கர்நாடக இசையோட அழகையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு ரொம்பவே அழகா விளக்கின திருமதி பானுரேகா நட்ராஜ் மேம்க்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களோட இந்த இசை பயணம் மேன்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் மேம். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நேர்காணலோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜதர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.
2: ஹலோ சென்னை,
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP 107.8.
2: இட்ஸ் என்ரிச்சிங்.

0: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஆயுஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஆயுஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நம்ம வாழ்க்கையில எல்லாருமே மெலடி, ஃபாஸ்ட் பீட், சேட் சாங்ஸ்னு பல இசை வகைகளை ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்போம். ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அனைத்து பாடல்களோட கில்லியான நாட்டுப்புற பாடல்களை பத்தின ஒரு சிறந்த வானொலி நாடகம் ஒன்று கேட்கலாம் வாங்க. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே தர்ஷினி.
2: நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீநிதி.
1: MOP சமுதாய வானொலி நாடகத்தில் பங்கு பெறுபவர்கள் அம்மாவாக தர்ஷினியும் மகளாக ஸ்ரீநிதியும் பேச போகிற ஒரு நாடகத்தை கேட்போம்.
3: ஹே அம்மா, அம்மா இங்க பாருங்களேன்.
1: ஏ பாத்து, பொறுமை பொறுமை, என்னாச்சம்மா, ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க?
3: அம்மா, UKல எனக்கு பிடிச்ச பாடகர் சென்னையில அடுத்த வாரம் கச்சேரி பண்றாரு.
1: ஓ சூப்பர்மா, அதனாலதான் மேடம் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்களோ?
3: ஆமாமா, ஆனா அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த மாசங்கள்ல எனக்கு பிடிச்ச பாடகர்கள் அப்புறம் இசைக்குழுக்கள்லாம் மேடை கச்சேரி பண்றதுக்கு இந்தியாவுக்கு வராங்க.
1: ஆஹா, இதுதான் விஷயமா? இந்த விஷயத்த சொல்லும் போதே உன்னோட கண்ணுல ஒரு ஒளி வட்டமே தெரியுதே.
3: அம்மா
1: சரி சரி, சும்மா தாமா சொன்னேன், நீ போய் அதே எக்ஸைட்மெண்டோட ஹோம்வொர்க் எழுது.
3: சரிமா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன்.
1: என்னதுடா?
3: நான் இவ்ளோ வருஷங்களா உங்ககிட்ட எனக்கு ஹிப்ஹாப், ஜாஸ், ராக், EDM போன்ற பல இசை வகைகள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கும் இது போல பிடிச்ச மியூசிக் ஜானர் இருக்காமா?
1: ஓ இருக்கே.
3: அப்போ எந்த ஜானர் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அந்த காலம், இந்த காலம், எந்த காலமா இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச மியூசிக் வகைனா அது நாட்டுப்புற பாடல்கள் தான்.
3: நாட்டுப்புற பாடல்களா? இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு நாட்டுப்புற பாடல்கள் பத்தி அவ்வளவா தெரியாதுமா, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா?
1: தாராளமா சொல்றேன். நாட்டுப்புற பாடல்கள் நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கைய, அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் ரொம்ப எளிமையான முறையில கூறும் பாடல்கள். வேளாண்மை, காதல், பண்டிகை, கடவுள், துக்கம் என எல்லாத்த பத்தியும் பாடல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கலாச்சாரத்தையும் பல நல்ல கருத்துகளையும் கொண்டு இருக்கோம். கேட்கவும் ரொம்ப இனிமையாவும் இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் ரொம்பவே பழமையான பாடல்களும் கூடமா?
3: நாட்டுப்புற பாடல்கள்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா, கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நாட்டுப்புற பாடல்கள்லாம் ரொம்ப பழமையான பாடல்கள்னு, ஆனா எக்ஸாக்டா எப்பமா இது உருவாக்கப்பட்டது?
1: நாட்டுப்புற பாடல்கள்லாம் சங்க காலத்திலேயே உருவாக்கப்பட்டதுமா, 2000 ஆண்டுகள் இல்ல அதுக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதனால நாட்டுப்புற பாடல்களை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல உருவாக்கினாங்கன்னு சொல்ல முடியாதுமா?
3: எம்மாடி, நான் கூட 50-60 வருஷங்கள் முன்னாடி தோன்றியதுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடினு எனக்கு தெரியாதுமா. சரி, இதுல வகைகள்லாம் இருக்காமா?
1: ஆமாடா, நாட்டுப்புற பாடல்கள் நிறைய வகைகள் இருக்கு. ஆய்வாளர்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் பத்தி படிச்சவங்க நிறைய பேரு பல வகைகளை சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம தமிழ் இலக்கிய அறிஞர் நா வானமாமலி அவர்கள் சொல்லியிருக்கிற வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். அவரு நாட்டுப்புற பாடல்கள்ல 7 வகைகள் இருக்கிறதா சொல்றாரு. அந்த வகைகள்ல முதல் வகைதான் தாலாட்டு பாடல்கள். குழந்தைகளை தூங்க வைக்க அம்மாக்கள் பாடும் மெல்லிய மற்றும் இனிமையான பாடல்கள் தான் இது. இந்த பாடல்களை அம்மாக்கள் அன்போடும் அக்கறையோடும் தன்னோட குழந்தைகளுக்கு பாடுவாங்க. நீ குழந்தையா இருக்கும்போது கூட நான் உனக்கு தாலாட்டு பாடல்கள் நிறைய பாடியிருக்கேம்மா.
3: ஆஹா, அப்படியா? அப்புறம் சின்ன வயசுலயே நாட்டுப்புற பாடல்கள்லாம் கேட்டிருக்கேனா?
1: ஆமா ஆமா, இந்த பாடல்கள்லாம் நான் பாடினதான் நீ தூங்குவியே.
3: ஓ சரி சரிம்மா, இன்னும் அடுத்தடுத்த வகைகள் பத்திலாம் சொல்றீங்களா?
1: நிச்சயமா. அடுத்து 2வது வகைதான் தெய்வ பாடல்கள். நம்ம தெய்வங்களுக்கு பஜனைகள்லாம் பாடுவோம்ல, அது மாதிரி கிராமப்புறத்து ஸ்டைல்ல பக்தி பாடல்கள்லாம் ஊர் சைட்ல பாடுவாங்க. இந்த பாடல்களை கோயில்கள், திருவிழாக்கள் போன்ற இடங்கள்ல பாடுவாங்க. நம்ம கூட போன வாரம் ஊருக்கு போனப்போ திருவிழால பக்தி பாடல்கள்லாம் பாடினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி
3: நல்லாவே ஞாபகம் இருக்குமா, ரொம்ப அற்புதமா பாடினாங்கல்ல உங்களா. அடுத்த வகை என்னதுமா?
1: அடுத்த வகை உனக்கு பிடிச்சது பத்தி தாமா.
3: எனக்கு பிடிச்சதுன்னா அது விளையாட்டுதான்.
1: அதேதான். மூன்றாவது வகை விளையாட்டு பாடல்கள். குழந்தைகள் விளையாடும் போது சந்தோஷமா பாடுற பாடல்கள் இது. நாங்களாம் சின்ன வயசுல இருந்தப்போ இந்த பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே விளையாடுவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும்.
3: எனக்கும் சொல்லி கொடுங்களேம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாடிக்கிட்டே விளையாடுவேன்ல.
1: நிச்சயமா ஒரு நாள் உனக்கு சொல்லி தரேம்மா. சரி, அடுத்து நான்காவது வகை பாடல்கள் தான் காதல் பாடல்கள். ரெண்டு காதலர்களுக்கு இடையே இருக்கும் நேசம், பாசம் மற்றும் வேறுபாடுகளையும் சொல்ற பாடல்கள் இது. காதல் மட்டும் இல்லாம அதோட கனிவும் கலந்திருக்கும்.
3: ஓ ஓகேமா, நாட்டுப்புற பாடல் வகைகளை பத்தி கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மேலும் சொல்றீங்களா?
1: இதோ சொல்றேம்மா. அடுத்து ஐந்தாவது வகைதான் தொழில் பாடல்கள். இந்த பாடல்களை உழவர்கள், மீனவர்கள் போல பல தொழிலாளர்கள் தன் வேலை சுமையை குறைக்கவும் தன்னை ஊக்க வச்சுக்கவும் பாடுவாங்க.
3: அம்மா, இந்த வகைக்கு மட்டும் ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா?
1: நீ எலேலோ ஆயிலசான்னு ஒரு பாடல் கேட்டிருக்கியா?
3: கேட்டிருக்கேனே.
1: அந்த பாடல் இந்த வகையில தாமா இருக்கும்.
3: ஓ, இந்த பாடல் நான் கேட்டிருக்கேன், ஆனா இதுக்குதான் பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அப்ப நாட்டுப்புற பாடல்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பங்கா இருந்திருக்குல்ல?
1: கரெக்டா சொன்னடா. ஆறாவது வகை பாடல் தான் சமூக பாடல்கள். நம்ம மக்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு வரும் சிக்கல்கள் மற்றும் அவங்களோட உண்மை நிலை ஆகிய எல்லாமே இந்த பாடல்கள்ல சொல்லப்படும். மக்கள்ல சிலர் விழிப்புணர்ச்சி கொண்ட பாடல்களாவும் இத பாடுவாங்க.
3: இந்த பாடல் வகைய நான் கேட்டதில்ல, ஆனா நான் கண்டிப்பா இன்னைக்கு சர்ச் பண்ணி கேப்பேம்மா. கடைசி வகைய பத்தி சொல்றீங்களா?
1: ஏழாவது மற்றும் கடைசி வகைதான் உப்பாரி பாடல்கள். கிராமப்புறங்கள்ல யாராவது தவறிட்டாங்கன்னா அவங்களோட நினைவுகளையும் பாசத்தையும் பாடல் வழியா சொல்லுவாங்கம்மா. உப்பாரி பாடல்கள்ல கண்ணீரையும் துக்கத்தையும் கலந்து பாடுவாங்க.
3: அம்மா, நாட்டுப்புற பாடல்களோட வகைகளை பத்தி கேட்டது ரொம்ப அருமையா இருந்தது. அதோட சிறப்புகள் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம், சம்பிரதாயங்கள் மற்றும் கிராமப்புற வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாட்டுப்புற பாடல்களை கேட்டாலே நிறைய தகவல்களை எடுத்துக்கலாம். அனைத்து தரப்பு மக்கள ஒன்றிணைக்கும் ஒரு பாலமா நாட்டுப்புற பாடல்கள் இருக்குமா. அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற பாடல்களோட பாடல் வரிகளை ஊர்ந்து கவனிச்சுனா தெரியும், அந்த வரிகள் சும்மா அப்படியே இல்லாம ஒரு நல்ல கருத்தை கொண்ட கதை போல இருக்கும். இந்த பாடல்கள்ல இன்னொரு விஷயம் கவனிச்சுனா தெரியும், இதுல அதிக இசை கருவிகள் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. குரல் வளம் மற்றும் சில இசை கருவிகள் வச்சு நல்ல நல்ல பாடல்கள் நமக்கு தந்திருக்காங்கம்மா.
3: பா, நாட்டுப்புற பாடல்கள்ல இவ்ளோ இருக்கா? இவ்ளோ நாளா மேற்கத்திய இசைதான் சிறந்ததுன்னு நினைச்சேன், ஆனா இப்போதான் புரியுது நாட்டுப்புற பாடல்களும் அதுக்கு மிக இல்லைன்னு. நான் இப்பவே நாட்டுப்புற பாடல்களை என் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி கேட்க போறேன். அது மட்டும் இல்லம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் பத்திலாம் சொல்லுவேன்.
1: சூப்பரா தங்கம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல நாட்டுப்புற பாடல்களை பத்தின ஒரு சிறப்பான நாடகம் ஒன்று கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டுப்புற பாடல்கள் நம்ம நெஞ்ச குளிர வைக்கும் மண்ணின் வெட்டு, மரபும் இசையும் கலந்த ஒரு வாழ்க்கை பாடமும் கூட. நாட்டுப்புற பாடல்களை கேட்போம், மரபை மதிப்போம், நம்ம கலாச்சாரத்தை காப்போம். நீங்க கேட்டது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

0: ஓகே மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத் ஏதாவது வழி சொல்ற.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி. ஏய் வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறானடா.
2: என்னது,
1: என் தங்கச்சி மேலயா?
2: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adhellam padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு
1: நிலா வெளிச்சத்தில் பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்தில் நண்பர்கள் புத்தகத்தில் படித்ததையும் படத்தில் பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
2: You're listening to 107.8 FM, a community of pride. MOP CRS 107.8 FM.
3: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கதை கேக்குறது தான். அவங்க எப்பவுமே கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கதையை நம்ம சொல்ற விதத்துல தாங்க இருக்கு. கதைகள் நல்ல கருத்துக்களோடவும் அந்த பிள்ளைங்களுக்கு மனசுல நல்ல பதியும்படி சொல்றதுல தாங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல கதை சொல்றதுக்காக நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஆர்த்தி இருக்காங்க. சொல்லுங்க ஆர்த்தி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க?
4: ஹாய், நான் ஆர்த்தி. நான் சொல்ல போற கதையோட தலைப்பு வந்து நேர்மை. ஒரு ஊர்ல ஒரு மரவெட்டி வியாபாரி இருந்தாரு. அவரு ரொம்ப நேர்மையானவரு, ரொம்ப எளிமையானவரு. ஒரு நாள் வந்து மரத்தை வெட்டலான்னு சொல்லி மரத்துக்கிட்ட போகும்போது அந்த மரம் வந்து நதிக்கு பக்கத்துல இருக்கு. அவர் மேல ஏறி மரத்தை வெட்டும் போது அவர் கோடாரி வந்து தெரியாம வந்து அந்த நதியில விழுந்துருச்சு. ஐயோ, என் கோடாரி விழுந்துருச்சு, இனிமே நான் என்ன பண்ணுவேன், எப்படி மரத்தை வெட்டுவேன், இதுலதானே நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன், இதுலதானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சு அவர் வேதனையோடு இருக்கும்போது அந்த நதியில இருந்து ஒரு நதி தேவதை எழுந்து வந்து என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டாங்க. அதுக்கு அந்த மரவெட்டி வியாபாரி சொன்னாரு, இந்த மாதிரி நான் மரத்தை வெட்டிட்டு இருக்கும் போது என் கோடாரி வந்து நதியில விழுந்துடுச்சு, நீங்க கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சரி நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நதியில தேடி பார்த்தாங்க. சோ நதியில இருந்து தேடி ஒரு தங்க மரவெட்டியை எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. இந்த தங்க வெட்டி தான் உங்களோட மரவெட்டியா அப்படின்னு அந்த மரவெட்டி வியாபாரியிடம் கேட்கும் போது இல்ல, இது என்னோட மரவெட்டி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நதி தேவதை மறுபடியும் நதிக்குள்ள போய் இன்னொரு மரவெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இது உங்க மரவெட்டியான்னு பாக்கும்போது இல்ல, இது வந்து வெள்ளி மரவெட்டி, இது வந்து இரும்பு மரவெட்டி, நீங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நதி தேவதை நதியில தேடி ஒரு இரும்பு மரவெட்டியை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இதுதானே உங்க மரவெட்டின்னு கேட்டதுக்கு மரவெட்டி வியாபாரி சொன்னாங்க, ஆமா இதுதான் என்னோட மரவெட்டி, ரொம்ப நன்றி நீங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நதி தேவதை வந்து இரும்பு மரவெட்டியை கொடுத்ததோடு தங்க மரவெட்டி வெள்ளி மரவெட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. எனக்கு எதுக்கு இந்த ரெண்டும், என்னோட இரும்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னதுக்கு நதி தேவதை சொன்னாங்க, உன் நேர்மையை பாராட்டி தான் உனக்கு நான் இந்த ரெண்டும் கொடுக்கறேன், இந்த மூணுத்தையும் வச்சு உன்னுடைய தொழிலை வந்து மேம்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க வந்து எப்பயுமே நேர்மையா இருக்கும். நாங்க நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் கிடைச்சாலும் அது தப்பான வழியில வந்து நம்ம சம்பாதிக்க கூடாது. நம்மளுக்கு சின்னதா கிடைச்சாலுமே கூட நம்ம வந்து அதை நல்ல வழியில தாங்க சம்பாதிக்கணும், அப்பதான் அது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும். நேர்மையே சிறந்த கொள்கை. இந்த பழமொழிக்கு ஏற்ப எல்லாரும் வாழ்ந்தோம்னா அவங்கவுங்க வாழ்க்கை நல்லபடியா சிறப்பா இருக்குங்க.
3: என்ன குட்டீஸ், நேர்மையா நடப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து நம்ம கூட பவித்ரா இருக்காங்க, அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு கேப்போம்.
5: நான் சொல்ல போற கதையோட தலைப்பு தந்திர நரி. நரின்னு சொன்னாலே வந்து தந்திரமா தாங்க அது யோசிக்கும். பட் நான் இப்ப சொல்ல போற கதையில வர நரி பாத்தீங்கன்னா ரொம்பவே தந்திரமா வந்து யோசிச்சு வந்து அது நிறைய விஷயம் பண்ணிருக்கு. சோ அது என்ன பண்ணிருக்குன்றத தான் நான் சொல்ல போறேன். ஒரு காட்டுல வந்து ஒரு நரி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அந்த நரி வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டையில வந்து போய் தண்ணி இருந்ததை பார்த்து அதுல அதுல போய் இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுச்சு. அந்த குட்டையில வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சலவை வியாபாரி வந்து நீல வண்ணம் போட்டு, அதான் டிரெஸ்க்கெல்லாம் வந்து நீல கலர் போடுறதுக்காக நீல சாயம் வந்து போட்டு வச்சிருந்தாரு. இதை கவனிக்காத அந்த நரி வந்து குளிக்கலாங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்து அந்த குட்டையில இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அதை டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் வந்து அதுக்கு தெரிஞ்சது நம்ம வந்து ஏதோ நம்ம உடம்புல ஏதோ கலர் மாறி இருக்குன்ற மாதிரி அதுக்கு தோணுச்சு. இதை வந்து பார்த்த அந்த காட்டில் இருந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப வந்து என்னமோ பெரிய ஒரு மிருகம் வந்துட்ட மாதிரி வந்து இதை வந்து எல்லா மிருகங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரியே வந்து அந்த மிருகங்கள் எல்லாம் போய் காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய், இந்த மாதிரி நம்ம காட்டுக்கு வந்து ஒரு புது விதமான வந்து ஒரு விலங்கு வந்திருக்கு, அந்த விலங்கு வந்து பார்க்கவே வந்து ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி ரொம்ப பில்டப்லாம் கொடுத்து வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. இதெல்லாம் கேட்ட சிங்கம் வந்து ஓகே இவங்க இவ்வளோ சொல்றாங்க, ஸோ அது என்னன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்கை வந்து என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விலங்கு மற்ற மிருகங்க கிட்ட வந்து சொல்லிடு. அந்த மிருகங்களும் போய் அந்த விலங்கை வந்து இந்த மாதிரி வந்து இந்த காட்டோட ராஜா வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. இதை வந்து பார்த்த சிங்கம் வந்து அதோட தோற்றத்தை வந்து அந்த ஒரு நீல கலர்ல வந்து அந்த தோற்றத்தை பார்த்த உடனே, இந்த மாதிரி விலங்கு வந்து நம்ம இந்த ஊர்ல இந்த காட்டுல வந்து நம்ம பார்த்ததே கிடையாது, ஸோ இது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பெரிய விலங்கு தான், இது கிட்ட நம்ம அடங்கிதான் போகணும் அப்படின்னு நினைச்சு, சரி இது கிட்ட இனிமே நம்ம அடங்கியே போகலாம், நம்ம காட்டு ராஜாவா இனிமே இருக்க வேண்டாம், இதையே நம்ம காட்டு ராஜாவா ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு சிங்கம் அதோட இடத்த காட்டு ராஜான்ற ஒரு பொசிஷனை வந்து அந்த நரிக்கு கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து இருந்த யானை குரங்கெல்லாம் வந்து இந்த காட்டு ராஜாவா இதை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு சாப்பிடறதுக்கு பொருள் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, அதுக்கு எல்லா உதவியும் செய்யறது, எல்லாமே வந்து காட்டு ராஜாக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து அந்த நரிக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் வந்து அந்த காட்டுல வந்து ஒரு நரி கூட்டம் வந்து அந்த சைட் போயிட்டு இருந்தது. அந்த நரி கூட்டம் வந்து இந்த காட்டு ராஜாவா வந்து இந்த நரி உட்கார்ந்துருக்கறத வந்து அந்த நரி கூட்டம் பார்த்துட்டு, இந்த விலங்கை பார்க்கும் போது நம்ம இனத்தை சார்ந்தது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி டவுட் வந்துருச்சு அந்த நரி கூட்டங்களுக்கு. ஸோ இதை பத்தி வந்து நம்ம காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட போய், ஒரு ராஜாவா கன்சிடர் பண்ற அந்த விலங்கு வந்து எங்களோட இனத்தை சார்ந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. இப்ப கூட வந்து சிங்கத்துக்கு வந்து தோணல, இல்ல இது வந்து ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி தோணல, ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து விட்டுட்டாரு. அப்புறம் வந்து அந்த நரி கூட்டத்துல இருக்கிற ஒண்ணு வந்து என்ன யோசிச்சதுன்னா, இது மேல இந்த காட்டு ராஜாவா இருக்க இப்ப இந்த விலங்கு மேல

0: அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது நரிதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோடனே அங்க இருந்த சிங்கம் யானை குரங்குகளுக்கு எல்லாமும் தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு நரி இனத்தை சார்ந்தது தான், இது வந்து நம்ம கிட்ட போய் சொல்லி ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சு சிங்கம் யானை எல்லாம் வந்து அந்த நரிய வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நரியும் செத்துருச்சு. சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போய் சொல்லி கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து நிலைச்சிருக்காதுங்க. நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து போய் சொல்லி ஒன்னத்தை நம்ம அச்சீவ் பண்ணாலும், நாம சொன்னது போய் அதனாலதான் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அது நமக்கு அழிவையே வந்து தேடி கொடுக்கும்.
1: என்ன சுட்டீஸ், நரி கதை கேட்டுட்டு போய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கூட யார் கதை சொல்றாங்கன்னு கேப்போம்.
2: ஹாய், நான் உங்க பூஜா பேசுறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை என்னன்னா, பேராசை காக்கா. ஒரு ஊர்ல மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருந்தாங்க. அங்க வந்து உணவுக்குலாம் எந்த பஞ்சமும் இல்ல, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா ஹாப்பியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த உயிரினங்களுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, தேவையான உணவு எல்லாம் தண்ணி எல்லாமே அந்த உயிரினங்களுக்குலாம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன கூடு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா, பறவைங்க வந்து அங்க தங்கிக்கிறதுக்காக ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. தென் அவங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் வந்து இந்த பறவைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதனால அங்க இருந்த பறவைங்கள்லாம் வந்து இந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, திருடி சாப்பிடுறது அது மாதிரி எதுவுமே பண்ணாம அதுங்க பாட்டுனா அதுங்க வேலையை பார்த்துட்டு இருந்ததுங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு புறா வந்து அது கூட்டை விட்டுட்டு பக்கத்து கிராமத்துல போயிட்டு வேற உணவு எதுனா எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா வந்து அதுக்காக அந்த குச்சிலாம் சேகரிக்கலான்றதுக்காக போச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு காக்கா என்னன்னா, அதுக்கு வந்து ரொம்ப கெட்ட எண்ணம், இது மாதிரி நம்ம புடுங்கி சாப்பிடலாம் திருடி சாப்பிடலாம் அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ள காக்கா அந்த புறாவை பார்த்துட்டு, இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டோம்னா இதோட கூட்டில் போய் நம்ம தங்கிக்கலாம், அதனால நம்ம வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற சமைக்கிற சாப்பாட்டெல்லாம் நம்ம வந்து திருடி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புறா பின்னாடி அந்த காக்கா போச்சு. புறா கேட்டது, நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டது. காக்கா சொல்லிச்சு, நீ ரொம்ப நல்லவளா தெரியற, அதனால நான் உன் கூட வந்து நான் நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட புறா வந்து காக்காவை நம்பிடுச்சு, ஓ இவ்வளவு நல்லவளா இருக்கியே நீ அப்படின்னு சொன்னோடனே காக்கா கிட்ட கேட்டுச்சு, புறா நீ எங்க தங்குற அப்படின்னோடனே காக்கா சொல்லிச்சு, இல்ல நான் வசிச்சுட்டு இருந்த மரத்தை வந்து வெட்டிட்டாங்க, அதனால எனக்கு இப்ப கூடு இல்ல, நான் கூட தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஏமாந்த புறா என்ன பண்ணுச்சு, சரி நீ வந்து என் கூட தங்கிக்கோ இன்னைக்கு, அதுக்கப்புறம் உனக்கு எப்ப கூடு கிடைக்குதோ நீ அப்ப போயிடு அப்படின்னு சொன்னோடனே நைட் என்ன பண்ணுச்சு, காக்காவும் புறாவும் அதோட கூட்டுக்கு திருப்பி வந்துருச்சு. இது மாதிரி ஒரு 2-3 days வந்து காக்கா வந்து புறா இதுலயே தங்கிட்டு இருந்தது. அப்ப பக்கத்துல வந்து ஜன்னல்ல சமைச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து மீன் செய்யறதுக்காக மீன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடாயில வந்து தாளிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. காக்கா வந்து இதெல்லாம் கவனமா பார்த்துட்டே இருந்தது. அவங்க இப்படி போன உடனே அந்த ஜன்னலுக்குள்ள புகுந்து அந்த மீனை திருடுறதுக்காக பார்த்துட்டு இருந்த உடனே அங்க இருந்த ஒரு பீங்கா ஜாடி வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த சத்தத்தை கேட்ட அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தா இந்த காக்கா வந்து மீனை வந்து திருடிட்டு போச்சு. இதை பார்த்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த காக்காவை பிடிச்சி அவங்க அதோட இறக பிச்சு போட்டு தூக்கி போட்டாங்க ஜன்னல் வழியா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம் தான். என்னதான் அவங்க வந்து சாப்பிடுற சாப்பாட்டை அந்த பறவைகளுக்கும் தினமும் கொடுத்துட்டு உதவிட்டு தான் இருந்தாங்க, அந்த பறவைகளும் அதை வந்து சாப்பிட்டுட்டு கம்மன் தான் இருந்தது. ஆனா இந்த காக்காக்கு வந்து கொடுத்தது பத்தாம திருடி தின்ன பார்த்தது, அதனால வந்து லாஸ்ட்ல அது செத்தே போச்சு. அதனால பேராசை பெருநஷ்டம் தான். இருக்கிறத வச்சு என்னைக்குமே இருந்துக்கணும், ரொம்ப ஆசைப்பட்டனா லாஸ்ட்ல இதுதான் நடக்கும்.
1: என்ன சுட்டீஸ், இன்னொரு கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? நம்ம கூட ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, என்ன கதை சொல்ல போறீங்க?
3: ஹாய் சுட்டீஸ், நான் இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், அவசரமே அழிவே தரும்னு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்துட்டு பெரிய அரமனையில தங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஏத்த மாதிரி வந்து படுக்கை அறை எல்லாம் வந்து ஆடம்பரமா இருக்கும், அவங்க போடுற துணி எல்லாமே வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது வாசல்ல வந்து 2 காவலாளிகள் இருப்பாங்க, எல்லாமே வந்து ரொம்ப அழகா நீட்டா கிளீனா வச்சிருப்பாங்க. சோ திடீர்னு வந்துட்டு ராஜா வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பெயின் வந்துச்சு. அந்த பெயினுக்கு வந்து மனுஷங்க ரத்தனா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்துட்டு ராஜா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு. சோ அதனால வந்து ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பெயின் வந்து மெதுவா போய் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிடும். அதுவும் வந்து ராஜா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போதுதான் வந்து அந்த பெயின் போய் ரத்தத்தை உரியுமா. இப்படியே வந்து சில நாட்கள் ஓடிடுச்சு. அதே மாதிரி ஒரு வண்டு வந்துருச்சான். சோ வண்டு வந்து வரும்போது இந்த பேன் அதை வந்து பாத்துடுச்சு. பேன் வந்து வண்டு கிட்ட கேட்டுச்சான், வண்டு வண்டு இங்க எதுக்கு வந்த

0: அப்படின்னு. அதுக்கு அந்த வண்டு சொல்லிச்சா, நானே வந்து ராஜாவோட துணிக்கள்லாம் வந்து துவைக்க போடும் போது அதுல இருந்து உள்ள ஒளிஞ்சிட்டு இங்க வந்துட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், எனக்கும் என் ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பேன் சொல்லிச்சா, இங்க வந்து எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கும், நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா இல்ல நீ மாட்டிக்கிட்டா கூட நான் வந்துட்டு மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன் சொல்லிச்சான். வண்டு சொல்லிச்சா, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு இங்க இருக்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வழி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் வண்டு வந்து பேன் கிட்ட ரொம்ப கெஞ்சிச்சான், இந்த மாதிரி பிளீஸ் சார், நான் வந்து எதுவுமே ஒன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பேன் சொல்லிச்சான், சரி உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிடுச்சு. அதுக்கு வண்டுவும் நன்றி பேனின்னு சொல்லிடுச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, நைட் ஆயிடுச்சு, ராஜாக்காக காத்திருந்தாங்க. ராஜா வந்தோடனே ஏதோ சிந்தனையிலே வந்துட்டு ஒரு தூங்காம முழிச்சுட்டே இருந்தாரு. ரெண்டு பேரும் ராஜாவுடைய ரத்தத்தை உரியத்துக்காக மெதுவா போயிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பேனுக்கு தெரிஞ்சிருச்சு, ராஜா ஒன்னும் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணிச்சு வண்டு, கொஞ்சம் அவசரப்பட்டு, இல்ல ராஜா தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரத்தத்தை உரியத்துக்காக ஸ்பீடா போயிட்டு ரத்தத்தை உறிஞ்சிருச்சு. அதனால ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவங்களோட காவலாளர்களை கூப்பிட்டு, காவலாளர்களே என்ன பண்றீங்க, என்னோட அரண்மனையே வந்து கிளீனா இல்ல, சோ எல்லாரும் வந்து கிளீன் பண்ணுங்க, இங்க ஏதோ எனக்கு கழிச்சிருச்சு, இது பேனா மூட்டைப்பூச்சியானே தெரியல. சோ காவலாளிகள் வந்தாங்க, பயத்துல மூட்டைப்பூச்சி உள்ள போயிட்டு ஒளிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பேன் என்ன பண்ணுச்சு, பயத்துல எங்கேயுமே போகாம அப்படியே நின்னுடுச்சு. நின்னனால காவலாளிகள் வந்து பேனை அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. ஆனா இந்த மூட்டைப்பூச்சி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, சுட்டீஸ், யாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் வந்து அவங்களுடைய சுபாவங்களும் குணங்களும் தெரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்றது நல்லது, இல்லனா நம்மளுக்கே வந்து அது தீயதா மாறிடும்.
1: கதைய கேட்டீங்க இல்லையா, உதவி பண்ணும் போது யோசிச்சு பண்ணுங்க குட்டீஸ். இப்போ நான் உங்க லாவண்யா இன்னைக்கு உங்களுக்காக இன்னொரு கதை சொல்ல போறேன். என்ன சுட்டீஸ் இருக்கீங்கல்ல, தூங்கலல்ல? நான் சொல்ல போற கதை கழுதையும் குதிரையும். ஒரு ஊர்ல ஒரு வண்ணான் இருந்தானா, வண்ணான்னா அந்த துணியெல்லாம் துவைப்பாங்கல்ல அவங்கதான் வந்து வண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சோ ஒரு ஊர்ல ஒரு வண்ணான் இருந்தானா, அவன் கிட்ட ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் இருந்துச்சான். அவன் வந்து ஆத்தங்கரையில வந்து துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து கொண்டு போயிட்டு திருப்பி அந்த துணிய துவைச்சு துணியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை கட்டி வச்சு என்ன பண்ணானா, கழுத மேல வச்சு கொண்டு போயிட்டு இருந்தானா சந்தைக்கு. குதிரை மேல ஒண்ணுமே வைக்கலையா, கழுதை தான் எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்துச்சான். குதிரை அது பாட்டு ஜாலியா நடந்து வந்துச்சான். நடந்து வந்துட்டே இருக்கும் போது ரொம்ப தூரம் நடக்க நடக்க நடக்க இந்த கழுதை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். குதிரை வந்து ஜாலியா ஒரு டயர்டும் இல்லாம ஜாலியா நடந்து வந்துட்டு நல்லா வேடிக்கை பாத்துட்டே வந்துச்சான். கழுதை ரொம்ப டயர்ட் ஆனனால குதிரை கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுச்சான். குதிரையே, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னால இவ்ளோ மூட்டைய சுமக்க முடியல, நீ கொஞ்ச நேரத்துக்கு சுமந்துட்டு வரியா, நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த கழுதையால முடியவே இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, மயங்கி விழுந்துருச்சு. மயங்கி விழுந்ததை பார்த்த வண்ணான் என்ன பண்ணானா, ஐயோ இந்த கழுதை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதைக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தானா. தண்ணி குடிச்ச பிறகு அந்த கழுதை எழுந்து நின்றுச்சான். அதுக்கப்புறம் வண்ணான் வந்து, ஐயோ இந்த கழுதை ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கேன், நம்ம குதிரையை வந்து தூக்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேல தூக்கி அந்த மூட்டையெல்லாம் வச்சிருச்சான். குதிரை வந்து அந்த வெயில ரொம்ப டயர்டா தூக்கிட்டு வந்துச்சான். கழுதை நல்லா ஜாலியா நடந்து வந்துச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மத்தவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டாங்கன்னா நம்ம மறுக்காம உதவி செய்யணும், அந்த ஒரு நல்ல மனசு நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். என்ன சுட்டீஸ், இதெல்லாம் உங்க மனசுல இருக்கும்ல, நிறைய கதை எல்லாம் கேட்டிருப்பீங்க, இந்த கதைலாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: listening to
1: 107.8 FM, a community of pride.
0: MOPCRS 107.8 FM. Hey!

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்ம போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க MOPயோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: இப்போது திருமதி சங்கீதா ரவிக்குமார் அவர்கள் பாட இருக்கிறார்கள். சிறுவன் சாய் ரக்ஷித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக கஜவதனா பேடுவே என்கிற புரந்ததாசர் தேவர்நாமா, ராகம் அம்சத்வனி, தாளம் ஆறு.

எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன நிறைய பேர் சந்திக்கிறோம், முக்கியமா வந்து டிராபிக். இந்த டிராபிக் ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, டிராபிக் சென்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது வீட்டுல இருக்கிற நேரம் போக முக்காவாசி நேரம் வந்து நம்ம வெளியே தான் கழிக்கிறோம். பலதரப்பட்ட வாகனங்கள், பலதரப்பட்ட ஆட்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கப்ப ரோட்ல இறங்கி போயிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு நிம்மதியா வந்து சேர்ற வரைக்கும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிம்மதி இருக்கிறது இல்ல. ஒய்ஃபா இருந்தாலும் டென்ஷனா இருப்பாங்க, ஒரு மதரா இருந்தாலும் டாக்டர் வந்து சேரல, சன் வந்து சேரலங்கிற கவலையோட இருப்பாங்க. ஏன் நம்ம வந்து இதை உணர மாட்டேங்கிறோம்? அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த டிராபிக் சென்ஸ் வேணுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உணரணும். மற்ற விஷயங்களை நம்ம முக்கியமா கவனம் செலுத்துறப்ப இதுலயும் கவனம் செலுத்துறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோட்ல நடந்து போறப்ப ஒரு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சைக்கிள்ல போறவங்களா இருக்கட்டும், நடந்து போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கவனிச்சு போகணும். இது வந்து நான் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கார்ல போறவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் கரெக்டா ரோட்ல கிராஸ் பண்றவங்க கிட்ட போய் நிறுத்துறாங்க. பிரேக் போட்டு நிறுத்துறீங்க, அவங்களுக்கு காயப்படுறது இல்ல, ஓகே தப்பிச்சிடறாங்க, ஆனா மனதளவுல காயப்படுறாங்க. என்னன்னா அந்த ஷாக் வந்து அப்படியே அவங்களை போய் அட்டாக் பண்ணுது. இதே வந்து ஒரு வேலைக்கு போறவரா இருந்தா டென்ஷன் ஆகி ஆபீஸ்ல போய் அதே டென்ஷனோட உட்காருவாரு, அங்க இருக்கிற சீனியர்ஸோட இடகனமா பேசிவிட்டு தேவையில்லாம பிரச்சனைகள் ஆளாக கூடும். இதெல்லாம் எதுக்கு? ஏன் நேத்துக்கு நானே என் பொண்ணோட ஆக்டிவால போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வேணும்னு மோட்டார் பைக்ல ஸ்பீடா வந்து இடிக்கிறவரை வந்து நான் ஏதோ கோச்சுக்கிட்ட உடனே எங்களை ஃபாலோ பண்ணி சந்து, ஒரு இருட்டான சந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதோ கலாய்க்க பாக்குறாரு. அது ரொம்ப தவறான காரியம். இதே என் பொண்ணு தனியா டிராவல் பண்ணிருந்தா யோசிச்சு பாருங்க, இதே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டா இந்த மாதிரி டிராபிக் ப்ராப்ளமோ ஆபத்துகளோ ஒரு ஆக்சிடென்ட்ஸோ நம்ம தவிர்க்கலாம்.
2: என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இவங்க யாருன்னு? தெரிஞ்சதா இவங்க யாருன்னு? நம்ம இப்போ இவங்களே கேக்கலாமா?
1: நிலா அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே. யார் அந்த பல்லானது? நான் தான் குயிலி. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன்.
3: அடுத்ததாக புவனேஸ்வரியா என்கிற மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த ஹரிகேசனலூர் முத்தியாவத சாகித்யம் ஆதித்தாளம்.

0: என்னமா
1: என்னமா பெல் வேலை செய்யல, செம்மையா வேர்க்குதுமா. இன்னைக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸ் முடிச்சுட்டு காலேஜ் இருந்து டயர்டா வரேன். என்னமா நீ ஃபேன் போடாம உட்காந்துட்டு இருக்க? ஃபேன் போட்டா?
0: ஃபேன் எல்லாம் போட முடியாது, ஏன்னா கரண்ட் இல்ல.
1: ஏன்
0: நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே உனக்கு கிடையாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காலையில இருந்து நம்ம ஏரியால கரண்டே இருக்காதான், ஈவினிங் தான் வருமா. ஏன்னா கரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப தேவையோ அப்ப மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். போது அதோட அருமையே தெரியாது உனக்கு. இல்லாத போதுதான் அதை பத்தி நீ கேட்டு கேட்டு வருத்தப்படுவ. மின்சாரத்தை சேமியுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.
2: இன்னைக்கு நான் வந்து சைல்ட் அபியூஸ் அவேர்னஸ் பத்தி பேச போறேன். இந்த காலத்துல வந்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 3 சொல்லலாம், 3 குழந்தை கூட எது தப்பு எது சரின்னு தெரியும். இருந்தாலும் ஐ ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் டு, அதாவது அவங்க பசங்களுக்கு வந்து எது சரி தப்பு எந்த எதிர்பாராத விதத்துல வந்து நிறைய அபியூஸ் நடக்குது. பட் நான் பார்த்திருக்கேன் பேரண்ட்ஸ் வாண்ட் டு கிவ் அ பிளைண்ட் ஐ டு இட். ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ பிஸியா இருக்காங்க இந்த காலத்துல. போத் பேரண்ட்ஸ் ஆர் வாக்கிங் பிகாஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் இருக்கு, பசங்களை நல்லபடியா வளர்க்கணும்னு இருக்கும். வாட் எவர் த ரீசன்ஸ் மைட் பி, பட் கேன் நாட் டர்ன் அ பிளைண்ட் ஐ டுவர்ட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அபியூஸ். ஏன்னா ஒரு பேசிக் ஒரு சைல்டோட பேசிக் ஸ்டேஜஸ்ல வந்து அவங்க தே ஹாவ் டு பி, அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது வந்து தே வில் நெவர் ஃபர்கெட். இப்போ நிறைய நியூஸ் காலம்ஸ்ல பாக்குறோம், நியூஸ் ரேடியோல கேக்குறோம், தேர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன். பேசிக்கலி எல்லாமே பிகாஸ் பேஷன்ஸ் லெவல் லோ ஆயிருக்கு. அண்ட் தேர் இஸ் சைல்ட் அபியூஸ் இன் எவ்ரி இன்ச் வேர் எவர் த கிட் கோஸ் அங்கே சைல்ட் அபியூஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் கிட்ஸ். இங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் ஆகணும், ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டச்சிங் யூ இன் அ ராங் வே, அது சொல்லிதான் ஆகணும். இதர் இட்ஸ் அ பாய் கிட் ஆர் அ கேர்ள் கிட், இட் டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட். நீங்க அதை சொல்லிதான் ஆகணும். ஒரு வேத்த ஆள் வந்து உன்னை இப்படி தொடரா, உன்னை முத்து கொடுக்க பாக்குறா, அது வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் அட் த சேம் டைம். நீங்க யூ ஹாவ் டு மேக் இட் அ ஹேபிட் இன் யுவர் ஹவுஸ் ஆல்சோ. அம்மா அப்பா தவிர வேற யார் இருந்தாலும் ஜஸ்ட் மேக் அ பொலைட் நோ, பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்றதுல. இட்ஸ் அ ஹைஜீன் க்வெஸ்சன் அப்படி சொன்னாலும் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ திங்க் சைல்ட் அபியூஸ் அவேர்னஸ் இஸ் அ மஸ்ட். அண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹாவ் சில்ட்ரன் அவங்கதான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் தாங்க தினமும் உங்க வீட்டுக்கு வருவேனே மேகலா, மேகலா தான் பேசுறேன். பேர் காயத்ரி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: அடுத்து ஸ்ரீவல்லி தேவசேனாபதி, நடபெரிய ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் இயற்றியது.

0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் தாங்க உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு அக்கறையான விஷயத்த சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். பிடிக்காமலும் இருக்கும், பட் சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லணும்ன்றது தோன்றது, அதை நான் சொல்ற விருப்பறேன். அதாவது என்னன்னா, இந்த எச்சில் துப்புறது வந்து கண்டபடி ரோடு மேடிக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பிட்டு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருப்போம். அபார்ட்மெண்ட் வாசல் படியில போகும்போது நிறைய இடத்துல பார்க்கும்போது வீடாவை போட்டு துப்பி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து பாக்குறது அசிங்கமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், அது விட்டுடுங்களேன். பட் அதனால நமக்கு நோய்கள் பரவதில்லை. அதனுடைய பாக்டீரியாஸ், அதனுடைய கெட்ட நோய்கள் வந்து அந்த குடும்பத்து, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய எல்லாருக்கும் போய் பரவுது. ஸோ இதை நம்ம தடுக்கணும். இது ஒரு முக்கிய ஒரு ஒரு குறிக்கோளாவே வச்சுட்டு எல்லாருமே இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. நம்ம துப்பும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு துப்பணும். அது எங்க துப்புறது, இந்த இடத்த துப்பலாமா துப்பக்கூடாதா என்ற ஒரு இடத்த யோசிச்சு நம்ம அந்த ஸ்பிட்டிங் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வெல்த்தான ஒரு இந்தியாவா இருக்கும். ஒரு வியாதிகள் இல்லாத, அதாவது டிசீஸ் இல்லாத ஒரு ஊரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்னை சிட்டிய நம்ம எவ்வளவு நம்மளால என்னென்ன முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு இந்த ஒரு சீரமைப்பு, அதாவது கிளீனா வச்சிருக்க முடியுமோ, அப்படி வச்சிருந்தா இந்த சென்னை சிட்டி ஒரு அழகான நகரமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, நன்றி, நன்றி.
1: அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, ராகம் சுத்தசாவேரி, தாளம் கண்டச்சாப்பு, பெரியசாமி துரன் இயற்றியது.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோயே.
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேணால கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: அடுத்து கீரவாணி ராகத்தில் அமைந்த விருத்தம், அதனை தொடர்ந்து இன்னமும் சந்தேகப்படலாமோ என்கிற கோபாலகிருஷ்ண பாரதி அருளிய கீர்த்தனை தாளம் மிசிரச்சாப்பு.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: திருமூலர் அருளிய திருமந்திரம் விருத்தம் ராகம் மத்தியமாதி.

0: You're listening to 107.8 FM.
1: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஐஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.